வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் முதல் நாள், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 3 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 17 தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் காலை 5:57.

0: தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நெதர்லாந்திலிருந்து 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டுச் செல்கிறார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெங்களூருவில் நேற்று அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7%மாக குறைக்க தில்லி அரசு முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: இசையோடு என்றும் நீங்கள்
0: இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 103 MHz பண்பலை வரிசையில் 6:02 நாற்பது நொடியில் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய்.

0: பாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலை தென்றல் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குவோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: ஒரு நல்ல சொல், நல்ல நாளுக்கான துவக்கம், நல்ல சிந்தனை, நல் வாழ்வுக்கான துவக்கம் புலரும் இந்த புதுப்பொழுது.

0: டிகிரிகளும்
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன.
0: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மென்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
0: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
2: ஒரு நல்ல சொல், நல்ல நாளுக்கான துவக்கம், நல்ல சிந்தனை, நல் வாழ்வுக்கான துவக்கம். புலரும் இந்த புதுப்பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரட்டும் என்ற வாழ்த்துக்களோடு இன்றைய கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலைத்தன்றல் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணையும் நான் அஜய் பிரகதி. நிகழ்ச்சியின் துவக்கமாக குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் இன்றைய குறளும் விளக்கமும் பகுதியில் இடம்பெறுவது வான் சிறப்பு என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 19வது குறள். தானம் தவம் இரண்டும் தங்காவியனுலகம் வானம் வழங்காதெனின். இதற்கு மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் பொருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும். மீண்டும் குறள் எண் 19, அதிகாரம் வான் சிறப்பு. தானம் தவம் இரண்டும் தங்காவியனுலகம் வானம் வழங்காதெனின். இதற்கு மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் பொருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும். குறளும் விளக்கமும் கேட்டீர்கள். நேரம் காலை 6:05.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஷர்மிளா பானு அவர்கள்.
4: உறவுகளின் உன்னதம். நாம் மகிழ்ச்சியில் இருக்கும் பொழுது அதில் ஒரு அங்கமாக இருப்பவர்கள். ஏதோ ஒரு நிலையில் தடுமாறும் பொழுது நம்மை தட்டித் தழுவும் கைகள். அனைத்தும் முடிந்துவிட்டதா என்று எண்ணும் நிலையில் இல்லை உன்னால் முடியும் என்று கூறும் வார்த்தைகள். இது கனவா இல்லை நனவா என்று கூறும் பொழுது உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய தன்னம்பிக்கைக்கும் உன்னுடைய உழைப்புக்கும் கிடைத்த வெற்றி என்று கூறும் நபர்கள். சிலந்தி வலைப்போல இருக்கும் சிக்கலில் கூட சிந்தனை மிகு நம்பிக்கை கொடுத்து நம்மை ஊக்குவிக்கும் மனங்கள். இவர்கள் அனைவரும்தான் இறைவனால் இயற்கையால் நமக்கு கிடைத்த வாழ்க்கையின் வரங்கள். அதுவே உன்னத உறவுகளின் பண்புகள். நம் அனைவரின் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய சொத்து பாசமிகு அப்பா, நேசமிகு அம்மா, அடிக்கும் அண்ணன், குறும்பு செய்யும் தம்பி, கிள்ளும் தங்கை, ஊட்டும் அக்கா, பொம்மை வாங்கித்தரும் மாமா, சடைப்பின்னும் அத்தை, என்னை மடியில் சுமக்கும் சித்தி, விளையாட்டு காட்டும் சித்தப்பா, புத்தாடை எடுத்துக் கொடுக்கும் பெரியம்மா, மிட்டாய் வாங்கித்தரும் பெரியப்பா, கதை சொல்லும் பாட்டி, நான் தூங்க கண் விழித்து தன்னுடைய தோள் கொடுக்கும் தாத்தா, இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழும் இடத்தில்தான் உறவுகள் உருவாகின்றன. இவர்களை புரிந்து கொள்ளும் மனங்களில்தான் உறவுகள் வாழ்கின்றன. வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது என்றால் அதற்கு அனைவரின் ஒத்துழைப்பும் ஒருமைப்பாடும் ஒற்றுமையும் தான் காரணம். திருமண நிகழ்வு என்றால் தாய்மாமனின் சீரும் அத்தையினுடைய ஆசியும் மிகவும் அற்புதமான தருணமாக மரபு வழியாக கருதப்படுகிறது. ஒரு பெண்ணுக்கு பிறந்தது முதல் உலகில் வாழும் கடைசி நாள் வரை உறவுகளின் உன்னதம் என்பது இரு வீடுகளின் சங்கமமாக திகழ்கின்றது. தன் வீட்டிற்கு கரம் பிடித்து அழைத்து வந்த பெண்ணிற்கு காலம் முழுக்க தன் நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கும் கணவன் உறவுகளின் உருவமாக இருக்கின்றார். உடைந்த நிலையில் இருக்கும் உள்ளங்களை பலப்படுத்தும் ஒரு பாலம்தான் உறவுகள். சமீப காலங்களில் நாகரீக வளர்ச்சியும் விஞ்ஞான வளர்ச்சியும் அதிகமாகி உறவுகளின் பேச்சுவார்த்தை என்பது ஊடகங்களின் வார்த்தைகளாக மாறும் நிலையில் இருந்தாலும் கூட பதிவிடும் வார்த்தைகளை வைத்து

0: நாம் நன்றாக இருக்கின்றோமா இல்லை சோகத்தில் மூழ்கி கிடக்கின்றோமா என்று உணரும் மனம்தான் உறவுகள். தினந்தோறும் தேநீர் கடையில் இருக்கும் தேநீர் ஊற்றித் தருபவரை பார்த்து அண்ணா என்று அழைக்கும் அந்த வார்த்தை கூட உறவுதான். மாலை நேரத்தில் சாலையில் ஒரு கூடை நிறைய பொறியை வைத்துக் கொண்டு தள்ளாத வயதிலும் நடந்து வருபவரை பாட்டி என்று அழைக்கும் அந்த வார்த்தையும் உறவுத்தான். இன்று சுதந்திர சுவாசக் காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்க காரணமாக இருந்து தங்களுடைய இரத்தத்தை கூட இந்த மண்ணுக்காக நீராக்கிய ஒவ்வொரு தியாகிகளும் நமக்கு உறவுத்தான். வானிலை எப்படி இருந்தாலும் சரி, வாழ்பவர்களின் நிலை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உடல்நிலை கூட பொருட்படுத்தாமல் நாம் உண்பதற்காக அல்லும் பகலும் பாடுபடும் விவசாயிகளும் உறவுத்தான். மனதில் இருக்கும் அசுத்தங்களையும் குப்பைகளையும் நாம் தான் அகற்ற வேண்டும். நம்மை சுற்றியுள்ள அசுத்தங்களையும் குப்பைகளையும் அகற்றி நம் ஆரோக்கியத்திற்கு வழிவகுத்து இன்னும் ஆயுள் பெற்று வாழ வைக்கும் தூய்மை தொழிலாளிகளும் நமக்கு உறவுத்தான். நம் பெற்றோர்களுக்கு அடுத்து நமக்கு பெற்றோர்களாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள். எண்ணும் எழுத்தும் மட்டும் கற்றல் போதாது, எண்ணத்திலும் செயல்திறத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள். இவர்கள் நம் உள்ளத்திற்கும் உயர்வுக்கும் வழிவகுக்கும் உறவுகள். பெற்றெடுத்தவர்கள் நம் கண்களாக இருந்தால் கற்றுக் கொடுக்கும் நம் ஆசிரியர்கள் நமக்கு இமைகளாக இருக்கின்றார்கள். நம் வாழ்க்கையில் எந் நேரத்திலும் நமக்கு நிழலாக இருந்து நன்மை செய்தால் நமக்கு துணையாகவும் நாம் தீமை செய்தால் அதனை தவறு என்று தடுப்பவர்களாகவும் என்றுமே நமக்கு முதுகெலும்பாய் முன்னேற்றத்தின் முகவரியாய் இருக்கும் உறவு நம் நண்பர்கள். நம் வாழ்வில் நமக்கு அன்பு கொடுக்கவும் நம் அன்பை பெறவும் இருக்கும் ஒவ்வொரு நபரும் நமக்கு உறவுத்தான். ஆக உறவுகளை மேம்படுத்துவோம், உண்மையாக வாழ்வோம், உறவுகளின் உன்னதங்களை புகழ்பாடுவோம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ஷர்மிளா பானு அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் காலை தென்றல். கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத்தில், பகல் இரவா நண்ணியது உன்னை நயந்தோர் அவயத்து, நான் உன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே, புவி ஏழையும் பூத்தவளே என்கிறது அபிராமி அந்தாதி. நிகழ்ச்சியில் தொடர்வது கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல்.

பம்பைக்கரையில் தொந்திக் கணவரி வாருங்கள், உருவத்திக் கடலென வந்தே அவனை நாடுங்கள். பம்பைக்கரையில் தொந்திக் கணவரி வா

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலை தென்றல். இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிக் கொண்டிருப்போர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல்

0: இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
1: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யுஜி டிகிரிகளும்
0: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
2: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
0: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
4: நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்ற விவிலிய வாக்கினை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி எஸ் சசிரேகா, தீபன் சக்கரவர்த்தி பாடியிருக்கும் பாடல்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் காலைத்தென்றல் நிகழ்ச்சியில்
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அட்டோனமஸ் இன்ஸ்டியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952888.

0: 7313 or visit www.svpistm.ac.in.
1: இறைவனை தவிர வானங்களிலும் பூமியிலும் உள்ள எவரும் மறைவான உண்மைகளை அறிய மாட்டார் என்கிறது திருக்குறள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகூர் எம் ஹனிஃபா பாடியிருக்கும் பாடல்.

0: நிலத்தடி நீராக சேமிப்பதற்கு மட்டுமல்லாமல் களை மற்றும் மண்ணில் வசிக்கும் பூச்சிகள் மற்றும் நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்தலாம். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லாத நாட்களில் பயன்படுத்தலாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் இரவை கம்பு விதைப்பை மேற்கொள்ளலாம். மேலும் விதைகளை 2% பொட்டாசியம் குளோரைடு கரைசல் கொண்டு கடினப்படுத்தி, அதாவது விதைகளை 16 மணி நேரம் ஊற வைத்து 5 மணி நேரம் நிழலில் உலர்த்த வேண்டும், பின்பு விதைக்க வேண்டும். தொடர்ந்து மழை வர வாய்ப்புள்ளதால் கோடைக்கால இரவை பருத்தியில் இலைகள் சிவப்பு நிறமாக மாற வாய்ப்புள்ளதால் இதை நிவர்த்தி செய்ய 60 நாட்களான பருத்தி செடிகளுக்கு 5% மெக்னீசியம் சல்பேட், 1% யூரியா, 0.1% துத்தநாக சல்பேட் கலந்த கரைசலை தெளிக்க வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும். மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கவும் களைகளை அடக்கவும் சருகு மூடாக்கிடுவது பரிந்துரைக்கப்படுகிறது. தென்னை மரத்தை சுற்றி உள் நோக்கிய வட்ட வடிவ பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேர்பகுதிகளில் சேமிக்க முடியும். கோடைக்காலத்தில் பெறப்படும் மழையுடன் இடியும் மின்னலும் சேர்ந்து வரக்கூடும். எனவே கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். கால்நடைகளுக்கு தொடர்ந்து கோமாரி நோய் தடுப்பூசி அருகிலுள்ள கால்நடை மருத்துவமனையில் போட்டுக்கொள்ள வேண்டும். மேலும் ஆடுகளுக்கு அம்மை நோய் தடுப்பூசியும் போட்டுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
1: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கறத பற்றி உங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்து ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான 2 பிரின்சிபல்ஸ் சொல்லுவோம். ஒன்னு இடவசதி, இன்னொன்னு காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். 2வது இடவசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். 3வது, இந்த கூரையில நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டே கூரை மேல வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம் அல்லது பெயிண்ட் அடிச்சாலும் சரி. இதனால வந்து அந்த வெப்பநிலை உள்ள உட்கரைப்பது குறைஞ்சு செட்டுக்குள்ள வெப்பநிலை கொஞ்சம் குறைவா இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேல போட்டு அதுல ஸ்பிரிங்லர்ஸ் மாதிரி பர்மனண்டா நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது பைப்ல வச்சு தண்ணி அடிச்சாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ள என்ன பண்ணலாம்னா, பறவை மாடுகளுக்கு முக்கியமா பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியா மாடுகளை மேல படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். வழக்கமா விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 இடம் 3 இடம் தண்ணி

0: கட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனால் அந்த வெப்ப காலத்தில் வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும், இரவு நேரம் உட்பட. தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயே நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னன்னா நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது ஒரு 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகளை பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைக்கால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வமாக. நன்றி.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையில் இன்று பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை வட்டம் பூளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி பாட்டு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சார மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்தில் இருந்து 11 நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு மோடி அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் இணைந்து செப்பு பட்டயங்கள் இந்தியாவிற்கு ஒப்படைக்கப்படும் நிகழ்வை பார்வையிட்டார். இந்த செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்த சோழர் கால செப்பேடுகள் 21 பெரிய மற்றும் 3 சிறிய தகடுகளின் தொகுப்பாகும். இவற்றில் பெரும்பாலான எழுத்துகள் உலகின் மிகவும் அழகான மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன என்று சமூக வலைதளத்தில் திரு மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழன் தனது தந்தை முதலாம் ராஜராஜனால் வாய்மொழியாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை முறைப்படுத்தியதை இந்த செப்பேடுகள் குறிக்கின்றன. சோழர்களின் கலாச்சாரம் மற்றும் கடற்படை திறமையால் இந்தியர்களாகிய நாம் மிகுந்த பெருமை கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ள பிரதமர், இந்த செப்பேடுகளை

0: 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்திலிருந்து பாதுகாத்து வந்த லேடன் பல்கலைக்கழகத்திற்கும் நெதர்லாந்து அரசுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்நிலையில் ஆனைமங்கலம் சோழர் செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. இது நமது நாட்டின் பண்பாட்டின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வரலாற்று பயணத்தில் வரவேற்புக்குரிய முன்னேற்றம் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இந்த அரிய செப்பேடுகள் வெறும் தொல்பொருள் சின்னங்கள் அல்ல, தமிழர்களின் மகத்தான வரலாறு, பண்பாடு மற்றும் சோழ பேரரசின் பெருமைகளை பதிவு செய்துள்ள நிரந்தர சான்றுகள் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெங்களூருவில் நேற்று அரசியல் கட்சிகள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய குழுவின் தலைவர் திரு பி பி சௌத்ரி, கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், முன்னாள் முதலமைச்சர் திரு வீரப்ப மொய்லி மற்றும் பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த மசோதா குறித்த தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறினார். நாடாளுமன்றத்தால் கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ள இந்த மசோதா குறித்து பல்வேறு மாநிலங்களுக்கு நேரில் சென்று ஆட்சேபனைகளும் பரிந்துரைகளும் சேகரிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று அவர் கூறினார். கட்சி தாவல் தடை சட்டம், நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆகியவற்றால் ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடிக்கடி தேர்தல்கள் நடத்தப்படுவது நாட்டின் நலனுக்கு உகந்தது அல்ல என்றும் திரு சௌத்ரி கூறினார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2001ஆம் ஆண்டு 145,000 பேர் பணிபுரிந்த மின்துறையில் தற்போது அந்த எண்ணிக்கையில் பாதியளவு ஊழியர்கள்தான் பணிபுரிந்து வருவதாக கூறினார். மின் உற்பத்தியில் தமிழகம் தன்னிறைவு அடைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இதன் மூலம் வெளிமாநிலங்களில் இருந்து மின்சாரம் வாங்குவது கணிசமாக குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்பு தாவேக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தின் ஒவ்வொரு துறைகளும் ஆய்வு செய்யப்பட்டு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு வேலுமணி ஆகியோர் தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள மனுக்கள் ஆய்வில் உள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக 1000 விளக்கு தொகுதியில் பொதுமக்களை சந்தித்து பேசிய சட்டப்பேரவைத் தலைவர், மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மாநில அரசு நிறைவேற்றும் என்று கூறினார். சென்னை மாநகரில் சில பகுதிகளில் நிலவும் கழிவுநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என்று அவர் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். லெபனான் எல்லைக்குள் செயல்படும் தீவிரவாத முகாம்கள் மீது நேற்று வான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த

0: பதினைந்தாம் தேதி வழங்கிய தீர்ப்பை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. எல்லைக்கு அப்பாலில் இருந்து இந்தியாவில் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டினால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று இந்திய ராணுவம் எச்சரித்துள்ளது. புதிய விதிமுறைகளின்படி தலைநகர் தில்லியில் அடுத்த ஆண்டு முதல் மின்சார ஆட்டோக்கள் மட்டுமே இயங்க அனுமதிக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தில்லியில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் அண்டை மாநிலமான இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சிம்லாவில் குவிந்து வருகின்றனர். குருவாயூர் எழும்பூர் இடையே இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சுற்றுலா தலமான உதகமண்டலத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்வதால் கோவையில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழக அரசின் உத்தரவை அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு ஆத்தூரில் இருந்த மதுக்கடை நேற்று முதல் மூடப்பட்டது. கோவில்பட்டியில் நடைபெறும் புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் திரு ஹிமான்ஷு மங்கள் நேற்று தொடங்கி வைத்தார். திருநெல்வேலியில் போதைப்பொருள் தொடர்பாக இந்த ஆண்டு 103 வழக்குகளில் 131 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை மணி 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பு பட்டயங்கள் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் விலை மதிப்பற்ற சான்றுகள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். மின்துறையை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55. இனி கேட்கலாம் நலமே விளைய.
2: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விளைக இந்த நிகழ்ச்சியில தினமும் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து முட்டை, அதுவும் வேக வச்ச முட்டையை பத்தி தான். சோ முட்டையில இந்த சத்து இருக்கு அந்த சத்து இருக்குன்னு சொல்லி சொல்லி எனக்கு போர் அடிச்சிருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா முட்டையை பத்தி தான் பேச போறோம். சோ இப்போ நல்லா ஜிம் போறவங்க ஒர்க் அவுட் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வேக வச்ச முட்டையா அதிகமா எடுத்துக்குவாங்க. அப்படி வேக வச்ச முட்டை பிரியரா இருந்தீங்கன்னா இந்த வாய்ஸ் உங்களுக்காக தான். ஏன்னா வேக வச்ச முட்டைய நீங்க சேகரிக்கிற முறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில முட்டை வேக வச்சுட்டு போயிருவாங்க, சாயந்தரம் வந்து அவிச்ச முட்டையை தோல் உரிச்சு சாப்பிடுவாங்க. சோ அப்படி நீங்க எடுத்துக்கிறது மூலமா ஃபுட் பாய்சனிங் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. சோ முட்டையில பாத்தீங்கன்னா சாதாரணமாவே வந்து நிறைய புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா இருக்கு, உடம்புக்கு ரொம்ப சக்தி. அதுவும் ஆம்லேட்டா சாப்பிடாம வேக வச்ச முட்டையா எடுத்துக்கும் போது நமக்கு அந்த கம்ப்ளீட் புரோட்டீன் கிடைக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் முட்டைய பத்தின பெரிய நாலேஜ் எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா அதை எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்ற நாலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதாவது இப்ப நீங்க வேக வச்ச முட்டைய எவ்வளவு நேரம் வெளியே வச்சிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நார்மலான கிளைமேட்டா இருந்துச்சுன்னா 2 மணி நேரம் தான் நீங்க வெளியே வைக்கணும். நீங்க வந்து 2 மணி நேரம் இல்லாம ஒரு நாள் ஃபுல்லா வெளியே வச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல பாக்டீரியா தொற்று ஏற்பட்டு உங்களுக்கு லூஸ் மோஷன் மாதிரி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே வந்து வெயில் காலமா இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் தான் வெளியே இருக்கணும். ஏன் டாக்டர், ஏன் அப்படி? அதுக்கு மேல வச்சா என்னதான் ஆகுதுன்னா முட்டையில பாத்தீங்கன்னா நல்ல புரதமும் ஈரப்பதமும் அதிகம். அதனால நீண்ட நேரம் இந்த வெப்பநிலையில வெளியே இருக்கிறதுனால பாக்டீரியா வந்து அதுல குரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதனால உடல்ல என்ன பாதிப்புகள் ஏற்படும் பாத்தீங்கன்னா, சால்மோனெல்லா அப்படின்ற தொற்று ஏற்பட்டு வயிறு வலி, வாந்தி, குமட்டல், வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி ஃபீவர் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.

0: சோ அப்ப குழந்தைகள், பிரெக்னென்டா இருக்கிற லேடிஸ், ரொம்ப ஏஜ் ஆனவங்க, எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும். சில பேருக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்கும், அவங்க பாடிக்கு அக்செப்ட் ஆயிக்கும். ஆனா எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு இது பிரச்சனையை கொடுக்கும். சோ இப்ப வந்து கெட்டு போன முட்டையே நம்ம வந்து இப்ப வேக வச்ச முட்டை கெட்டு போயிடுச்சு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த முட்டையில பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சல்பர் ஸ்மெல்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கெட்ட வாசம் வந்து வரும். நீங்க அந்த ஓட பிரிக்கும் போது வழுவழுப்பா இருக்கும், ஒரு மாவு மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். சம்டைம் எல்லோலயும் ஒயிட் கருவுலயுமே பாத்தீங்கன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் வச்சு அந்த எக் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சா கெட்டுச்சா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்ப வெளியே ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு மேல வெளியே வைக்காதீங்க. 2 hours ஆகும், அதுக்கு மேலே ஆகும் அப்படின்னா தயவு செஞ்சு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள நீங்க தாராளமா வச்சிருங்க. ஃப்ரிட்ஜ் வந்து கூலிங்கா இருக்கா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே வந்து முட்டையோட ஓட எடுக்காம உள்ளவங்க உரிச்சிட்டு நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிடுறது அது இன்னுமே யூஸ்லெஸ் தான். ஓட உரிக்காம நீங்க வந்து அப்படியே வச்சீங்கன்னா ஈரப்பதம் ரொம்ப இல்லாம உங்களுக்கு வந்து பாக்டீரியா க்ரோத்தும் கண்ட்ரோல் ஆகும். சம்டைம் நீங்க உள்ள வைக்கிறீங்க அப்படின்னா சும்மா ஃப்ரிட்ஜை திறந்து சைட்ல அப்படியே போட்டு விட்டுறாதீங்க. நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க நல்லா ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு லாக் பண்ணி உள்ள வச்சுக்கோங்க. அப்புறம் ஈவினிங் நீங்க வந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்து அந்த சில்னஸ் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நீங்க ரீஹீட் பண்ணி கூட மறுபடியும் நீங்க வந்து தோல் உரிச்சு சாப்பிட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி வழிமுறைகளை பயன்படுத்துங்க. அது இல்லாம காலையில வேக வச்சுட்டு போய் சாயந்தரம் வந்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அதுல பாக்டீரியா தொற்றுக்கள் தான் அதிகமா இருக்கும், உங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் தான் வராது. சோ முட்டை வேக வச்ச முட்டை எடுக்கும் போதே உங்களுக்கு அதை ஸ்டோர் பண்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்துடணும். இதே மாதிரி இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில திரும்பவும் நாளைக்கு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி. நன்றி, வணக்கம்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு கோடி வாழ்வோம் நாடகம், எழுதியவர் பூங்கையில் ஷீனி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார். இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் இளமை புதுமை இளையோருக்கான இந்நிகழ்ச்சியில் இன்று கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் எம் பிரகாஷ் அவர்களுடன் நேரலை. இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தளிர் கீரைகள் குறித்து உடுமலைப்பேட்டை வேளாண் பொறியியல் துறையின் ஓய்வு பெற்ற வேளாண் பொறியியலாளர் டி யுவராஜ் தட்சிணாமூர்த்தி அவர்கள் கூறும் கருத்துக்கள். இன்று இரவு 9:30 அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் மண்ணின் மகள் நாடகம், எழுதியவர் விமலா ராணி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார். இந்நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குட் மார்னிங் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த சண்டே ஒரு ஹாப்பி சண்டேவா அமையட்டுங்கிற விஷயத்தோட இன்னைக்கு வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல உங்க கூட ஜாயின் பண்றேன்னு ஆர்ஜே பிரகதி.

0: பேக் டு பேக் மூன்று பாடல்கள் கேட்டோம். வணக்கம் கோயம்புத்தூர். பிரேக்ஃபாஸ்ட் ஷோல முதல்ல கேட்ட பாட்டு கௌரி மனோகரி படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே ஜே யேசுதாஸ் பாடியது இசை இனியவன். அதை தொடர்ந்து கேட்ட பாட்டு ஆராதனை படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா. மூன்றாவதா கேட்ட பாடல் எஸ் ஜானகி பாடியது சத்ரியன் படத்துல இருந்து இசை இளையராஜா. இன்னைக்கு நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோனுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டாச்சு, அதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாட்டின் மிக உயரமான ஆஸ்ட்ரோ டர்ஃப் கால்பந்து மைதானம் எங்க அமைஞ்சிருக்கு? இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில 9585800103 இந்த வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நம்மளுடைய பேஜில் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போஸ்ட் கீழ் இருக்க கமெண்ட் செக்ஷன்லையும் உங்களுடைய பதிலை பகிர்ந்துக்கலாம். இனி தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜேட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷிய இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜேட்டன் ஆகியோருக்கு இடையே நேற்று ஹேக் நகரில் விரிவான பேச்சுகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவை உத்திசார்ந்த அந்தஸ்திற்கு உயர்த்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நீர் மேலாண்மை, தூய்மையான எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு செய்தனர். மேலும் முன்னுரிமை வாய்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை பலப்படுத்துவதற்கான பல முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா நெதர்லாந்து உறவுகள் கணிசமான முன்னேற்றத்தை கண்டுள்ளதாக பேச்சுவார்த்தையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நெதர்லாந்து நாடானது ஐரோப்பாவில் இந்தியாவின் முதன்மையான கூட்டாளிகளில் ஒன்று என்று அவர் வர்ணித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு, பகிரப்பட்ட ஜனநாயக விழுமியங்கள், வலுவான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் இரு நாட்டு மக்களுக்கிடையே ஆழமான பிணைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். வளர்ந்து வரும் புதிய துறைகளில் கூடுதல் ஒத்துழைப்பு

0: இழைப்பு தேவை என்று வலியுறுத்திய பிரதமர், நெதர்லாந்தின் நிபுணத்துவத்தையும் இந்தியாவின் வேகம் மற்றும் திறனையும் ஒன்றிணைத்து கண்டுபிடிப்புகள், முதலீடுகள் மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திரு மோடி கேட்டுக்கொண்டார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட காட்லோடியா, வேஜல்பூர், நரன்புரா மற்றும் சபர்மதி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து அகமதாபாத் நகராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி கவுன்சிலர்களுடன் அகமதாபாத்தில் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். வெற்றி பெற்ற கவுன்சிலர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அவர், மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவைகள் மற்றும் அந்தந்த பகுதிகளின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அவர்களுக்கு எடுத்துரைத்தார். மக்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தும் சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டு தங்கள் பகுதிகளின் வளர்ச்சிக்கு சிறந்த முறையில் அவர்கள் பங்களிப்பார்கள் என்று தாம் உறுதியாக நம்புவதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் கடந்த 15ஆம் தேதி வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்த நடுவர் நீதிமன்றத்தை இந்தியா ஒருபோதும் அங்கீகரித்ததில்லை என்றும், அதன் செயல்பாடுகள், தீர்ப்புகள் அல்லது முடிவுகள் எதுவும் இந்தியாவை கட்டுப்படுத்தாது என்றும் கூறினார். மேலும் இந்த ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் இந்தியாவின் முடிவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்திருந்தது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. விமான போக்குவரத்து துறைக்கு நிவாரணம் அளிக்கவும் சுற்றுலா மற்றும் தளவாட பணிகளை ஊக்குவிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அதேவேளையில் போக்குவரத்து மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளையும் வலுப்படுத்த வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வலியுறுத்தலுக்கு இணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சலுகை ஆரம்பத்தில் 6 மாத காலத்திற்கு அமலில் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் நலன் மற்றும் தில்லியின் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவினால் அரசுக்கு சுமார் 985 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வு முன்பு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. முன்னதாக இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதி அரசர்கள் திரு ராஜசேகர் மந்தா மற்றும் திருமதி ராய் சட்டோபாத்யாயா ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த மே 11ஆம் தேதி இந்த வழக்கில் இருந்து விலகியது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சஞ்சய் ராய்க்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ கோரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரத்தில் சஞ்சய் ராய் தன்னை விடுதலை செய்யுமாறு மேல்முறையீடு செய்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் உள்ள போஜ்சாலா வளாகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னத்தில் பொதுமக்கள் வழிபாடு நடத்தவும் இதர ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளவும் இந்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வளாகம் அன்னை சரஸ்வதி தேவியின் கோவில் என்று மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து தொல்லியல் துறை இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் கச்ரோலியில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் 8 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மத்திய ரிசர்வ் காவல்படையும் மாநில காவல்துறையும் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவோயிஸ்ட் அமைப்பின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த 5 பேர் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்ததாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் அமைப்பினரிடமிருந்து துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா டொமினிக்க நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார்.

0: இந்த சந்திப்பின் போது மருந்தியல் தொடர்பாக இரண்டு முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. முன்னதாக டொமினிக்க நாட்டின் தற்காலிக பிரதமர் திரு இர்விங் மெக்கண்டரை சந்தித்த திரு பபித்ரா மார்கரிட்டா பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்தார். தொடர்ந்து ரோசா நகரில் டொமினிக்கா நாட்டின் அதிபர் திருமதி செல்வானி பட்டனையும் அவர் நேரில் சந்தித்து பேசினார். லட்வியா நாட்டின் புதிய அரசியமைக்கும் பொறுப்பை எதிர்க்கட்சியான யுனைடெட் லிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆண்ட்ரஸ் குல்பர்க்ஸிடம் அந்நாட்டு அதிபர் திரு எட்கர்ஸ் ரென்விகேஸ் ஒப்படைத்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியூ யூனிட்டி கட்சியைச் சேர்ந்த பிரதமர் திருமதி எவிகா செலினா தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்ததை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி பதவிகளுடன் நடத்திய ஆலோசனையின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் புதிய அரசை அமைக்க நியமிக்கப்பட்டுள்ள திரு ஆண்டர்ஸ் குல்பர்க்ஸ் கூட்டணி கட்சிகளின் விவரம், புதிய அரசின் கொள்கை வரைவு உள்ளிட்டவற்றை வரும் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திரு ரென்விகேஸ் உத்தரவிட்டுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை மணி 11:20 தொடங்க உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 247 ரன் எடுத்தது. 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி 4 விக்கெட் இழப்புக்கு 218 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. தரம்சாலாவில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை மணி 3:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் தில்லி அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும், இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ள உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக பேச்சுகள் நடத்தினார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைத்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியா இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

சமீபத்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நாம இணைஞ்சிருக்கோம். சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பின்படி நம்ம கோயம்புத்தூர்ல இன்னைக்கு வானிலை நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குறைந்தபட்சமா 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமா 33 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்துல 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும், ஈரோட்டில் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும், சேலத்தில் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும், ஊட்டியில 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும், பாலக்காட்டில் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு சென்னை மெட் சென்டர்ல அறிவிச்சிருக்காங்க. காலை 7:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல உலக உயர் ரத்த அழுத்த தினத்தையொட்டி பொதுநல மருத்துவர் டாக்டர் முருகநாதன் அவர்களின் உரை இடம்பெறும்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நாம இணைஞ்சிருக்கோம். மீனி கேட்கலாம்.
1: இன்று உலக உயர் இரத்த அழுத்த தினம். இதை முன்னிட்டு பொது மருத்துவர் டாக்டர் முருகநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள்.
2: ஹைப்பர்டென்ஷன் அப்படின்னா தமிழ்ல சொல்லணும்னா உயர் இரத்த அழுத்தம். ஒரு மனிதர் வந்து உயிர் வாழ்றதுக்கு ஒரு இரத்த அழுத்தம் வேணும். இரத்த அழுத்தம் இல்லாம ஒருத்தருக்கும் ரத்தம் வந்து உடல் உள்ள பாகங்கள் எல்லாம் போகாது. ஆனா அந்த இரத்த அழுத்தமே கொஞ்சம் அதிகமா போச்சுன்னா அதுக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம்னு சொல்கிறோம். பொதுவாக நம்ம வந்து இந்த ரத்த அழுத்தத்தை ரெண்டு விதமாக குறிப்போம். சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக்னு சொல்கிறது. மேலே வந்து 120, கீழே 80 அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நார்மலாக ஒரு ஒரு மனிதருக்கு வந்து ஒரு ஆணானாலும் பெண்ணானாலும் சரி, மேலே 120 சிஸ்டாலிக், கீழே 80 டயஸ்டாலிக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு வரைமுறை வச்சுருக்கோம். இது ஒரு 10 முன்னப்பின்ன இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து 130, கீழே 90 போனாலும் சரி, 140, கீழே 90 போனாலும் சரி, அவங்க வந்து கவனத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆரம்ப நிலை வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படி உயர் ரத்த அழுத்தம் வந்துச்சுன்னா உயர் ரத்த அழுத்தம் வந்து எந்த ஒரு விதமான அறிகுறியும் இருக்காது. நாங்கள் எந்த சொல்லுவோம், அமைதியாக மனிதனை கொல்லக்கூடிய வியாதி, சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே தான் ஒவ்வொருவரும் சின்ன குழந்தைக்கு கொடுந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு தடவை பிளட் ப்ரெஷர், இந்த ரத்த அழுத்தத்தை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் அதை மீண்டும் ஒரு முறை ஒரு பரிசோதனை பண்ணி அதை உறுதி செய்துட்டு அதுக்கு தகுந்த வழிமுறை மாற்றம்லாம் செய்யணும். அது வந்து பலவிதமான சிகிச்சை முறைகள் இருக்குது. ஸோ உயர் ரத்த அழுத்தங்கிறது இந்தியாவில் ரொம்ப பாதிப்பு உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் 3 பேத்தில் ஒருத்தருக்கு இருக்குது. இந்தியாவில் 25% பேருக்கு ரத்த அழுத்தம் இருக்குது. அது இன்னும் ரொம்ப பயப்படக்கூடிய விஷயம் என்னென்னா 8 ஒருத்தர் பேருக்கு 40 வயசு கீழே இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர்களும் சரி பெரியவர்களும் சரி இந்த ரத்த அழுத்தத்தில் பாதிக்கப்படுறாங்க. கருவுற்ற பெண்கள் தாய்மார்களுக்கு கூட ரத்த அழுத்தம் வரும். அது வந்ததுன்னா அவங்கள மட்டும் இல்லை குழந்தையும் பாதிக்கும். ஆகவே உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வியாதி. ஆனால் அது சைலண்ட் கில்லர். நீங்கள் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த கிருமிகள்லாம் ஏற்படுற வியாதிகள், புற்றுநோயாளர்கள் ஏற்படுற வியாதிகள் எல்லாத்தையும் சேர்த்தா கூட உலகத்தில் அதிகமாக இறக்கக்கூடிய ஒரு காரணம் வந்து உயர் ரத்த அழுத்தம். அதை வந்து கட்டுப்பாடுகளை வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்.
3: சரி சார். சார் இது எதனால வருகிறது சார்? அதாவது ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு இது வருவதற்கான காரணம் என்ன சார்? இது பரம்பரை நோயா இல்ல நாம் செய்யக்கூடிய தவறுகளால் வருதா?
2: அதாவது இந்த உயர் ரத்த அழுத்தத்துல 90% 95% ஏன் வருதுன்னே தெரியாது. அதை நாங்க வந்து பிரைமரி ஹைப்பர்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காரணமே தெரியாத உயர் ரத்த அழுத்தம். 5% மக்களுக்கு மட்டும் அந்த உயர் ரத்த அழுத்தம் எதனால வருதுன்னு தெரியும். அதாவது சிறு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் பாதிச்சா வரும், அல்லது பிறவியிலேயே இந்த பெரிய தமனி அது மாதிரி இரத்த குழாய்கள் மாறுபடுறதுனால வரும். அப்புறம் வந்து சில நாளமில்லா சுரப்பிகள், எண்டோக்ரைன் சொல்லுவோம், அந்த டிசார்டரில் வரும். ஃபியோக்ரோமாசைட்டோமா, அந்த அட்ரினல் கிளாண்டில் ஏற்படுற ப்ராப்ளம், தைராய்டு கிளாண்டில் ஏற்படுற ப்ராப்ளம், இந்த மாதிரி சில கிளாண்டில் ஏற்படுற ப்ராப்ளத்தில் உயர் ரத்த அழுத்தம் வரும். இந்த அதை வந்து நாங்கள் செகண்டரி ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி பிரச்சனைகள்னால உயர் ரத்த அழுத்தம் வருதுன்னு கண்டுபிடிச்சா அந்த எந்த பிரச்சனைனால வருதோ அதை நம்ம சரிப்படுத்திட்டால் ரத்த அழுத்தத்தை குறைச்சிடலாம். ஸோ செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் மட்டும்தான் நம்ம குணப்படுத்த முடியும். பிரைமரி ஹைப்பர் டென்ஷனை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் கொண்டு வைக்க முடியும், பூர்ணமாக நம்ம குணப்படுத்த முடியாது. அப்புறம் இன்னொரு செய்தி, இந்த பிரைமரி ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்க மருந்து சாப்பிட்டா அவங்க வாழ்நாள் முழுவதும் சாப்பிட வேண்டியிருக்கும். ஒருவேளை ரத்த அழுத்தம் கண்ட்ரோலுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா மாத்திரையினோட அளவை குறைக்கலாம். அந்த உயர் ரத்த அழுத்தத்துக்கு நான் முதல்ல கண்டுபிடிக்கிறது முதல்ல ஒரு டாக்டர்கிட்ட போய் அந்த செக் பண்ணும்போது கண்டுபிடிச்சிடலாம். அதை திருப்பி இன்னொரு முறை கன்ஃபார்ம் பண்ணணும், உறுதி செய்யணும் அப்படின்னா அவங்க டாக்டர் கூட வேண்டியதில்லை. வீட்டில் அவங்களுக்கு ஹோம் பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங்னு வீட்லேயே பார்க்கக்கூடிய கருவி இருந்தால் அதில் வச்சு கண்டுபிடிக்கலாம். அது போக ஆம்புலேட்டரி பிளட் ப்ரெஷர் மானிட்டர்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா அவங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்குங்கிறத உறுதிப்படுத்திட்டா அவங்க மாத்திரை சாப்பிட ஆரம்பிக்கணும். நாங்கள் எல்லாருக்குமே மாத்திரை ஆரம்பிக்க மாட்டோம். சிகிச்சை முறைகள் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு மனிதருக்கு வந்து முதல் முறையாக அவர் வராரு, ஒரு மருத்துவமனையில் பார்க்குறோம், அவருக்கு வந்து ரத்த கொதிப்பு இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். உடனே வந்து அவங்களுக்கு வைத்தியம் பண்ண மாட்டோம், இன்னொரு முறை உறுதி செய்வோம் ரத்த கொதிப்பு இருக்குதுங்கிறது. ஒரு சில பேருக்கு வந்த உடனே முதல்ல ஆரம்பத்திலேயே 170 மேலே கீழே 110 கீழேன்னா நாங்கள் வந்து தேதி தள்ளி போட மாட்டோம், உடனே சிகிச்சை ஆரம்பிச்சிருவோம். இந்த பார்டர் லைனில் இருக்கவங்க 140 கீழே 90 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்னொரு முறை உறுதி செய்வோம். அப்படி ரெண்டாவது தடவையும் அதே மாதிரி 140-90 தான் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு 3 மாதத்துக்கு வாழ்க்கை முறை மாற்றங்களை சொல்லிக் கொடுப்போம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை வாழ்க்கை

முறையே நம்ம மாற்றி சொல்லிக் கொடுப்போம். இந்த வாழ்க்கை முறை மாற்றம், அவங்க வந்து நல்ல உடல் பருமனாக இருந்தால் உடல் பருமனை குறைக்கணும், அவங்க நடக்காமல் எப்போ பாரு தொலைக்காட்சியே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா செடென்ட்ரி லைஃப், அவங்கள வந்து நல்ல ஒரு உடற்பயிற்சி செய்யணும். அப்புறம் நிறைய உப்பு சாப்பிடுவாங்க, உப்பு சாப்பிட்றது, உப்பு வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஒரு ஆளுக்கு வந்து 2.3 கிராம் சால்ட்டு தான் வேணும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஊறுகாய், பப்படம், அப்படம், நம்ம வாங்குகிற வெளியே வாங்குகிற பொருள் எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கும், அதை நம்ம குறைக்கணும். கொழுப்புச்சத்தை குறைக்கணும்,

0: கொஞ்சம் நல்லா நடங்க சார். அதாவது ஒரு மனிதர் வந்து ஒரு ஒரு வாரத்தில் 150 நிமிஷமாவது நடக்கணும் அல்லது உடற்பயிற்சி செய்யணும். அதை வந்து அவருக்கு வந்து வேறு ஏதாவது இருதயத்தில் தொந்தரவு இருந்தது இல்லை வேறு வியாதிகள் இருந்ததுன்னா மருத்துவர் ஆலோசனைப்படி எந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்யலாங்கிறத கேட்டு அது மாதிரி செய்யணும். அதுபோக உணவு கட்டுப்பாடு, ஸோ உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு, அப்புறம் வந்து நல்ல உறக்கம் அமைதியாக இருக்கக்கூடிய முறை, கெட்ட பழக்கங்களை தவிர்க்கணும். ரெண்டாவது சில பேர் சில மருந்துகள் சாப்பிட்டே இருப்பாங்க. அந்த மருந்துகள் பார்த்தீங்கன்னா கை கால் வலிக்கு சில மருந்துகள் சாப்பிடுவாங்க, சில வைட்டமின் சொல்லி ஜின்செக் போன்ற மாத்திரை சாப்பிடுவாங்க, மூக்கடைப்புக்குன்னு சொல்லி மாத்திரை சாப்பிடுவாங்க. அதெல்லாமே வந்து ரத்த உயர் ரத்த அழுத்தத்தை பண்ணும். ஸோ மருத்துவர்கிட்ட போகும்போது நீங்கள் என்னென்னலாம் சாப்பிட்றீங்கிறத மருத்துவர்கிட்ட சொன்னால் அவர் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மருந்துகள் எல்லாம் நிறுத்தி மாற்றி கொடுப்பார். இதெல்லாம் ஆரம்பத்துலேயே நம்ம பரிசோதனை பண்ணி பார்ப்போம். ஒரு உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு ஒரு இசிஜி பேசிக் ரத்த பரிசோதனை எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் சிகிச்சை முறையை எழுதி அனுப்புவோம். அந்த சிகிச்சை முறையை ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் இப்போல்லாம் என்ன பண்ணோம்னா அவங்க பேஷண்ட்டுகளுக்கு அந்த நோயாளிக்கோ அல்லது அவங்க தெரிஞ்சவங்க கூட வரவங்க அட்டெண்டருக்கு ஹோம் பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங், வீட்லேயே ரத்த கொதிப்பு ரத்த அழுத்தத்தை பார்க்கக்கூடிய சாதனத்தை வாங்க சொல்லி அதை நாங்கள் வந்து வீட்லேயே நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா எப்போ ஏறுது எப்போ இறங்குதுங்கிறதெல்லாம் அவங்க அங்கேருந்து பார்த்துக்கலாம். டாக்டர்கிட்ட வரும்போது அவங்க ஒரு 4 நாளைக்குள்ள ரீடிங் எடுத்து கொண்டு வந்து காமிச்சா டாக்டர் அதுக்கு அந்த மாதிரி மருந்து கொடுத்து மாத்திரக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் டிரைவ் ஹோம் மெசேஜ் அப்படிங்கிறது, அதாவது வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி செய்திகள் அப்படின்னா, இப்போ நீங்கள் உடனுக்குடனே உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கா ரத்த அழுத்தம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள், பரிசோதனை பண்ணுங்கள். ஒரு வீட்டில் ஒரு ஹோம் பிளட் ப்ரெஷர் மானிட்டர் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. உணவு பழக்கம் உடற்பயிற்சி நல்லது. இரத்த கொதிப்பு உடையவர்கள் இரத்த உயர் அழுத்த வந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் மாத்திரைகள் சாப்பிடணும், அவ்வப்போது பரிசோதனை செய்துக்கணும். உயர் ரத்த அழுத்தம் வந்து ஆரம்பத்தில் அறிகுறியே இருக்காது, சைலன்ட் கில்லர். அப்படி உயர் ரத்த அழுத்தம் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் போச்சுன்னா உடல் உள்ள எந்த உறுப்பு வேணாலும் பாதித்து உயிருக்கே ஆபத்து வரும். ஆகவே அந்த உயிர் காப்பதற்காகவாவது நீங்கள் இரத்த அழுத்தத்தை பற்றி விழிப்புணர்வும் அவ்வப்போது பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை உலக உயர் இரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு பொது மருத்துவர் டாக்டர் முருகநாதன் அவர்கள் கூறிய கருத்துக்கள் கேட்டீர்கள்.
2: இன்று மதியம் 2:30
3: நம்பினோருக்கு நடராஜன் சொல்லி என்னையவே வேண்டி இந்த மதுரையில எண்ணெய் வித்து சுகசீவிரமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
2: நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி கதைப்பாட்டு கேட்கலாம். பாடுவோர் உடுமலைப்பேட்டை பூலவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர்.
4: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நாம் இணைஞ்சிருக்கோம். நேரம் காலை 7:40 இனி கேட்கலாம்.
5: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
6: மலைகளில் உள்ள மரங்களினால் நமக்கு தூய்மையான காற்று கிடைக்கப்பெறுகின்றது மற்றும் வனவிலங்குகளுக்கு வாழ்வாதாரமாக திகழ்கின்றது. மேலும் பல்வேறு வகையான வண்டுகள், பூச்சிகள், பறவைகள், தாவரங்கள், மூலிகைகள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். உலக நிலப்பரப்பில் சுமார் 27% மலைகள் இருப்பதாக புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர். உலக மக்கள் தொகையில் சுமார் 13% மக்கள் மலைகளின் வளத்தையே தங்களது வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்கின்றனர் என்று சொன்னால் அது மிக இல்லை. இந்த மலைகளிலிருந்துதான் சுமார் 75% தூய்மையான நீர் உற்பத்தியாகின்றது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். மலைகளில் விளையும் அற்புதமான அரிய மூலிகைகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கின்றது. மலைகளில் வாழும் எண்ணற்ற உயிரினங்கள் உணவு சங்கிலும் பல்லுயிர் சமநிலையிலும் மிக முக்கிய பங்காற்றுகின்றது. உலகில் 20% சுற்றுலா மூலமாக கிடைக்கப்பெறும் வருவாய் மலைகளையே நம்பியுள்ளதாக பொருளாதார ஆய்வறிக்கை தெரியப்படுத்துகின்றது. எவ்வளவு நன்மைகளை தரும் மலைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். மலை வளங்களை குறிப்பாக மரங்களை வெட்டுதல், கனிம வளங்களை வெட்டி எடுப்பது போன்றவற்றை செய்வதை தவிர்க்கப்படல் வேண்டும். பல மலைத்தொடரில் உள்ள பனிப்பாறைகள் உருகி கடல் நீர் மட்டம் உயரவும் காரணமாக அமைகின்றது. பருவநிலை மாற்றங்களாலும் பெரும் பாதிப்புகள் ஏற்படுகின்றது. அதனால மலைகளையும் மலை வளங்களையும் பாதுகாத்து வன உயிரினங்களையும் அரிய வகை மூலிகைகளையும் தாவரங்களையும் காத்து சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்.
5: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

0: கேட்ட பாடல் KJS தாஸ் எஸ் ஜானகி பாடியது. உயர்ந்த உள்ளம் படத்திலிருந்து இசை இளையராஜா.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசை.

0: நியாயங்கள். நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
1: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
0: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
2: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
0: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
4: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நாம் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கேட்டிருந்த கேள்வி என்னன்னா, இந்தியாவினுடைய மிக உயரமான ஆஸ்ட்ரோ டர்ஃப் கால்பந்து மைதானம் எங்க அமைஞ்சிருக்குன்னு. இதற்கு நிறைய நண்பர்கள் வாட்ஸ்அப்ல இந்த பதில் கொடுத்திருக்கீங்க, யார் யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு வந்து பாத்துக்கலாம். பார்வதி கணபதியிலிருந்தும், பிரமிளா சென்னையிலிருந்து, கணேஷ் சிறுமுகையிலிருந்தும், சோமு கலைவாணியும் சிறுமுகையிலிருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களை தொடர்ந்து மணக்கடவுலிருந்து கார்த்திக், கீதாஞ்சலி, ஸ்ரீனிகா, அத்விக், சண்முக சுந்தரம் விநாயகபுரம் கோவிலிருந்தும், ரமண முதலிப்புதூர்லேருந்து சுதாகர் ஜீவா ஒரு ட்ரை பண்ணியிருக்கிறீங்க, குஹன் நஞ்சுண்டாபுரத்துலேருந்து, மேகே பிரகாசம், ஞானாம்பிகை, போகம்பட்டியிலிருந்து, கவுண்டப்பாளையத்திலிருந்து லாவண்யா, தாசர்பட்டியிலிருந்து பாலசுப்ரமணியம் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கிறீங்க, பதிலு அப்படின்னு தேட வேண்டியதா இருக்கு. ரைட், அடுத்ததா வசந்த்குமார் போனிஃபே சுற்றாலிருந்தும், மனோ கிருஷ்ணா ரெட்ஃபீல்ட்ஸ்லேருந்து, அன்புராணி சென்னையிலிருந்தும், கணேஷ் மூர்த்தி சூலூர்லேருந்து நினைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரியிலிருந்து, பாரதி மகாலிங்கம் கள்ளிவரசிலிருந்தும், கஞ்சம்பட்டியிலிருந்து சண்முக ஆனந்தம், கோவை காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம், ராமகிருஷ்ணன் கொழுமன் கொண்டான்லிருந்தும், பட்டுக்கோட்டையிலிருந்து ராபத் திரவியம், கே கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலிருந்து, மனோகரன் கரையம்பாளையத்திலிருந்தும், சிவானந்த காலனியிலிருந்து பழனி, ஹோப் காலேஜ் பிரணயா குகன், ஜெகநாதன் பூளக்காட்டு பாளையத்திலிருந்தும், அன்னபூர்ணி கோபாலகிருஷ்ணன் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறீங்க, அது கரெக்டான பதிலா இதை கொஞ்ச நேரத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சேகர் சாந்தி பூலவாடியிலிருந்து, மல்லிகா மந்த்ராசலம் பிரியங்கா பெரிய உதம்பச்சேரியிலிருந்தும், பிரணிதன் லக்ஷன் ராதிகா நம் முத்துக்குமார் வெள்ளிக்குப்பம் பாளையத்திலிருந்து, மேலும் அறந்தாங்கியிலிருந்து விஸ்வம், வீரதுரை அரியலூர்லேருந்து வியன் இளங்கோ, சாமிசெட்டிப்பாளையத்திலிருந்து, தட்டம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி, கலை ஹேமா, சண்முக சுந்தரம், ராஜேஸ்வரி தெக்கலூர் ஏரிப்பாளையத்திலிருந்து, பிரேமா வெள்ளிங்கிரி கருமத்தம்பட்டியிலிருந்தும், குணசேகரன் பணப்பள்ளி ஆணக்கட்டியிலிருந்து, கோவை ரத்னபுரியிலிருந்து ராஜா முகமது, நங்கவல்லி ராஜாராம், பூலுவப்பாளையம் ஆனந்த முருங்கன், இருபாலை வெங்கடேஷ், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய் மீனாட்சி மணிநகர மதுரையிலிருந்தும், சண்முக சுந்தரம் ரமண முதலிப்புதூர்லிருந்து, பாண்டியன் நகர் ரங்கராஜ், வீரேஸ்வரி, சுரேஷ், வான்மதி, கிட்டத்தட்ட பாதி பேர்த்தோட பேரை தான் படிச்சிருக்கேன். இன்னும் நிறைய பேர் இணைந்திருக்காங்க. சரி, யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறாங்க, கரெக்டான பதில் என்ன, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

പാട്ട് ഇതയതാമരൈ പടത്തിലിരുന്ന് എസ് പി ബാലസുബ്രഹ്മണ്യം കെ എസ് ചിത്ര പാടിയത് ഈസൈ ശങ്കർ ഗണേഷ്. നേരം 7:55 ഇനി കേൾക്കാം സേവൈ ചെയ്തികൾ. കോയമ്പത്തൂർ സൂളൂർ പാപ്പംപട്ടി അരുൾമിഗു മാകാളിയമ്മൻ തിരുക്കോവിൽ തിരുക്കുട நன்னீராட்டு பெருவிழா வரும் 20ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் இன்று இரவு 7 மணிக்கு திருவிளக்கு வழிபாடு, புனித நீர் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு நிகழ்வுகள் நடைபெற உள்ளது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, கவுண்டம்பாளையம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் 18/5/2026 அதாவது நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இனி கூறப்போகும் இடங்களில் மின் விநியோகம் தடைபடும். நல்லாபாளையத்தில் ஹவுசிங் யூனிட் ஏஆர் நகர், தாமரை நகர், ஓட்டுநர் காலனி, சாமுண்டீஸ்வரி நகர், சுகுணா நகர், யூனியன் ரோடு, அசோக் நகர், முருகன் நகர், பாரதி நகர், தயால் வீதி, தீயணைப்பு பகுதி, நல்லாபாளையம் ரோடு, டிவிஎஸ் நகர் ரோடு மற்றும் ஜெம் நகர், ஓம் நகர், அமிர்தா நகர், கணேஷ் லே அவுட், சபரி கார்டன், ரங்கா லே அவுட், மணியக்காரம்பாளையம் பகுதிகள் ஒரு சில பகுதி. இந்திரா நகர், காவேரி நகர், ஜீவா நகர், காமராஜ் வீதி, கிருஷ்ணா நகர், கணபதி லே அவுட், கிரிநகர், தேவி நகர், அமாசை கோனார் வீதி, என்ஜிஆர் வீதி மற்றும் சின்னமாள் வீதியின் ஒரு பகுதி, பிஎன்டி காலனி, இவி காலனி, பூம்புகார் நகர், டிவிஎஸ் நகர், அருண் நகர், அன்னை அமிர்தான நகர், ராமலட்சுமி நகர், வள்ளி நகர், சிவா நகர் மற்றும் தட்சிணா தோட்டம், சேரன் நகர், ஐடிஐ நகர், தென்றல் நகர், சரவணா நகர், பாலன் நகர், லட்சுமி நகர், ரயில்வே மெயின்ஸ் காலனி, ரங்கா மெஜஸ்டிக், தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம், கவுண்டம்பாளையம், லெனின் நகர், சங்கனூர் இந்த பகுதிகளில் நாளை மின் விநியோகம் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தடைபடும். இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்டிருந்த கேள்விக்கு இன்னும்

நிறைய பேர் வந்து பதில் கொடுத்துருக்கீங்க. எங்க நாங்களும் தானே பதில் சொன்னோம், எங்க பேர் படிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறது புரியுது. படிச்சிடலாமே. துரைசாமி ஜமீன் ஊத்துக்குழியிலிருந்தும், விமலா வேணுகோபால் மலைக்கோண்டம் பாளையத்திலிருந்து, கணக்கம்பாளையத்திலிருந்து பாலசுப்ரமணியன், கல்பனா மகேஸ்வரன், பரிமளம் வெங்கடாபுரத்திலிருந்தும், இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு பிரபு சிங்காநல்லூர்லேருந்து, இனி சொல்றக்கெல்லாம் எங்க பதில் தான் சொல்லணும், திருப்பூர் குருவாயூரப்பன் நகர்லேருந்து பிரபஞ்சன் யஷ்வந்த், கோணமலையிலிருந்து ஆனந்தன், செந்தில்குமார், தங்கமணி, நந்தனா, லோகிதா, பிரதீஷ், அருஷ், பூளவாடியிலிருந்து தீபிகா, கேன்பாளையம் பேச்சிமுத்துன்னு நிறைய பேர் நினைச்சிருக்கீங்க. சரி, கேள்வி என்ன, அதுக்கான பதில் என்னங்கிறத சொல்லிடலாம். இந்தியாவினுடைய மிக உயரமான ஆஸ்ட்ரோடர்ஃப் கால்பந்து மைதானம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து கேட்டிருந்தோம். இதற்கு சரியான பதில்னா, லடாக்கினுடைய யூனியன் பிரதேசத்துல தான் வந்து இது அமைஞ்சிருக்கு. லே இந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்த திடல் வந்து பாத்தீங்கன்னா 11,500 அடி உயரத்துல வந்து அமைக்கப்பட்டிருக்குது. உலக தரத்திலான ஒரு நவீன கட்டமைப்போட இந்த ஆஸ்ட்ரோடர்ஃப் கால்பந்து மைதானம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த திடலுக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா 64 அறைகள், வீரர்கள், பயிற்சியாளர்கள், விளையாட வரக்கூடிய அணியினர் தங்குவதற்கு ஏற்பவும் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த லடாக்கினுடைய கடினமான காலநிலைக்கு தகுந்த மாதிரி வருஷம் முழுவதுமே வந்து விளையாட்டுகள் நடைபெறும் வண்ணம் ரொம்ப பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்த கேள்விக்கு சரியான பதில் கொடுத்த அத்தனை நண்பர்களுக்குமே பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நேரம் காலை 7:59:30. இவ்வளவு நேரமும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ஆஜி பிரகதி கூடதா கேட்டீங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். அதை தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கண்டினியூ பண்றதுக்காக இங்க ஆஜி சாரு கேஸ் வெயிட் பண்ணிருக்காங்க. நீங்க ஸ்டே டியூன்டா இருங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நெதர்லாந்திலிருந்து 11 நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டுச் செல்கிறார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபத்ரா மார்கரிட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹாண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%லிருந்து 7% குறைக்க தில்லி அரசு முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். 5வது உலக தமிழ் ஹைக்கூ மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: குட் மார்னிங். நேரம் 8:23 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்க போறோம். ஞாயிற்றுக்கிழமை எதுவும் இப்பதாங்க எந்திரிச்சிருக்கேன் அப்படின்னாலும் ஓகே ரைட், நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தான் கேட்டுருக்கேன். இல்ல கண்டினியூவா கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஷோ வந்து இப்போ ஓகே உள்ள வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு, கேட்க நீங்களும் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நிகழ்ச்சி தொகுப்புல உங்க கூட நான் RJ சாருகேசினி.

கேட்டுப்பாட்டு பாஷா படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது, இசை தேவா பாடலாசிரியர் வைரமுத்து. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இப்பெல்லாம் ரோபோட் எல்லா துறையிலுமே வந்துருச்சு இல்லையா, ஆனா அதுக்காகவே பிரத்யேகமா ஒரு விற்பனை மையம் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு விற்பனை மையம், அதாவது ரோபோக்கள் பிரத்யேக விற்பனை மையம் வந்து திறந்திருக்கு சீனா. சரி, என்ன ஏது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீனாவில் கிழக்கில் இருக்கக்கூடிய ஆன்ஹுய் மாகாணத்தில் முதல் முறையா பிரத்யேக ரோபோ விற்பனை மையம் திறக்கப்பட்டிருக்கு. இங்க 100க்கும் மேற்பட்ட ரோபோக்கள் ஒரே இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. இதுல போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறது, சேவை, மருத்துவம், கல்வி, பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லி பல துறைகளில் பயன்படுத்தக்கூடிய ரோபோக்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. தீயணைப்பு, ரசாயன தொழிற்சாலைகள் மாதிரியான அபாயகரமான இடங்களில் மனிதர்களுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ரோபோ நாய் வாடிக்கையாளர்கள் மத்தியில் கவனத்தை ஏற்றிருக்கு. இதோட சீனாவுடைய ட்ரம்ஸ் உள்ளிட்ட இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய மனித உருவிலான ரோபோக்களும் விற்பனைக்கு வந்திருக்கு. சமீபத்தில் சீனாவில் பரபரப்பான சாலையில போக்குவரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பணியை செஞ்ச ரோபோக்கள் வந்து அசத்தி இருந்தது. இந்த ரோபோ வந்து ஜேஜியாங் மாகாணத்தில் போக்குவரத்து காவல்துறையுடைய சிறப்பு காவல் படையில சேர்க்கப்பட்டுச்சு. போக்குவரத்து திறம்பட கட்டுப்படுத்தக்கூடிய திறன்களோட 15 ரோபோக்கள் இதுக்காக உருவாக்கப்பட்டும் இருந்துச்சு. சொல்ல போனா இப்ப வந்து சீனால ஹியூமனாய்டு ரோபோக்கள் மனிதர்களோட நேரடியாவே போட்டியிட தொடங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சீன தலைநகர் பெய்ஜிங்ல நடந்த மாரத்தான்ல ஹியூமனாய்டு ரோபோவும் பங்கு பெற்று வெகு வேகமாகவும் ஓடி இருக்கு. இப்படி ரோபோக்களை வடிவமைக்கிறது, அதை அன்றாட பணிகளுக்கு நம்ம வந்து பயன்படுத்துறது, அது மட்டும் இல்லாம வேற வேற பணிகளுக்கு பயன்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல உலகில முன்னிலையில இருக்கு சீனா. அந்த வகையில பிரத்யேக ரோபோ விற்பனை மையத்தையும் திறந்திருக்கு.

உச்சத்தை அள்ளித்த படத்திலிருந்து சிற்பியுடைய இசையமைப்புல மனு பாடின பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் பழனி பாரதி நேயர்களே, இன்று மதியம் 12 மணிக்கு வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற வானிலை அதிகாரி ER சுகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் உடுமலைப்பேட்டை வட்டம் பூளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி பாட்டு கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: shipment of Captagon, also known as jihadi drug, worth 182 crore rupees on way to the Middle East. In its editorial piece titled Plugging Leaks, the Statesman argues that recurring examination paper leaks in India are not merely policing failures, but signs of a deeply outdated and fragile exam system. It says the answer lies not in harsher punishment alone, but in the thorough redesign using secure, adaptive and carefully tested technological systems alongside stronger institutional transparency and accountability. The editorial warns that unless India reforms how competitive exams are conceived and administered, public trust in merit itself will continue to erode. Dailies have prominently reported the decision of the Netherlands to return 11th century Chola era plates to India. The Tribune, calling it a moment heavy with history and symbolism, writes that the Leiden University announced its decision to return the plates after an official inquiry concluded that they were taken during the Dutch colonial rule without the consent of their rightful custodians. And finally, an elephant has given birth to twin calves at the Corbett Tiger Reserve, reports Hindustan Time. Wildlife experts have described it as a rare event among elephants. And with that, it's back to you, Sunil.
1: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. India and the Netherlands elevate their ties to strategic partnership following talks between Prime Minister Narendra Modi and his Dutch counterpart, Rob Jetten. Prime Minister Modi to reach Gothenburg today on a two-day visit to Sweden to hold talks with his Swedish counterpart, Ulf Kristersson. Archaeological Survey of India allows Hindus unrestricted access to Bhojshala Temple after Madhya Pradesh High Court verdict. Government imposes curbs on import of silver, moves it to restricted category. Delhi government decides to reduce value-added tax on aviation turbine fuel in national capital from 25% to 7%. And in badminton, Indian duo Satwik Sairaj Ranki Reddy and Chirag Shetty to face Indonesian pair in men's doubles final of Thailand Open in Bangkok today. And with that, we end the morning news. Have a nice day.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நமக்கு ஒரு விஷயத்து மேல ரொம்ப ஆர்வம் இருக்கு, அது நடக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா அது நடக்கல அப்படின்னா நம்ம முயற்சியை கைவிடலாமா? கைவிடக்கூடாது. அப்படி முயற்சியை கைவிடாம சாதிச்ச ஒரு பெண்மணி இருக்காங்க. உலகத்துடைய அதிசய பெண்மணி அப்படின்னும், விண்வெளி வீராங்கனை அப்படின்னும் புகழப்பட்ட எலன் ஓச்வா உலக பெண்மணிகளுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு ஒளி நட்சத்திரம். சரி, இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, விண்வெளியில பறக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப ஆசை, அதனால நாசாவுக்கு தன்னுடைய விண்ணப்பத்தை அனுப்புனாங்க. மூணு முறை அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுச்சு. விண்வெளிக்கு பெண்கள் அனுப்புற திட்டமே இல்ல அப்படின்னு சொல்லி நாசா சொன்னாங்க. ஆனா இவங்க விடவே இல்ல. நான் ஒரு ஸ்டெம் கேர்ள் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டெம் அப்படின்னா சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் பெண்மணி அப்படின்னு சொன்னாங்க. 1958 வருஷம் மே மாசம் 10th பிறந்த இவங்க 1990 வருஷம் நாசாவால விண்வெளி போகக்கூடிய பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. 1991 வருஷம் ஜூலை மாசம் முதல் முறையா அவங்களுடைய கனவு நிறைவேறிச்சு, விண்வெளிக்கு போனாங்க. கம்ப்யூட்டர், மென்பொருள், ரோபோட்டிக்ஸ் போன்றவற்றிற்கு விண்வெளி தொழில்நுட்பத்துல இவங்க பொறுப்பாளரா இருந்தாங்க. 4 முறை வெற்றிகரமா விண்வெளிக்கு போன இவங்க மலைக்கு வைக்கக்கூடிய 1000 மணி நேரங்களை விண்வெளியில கழிச்சாங்க. மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. 2007 பணி ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா எலன் ஓச்வா நாசாவில ஸ்பேஸ் சென்டர்ல துணை இயக்குநரா பதவி பெற்றாங்க. விண்வெளி போகக்கூடிய வீரர் குழுவினருக்கும் விண்வெளி பயண இயக்க பணியகத்தில் இவங்க இயக்குநராகவும் பணியாற்றினாங்க. 10 மேற்பட்ட உயரிய அமெரிக்க விருதுகளை இந்த பெண்மணி வாங்கியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, நமக்கு ஒரு விஷயம் வேணும், நம்மளுடைய ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே இதுதான் அப்படின்னா, அதுக்கு வந்து ஓயாம உழைக்கணும், நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது அப்படிங்கறது தெரியுது.

இந்தியன் படத்தில இருந்தே ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல ஹரிஹரன் ஹரிணி ஸ்ரீனிவாஸ் பாடின பாடல் கேட்டோம். பாடல் ஆசிரியர் வாலி. 8:39 கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. ரோஜா ரோஜா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரோஜாப்பூ ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு ரோஜாப்பூ இருக்கு. இயற்கையுடைய படைப்புல ரோஜாக்கள் வந்து அழகுக்கு பெயர் பெற்றவை. ஆனா அந்த ரோஜாக்கள்லயே நறுமணத்துக்காகவும் மருத்துவ குணங்களுக்காகவும் உலகத்தையே தன்னுடைய பக்கம் ஈர்த்த ஒரு வகை ரோஜா இருக்கு அப்படின்னா அது வந்து டமாஸ்க் ரோஜா, அதாவது பன்னீர் ரோஜா சொல்லுவோம் இல்லையா. அது சிரியாவுடைய டமாஸ்கஸ் நகர்ல இருந்து உலகம் முழுக்க பரவன இந்த ரோஜா இன்னைக்கு வாசனை

இந்தியன் படத்துல இருந்தே ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல ஹரிஹரன் ஹரிணி ஸ்ரீனிவாஸ் பாடின பாடல் கேட்டோம். பாடல் ஆசிரியர் வாலி. 8:39 கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. ரோஜா ரோஜா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரோஜா பூ ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு ரோஜா பூ இருக்கு. இயற்கையுடைய படைப்புல ரோஜாக்கள் வந்து அழகுக்கு பெயர் பெற்றவை. ஆனா அந்த ரோஜாக்கள்லயே நறுமணத்துக்காகவும் மருத்துவ குணங்களுக்காகவும் உலகத்தையே தன்னுடைய பக்கம் ஈர்த்த ஒரு வகை ரோஜா இருக்கு அப்படின்னா அது வந்து டமாஸ்க் ரோஜா, அதாவது பன்னீர் ரோஜா சொல்லுவோம் இல்லையா. அது சிரியாவுடைய டமாஸ்கஸ் நகர்ல இருந்து உலகம் முழுக்க பரவன இந்த ரோஜா இன்னைக்கு வாசனை திரவிய தயாரிப்புலையும் மருத்துவத்துறையிலையும் ஈடையினேற்ற இடத்தை பிடிச்சிருக்கு. வெறும் அழகு தாவரமா மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியா இத திரவ தங்கம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஏன் திரவ தங்கம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரோஜாவிலிருந்து எடுக்கக்கூடிய நறுமண எண்ணெய் ரொம்ப விலை உயர்ந்தது, அதாவது மிக விலை உயர்ந்தது. ஒரு கிலோ ரோஜா எண்ணெய் எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3000-4000 கிலோ வரைக்குமே ரோஜா இதழ்கள் தேவைப்படும். இதனால வாசனை திரவிய உலகத்துல திரவ தங்கம் அப்படின்னு இது அழைக்கப்படுது. இதோடைய இதழ்கள்ல இருக்கக்கூடிய நறுமணமும் எண்ணெய் சத்தும் சூரிய வெப்பம் பட்ட உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கிருமா. அதனால இது நறுமணம் முழுக்க அப்படியே வேணும் அப்படின்னா அதிகாலையில 4 மணிக்கே எந்திரிச்சு நாம போய் அதை வந்து நாம இல்ல அவங்க அந்த ரோஜா போட்டிருப்பாங்களே அவங்க அதிகாலை 4 மணிலிருந்து காலையில 8 மணி வரைக்கும் கைப்பட அறுவடை செய்யணுமா. உலகத்துல 3 முக்கிய நாடுகள், அதாவது பல்கேரியா, இந்தியா, துருக்கி, இந்த நாடுகள்ல வந்து இது அதிகம் பயிரிடப்படுது. எல்லா வகையான ரோஜாக்களையும் நாம சாப்பிட முடியாது. ஆனா டமாஸ்க் ரோஜா இதழ்கள் வந்து சாப்பிடக்கூடிய வகையில இருக்கும். இதுல இருந்து உயர்தரமான குல்கந்து தயாரிக்கப்படுது. மற்ற நவீன ஹைபிரிட் ரோஜாக்களை விட இந்த டமாஸ்க் ரோஸ் செடிகள் வந்து நீண்ட காலம் வாழக்கூடியவை. சில இடங்கள்ல 50 ஆண்டுகளுக்கு மேலாக பூத்து குலுங்கக்கூடிய செடிகளும் இருக்கு.

உண்மையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது காதல்.

0: இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல்.
1: அப்பா

ஒன்ஸ் போர் படத்திலிருந்து தேவ உடைய சமைப்பில் மலேசிய வாசுதேவன் தேவா அனுராதா ஸ்ரீராம் பாடின பாடல் கேட்டோம். நாம கேட்டுட்டு இருக்கோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேரம் 8:46. நமக்கு ரொம்ப நிறைய பூக்கள் வந்து பிடிக்கும் இல்லையா? அப்படி அந்த பூக்கள் வடிவிலேயே ஒரு டவர் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கு, தாமரை கோபுரம். தாமரை ரொம்ப பிடிக்கும், நிறைய பிடிச்சவங்க வந்து இருப்பாங்க. அதுல வந்து ஒரு கோபுரம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அந்த வடிவிலான கோபுரம் எங்க அப்படின்னா, அண்டை நாடான இலங்கையில தலைநகர் கொழும்புல வந்து அமைஞ்சிருக்கு இந்த தாமரை டவர், அதாவது இந்த கோபுரம். தாமரை மாதிரி அழகான வடிவத்துல இது கட்டப்பட்டிருக்கு. இந்த கோபுரத்துடைய கட்டுமான பணிகள் வந்து 2012 2019 வரைக்கும் 7 ஆண்டுகள் நடந்து திறப்பு விழா கண்டுச்சு. இந்த கோபுர கட்டுமானத்துக்கு சுமார் 750 கோடி வரைக்குமே செலவாச்சு. இது தென்னாசியாவில மிக உயர்ந்த கோபுரமா விளங்குது. இந்த கோபுரம் 351.50 மீட்டர் உயரம் உடையது. இந்த கோபுரத்துடைய அடிப்பரப்பு மட்டும் 30,600 சதுர அடி உடையது. கோபுரத்துடைய உச்சியில இருந்து அந்த நம்ம தளம் இருக்கும் இல்லையா, அங்க போய் நின்னு பார்த்தோம் அப்படின்னா கொழும்பு நகரத்துடைய அழகிய காட்சிகளை நம்ம நின்னுகிட்டே ரசிக்கலாமா. இதுக்குன்னு 8 லிப்டுகள் இயக்கப்படுது. இலங்கையுடைய பெருமை மிக சின்னமா திகழக்கூடிய தாமரை கோபுரம் உலக சுற்றுலா பயணிகளை பெருமளவு ஈர்த்து வருது. அப்படியே இலங்கை பக்கம் போனோம் அப்படின்னா அதையும் நம்ம விசிட் பண்ணிட்டு வந்துடலாம்.

0: கன்னத்தில் முத்தமிட்டால் படத்திலிருந்து ஏ ரஹ்மான் மியூசிக்ல மின்மினி பாடின பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வைரமுத்து.
1: இன்று மதியம் 2:30
2: நம்பினோருக்கு நடராஜன் சொல்லி என்னையவே வேண்டி இந்த மதுரையில எண்ணெய் வித்து சுகசீவிரமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
1: நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோவலன் கண்ணகி கதை, உடுக்கடி கதைப்பாட்டு கேட்கலாம். பாடுவோர் உடுமலைப்பேட்டை பூளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர்.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 8:50, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
4: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: ஒரு ஆள் இருந்தார், விலங்குகள் பேர்ல அவருக்கு ரொம்பவும் பிரியம். அதனால தன்னுடைய வீட்டுல ஒரு நாயை வளர்த்தார், அதே மாதிரி கழுதையையும் வளர்த்தார். அந்த கழுதை அவர் வீட்டு கொல்ல பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது பொதி சுமக்கிற வேலை இருந்ததுன்னா அதை கவனிச்சிக்கும். அந்த நாய் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும். நாய்க்கு அந்த வீட்டில் ராஜ உபச்சாரம்தான். அதுக்கு அந்த வீட்டில் ஏகப்பட்ட மரியாதை. குளிக்கிறதுக்கு தனியாக சோப்பு, 2 வேளையும் பால், பிஸ்கட்டு, மத்தியானம் சாப்பாடு. அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரி வைத்தியம். ரொம்ப கொடுத்து வச்ச நாய். அந்த வீட்டு தலைவர் வெளியில் அப்படி நடைப்பயிற்சி போனால் கூடவே இதுவும் போகும். அவர் மட்டும் தனியாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்த உடனே அந்த நாய் அவர்கிட்ட ஓடி வரும். அப்படியே எழும்பி முன்னங்கால் ரெண்டையும் அவர் தோல் மேலே போட்டுக்கும். அவர் சிரிச்சுக்கிட்டே அது தலையில் செல்லமாக தட்டுவார். அவர் ஈசி சேரில் சாஞ்சிக்கிட்டு டிவி பார்ப்பார், பேப்பர் படிப்பார். அப்போலாம் அந்த நாய் அவருடைய காலடியில் படுத்துக்கும். அப்போ கூட அவர் அது தலையை செல்லமாக தடவி கொடுப்பார். அந்த நாய் படுக்கிறதுக்குன்னே ஒரு மெத்தை. சில சமயம் அது அங்கே இருக்கிற மேஜை நாற்காலி மேலே கூட ஏறி விளையாடும், சோபாவில் ஏறி உட்காந்துக்கும். இவ்வளவு செல்வாக்காக வளர்ந்தது அந்த நாய். இதையெல்லாம் அந்த கழுதை பார்த்துக்கிட்டே இருக்குது கொல்ல பக்கத்துலேருந்து. பார்த்துட்டு அது யோசிக்க ஆரம்பிச்சுதான், என்ன இது, இந்த வீட்டில் நாம் தான் கழுதையாக உழைக்கிறோம், பொதி சுமக்கிறோம், நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது, படுக்க கிடையாது, ஒரு நாளாவது நம்ம தலையையோ முதுகையோ தடவி கொடுத்தது கிடையாது. ஆனால் அந்த நாய் இந்த வீட்டுக்காக ஒரு துரும்பை கூட அசைச்சதில்லை. அதை போய் இந்த வீட்டில் உள்ளவங்க இப்படி தலையில் வச்சு தாங்குறாங்களே அப்படின்னு யோசிச்சு தான் அந்த கழுதை. ரொம்ப நேரம் யோசிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது, சரி இனிமேல் நாமளும் அந்த நாய் மாதிரியே நடந்து பார்ப்போம், அது மாதிரியே பிஹேவ் பண்ணுவோம், அப்போவாவது நமக்கும் அந்த மரியாதை கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுது மனசுக்குள்ளே. உடனே அந்த திட்டத்தை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சுது. அதாவது அந்த வீட்டில் அந்த நாய் என்னென்ன செய்யுதோ அதெல்லாம் இதுவும் செய்ய ஆரம்பிச்சுட்டுது. அந்த வீட்டு எஜமான் வந்து எங்கேயோ வெளியில் சுற்றிவிட்டு ரொம்ப அசந்து போய் வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தான். உடனே இந்த கழுதை என்ன பண்ணுச்சு தெரியுமா, அவங்ககிட்ட ஓடி போச்சு. ஓடி போய் அந்த நாய் என்ன பண்ணுமோ அது மாதிரியே பண்ணிச்சு. அதாவது அந்த ஆள் தோல் மேலே தன்னுடைய முன்னங்கால் ரெண்டையும் தூக்கி போட்டுவிடுது. அந்த ஆள் பயந்து போயிட்டான், அவனுக்கு ஒன்றும் புரியல, இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்னான். இது அவனை சுற்றி சுற்றி வருது, நாய் மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டே சுற்றி சுற்றி வருது கழுதை. அவன் கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடினான், இதுவும் பின்னாடியே ஓடிச்சு. அங்கே போய் நாய் மாதிரியே மேஜை நாற்காலி மேலே ஏறி குதித்து விளையாட ஆரம்பிச்சுட்டுது. சோஃபாவில் ஏறி உட்காருது, மேஜையில் இருந்த சாமான்லாம் கீழே விழுந்து உடையுது. கழுதை மேஜை மேலே ஏறி குதிச்சா என்னத்துக்காகும். அந்த ஆள் பார்த்தான், சரி இந்த கழுதைக்கு என்னமோ ஆயிட்டுது,

0: அப்படின்னு முடிவு பண்ணான். ஒரு நல்ல காயராக பார்த்து கொண்டான்னா அது கால்லையும் கழுத்துலேயும் கட்டினான், தர தரன்னு இழுத்துட்டு போனான், அடித்து கொல்லை பக்கத்தில் கட்டி போட்டுட்டான். அன்ன ஆகாரம் எதுவுமே கொடுக்கல, பட்டினி போட்டுட்டான். இப்போ அந்த கழுதை யோசனை பண்ணி பார்க்குதான், என்ன இது நம்ம எஜமானுக்கு இன்றைக்கி என்ன ஆயிட்டுது இப்படி? அந்த நாய் பழகிறது மாதிரி தானே நாமளும் பழகணும், ஆனால் இந்த மனுஷன் நாயை அடிக்கலை ஆனால் நம்மளை அடிக்கிறான், இப்படி கொண்டாந்து கட்டி போட்டானே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் அந்த கழுதை. எதுக்கு இந்த கதைன்னா, இது மாதிரியே நாம் கூட சில சமயம் யோசிக்கிறது உண்டான். இயல்புலேருந்து மாறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பல சமயங்களில் இப்படி யோசிக்கிறது மாதிரி தான் ஆகிடும். அதனால தான் ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டால் தான் நமக்கு மரியாதை. வெறி நாய் கடிச்சுட்டா மனுஷன் அது மாதிரியே ஆகிடுறான் பார்த்தீங்களா, அவனோட இயல்பு மாறி போடுது. ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் கேட்டானா, வெறி நாய் ஒன்று உன்னை கடிச்சுட்டா நீ என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டிருக்கான். நான் உடனே பேப்பரும் பேனாவும் கேட்பேன் நானா இவன், ஏன் உயில் எழுதுறதுக்கான்னு கேட்டிருக்கான் அவன். இல்லை நான் யாரை யாரையெல்லாம் கடிக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணணும்ல அதுக்காக அப்படின்னு நானும்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: பெரிய அண்ணா படத்துல இருந்து பரணியுடைய மியூசிக்லாம் அறிவுமதி லிரிக்லாம் பாடல் கேட்டோம். பாடலை பாடிய எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா. நேரம் 8:59, 40 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதுவரைக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக் ஃபாஸ்ட் ஷோ கேட்டீங்க நிகழ்ச்சி தொகுப்புல. இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாருகேசி. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கும் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில குளோரியஸ் 80s ஹிட்ஸ் பேக் டு பேக் கேட்டு ரசிக்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நெதர்லாந்திலிருந்து 11 நூற்றாண்டைச் சேர்ந்த சோழர் கால செப்பேடுகள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட இருப்பது அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று ஸ்வீடன் புறப்பட்டுச் செல்கிறார். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா டொமினிக்கா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வின்ஸ் ஹெண்டர்சனை நேற்று சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினார். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட நடுவர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளுக்கான மதிப்பு கூட்டு வரியை 25%-லிருந்து 7%-ஆக குறைக்க தில்லி அரசு முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சி கொறடா விவகாரத்தில் உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சிறி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மிகப்பெரிய கடனில் உள்ளது என்றும் அவற்றை சீரமைக்க வேண்டியது அவசியம் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். 5வது உலக தமிழ் ஹைக்கூ மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 29 வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் லியோ ராலி டேனியல் மார்டின் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: குட் மார்னிங். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல 9:02 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சாரல் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர்.
0: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
3: BSc டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் BBA டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற UG டிகிரிகளும்
0: டெக்ஸ்டைல், அப்பரல், ரீட்டெயில், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன.
4: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
0: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
2: கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேல்

நன்மைகளில் நிறைய சிறுவணிச்சாரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கேட்க போறீங்க எவர் கிரீன் எயிட்டிஸ் என்றும் இளமையான எயிட்டிஸ் பாடல்கள் பேக் டு பேக் வித் மீ ஆர்ஜே பிரகதி.

0: சகரிகமபதனி பூ மலர் நிட நடமிடும் பொன்மயிலே.
1: ரெண்டு பாடல்கள் கிட்டும் முதல்ல கேட்ட பாட்டு குரு படத்துல இருந்து எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் பஞ்சு அருணாச்சலம். அதை தொடர்ந்து கேட்ட பாட்டு டிக் டிக் டிக் படத்துல இருந்து கே ஜே யேசுதாஸ் ஜென்சி பாடியது, இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் வைரமுத்து.

பாட்டு வாழ்வே மாயம் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கல்யாணி மேனன் பாடியது. இசை கங்கை அமரன். நேர்களே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நாம் இணைஞ்சிருக்கும் இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணிச்சாரு. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிக் கொண்டிருப்போர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர்.

0: கேட்ட பாடல் எஸ் ஜானகி கிருஷ்ணச்சந்திரன் பாடியது. கோழி கூவுது படத்திலிருந்து இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் வைரமுத்து.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்.

0: கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
1: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
0: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
2: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
0: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
2: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
3: நேயர்களே, நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் எம் பிரகாஷ் அவர்களுடன் நேரலை. இந்த நிகழ்ச்சியில நேயர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் கால் பண்ணியும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு உங்களுக்காக, சட்டம் ஒரு இருட்டரை படத்திலிருந்து எஸ் என் சுரேந்தர் எஸ் ஜானகி பாடியது, இசை சங்கர் கணேஷ் பாடலாசிரியர் பூங்குயிலன்.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல இன்று நண்பகல் 12 மணிக்கு வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற வானிலை அதிகாரி ER சுகுமார் அவர்களுடன் நேர்முகம். இன்று 9:30 அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் மண்ணின் மகள் நாடகம் எழுதியவர் விமலா ராணி அவர்கள், அமைப்பு S. விஜயகுமார். இந்நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.

பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படத்திலிருந்து இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி. இவ்வளவு நேரமும் நாம் இணைஞ்சிருந்த இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் சிறுவாணி சாரல். இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கியோர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி கோயம்புத்தூர்.

இருந்து இளையராஜா பி சுஷிலா பாடியது இசை இளையராஜா. நிகழ்ச்சியின் அடுத்த பாட்டு உங்களுக்காக வசந்த அழைப்புகள் படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. இசையமைச்சு பாடல் வரிகளையும் கொடுத்திருக்கிறார் டி ராஜேந்தர்.

எஸ் ரெண்டு பாடல்கள் கேட்டோம். முன்னதாக கேட்டது நீயா படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியது, இசை சங்கர் கணேஷ். அதை தொடர்ந்து கேட்ட பாட்டு கிழக்கே போகும் ரயில் படத்துல இருந்து எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா பாடலாசிரியர் கங்கை அமரன். இவ்வளவு நேரமும் சிறுவாணி சேனல் நிகழ்ச்சியில எவர் கிரீன்.

0: ஜர்னலிசம் பேக் டு பேக்காக கேட்டோம் வித் மீ ஆர்ஜி பிரகதி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் மேற்கொண்டுள்ள அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று ஸ்வீடன் செல்கிறார். நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலின் போது தவேக அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தால் தேர்வு முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக சிபிஐ தொடர்ந்து பல்வேறு இடங்களில் விசாரணை நடத்தி வருகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எண்ணெய் நிறுவனங்கள் திரும்பப் பெற வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் ஒரு பகுதியாக அம்மன் தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்டப்பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் நகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சுற்றுலாப் பயணிகளும் உள்ளூர் மக்களும் வலியுறுத்தியுள்ளனர். 5வது உலக தமிழ் ஹைக்கூ மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. உலக உயர் இரத்த அழுத்த தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் காசி அணி தில்லி அணியையும் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ளவுள்ளன. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இன்று இந்தோனேஷியாவின் இணையை எதிர்கொள்ளவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
3: இசையோடு என்றும் நீங்கள்
4: நேரம் 10:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கேட்க போறோம். சுட்டி எப்படா 10 மணி ஆகும், எப்ப நாங்க பேசுவோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளே, இந்த நிகழ்ச்சியை கேட்க ரெடியாக இருக்கக்கூடிய நேர்களே, எல்லாருக்கும் காலை வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு, நான் உங்க ஆர்ஜே சாரு கேசுனி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேம் ஷோ விளையாட போறோம். என்ன கேம் ஷோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த குழந்தை பேசுறாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி விதவிதமா வித்தியாசமா டிசைன் டிசைனா கேம் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில குழந்தைங்க கால் பண்ணி பேச போறாங்க. உங்க வீட்டு குழந்தைங்க ஆஹா ஓஹோன்னு சொல்லி பேசுவாங்க, நீங்க கேள்வி கேட்க அவங்க ஒரு பதில் சொல்ல ஒரே கூத்தா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா கால் பண்ணி கொடுங்க. 0422 அப்படிங்கிற கோவைக்கு உண்டான முன்னிணைப்பை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கேட்டுட்டு இருக்கீங்க சுட்டிஸ் சாய்ஸ்.

0: ரைட், பாட்டு கேட்டாச்சு, கேம் ஷோக்குள்ள வந்தாச்சு. சுட்டி ஸ்டார்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒரு சுட்டி ரெடியா வெயிட் பண்ணிருக்காங்க. நான் தாங்க ஃபர்ஸ்ட் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சரி பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஜெசிகா அன்னூர்ல இருந்து பேசுறேன்.
0: ஜெசிகா அன்னூர்ல இருந்து பேசுறீங்களா?
1: ஆமா.
0: ஆஹா, இங்க இருந்து அன்னூருக்கு எப்படி வரணும்? இப்படி குதர்க்கமா கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறீங்களா? சரி சொல்லுங்க ஜெசிகா, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 4th ஸ்டாண்டர்ட்.
0: 4th ஸ்டாண்டர்டா? சரி, நீங்க 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட், 3rd, 4th எல்லாம் படிச்சிருப்பீங்களே. நீங்க படிச்சதுலயே ரொம்ப கஷ்டமா இருந்த கிளாஸ்னா எது சொல்லுவீங்க?
1: எல்லாமே ஈஸி தான்.
0: எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சா? சரி, எந்த கிளாஸ் படிச்சது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது?
1: அதுக்கப்புறம்
0: ஒரு கேம் குடுத்துறலாமா? நீங்க அதிகமா ஸ்வீட் சாப்பிடுவீங்களா இல்ல காரம் சாப்பிடுவீங்களா? எனக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கும். ஸ்வீட், காரம்,
1: காரப்பந்தி,
0: ஸ்வீட், என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
1: தம்பியும்
0: தம்பி வேற இருக்காங்களா? சரி, தம்பிட்டு கொடுங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க.

0: மோனிகா பாட்டு.
1: ஆ சரி தம்பி கிட்ட கொடுங்க. தம்பி இருக்கீங்களா? ஆ பேசுங்க பேசுங்க, டாடி சொல்லி தராரு பாருங்க. தம்பி ஒரே வெக்கமா இருக்கு போல இருக்கு தம்பிக்கு பேசுறதுக்கு இல்லையா?
0: நல்லா இருக்கீங்களா?
1: ஓ நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன்.
1: தம்பி பேர் என்னது?
0: ஜேசன்.
1: தம்பி என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்டா? சரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிடிச்சதா இல்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் ரொம்ப பிடிச்சதா?
0: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
1: ஏன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிடிச்சது?
0: அவங்க நல்ல மிஸ்.
1: அவங்க
0: நல்ல மிஸ்.
1: ஓ அக்காவும் தம்பிக்கு ரெண்டு பேத்துக்குமே வந்து மிஸ் தான் ரொம்ப பிடிக்குமா? சரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா?
0: இருக்காங்க.
1: எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
0: நிறைய பேர் இருக்காங்க.
1: அல்ல உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? சரி உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களை சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்களா? சரி ஏதாவது காமெடி பண்ணி உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களை சிரிக்க வச்சிருப்பாங்கல்ல, எதுக்கு உங்களை அதிகமா சிரிக்க வச்சிருக்காங்க? அதாவது என்னுடைய ஆறாம் அறிவை தாண்டி நான் வந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்கனால அடுத்த வாரமாக வந்து உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரைட் சூட்டிஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் கேம் ஷோ கேட்டிங்க அப்படின்னா நானே வந்து தாறுமாறாக பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் குட்டி பாப்பாங்க சொன்னாங்க அப்படின்னாவோ இல்லை சூப்பராக பேசுவாங்க அப்படின்னாலோ 0422 அப்படிங்கிற கோவைக்கான முன்னிணைப்பை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இவ்வளோ சொல்லி மனமேல இருக்க கொண்டையை மறந்துட்டேமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிடிச்ச பாட்டு இருக்கு இல்லையா சூட்டீஸ்க்கு, அதையும் நீங்கள் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். கேட்டுட்ருக்கீங்க சூட்டீஸ் சாய்ஸ்.

0: 10 மணி 16 நிமிஷம் சுட்டிஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த சுட்டி ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நலாமலையில இருந்து பேசுறோம்.
0: நலாமலையில இருந்து யார் பேசுறீங்க?
1: வருண்.
0: வருண் பேசுறீங்களா?
1: ஆமா.
0: எப்படி இருக்கீங்க வருண்?
1: நல்லா இருக்கேன்.
0: எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? அதாவது நீ எந்த ஸ்டாண்டர்ட் போக போறீங்க?
1: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
0: ஓ, செகண்ட்ல இருந்து தேடு போறீங்களா? யாராவது சொல்லியிருக்காங்களா 3ஆம் கிளாஸ் படிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா
1: அப்படின்னு?
0: 3வது படிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்களா?
1: இல்லை.
0: ஜாலியாக படிங்கன்னு சொல்லிட்டாங்களா? சரி, லீவுக்கு எங்கே போனீங்க? ஓ, ரைட் ரைட் ரைட். பாட்டி வீட்டுக்கெல்லாம் போகலையா?
1: இல்லை.
0: போனீங்களா இல்லையா?
1: போனோம்.
0: சரி, பாட்டி என்ன சமைச்சு கொடுத்தாங்க உங்களுக்கு? பேசணும். ஓகே, குட் மார்னிங்.
1: காலையில வணக்கம்.
0: காலையில வணக்கம் இல்லப்பா, அது காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: ஓகே, குட் ஆஃப்டர்நூன்.
1: மதியம் வணக்கம்.
0: என்ன பண்றீங்க?
1: பேசிட்டு இருக்கோம்.
0: பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படி சொல்லணும்.
1: பேசிக்கொண்டிருக்கேன்.
0: யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க?
1: உங்ககிட்ட.
0: கம்பங்கூழ் எப்படி செஞ்சாங்க? அதாவது வந்து ஒரே வார்த்தையில தான் பதில் சொல்லுவீங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு வந்து உங்க அம்மா ரொம்ப பிடிக்குமா? அம்மா வச்சலாமா அப்பா வச்சலாமா? நீங்க
1: அம்மா.
0: சரி, உங்க அம்மா வந்து உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தூய தமிழ்ல சொல்லுங்க கேக்கலாம்.
1: நிறைய
0: நிறைய அவ்வளவுதாங்க. 1 2 3 அப்படிங்கிற மாதிரி ஒத்த வார்த்தையில தான் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு இருக்கீங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்?
1: கண்ணுக்குள் நிலவு.
0: கண்ணுக்குள் நிலவு. அந்த படத்துல இருந்து என்ன பாட்டு வேணுமா? இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டா இல்ல அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டா?
1: எனக்கு பிடிச்ச பாட்டு.
0: அப்படி இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? எப்படி இது கேட்காம எப்படி பிடிக்கும்? சரி, ஓகே. உங்களுக்கு பாட்டு கொடுத்துடலாமா?
1: வர்ணிகா பேசுறேன்.
0: ஓ, வர்ணிகா வர இருக்காங்களா? வர்ணிகா கொடுங்க.
1: ஹலோ
0: வர்ணிகா, நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் போக போறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்டா?
1: ஆமா.
0: சரி, நீங்க சொல்லுங்க, நீங்க அம்மா செல்லமா இல்ல அப்பா செல்லமா?
1: அம்மா.
0: அம்மாவா?
1: ஆமா.
0: உங்களுக்கு அம்மா எவ்வளவு ரொம்ப பிடிக்கும்? சவுண்டே வர மாட்டேங்குது. மம்மி பிடிக்கும்னு சொன்னீங்க, எதனால பிடிக்கும், என்ன பிடிக்கும் அப்படிலாம் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. ஒரு விஷயம் இதுக்குதாங்க நான் அடி வாங்கினேன் அப்படின்னு எந்த விஷயத்த சொல்லுவீங்க?

0: சாப்பிடுவோம்.
1: சாப்பிடுற விஷயத்துலயா? சரி
0: ஆமா
1: வர்ணிகா, உங்க அண்ணா வந்து பாட்டு கேட்டிருக்காங்க, அது உங்களுக்கு கொடுத்துடலாமா?
0: இப்படிலாம்.
1: ஓகே, கால் பண்ணி பேசினதுக்கு நன்றி, தேங்க்யூ.

0: நான் பேசுகிறேன் நீ பேசுகிறே அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு குழந்தைகள் வந்து நம்ம நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்டு இருக்காங்க. சுட்டிஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, அடுத்த சுட்டி கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சொக்கனூர்லேருந்து பேசுகிறேன்.
0: சொக்கனூர்லேருந்து யார் பேசுறீங்க?
1: கலைவாணி.
0: கலைவாணியா, அழகான பேர். யார் உங்களுக்கு இந்த பேர் வச்சது?
1: அப்பா.
0: அப்பாவா? ஏன் அப்பா இந்த பேர் உங்களுக்கு வச்சாங்கன்னு எப்பயாவது கேட்டிருக்கீங்களா? சரி, கேட்டுட்டு அடுத்த தடவை சொல்லுங்க ஏன் வச்சாருது. ம், சரி. என்ன படிக்கிறீங்க?
1: 4th.
0: 4th போக போறீங்களா?
1: இல்ல, 5th போக போறேன்.
0: 4th முடிச்சு 5th போக போறீங்களா? ம், சரி. ஓகே ஓகே. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்க?
1: சொக்கனூர்.
0: சொக்கனூர் எங்க இருக்கு?
1: அம்மாவும்
0: இருக்காங்க போலயே. அம்மாவும் பதில் சொல்றாங்க போலயே. சரி சரி, ஓகே. உங்க வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கா, அதனால நீங்க வந்து ஒரு கதை சொல்லுவீங்களா எங்களுக்கு, அதான் கேம். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டாபிக் வந்து கொடுத்துருவேன், அதை வச்சு நீங்க கதை சொல்லணும். சரி, இன்னைக்கு சண்டே இல்லையா? எல்லாரும் சிக்கன் மட்டன் மீன்லாம் வந்து நிறைய பேர் சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால வந்து உங்களுக்கு மீன், அதனால அதை வச்சு நீங்க ஒரு கதை சொல்லணும். ஓகே.
1: ஒரு ஊர்ல ஒரு மீன் கடை இருந்துச்சு.
0: சரி,
1: அந்த மீன் எல்லாமே விட்டுருச்சு.
0: சரி,
1: இந்த வியாபாரி கிட்ட ஒரு மீன் கூட இல்ல.
0: சரி,
1: ஆனா கையில காசு இல்ல. காசு இல்லங்காட்டி அவரு மறுபடியும் போய் மீன் பிடிக்க போயிட்டாரு.
0: சரி,
1: மறுபடியும் வித்தங்க அப்புறம் மறுபடியும் காசு தந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் இது பண்ண போயிட்டாரு.
0: சரி,
1: அந்த மீன்லாம் விட்டதுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் மிச்ச இருக்க மீனை சமைச்சு சாப்பிடுறாரு.
0: சரி,
1: அவ்வளவுதான்.
0: சரி, இந்த கதையில இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒண்ணும் இல்லையா? சரி, நம்ம வந்து கதை சொன்னா இந்த கதையில இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி என்ன புரியும் உங்க கதையில? நீங்க பாட்டு பாடுவீங்களா? பாடுவோமா? சரி, பாடுங்க.
1: தால மலர் எடுத்து தங்கரளி பூ எடுத்து தங்கரளி உனக்கு தானையா கருப்பையா தங்கரளி உனக்கு தானையா ஆனக்கட்டி நீரரிச்சு ஆத்து மலி பூ எடுத்து உனக்கு தானையா கருப்பையா ஆத்து மலி உனக்கு தானையா தால மலர் எடுத்து தங்கரளி பூ எடுத்து தங்கரளி உனக்கு தானையா கருப்பையா தங்கரளி உனக்கு தானையா அவ்வளவுதான்.
0: சூப்பர், ரொம்ப அழகா பாடுங்களே. கூட யாரு பின்னாடி கோரஸ்ல பேசிட்டே இருந்தது?
1: அம்மா.
0: ஆஹா, எடுத்து கொடுத்துருக்காங்க அடுத்த லைன் இது பாடு இது பாடு அப்படின்னு சொல்லி. அப்படியா?
1: அம்மா.
0: சரி, ஓகே. அழகா பாடிட்டீங்கள, அப்படியே உங்களுக்கு ஒரு பாட்டும் கொடுத்துடலாம். என்ன பாட்டு வேணும்?
1: யாரடி நீ மோகினி.
0: அந்த படத்துல இருந்து
1: எங்கேயோ பாட்டு.

0: எங்கேயும் பார்த்த மயக்கத்துல எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கு. அந்த பாட்டை போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு யோசிச்சு சொல்லியிருக்காங்க. இப்ப பாட்டு வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி உங்க வீட்டு சுட்டைஸ் பயங்கரமா வாயடிப்பாங்க அப்படின்னா 0422 கோவைக்கான முன்னிணைப்பு என்ன இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप, वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.

0: 10:37 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல சுட்டி ஸ்டாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், கோத்தகிரியில இருந்து விஷாலினி பேசுறேன்.
0: விஷாலினி, என்ன நீங்க போன வாரம் வரவே இல்ல?
1: ஆமா மேம், சண்டே கிளாஸ் மாதிரி போயிட்டேன்.
0: அப்படியா? நான் கூட கோத்தகிரில இருந்து ஒரு பாப்பா போன் பண்ண உடனே நீங்க தான் பேசுறீங்கன்னு நினைச்சிட்டேன். இந்த தடவை
1: எல்லாம் நல்லா இருக்கீங்களா மேம்?
0: ஓ, இங்க எல்லாருமே நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேம்.
0: கோத்தகிரி எப்படி இருக்கு?
1: கோத்தகிரி எனக்கு எப்படின்னு தெரியல மேம், நான் திண்டுக்கல் இங்க வந்திருக்கேன் மேம்.
0: ஓ, லீவுக்கு போயிருக்கீங்களா? பாட்டி வீட்டுக்கா, அத்தை வீட்டுக்கா?
1: பாட்டி வீட்டுக்கு மேம்.
0: திண்டுக்கல்ல எங்க இருக்கு பாட்டி வீடு?
1: திண்டுக்கல்ல நல்லா கிளைமேட் நல்லா தான் மேம் இருக்கு.
0: ஓ, அங்க சூப்பரா இருக்குங்களா? சரி, பாட்டி என்னென்ன சமைச்சு கொடுத்தாங்க?
1: புட்டு, ரொட்டி, இடியாப்பம், தோசை, இட்லி.
0: அப்படியா? ஓகே, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா இல்ல உங்க கசின்ஸ் எல்லாம் இருக்காங்களா?
1: நானும் அம்மாவும் அங்க கோத்தகிரியில இருந்து வந்தோம்.
0: ஓ சரி சரி, அங்க விளையாட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா?
1: இருக்காங்க மேம்.
0: சரி, நீங்க சொல்லுங்க, கோத்தகிரியில இருக்கிறது பிடிச்சிருக்கா இல்ல திண்டுக்கல்ல இருக்கிறது பிடிச்சிருக்கா?
1: எனக்கு ரெண்டு இடமும் ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். இங்க வந்து வயல் அந்த மாதிரிலாம் இருக்கு மேம்.
0: சரி,
1: அதனால ஜாலியா இருக்கும். அங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா அந்த டீ தோட்டத்துக்குள்ள எல்லாம் ஓடி விளையாட அதுவும் ஜாலியா இருக்கும்.
0: ஆஹா, நீங்க சொல்றத கேக்கும் போது அப்படியே இமேஜின் பண்ணி பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. ஆனா அதுல நேர்ல பாக்கும்போது இன்னுமே அழகா இருக்கும் இல்லையா உங்களுக்கு?
1: சூப்பரா இருக்கும் மேம், நல்ல தோட்டம் எல்லாம் இருக்கு, ஆடு மாடு எல்லாம் இருக்கும் மேம்.
0: ஓகே, ஆடு மாடுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கீங்களா?
1: இருக்கு மேம், நான் ஒரே ஒரு மாடு வளர்த்தேன், அது வந்து தாரான்னு வச்சிருந்தேன் மேம் ஒரு டைம்.
0: அப்படியா? கூப்பிட்டா வந்துருமா? நீங்க கூப்பிட்ட உடனே
1: ஓடி வரும் மேம். நான் பக்கத்துல போனா அது முட்டை வரும், அதனால நான் பின்னாடி ஓடி வந்துருவேன்.
0: ஓ, தாராக்கு அவ்வளவு பாசம் உங்க மேல,
1: அதனாலதான்.
0: சரி ஓகே, இப்ப லீவ் எல்லாம் முடிஞ்சு நீங்க அடுத்து ஸ்கூலுக்கு போவீங்கல்ல? நாங்க எல்லாம் வந்து குட்டி பசங்களா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கோடை விடுமுறை முடிஞ்சு வந்தோடனே ஒரு கட்டுரை எழுத சொல்லுவாங்க. நீங்க வந்து இந்த கோடை விடுமுறையில என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப உங்களுக்கு அப்படிதான்
1: இருக்கேன் இன்னும்.
0: சரி ஓகே, இப்ப உங்களுக்கு அதான் டாஸ்க். ஸ்கூல்லாம் வந்து ரீஓபன் ஆயிடுச்சு, நான் தான் உங்க மிஸ் இப்ப வந்து. நான் உங்ககிட்ட சொல்றேன், இந்த கோடை விடுமுறை உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி நீங்க வந்து பேசணும் அப்படின்னு சொல்றேன். அப்ப நீங்க வந்து கிளாஸ்ல வந்து இப்படி முன்னாடி பேச ஆரம்பிக்கிறீங்க.
1: வணக்கம், நான் விஷாலினி பேசுறேன். நான் என்னோட கோடை விடுமுறையில நான் எங்க ஊர் பாட்டி ஊருக்கு போனேன். அங்க வந்து நான் வயல்ல ஜாலியா விளையாண்டுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கசின் கூட எல்லாம் ஜாலியா விளையாண்டேன். நான் பம்பரம் அந்த மாதிரிலாம் நிறைய விளையாண்டேன். எங்க பாட்டி எனக்கு நிறைய சமைச்சு கொடுத்தாங்க. நிறைய டிராயிங் பெயிண்டிங் எல்லாம் நான் பண்ணேன்.
0: சூப்பர்,
1: அதுதான்.

0: விடுமுறையோட நான் பண்ண விடுமுறை ஆக்டிவிட்டீஸ்லாம் அதான் பண்ணேன்.
1: ஓகே, சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. அதாவது வார வாரம் நம்ம ஷோ நடத்தும் போது மிஷாலினி வருவாங்க, அவங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதே எங்களுக்கு பெரிய வேலையா இருக்கு. இப்போ அடுத்த வாரம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே உங்களுக்கு ஒரு கேம் வைக்கலாம், கண்டுபிடிச்சிட்டு வாங்க சரியா, என்ன கேம் விளையாடலான்னு. அதுதான் உங்களுக்கு டாஸ்க், இந்த வாரமே நாங்கள் கொடுத்துட்டோம், யோசிச்சுட்டு வந்துருங்க. சரி ஓகே. திண்டுக்கல்ல இப்ப இருக்கிற உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்?
0: வாரிசு படத்துல இருந்து ரஞ்சிதமே பாட்டு.
1: ஓகே, உங்களுக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு.
0: வரும்போது என்ன மேம் உங்களுக்கு வேணும்?
1: என்ன நீங்க வந்து பாசமா என்ன வாங்கிட்டு வந்தாலும் எங்களுக்கு ஓகே தான்.
0: ஓகே மேம், திண்டுக்கல் பூட்டு எல்லாம் வாங்கிட்டு வரோம்.
1: வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வாங்க,
0: எல்லாம் வாங்கிட்டு வரோம்.
1: சரி, வார வார கோத்தகிரி பத்திரமா பாத்துக்கிற மாதிரி திண்டுக்கல்லை பத்திரமா பாத்துக்கோங்க சரிங்களா?
0: ஓகே மேம்.
1: ஓகே, அழைத்து பேசுறதுக்கு நன்றி. தேங்க் யூ.
0: தேங்க் யூ மேம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல சுட்டி ஸ்டார்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. 10:46 அடுத்த சுட்டி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் வந்து கிணத்து கடல் வந்து ஹாசினி பேசுறேன்.
0: ஹஹா, ஹாசினியா?
1: ஆமா.
0: எங்க அப்படி சொல்லுங்க பாக்கலாம் ஒரு தடவை.
1: ஹாசினி.
0: அட அட, அழகு அழகு. யார் இந்த பேர் வச்சது? அம்மாவா? இந்த படத்தை பார்த்து ரொம்ப பிடிச்சிருச்சு அம்மாக்கு. சரி சரி, என்ன போ என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? அடுத்து என்ன ஸ்டாண்டர்ட் போக போறீங்க? ஓகே, சரி. லீவுக்கு வெளியே எங்கேயும் போலியா?
1: லீவுக்கு வந்து ஊருக்கு போனோம்.
0: எந்த ஊருக்கு போனீங்க?
1: எங்க பாட்டி வீட்டுக்கு போனோம்.
0: பாட்டி வீடு எங்க இருக்கு? கொஞ்சம் ரேடியோ விட்டு தள்ளி வந்துக்கோங்க, அப்பதான் நீங்க பேசுறது எங்க எல்லாத்துக்கும் கேக்கும். இல்லன்னா நீங்க பேசுறது உங்களுக்கு மட்டுமே கேக்கும். குட்டி பாப்பா நீங்க தான் இப்ப எங்கிட்ட பேசி எனக்கு ஒரு கேம் வைக்கணும், சரியா? ஓகே, பேச ஆரம்பிக்கலாமா?
1: எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
0: நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க.
1: நீங்க எவ்வளவு எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
0: நான் வந்து 3வதுல இருந்து 4வது போறேங்க.
1: அப்படிங்களா?
0: ஆமாங்க.
1: சரி, உங்களுக்கு பிடிச்ச கதை பேர் சொல்லுங்க.
0: கதையா?
1: ஆ,
0: கதை எனக்கு எனக்கு நிறைய கதை பிடிக்குமே.
1: நிறைய கதை பிடிக்குமா?
0: ஆமா.
1: சரி, ஏதோ ஒன்னு சொல்லுங்க.
0: கதை சொல்றதா? கதை சொன்னா எனக்கு வாய் வலிக்கும், அது பெரிய கதையா இருக்குமே.
1: சரி, ஏதாவது சின்ன ஒரு நேம் மட்டும் சொல்லுங்க. கதையோட பேரு?
0: கதையோட பேரா? ராஜா மந்திரி
1: கதை.
0: ஓ, பேரு சொன்னதுக்கே பாராட்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: என்ன
0: பாட்டு பிடிக்கும்? எனக்கு வந்து ரஞ்சிதமே பாட்டு பிடிக்கும். இப்ப நான் கேட்டேன், என்னங்க என்ன மேம்?
1: அவ்வளவுதான் பிடிக்குமா பாட்டு உங்களுக்கு?
0: இல்ல இல்ல, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், அப்புறம் மச்சிருக்க எல்லா பாட்டும் பிடிக்கும். அதாவது நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையில எவ்வளோ ஈஸியாக கேம் வச்சிருக்கீங்களா, அதுக்கே உங்களுக்கு வந்து பாராட்டுகள். என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து பிகில் படத்தில் இருக்கிற மூவி பாட்டு தான் வேணும்.
0: என்ன படம் சொல்றீங்க?
1: பிகில் படத்தில்.
0: பிகில் படத்துலயா? அதுல என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: சரி, இல்லாட்டி கோல்டன் ஸ்டாராவே கொடுத்துருங்க.

0: கோல்டன் ஸ்பேரோ கொடுத்துடலாமா உங்களுக்கு?
1: கொடுக்கலாம்.
0: சரி, நாங்கள் இப்போ பாட்டு போடுறோம், நீங்கள் வைப் பண்ணிட்டே இருங்க. அடுத்த வாரம் வந்து நீங்கள் இந்த பாட்டுக்கு எப்படி வைப் பண்ணீங்கன்னு சொல்லணும். சரியா?
1: ஓகே,
0: சரி வைக்கலாமா. ஹஹா சினி, ஓகே, தேங்க்யூ. சரி பரவாயில்ல, கடைசி ஒரு தடவை சொல்லிட்டு போயிருங்களே பாக்கலாம். ஹஹா ஹாசினி, அது
1: ஹஹா ஹஹா ஹாசினி.

0: 11:53 நிமிஷம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சுட்டிஸ் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம சுட்டிலாம் நிறைவா ஒரு குட்டி இணைய போறாங்க. யாரும் இங்கிருந்து பேசலாம். வணக்கம். வணக்கம். ஏஞ்சல் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 9th ஸ்டாண்டர்ட்.
0: ஓ, 9th போக போறீங்களா?
1: ஆமா.
0: அப்படியா, சரி, ஓகே ஓகே. சம்மர் லீவ்ல எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: சூப்பரா போகுது.
0: சூப்பரா போகுதுங்களா? சரி, என்ன கேள்வி கேட்டாலும் ஒரே ஒரே இதுல தான் பதில் சொல்லுவீங்களா? சரி, இப்ப நான் வந்து ஒரு உங்களுக்கு கேம் தர, சரிங்களா? நீங்க வந்து என்கிட்ட ஒரு விடுகதை கேட்கணும். நான் வந்து எப்படியாவது என்னை விடைய சொல்ல வச்சிடணும் நீங்க, ஓகேவா? ஒரு விடுகதை கேளுங்க பாக்கலாம்.
1: ஒரு பையன் வந்து அந்த டான்ஸ் அந்த ஸ்டேஜ்ல ஒரு மேட்சையோ இல்ல இல்ல வேண்டாம்
0: வேண்டாம் வேண்டாம் ஈஸியா கேளுங்க.
1: ஒரு பையன் வந்து ஒரு எக்ஸாம்ல டான்ஸ் ஆடிட்டு போறான். ஏன்?
0: ஏன்னா அது வந்து மேக்ஸ் எக்ஸாம் ஸ்டெப் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதனாலயா இருக்கும்.
1: ஆமா, கரெக்ட்.
0: இவ்வளவு ஈஸியா கேட்க கூடாது, கொஞ்சம் டஃப்பா கேளுக்கும் பாக்கலாம். வேற இப்படி நீங்க பட்டுன்னு கேட்டதுனால எனக்கு யோசிக்க வரல அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பரா கேட்டீங்க. சரி, சூப்பரா என்ன கேள்வி கேட்டீங்க. நான் வந்து பட்டுன்னு பதில் சொல்ல நானே பதில் சொல்றேனா அப்படிங்கறது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. சரி, ஓகே, நம்ம ஷோட எண்ணில் இருக்கனால உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுத்துடலாம். நீங்க கேட்ட கேள்விக்காக என்ன பாட்டு கொடுக்கலாம்?
1: ஊரும் பிளட்
0: சாங்கா?

10:59 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல சுட்டீஸ் சாய்ஸ் நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிறைய சுட்டீஸ் கலந்துகிட்டு சூப்பரா கலர்ஃபுல்லா நம்ம ஷோவை கொண்டு போனாங்க. அவங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். அதை தொடர்ந்து படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில கதை சொல்றதுக்காக ஆர்ஜே பிரகத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாருகேசினி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் மேற்கொண்டுள்ள அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று ஸ்வீடன் செல்கிறார்.

0: நாடு முழுவதும் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டியிருக்கும் என்று ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு பி பி சௌத்ரி கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலின் போது தாவேகா அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக சிபிஐ தொடர்ந்து பல்வேறு இடங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எண்ணெய் நிறுவனங்கள் திரும்பப் பெற வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் ஒரு பகுதியாக அம்மன் தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா நேற்று ஆய்வு செய்தார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியிருக்கும் நிலையில் நகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சுற்றுலாப் பயணிகளும் உள்ளூர் மக்களும் வலியுறுத்தியுள்ளனர். ஐந்தாவது உலகத் தமிழ் ஐக்கிய மாநாடு புதுக்கோட்டையில் இன்று தொடங்குகிறது. உலக உயர் ரத்த அழுத்த தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பெங்களூர் அணியையும் தில்லி அணி ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் இன்டர்காஷி அணி தில்லி அணியையும் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் எதிர்கொள்ள உள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02 ஆகாஷ்வாணி நேயர்களே, 12 வரை கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக ஒலிக்கிறது தங்கமான ராசா திரைப்படத்தில் சித்ரா குழுவினருடன் பாடிய பாடல்.
2: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
3: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி 11:02 நாம இணையும் இந்த நிகழ்ச்சி படித்ததில் பிடித்தது. இன்னைக்கு நிகழ்ச்சியில எந்த கதை கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதையினுடைய தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்க போது. அமரர் கல்கி அவருடைய படைப்பான காதரா கள்ளன் இந்த கதை தான் கேட்க போறீங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதரா கள்ளன் இதுதான் வந்து இந்த கதையினுடைய தலைப்பு. என்ன தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, தலைப்பு வித்தியாசம் தான், ஆனா இந்த கதை கேட்டு முடிக்கும் போது என்ன ஒரு ஃபீல் இருக்குன்னா, சின்ன வயசுல நம்மளுடைய தாத்தா பாட்டி கிட்ட போய் உட்காந்து கதை கேட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கதையாகத்தான் இந்த கதை இருக்க போது. இன்னைக்கு வித்மியாச்சு பிரகதி எங்கூடதான் கேட்க போறீங்க. சரி, கதை எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதையினுடைய ஆசிரியர் அவரு கதை கேட்டது விதத்தையே நம்ம கிட்ட ஒரு கதையா வந்து பகிர ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்னன்னா, அவர் ஒரு கார் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. எங்கன்னு கேட்டீங்கன்னா, திருநெல்வேலியில வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய சில நண்பர்கள் கூட போற வழி எல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு ரம்யமா இருக்குது. மலையும் குன்றுகளுமா கால்வாயுமா பாக்குறதுக்கே வந்து அவருக்கு அவ்வளவு ஒரு அழகான காட்சியா தெரியுது. ஆனா எதையுமே நின்று ரசிக்க முடியல, ஏன்னா அவ்வளவு வேகமா அவங்களுடைய பயணம்ங்கிறது போய்கிட்டே இருக்குது. போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பயணத்தின் இடையூறா ஒரு சிற்றாறு ஒண்ணு வருது. அதுக்கு வந்து பாலம் கிடையாது, அந்த ஆத்துல தண்ணியும் போய்கிட்டு இருக்கு. இப்ப காரை இறக்கி அந்த நதியில போகலாமா கூடாதாங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தேகம். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வடையும் வெற்றிலை இதெல்லாம் வித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இருக்காங்க, கையில குழந்தையோட இருக்காங்க. அவங்களுக்கு தொட்ட மாதிரி பக்கத்துல வந்து ஒரு வயதான முதியவர் நரைச்ச முடியோட, ஆனா மீசியெல்லாம் நல்லா முறுக்கி விட்டுட்டு கொஞ்சம் ரஃப் அண்ட் ரஃபா தான் வந்து நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட, ஏங்க இந்த ஆத்த கடந்து கார்ல போயிடலாமா அப்படின்னு கேட்கும்போது, தண்ணி ரொம்ப அதிகமா ஓடுதானே, தண்ணி எல்லாம் ரொம்ப அதிகமால இருக்காது, முழங்கால அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்டுட்டு இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே அந்த காரை வந்து அந்த ஆத்துல இறக்குறாங்க. கார் கடந்துச்சா, கதை எங்க ஆரம்பிச்சது, எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துல கேட்கலாம்.

கேட்ட பாட்டு நெஞ்சு நிலைய படத்துல இருந்து விஜய் ஸ்வர்ணலதா பாடியது இசை தேவா. இன்னைக்கு படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில நாம கதை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறோம். கல்கியினுடைய படைப்பான காதரா கள்ளன் இந்த கதையை தான் கேட்க ஆரம்பிச்சிருந்தீங்க. கதையினுடைய ஆசிரியர் நம்ம கிட்ட கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, அவருடைய ஒரு பயணத்திலும் போயிட்டு இருக்காங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போது இடையூறா வந்து ஒரு ஆத்துல தண்ணி போயிட்டு இருக்குது. பாலம் இல்லாததுனால கார்ல கடக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது பாத்தீங்கன்னா, பக்கத்துலயே வந்து ஒரு சின்ன கடை இருக்குது. அந்த கடைக்கு ஒட்டியே ஒரு முதியவர் இருக்காரு. அவர்கிட்ட எங்க இதுல போலாமா, தண்ணி அதிகமா ஓடுதான்னு கேட்டீங்கன்னா, இல்லப்பா முழங்கால அளவுக்கு தான் தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லவும், டிரைவர் முழங்கால அளவு

தண்ணி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த காரை வந்து அந்த ஆத்துல விட்டுறாரு. ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி கார் வந்து அந்த ஆத்த கடக்கவே முடியல, மணல்லாம் இருக்கவும் அதுல நல்லா மாட்டிச்சு. இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அப்படியே கார்ல உட்காந்துட்டு இருந்தவங்க எல்லாம் இறங்கி இந்த பக்கம் கரைக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே இவர் தானே கேட்டுட்டு போனாங்க, அப்ப இவருக்கு தானே கேட்கணும், எங்க கார் போகாதுன்னு சொல்றது இல்லையானே, கார் போகும் போகாது இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, முழங்கால அளவுக்கு தண்ணி இருக்குன்னு மட்டும்தான் சொன்னேன், நீங்க போயிட்டு என்ன ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கசட்டா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கடையில முறுக்கெல்லாம் வாங்கி நல்லா கைதியே பொடி மாதிரி பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த தண்ணிக்கே இந்த கார்ல வந்து இப்படிங்கிறீங்களே, காதராக்கள்ளன் மாதிரி நீங்க வந்து குதிரையில வந்திருந்தா என்ன ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆசிரியருக்கு ஒரே ஆர்வம், ஏன்னா பொதுவா இந்த மாதிரி பயணத்தின் போது அந்த ஊர்ல அதுவும் கிராமப்புறங்கள்ல எல்லாம் வந்து வண்டி போகுதுன்னா அந்த ஊர் மக்கள் கிட்ட பேசுறதுல ஒரு சிலருக்கு நல்லவே சுவாரஸ்யம் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய கதை கிடைக்கும், ரொம்ப வெகுளியா யதார்த்தமா நிறைய பேசுவாங்க இல்லையா. அப்படி ஆசிரியரும் ஒரு கதை கேட்க ஆரம்பிக்கிறாரு. என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோச்சுக்காம இப்ப ஏதோ ஒரு பேர் சொன்னீங்களே அந்த பேர் என்னங்கறத சொன்னீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமேன்னு இவர் கேக்குற. பேரா, அது ஒரு அருமையான கதை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த பெரியவர். என்னன்னா, அதோ ஆத்த கடந்ததும் அதுக்கப்புறமா ஒரு கிராமம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னு தெரியுமான்னு கேக்குறாரு. எங்க ஆறு இருக்குதுன்னே தெரியல, அதனாலதான் இங்க வந்து சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு ஒரு பேர் இருக்குன்னா எங்களுக்கு என்ன தெரிய போகுது, தெரியல அப்படின்னு சொல்றாரு. பரி உயிர் காத்த நல்லூர், இதுதான் அந்த ஆத்துக்கு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒரு ஊரோட பேரு. அது வந்து பாத்தீங்கன்னா அப்போலாம் திருநெல்வேலி சீமன் தான் சொல்லுவாங்க இல்லையா, ஏன்னா இது கல்கையினுடைய படைப்புங்கும் போது 1950 முன்பாக வெளிவந்த கதை. அப்போ வந்து திருநெல்வேலி சீமை, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஊர்களோட பேர்லாம் கொஞ்சம் நீல நீளமா தான் இருக்கும். அப்படி அந்த சிற்றாருக்கு கடந்து போகக்கூடிய ஊரோட பேர் தான் பரி உயிர் நீத்த நல்லூர் அப்படின்னு சொல்றாங்க. பரி உயிர் காத்த நல்லூர் ஒன்று இருக்கு, பரி உயிர் நீத்த நல்லூர்னு இப்படியும் இருக்கு. சரி, இந்த கிராமத்து கோயிலெல்லாம் இருக்கக்கூடிய கல்வெட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பரி உயிர் காத்த நல்லூர்னு தான் சொல்றாங்க. இப்படி அந்த ஊருக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர்ல சொல்றாங்க. ஆனா அது பேர் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆசிரியருக்கு ரொம்ப சந்தோஷம், எப்படியோ ஒரு கதை கிடைக்க போகுதுன்னு, நமக்கும் ஒரு கதை கிடைக்கத்தான் போகுது.

பறையுயிர் காத்த நல்லூரா, பறையுயிர் நீத்த நல்லூரா, எப்படியோ அந்த ஊருக்கு அந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கறது தான் வந்து அந்த முதியவர் வந்து ஆசிரியர்கிட்ட கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, அந்த நீங்க வந்த வழி அப்படியே திரும்பி பாருங்க, ஒரு பொத்தை தெரியுதுல்ல, பொத்தைனா உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல, எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மொட்டையா இருக்கக்கூடிய குன்றுகளுக்கு பேர் வந்து பொத்தை அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. அந்த பொத்தைக்கு பின்னாடி ஒரு புளியந்தோப்பு இருக்கு. இப்பெல்லாம் எல்லாரும் விவசாயம் தான் பண்றாங்க, யாருமே வந்து மரத்தை வளர்க்கணுங்கிற நோக்கத்துல இல்ல. ஆனா நான் சின்ன வயசா இருக்கும் போது பாத்தீங்கன்னா புளியஞ்செடிகள் எல்லாருமே நட்டு வச்சாங்க, அதையும் ஒரு விவசாயமா கூட செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அப்படி ஆனதுதான் இந்த புளியந்தோப்புகள். இன்னும் வரக்கூடிய வருங்கால தலைமுறையினருக்கு புளிய மரம்னா என்ன, புளியங்காய் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது அப்படின்னு அவருடைய அங்கலாப்பையும் பகிர்ந்துகிட்டு, அந்த காலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புளியம்பழம் வந்து 1 ரூபாய்க்கு விற்கக்கூடிய காலம் வந்தாலும் வரும். இவர் சொல்றது எப்போ, நான் சொன்ன மாதிரி 1950களுக்கு முன்பாக அந்த தாத்தா சொன்ன மாதிரியான ஒரு கதை. சரி, பேக் டு கதை. என்னன்னா, அந்த பொத்தைக்கு பக்கத்துல இப்ப ஒரு புளியந்தோப்பு இருக்கு. 1 60 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் செழிப்பா இருந்துச்சு அந்த புளியந்தோப்பு, ரொம்ப ஒரு அடர்ந்த வனம் மாதிரியே தெரியும். அன்னைக்கு ஒரு நாள் பௌர்ணமி சாயங்காலம், நிலவு வெளிச்சம் நல்லாவே இருந்துச்சு. அந்த அடர்ந்த புளியந்தோப்புக்குள்ளேயும் நிலவினுடைய வெளிச்சம் வந்து பரவ ஆரம்பிச்சிருந்தது. அப்போ ஆட்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரா வந்து கூட ஆரம்பிச்சாங்க. ஆட்கள்னு சொன்ன உடனே ரொம்ப சாதாரண மனுஷங்கன்னு நீங்க நினைச்சிட முடியாது. 6 அடி உயரம், ஆஜானு பாகுவான உடற்கட்டோட, சிலர் கையில தடி வச்சிருந்தாங்க, ஒரு சிலர் இன்னும் வந்து கத்தி கபடா வேல் ஈட்டி இந்த மாதிரியான ஆயுதங்களையும் எடுத்துட்டு தான் வந்திருந்தாங்க. அவங்களுடைய வாள்களையும் வேல்களையும் விளையாட்டா அவங்க ஒன்னொண்டு ஒன்னு உரசும் போது டெனார் டெனார்னு சத்தம் வந்ததா, என்னப்பா அங்க இடி இடிக்குதா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவ்வளவு சத்தம் இருக்குமா. அது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய வலிமையும் அங்கிருந்த ஆட்களுக்கு எல்லாம் இருந்துச்சான். அவங்க ஒவ்வொருத்தரோட பேசின அந்த வீர விவாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அந்த பாபநாசத்தை அருவி விழக்கூடிய ஓசை அளவுக்கு ஒரு பேர் இறைச்சலா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்படியே சூரிய அஸ்தமிக்க ஆரம்பிச்ச அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நிசப்தம் நிலவுது. அதே சமயத்துல குதிரைகள் எல்லாம் வரக்கூடிய அந்த காலடி சத்தமும் கேட்க ஆரம்பிச்சுது. உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த புளியந்தோப்புல வந்து ஒருவரோட ஒரு பக்கத்துல இருக்கும் கூட மாற

மகாராஜா வராரு, மகாராஜா வராருன்னு மெதுவாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலலாம் அங்கே ஒரு 7-8 குதிரை வந்து நிற்குது. ஒவ்வொரு குதிரை மேலேயும் ஒரு வீரர் வந்து நிற்கிறார். அப்புறம் குதிரை எப்படி தானாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான், எல்லாருக்கும் முன்னாடி வந்தவர் தான் அந்த கூட்டத்தினுடைய தலைவர், அவங்க சொன்ன அந்த மகாராஜா. அவருடைய பேர் என்னன்னா தில்லைமுத்து தேவன். அவரை தான் மகாராஜான்னு அவங்க அழைச்சாங்க இல்லையா. அவர் ஒரு பெரிய பாளையக்காரரு, 60 கிராமங்களுக்கு மேல அதிபதியா அப்போ சொல்லப்பட்டவர். அவரு எந்த நேரமும் அவரை சுத்தியும் வந்து ஆட்கள் இருந்துகிட்டேதான் இருப்பாங்க. அவருக்கு ஒண்ணு அப்படின்னா வந்து தன்னுடைய உயர கூட துச்சமா மதிச்சு தியாகம் பண்ணக்கூடிய ஆட்கள் கூட நிறைய பேர் இருந்தாங்க. அந்த பாளையக்காரரான தில்லைமுத்து தேவன் அந்த புளியந்தோப்புக்கு வந்த உடனே அப்படியே கையை தட்டினா எப்படி சினிமாலலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு சோஃபா வந்து போடுவாங்க அந்த மாதிரி ஒரு சிம்மாசனத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. உடனே பக்கத்தில் வந்து ரொம்ப முக்கிய மந்திரியான நல்லமுத்து தேவனும் வந்து நிற்கிறாரு. கையில் வந்து ஒரு வெத்தலை பாக்கு பெட்டியெல்லாம் வச்சுட்டு எடுத்து ராஜாவுக்கு கொடுக்குறாங்க. என்ன நல்லமுத்து, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு ராஜா கேட்குறாரு. கருடாச்சல தேவன் சொல்லி அனுப்பினபடி இன்னைக்கு நைட்டு வருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும் மந்திரி யாரோ, நிச்சயமா வருவாரு மகாராஜா, அவருக்கு அவருடைய உயிர் மேல ஆசை இருக்காதா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே ராஜா சொல்றாரு, அப்படி வரலினா என்ன பண்றது அப்படின்னா, வரலினா என்ன, நம்மளுடைய இன்னொரு திட்டம் பிளான் பி இருக்குல்ல, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதுதான். பிளான் பியா, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கருடாச்சல தேவனுடைய அரண்மனை, களஞ்சியம், வைக்கப்போரு, மாட்டு கொட்டகை, குதிரை கொட்டகை எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து தீக்கு இரையாக்கிடணும். இதுதான் இவங்களுடைய திட்டமா இருக்கு. யாரு இந்த ராஜா, அவருடைய எதிரியா யாரு, அந்த கருடாச்சல தேவன் யாரு, எதுக்காக அவர் இவங்களை வந்து பார்க்கல அப்படின்னா, அவங்க நாட்டையே இவங்க சூறையாடணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் தான் இன்னும் அடுத்து வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்.

காதரா கள்ளன் இந்த கதையை தான் கேட்க ஆரம்பிச்சிருந்தோம். அவரை கல்கி அவருடைய படைப்பு தான். என்ன பிரச்சனைன்னு தெரியாம ஏன் அவங்களுடைய நாட்டையே இவங்க அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் வந்து கருடாச்சல தேவனுக்கு ஒரு கெடு மாதிரி வச்சிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு முதல் ஜாமம் முடியறதுக்குள்ள வந்து பார்க்கல அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய பிளான் பி ஆன அவங்க நாட்டை அரண்மனை அது மட்டும் இல்லாம மாட்டுக்கோட்டை எல்லாத்தையுமே சூறையாடணும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியல. இப்படி மந்திரியார் சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா தில்லைமுத்து தேவன் அடப்பாவி இப்படியா பண்ண போறோம் அப்படின்னு கேட்கவும், ஆமா அப்புறம் என்ன, 20 வயதான மருமக பிள்ளைய யாருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுக்காம தன்னுடைய அரண்மனையிலேயே எப்பொழுதும் பூட்டி வச்சிருக்கிறாரு. நான் பாவியா இல்ல அவரு பாவியா, அது மட்டும் இல்லாம பெற்று வளர்த்து தன்னுடைய மகனும் கூட பார்க்காம கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிட்டாரு. அவருக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இறக்கமே பார்க்க கூடாது. கருடாச்சல தேவன் வந்து இன்னைக்கு நைட் வரலன்னா நிச்சயமா நம்மளுடைய இந்த 2வது கட்ட திட்டம் தான் வந்து நம்ம நிறைவேற்ற போறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அங்க இன்னொரு சத்தம் கேக்குது. இதனால நம்மளுக்கு என்ன லாபம் இருக்க போகுது அப்படின்னு ராஜாவும் மந்திரியும் பேசிக்கிறாங்க. அப்போ ஏன் பேசிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் போக போகத்தான் நமக்கு வந்து புரிய வரும். அதாவது என்னன்னா கருடாச்சல தேவன் அவருடைய மருமகளுக்கு வந்து திருமணம் எல்லாம் இருக்காது. 20 வயது பெண் அவங்க, அவங்களுக்கு வந்து எப்பொழுதும் அந்த அரண்மனையிலேயேதான் இருப்பாங்க. அவங்கள வந்து அந்த அரண்மனையை விட்டு வெளிவந்து யாருமே பார்த்ததில்ல. அவருக்கு ஒரு மருமகள் இருக்காருங்கிறது மட்டும் செவிவழி செய்தியா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவருடைய மகன் அங்க இல்ல அப்படிங்கறதும் அவங்களுக்கு தெரியும். என்னன்னா ஒரு முறை வந்து அந்த கருடாஜல தேவனுக்கும் அவருடைய மகனுக்கும் ஏதோ வந்து சண்டை வந்த போது அவர் கடன் சொல் சொல்லிட்டதாகவும், அதனால கோபப்பட்டு ரொம்ப சின்ன வயசுலயே அவர் அந்த அரண்மனையை விட்டு வெளியேறிட்டதாகவும், அண்ணல இருந்து அவருக்கு தன்னுடைய மகன் மேல வருத்தம் இருந்தாலும் அது பெருசா வெளிக்காட்டி இருக்க மாட்டாரு, ஆனா அவருடைய மனைவிக்கு அந்த ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்து அவங்க என்ன இருப்பாங்கன்னா இறந்தே போயிருப்பாங்க. அந்த மருமகளுக்கு வேற யாராவது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் அவர் எடுத்திருக்கவே மாட்டாரு. இதுக்கு நடுவுல தில்லைமுத்து தேவன் வந்து அவருடைய மருமகளான மரகதவள்ளிய தனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு ஒரு 2-3 தடவை எல்லாம் கேட்டு பார்த்திருப்பாரு. ஆனா இவரு வந்து அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. என்ன காரணம்னு தெரியாம யாருக்கும் திருமணமும் செஞ்சு கொடுக்காம அந்த பெண்ணே எப்ப பார்த்தாலும் இவர் வந்து அரண்மனைக்குள்ள பூட்டி வச்சிருக்கிறாரு, அதனால அவங்களுக்கு ஒரு கோபம் வருது அப்படின்னு மந்திரியார் சொல்றாங்க. சரி, இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த பெரிய அந்த புளியந்தோப்பு இருக்கு இல்லைங்களா, அத வந்து ஒரு சத்தம் நடுவுல ஒரு குதிரை வரக்கூடிய ஓசை காலடி சத்தம் எல்லாம் கேக்குது. என்னன்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் அப்படியே ஒவ்வொருத்தரை எட்டி எட்டி பாக்குறாங்க. அவன்தான் போல்ருக்கு, அவன்தான் போல்ருக்கு, யாருப்பா அந்த அவன் அப்படிங்கும் போது நல்லமுத்து தேவன் அந்த அமைச்சர் இருக்காரு இல்லையா, அவரும் வந்து எந்திரிச்சு கழுத்து வளைச்சு எட்டி பார்த்துட்டு, ஆமா ராஜா அவன் தான் வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அவன் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா காதரா கள்ளன். இப்ப யார் அந்த காதரா கள்ளன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கதை சொல்லும் போதே சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த ஊர்ல வந்து நிறைய வந்து பொத்தைகள் இருக்கும், சின்ன சின்ன குன்றுகள் எல்லாம் இருக்கும். அப்போ நிறைய திருடர்கள் எல்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வழிபோக்கர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து தனியாவோ இல்ல 2-3 வண்டி கட்டிட்டு எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா வழிப்பறி பண்றதுதான் அவங்களுடைய

ஒரு தொழிலாகவே இருந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் நான் சொல்றது, இந்த கதை வந்து ஒரு 80 90 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல எல்லாம் பெண்கள் வந்து நிறைய நகைகள் அணிவாங்க. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காதுகளில் வந்து சின்ன வயசுலயே பெண் பிள்ளைகளாக இருக்கும் போதே நிறைய தங்கத்தை வந்து கமல் வந்து ரெண்டு பக்கமுமே அணிஞ்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு காக்கில தங்கத்துக்கு பக்கமாக அணிஞ்சிருப்பாங்க அப்படின்னு கூட இந்த கதையில சொல்லப்படுது. அப்போல்லாம் திருடர் பயமும் அதிகமாகவே இருந்துச்சாம். அப்போ என்னன்னா, தனியா போக மாட்டாங்க, கொஞ்சம் இருட்டிட்டா வந்து போக மாட்டாங்க. அப்படி போகிறதா இருந்தாலும் 4-5 வண்டியெல்லாம் ஒன்னா கட்டிட்டு தான் போவாங்க. திருடர்களும் வந்து பாத்தீங்கன்னா கும்பல் கும்பலா தான் வருவாங்களாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு திருடன் தான் இந்த காதரா கள்ளன். பொதுவா மற்ற திருடர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்களை பார்த்த உடனே அவங்களுடைய காதல போட்டிருக்கிற கம்மல் உட்பட காதை அறுத்து பறிச்சுட்டு போயிடுவாங்களாம். ஆனா இந்த திருடருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரின்சிபல், எனக்குன்னு ஒரு கோட்பாடு வச்சுதான் திருடுவேங்கிற மாதிரி பெண்கள் கிட்ட அதிகமா அவங்களுடைய நகைகளை வழிபறி பண்ண மாட்டாரு. அவங்க கிட்ட ஏதாவது பணமாகவோ பொருளாகவோ இருந்தா மட்டும்தான் வந்து அவன் திருடிட்டு போவான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பெண்ணினுடைய காதையும் அறுத்திடாத, அதனால அவனுக்கு அந்த பெயர் என்னவோ காதரா கள்ளன்னு வந்திருந்தது. அன்னைக்கு அந்த தில்லைமுத்து தேவர் பாக்குறதுக்காகவும் வந்து காதரா கள்ளன் தான் வந்திருந்தான். ஏன் இவன் வந்து காதரா கள்ளன் வந்திருந்தான், ஏன்னா இவங்க எதிர்பார்த்து காத்திருந்தது என்னவோ வேறொரு ஆளு தான் இல்லையா. அப்படி இருக்கும்போது அவன் ஏன் அங்க வந்தான் அப்படின்னா அங்க இருக்கிறவங்களுக்கும் புரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க.

0: கேட்டு பாடல் ஸ்ரேயா கோஷல் பாடியது விருமாண்டி படத்தில இருந்து. நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்

0: டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
2: ஜாயின் பண்ணி படிங்க, வேலைய புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மென்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
4: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் எம் பிரகாஷ் அவர்களுடன் நேரலை. இந்த நிகழ்ச்சியில நேரலையில பங்கு பெற்று உங்களுடைய கேள்விகளுக்கான விளக்கம் பெறலாம். கால் பண்ணியும் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கத்தை நீங்க பெற்றுக்கலாம். காதரா கள்ளன், இப்பதாங்க டைட்டில் கார்டுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கேரக்டரையே இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா, ஆமா, அந்த ஒரு புளியந்தோப்புக்குள்ள ஒரு ராசாக்கு தான் முதல்ல ஒரு என்ட்ரி பயங்கரமா கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அந்த புளியந்தோப்புக்குள்ள வந்து எல்லாரும் நிசப்தமாகும் வகையில வந்து பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு குதிரையில ஒருத்தர் வராரு. அவருடைய வாயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு துணியால மூடியிருக்கு. எப்பொழுதுமே வந்து அதுதான் வந்து அந்த காதரா கள்ளனுக்கான ஒரு அடையாளமாகவே இருக்குது. பொதுவா அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் கும்பல் கும்பலா தான் போய் திருடிட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்து எப்பவுமே தனி ஒரு ஆளாகத்தான் அந்த திருட்டு தொழில இந்த காதரா கள்ளன் வந்து செஞ்சுட்டு இருக்காப்ல. அது மட்டும் இல்லாம அவருக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு எல்லாமே இருக்கு. ரொம்ப ஏழைகளா இருந்தாங்கன்னா அவங்களை வந்து திருடக்கூடாது. பெண்கள் போட்டிருக்கக்கூடிய நகையில எப்பவுமே கை வைக்க கூடாது. குறிப்பா வந்து அந்த பெண்களுடைய காதை அறுத்து வந்து அவங்களுடைய நகையை பறிக்க கூடாது அப்படிங்கறதுல வந்து ரொம்பவே வந்து ஒரு உறுதியா இருக்கிறாரு. அதனாலயே என்னன்னு தெரியல, அந்த திருட்டு சம்பவத்துக்கு அப்புறமா காதரா கள்ளனை பார்த்த பெண்கள் எல்லாருமே வந்து அவரை புகழ்ந்தே பேசுவாங்களாமா, எப்படியோ எனக்கு வந்து பணம் போனா பரவாயில்ல, காது தப்பிச்சுதே அதுவே எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்களா. இதனாலயே இப்படி ஒரு பட்டப்பேர் வந்து காதரா கள்ளனுக்கு. சரி, அதெல்லாம் விட்டுட்டு பழைய நிறைய அந்த பாளையக்காரர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து அந்த காதரா கள்ளனை எப்படியாவது புடிச்சிடணும் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் பிடிக்கவே முடியல. ஏன், தில்லை முத்து தேவன் கூட பல தடவை காதரா கள்ளனை பிடிக்கணும் அப்படின்னு முயற்சி எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. ஆனா அந்த முயற்சியெல்லாம் வந்து பலன் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இன்னைக்கு தில்லைமுத்து தேவனே வந்து தன்னுடைய உதவிக்காக காதரா கள்ளனை வந்து நாடுறாரு. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கூட்டத்துல வந்து நின்ன உடனே காதரா கள்ளனை பார்த்தோன்னே எந்திரிச்சு நின்று, உன்னுடைய தைரியத்தை நான் பாராட்டுறேன் அப்படின்னு அந்த மகாராஜான்னு சொல்லப்படக்கூடிய தில்லைமுத்து தேவன் சொல்றாரு. தைரியத்தை பாராட்டுறீங்களா, அந்த அளவுக்கு நான் இன்னும் எதுவுமே செய்யலையே அப்படின்னு கேட்கவும் இல்ல, என்னுடைய படையினர் சூழ்ந்து இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேல என்னுடைய ஆட்களை இங்க சூழ்ந்து இருக்கிறாங்க, இதுல தன்னந்தனியால வந்து நிக்கிற இல்லையா, இதுக்கு என்னுடைய தைரியத்தை நிச்சயம் பாராட்டணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு, சரி என்ன எதுக்காக தேடினீங்க, இத்தனை பேர் இருந்து செய்ய முடியாத காரியம் என்னால செய்ய முடியும்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கவும், உன்னால மட்டுமே ஆகக்கூடிய காரியம்னு ஒண்ணு இருக்கு, அதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரியம் சொல்லுங்க அப்படின்னு, உனக்கு கருடாச்சல தேவருடைய அரண்மனை எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு நமட்டு சிரிப்பு வருது காதரா கள்ளனுக்கு. என்ன ஒரு சிரிப்பு அப்படின்னு கேட்டோம், இல்ல இல்ல தன்னுடைய சுபாவம்னு மனசுக்குள்ள எதையோ நினைச்சிட்டு, அவரோட அரண்மனை எனக்கு தெரியுது தெரியல, உங்களுக்கு எங்கிட்ட இருந்து என்ன காரியம் ஆகணும், டைரக்டா பேச்சுக்கு வாங்க அப்படின்னு கேட்கவும், இல்ல அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவருடைய படைபலத்தோட என்ன பாக்குறதுக்காக இங்க வருவாரு, நீ இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நீ வந்து அந்த மெயின் சாலை வழியா போகாம அவருடைய அரண்மனையை நீ வந்து குறுக்கு வழியில வந்து போய் அடையணும். அங்க போனீங்கன்னா வந்து பாதுகாப்புக்கு வந்து ஆட்கள் ரொம்ப இன்னைக்கு குறைவாதான் இருப்பாங்க, ஏன்னா ராஜாவே இங்க வர்றதுனால அவர் கூட தான் நிறைய பேர் வந்திருப்பாங்க. அங்க அரண்மனையில அவருடைய மருமகளான மரகதவள்ளி இருப்பா, நீ அவளை கடத்தி இங்க கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே காதரா கள்ளனுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஏன் அந்த பெண்ணை ஏன் நீங்க கடத்தி கூட்டிட்டு வர்றேன்னு சொல்றீங்க, இதுல உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கவும், இந்நேரம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் நிறைய தடவை வந்து அந்த பெண்ணை எனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறேன், ஆனா கருடாச்சல தேவர் வந்து அதுக்கு ஒத்துக்கல, அதனால இன்னைக்கு நான் அவரை கூப்பிட்டு பேசக்கூடிய இந்த நேரத்துல நீ அவரை போய் தூக்கிட்டு வந்தீங்கன்னா அவருக்கு வந்து நான் ஒரு தகுந்த பாடம் கத்து கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். உங்களால பண்ண முடியாதா, ஏன் என்ன அனுப்புறீங்க அப்படின்னு கேட்கும். அது மட்டும் இல்லாம அவரு தான் இன்னைக்கு வரப்போறாருல, நீங்க பேசியே வந்து இந்த காரியத்தை சாதிச்சுக்கலாம்ல, எதுக்காக அந்த பெண்ணை நீங்க கடத்திட்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னு. இல்ல, இத்தனை நாட்கள் நான் ரொம்ப பொறுமையா இருந்து கேட்டுட்டேன், அதுக்காக அவருக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு.

நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு ஒரு சந்தேகமும் வருது. அது மட்டும் இல்லாம இதுக்கு தில்லைமுத்து தேவர் வந்து இந்த காதரா கல்லனுக்கு ஒரு நிபந்தனையும் வைக்கிறாரு. என்ன நிபந்தனையா இருக்கும்?

ஆகாஷ்மணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் இணைஞ்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சி படித்ததில் பிடித்தது. இன்னைக்கு காதரா கள்ளன் இந்த கதையை தான் வந்து கேட்க ஆரம்பிச்சிருந்தோம். அந்த கள்ளனுடைய உதவிய நாடுறாரு. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, அங்க கருடாச்சல தேவருடைய மருமகளான மரகதவள்ளியை எப்படியாவது அங்கிருந்து கூட்டிட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் தில்லைமுத்து தேவர் வந்து அவருடைய உதவிய நாடுறாரு. இப்படிதான் என்ன பிளான் அப்படிங்கறத வந்து காதரா கள்ளன் கிட்ட சொன்ன உடனே அவனும் இதுக்கு சம்மதிச்சா எனக்கு என்ன கிடைக்க போகுது லாபம் இதுல அப்படின்னு கேட்கவும், இல்ல நான் மட்டும் கிடையாது, நிறைய பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை வந்து தேடிட்டே இருக்கிறாங்க. இப்படி நிறைய பாளையக்காரர்கள் தேடிட்டு இருக்கும் போது நீ எனக்கு சாதகமா இந்த ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா என்னுடைய ஊர்ல மட்டுமில்ல யாருமே உன்னை இனிமேல் தேடவே மாட்டாங்க, உனக்கு வந்து விரோதிகளே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை நிச்சயனால வந்து ஏற்படுத்தி தர முடியும். ஆனா இதை நீ சொதப்பிட்ட அப்படின்னா மற்ற பாளையக்காரர்கள் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள், அதனால எல்லாருமா சேர்ந்து உனக்கு ஆபத்தை விளைவிப்போம் அப்படின்னு சொல்லவும், அதையெல்லாம் பத்தி யோசிக்காம சரி அப்படின்னு ஒரு நிமிஷம் சம்மதிச்சுட்டு அவங்களுடைய பிளான் படியே வந்து அவங்க கருடாஜல தேவரனுடைய அரண்மனைக்கு போறான். அங்க போன உடனே அந்த அரண்மனை வாயிற்காவலர்கள்லாம் பார்த்த உடனே எல்லாருக்குமே வந்து அப்படி பாத்தீங்கன்னா செவி வழியா வந்து இந்த காதரா கள்ளனுடைய தோற்றங்கிறது இப்படித்தான் இருக்கும், அவன் எப்பவுமே வந்து வாய் மூடி இருப்பான், ஒரு துணியால தான் வந்து வாய் கட்டி இருப்பான் அப்படிங்கறதெல்லாம் தெரியும். உடனே ஆளை பார்த்த உடனே அடையாளம் கண்டுக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் எல்லாம், ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அந்த ராஜா போறாருங்கிறதுக்காக அவர் கூடிய பாதுகாப்புக்காக போயிருப்பாங்க. மரகதவள்ளி கூட வந்து ஒரு சில பணி பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. ஆனா மரகதவள்ளி ரொம்ப போல்டா அங்க வந்து நின்றுட்டு, நீதான காதரா கள்ளன், உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்ப வந்து ஆண்கள் பெரிய அளவுல வந்து இங்க பாதுகாப்புக்காக இல்ல, பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, உனக்கு என்ன வேணும், நகை வேணுமா பணம் வேணுமா சொல்லு, அதை மட்டும் கேட்டு வாங்கிட்டு போ, இங்க வந்து கூச்சல் எல்லாம் எழுப்பாத அப்படின்னு சொல்லவும், எனக்கு நகையோ பணமோ எதுவுமே வேண்டாம் அப்படின்னா, வேற என்ன வேணும் அப்படின்னே, நீ என்னோட வரணும், நான் வந்து உன்னை கடத்திட்டு போறதுக்காகத்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இப்பவே வரணுமா, என் மாமா வந்து வெளியே போயிருக்காங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லவும், இல்ல உடனடியா நீ வரணும், நீ வந்தனா யாருக்கும் எந்த சேதாரமும் ஏற்படாதுன்னு சொன்ன உடனே என்ன நினைச்சாலும் தெரியல மரகதவள்ளி உடனடியா வந்து வந்து பாத்தீங்கன்னா காதரா கள்ளன் கூட போயிடுறாங்க. அந்த குதிரையில மரகதவள்ளியும் வந்து ஏத்திட்டு காதரா கள்ளன் அப்படியே பயணிக்கிறாரு. ஆனா வந்து புரியவே இல்லை, எப்படி கேட்ட உடனே இந்த பொண்ணு கடத்தி போறேன்னு வர்றது வந்திருக்கேன்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு உடன் வரா அப்படின்னு கேட்கவும், ஏன் வந்த உனக்குன்னா, எனக்கு நீதான் காதரா கள்ளன்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீ எவ்வளவுதான் திருடுனாலும் வந்து உனக்குன்னு சில கொள்கைகள்லாம் வச்சிருக்கியா, நிச்சயமா பெண்களுக்கு வந்து நீ எந்த ஒரு ஆபத்தும் விளைவிக்க மாட்டேங்கிறத நான் நல்லாவே கேள்விப்பட்டிருக்கேன், அதனால நிச்சயமா உன்னால எனக்கு எந்த ஆபத்தும் வராதுங்கிறத என்னால ஊர்ஜிதமா சொல்ல முடியும், அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் உன் கூட வந்தேன்னா, உடனே வந்து இவனும் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிடறான். நான் எனக்காக உன்னை வந்து கடத்திட்டு போல, இந்த மாதிரி ஒரு பின்புலம் ஒரு திட்டம் இருந்திருக்குது, உங்களுடைய மாமா அங்க கூட்டிட்டு போயிருக்கிறது வந்து சும்மாதான், இப்போ நான் ஒருத்தன் வந்து உன்னை கடத்திட்டு போகல அப்படின்னா பின்னாடியே தில்லைமுத்து தேவர் 200 ஆட்களை அனுப்பி உங்களுடைய அரண்மனை எல்லாத்தையும் சூறையாடி இருப்பாங்க, அதனால நம்ம நிறைய பேருக்கு வந்து நஷ்டமாயிருக்கும், சாதாரண மக்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அந்த ஒரு நஷ்டம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து உன்னை கடத்திட்டு போறதுக்காக சம்மதிச்சேன், நீ வந்து அந்த தில்லைமுத்து தேவரை வந்து திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு சம்மதிச்சனா இப்படி ஒரு பெரிய அளவிலான சேதம் ஏற்படாது, அது மட்டும் இல்லாம உன்னுடைய மாமாவோட உயிருக்குமே வந்து எந்த ஆபத்தும் ஏற்படாது, எல்லாமே நீ எடுக்கக்கூடிய ஒரு முடிவுல தான் இருக்கு, என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்கவும் அவர் ரொம்ப யோசிக்கிறா, எனக்கு என்னன்னே தெரியல, செவி வழியா நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், கேள்விப்பட்ட உடனே உன் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, அந்த தில்லைமுத்து தேவரை எனக்கு திருமணம் செஞ்சுக்கிறதுல எனக்கு உடன்பாடு இருந்தா எத்தனையோ வருஷமா அவர் கேட்டுட்டே இருக்காரு, அப்பவே நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன், ஆனா வந்து என்னுடைய மாமாவுக்கும் சரி எனக்கும் சரி அதுல உடன்பாடு இல்லைன்னு உடனே இவன் கேக்குறான், என்னன்னா உன்னுடைய மாமா ஏன் உனக்கு வந்து இவ்வளவு வருஷமா திருமணம் செஞ்சு வைக்காம இருக்காருன்னு கேட்கவும், இல்ல அவருடைய பையனுக்கு தான் என கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்தாரு, ஏதோ அறியாம கோபத்துல பேசின ஒரு வார்த்தையின் வெளிப்பாட்டினால கோபத்துல அவன் வீட்டை விட்டு போயிட்டாப்ல, என்னைக்கு இருந்தாலும் தன்னுடைய மகன் திரும்பி வருவாரனும் அவருக்கு தான் என திருமணம் செஞ்சு வைக்கணுங்கிறதுல அவர் ரொம்பவே உறுதியா இருக்காரு அப்படின்னு இப்படி யாருக்கும் தெரியாத அந்த ஒரு ரகசியத்தையும் மரகதவள்ளி சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காதரா கள்ளனுடைய முடிவு என்னவா இருந்தது, மரகதவள்ளிய கொண்டு போய் அங்க விட்டாங்களா, அங்க நடந்த அந்த மீட்டிங் எல்லாம் என்னதான் ஆச்சு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

படத்திலிருந்து பாட்டு கேட்டும் 11:54 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்னைக்கு நாம காதரா கள்ளன் இந்த கதையை தான் கேட்டுட்டு இருந்தோம். ஒரு வழியாக அவனுடைய திட்டத்தின்படியே மரகதவல்லியை கடத்திட்டும் வந்துடுறா. நீ எப்படி என் கூட வர சம்மதிச்சனோ, உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ நிச்சயமா வந்து பெண்களுக்கு எதிராக வந்து எதுவுமே செய்ய மாட்டேன், அது மட்டும் இல்லாம எனக்கு 5 வருஷமா அது வீட்டுக்குள்ளேயே போர் அடிக்குது, அதனாலதான் நான் வந்து வந்தேன். நீ வந்து நிச்சயமா ஏதாவது பணத்துக்காக ஒரு டிமாண்ட் தான் வைப்ப அப்படின்னு நினைக்கவும் இல்ல. உன்னை வந்து எனக்கு கடத்திட்டு கூப்பிட்டு வர சொன்னதே தில்லை முத்து தேவர் தான். இப்படி ஒரு பின்புலம் இருக்கு, உன்னை நான் கடத்திட்டு போகலன்னா நிச்சயமா 200 பேர் அனுப்பி உன்னோட ஊரையே நாசம் பண்ணிருப்பாங்க, அது மட்டும் இல்லாம உன்னோட மாமாவோட உயிருக்கும் ஆபத்து வந்திருக்கும், நீ பேசாம அவரை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் இல்ல, எனக்கோ என்னுடைய மாமாவுக்கோ இதுல உடன்பாடே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அந்த புளியந்தோப்ப நெருங்கிடுறாங்க. அந்த நேரத்துல அந்த பெண்ணுக்கு வந்து தில்லைமுத்து தேவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உடன்பாடு இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான் யாருன்னா காதரா கள்ளன். அது உடனே என்ன பண்றான்னா, பக்கத்துல மெதுவா போய்கிட்டு இருந்த அவ்வளவு நேரமும் அந்த குதிரைய வேகமா ஓட்ட சொல்லி அங்கிருந்து அவன் வேகமா போயிடுறான். அப்போ அங்க வந்து அவ்வளவு நேரமும் தில்லைமுத்து தேவர் வந்து அந்த கருடாஜல தேவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, வந்து நீங்க முதல்லயே வந்து சம்மதிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அவமானம் எல்லாம் ஏற்பட்டிருக்காது, இன்னைக்கு உங்களுடைய மருமகளை நான் கடத்திட்டு வந்து திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஏதா தான் நினைச்சது நினைச்ச

மாதிரியே நடந்துரும்னு தில்லைமுத்து தேவர் நினைச்சிருப்பாப்ல. ஆனா இப்படி காதராக்கல்லன் கடைசி நேரத்துல இப்படி ஒரு பிளானை மாத்துவாருன்னு தெரியல இல்லையா. உடனடியா அவங்க ரெண்டு பேரும் அந்த குதிரையில இருந்து அவங்க இருந்த இடத்த தாண்டி போகவும் தான் யூகிக்கிறாப்ல. இல்ல நம்மளுடைய பிளான் தாண்டி எதுவும் போகுதுன்னு எட்டு குதிரையில ஆட்கள் எல்லாத்தையும் பின்னாடியே பின்தொடர சொல்லி அனுப்பியிருப்பாங்க. உடனடியா அந்த கருடாஜல தேவருக்கும் ஒண்ணுமே புரியல. அவருடைய தரப்பு ஆட்களையும் நாலாபுறமா அனுப்பி அவங்களை தேட சொல்லிட்டு இவர் இவருடைய அரண்மனைக்கு வரும்போதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு பணிப்பெண் மூலமா தெரிஞ்சுக்குவாரு. என்னன்னா ஒரு முறை அங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது மரகதவள்ளி கிட்ட பேசும்போது இந்த காதராக்கல்லன் வந்து ஒரு முறை வந்து அவனுடைய துணியால வாயை கட்டியிருப்பான் இல்லைங்களா, அதை கழட்டி இருப்பான். அதை ஒரு பணிப்பெண் பார்த்திருப்பாங்க. அவங்க வந்து கருடாச்சல தேவர்கிட்ட சொல்லுவாங்க, என்னன்னா நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய மருமகளை கடத்திட்டு போனது கூட்டிட்டு போனது யாருன்னா உங்களுடைய மகன் தான். அவனுக்கு தன்னுடைய அரண்மனைக்கு வரங்கிறதெல்லாம் அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அவனும் அந்த ஒரு உரிமையோட தான் பேசினா, அதனால உங்களுடைய மகன் கூட தான் உங்களுடைய மருமகள் போயிருக்கா, எப்படியோ உங்களுடைய நீண்ட நாள் திட்டங்கிறது நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா காதராக்கல்லன் மரகதவள்ளி கிட்ட தன்னுடைய தான் யாருங்கிற அந்த உண்மையான கதைய சொன்னாரா இல்லையாங்கிறதே தெரியாம ட்விஸ்ட் முடியும். இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒரு குதிரையில போயிட்டு இருக்காங்க, பின்தொடர்ந்து ஒரு எட்டு குதிரையில ஆட்கள் துரத்துறாங்க இல்லையா. அவங்க இந்த சிற்றாரு கிட்ட, இப்போ எந்த சிற்றாரு கிட்ட அந்த காரு போய் நின்னுச்சோ அந்த சிற்றார கடக்க வந்திருப்பாங்க. அப்போ பார்த்து திடீர்னு வெள்ளம் வந்திருக்கும். இந்த குதிரை ரொம்ப தூரமா வந்து பயணிச்சதாலே களைப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் அந்த குதிரை மேல இருப்பாங்க இல்லையா, அதனாலயும் அந்த குதிரைனால ரொம்ப வேகமா வந்து ஓடவோ முடிஞ்சிருக்காது. இந்த ஆத்துலயும் வந்து வெள்ளம் வந்ததுனால கரையை கடக்கறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருக்கும் அந்த குதிரை. இதை புரிஞ்சுக்கிட்ட காதராக்கல்லன் என்ன பண்ணுவாப்புலதான் மரகதவள்ளியை எடுத்து மறுகரையில விட்டுட்டு இவரும் வந்து தண்ணில குதிச்சு நீந்தி போய் மறுகரை சேர்ந்துருவாரு. அப்பவாது அந்த குதிரை மீண்டு வந்துருமான்னு. ஆனா ரொம்ப நேரம் வேகமா ஓடுனதாலையும் அந்த தண்ணில முழு பலத்தையும் கொடுத்து நீந்தி பார்த்து அந்த குதிரை வந்து முடியாது, அதனால கரை சேர முடியாம அந்த வெள்ளத்தில் அப்படியே அடிச்சுட்டு போயிடும். இப்படி வந்ததுதான் இந்த ஊருக்கான பேரு பரி உயிர் காத்த நல்லூர், இல்லைன்னா பரி உயிர் நீத்த நல்லூர்னு அந்த பெரியவர் வந்து ஆசிரியர்கிட்ட கதை சொல்லி முடிப்பாரு. சோ கிளைமேக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ ஹீரோயினோட சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியாகவே வந்து தான் யாருக்காக அவ்வளவு நாளும் காத்துட்டு இருந்த அப்படியும் மரகதவள்ளி அவங்க கூடயே சேர்ந்ததாகத்தான் இந்த ஒரு கதை முடிஞ்சிருக்கும். இன்னொரு ட்விஸ்ட் நான் வைக்கணும் அப்படின்னா வாய்ப்பு கிடைச்ச இந்த கதையை படிச்சு பாருங்க. இந்த கதைக்கு ஒரு பின்னுரையா இன்னொரு கதையும் வந்து ஒரு குட்டி போர்ஷனா வந்து இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில அமரர் கல்கி அவருடைய படைப்பான காதரா கள்ளன் இந்த கதையை தான் கேட்டோம். கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுல யாரோ தாத்தா பாட்டி கிட்ட உட்காந்து ஒரு ராஜா கதை கேட்ட மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்திருக்கும். இவ்வளவு நேரமும் ஆஜி பிரகதி ஏன் கூட தான் கேட்டீங்க. நிகழ்ச்சியின் நிறைவான பாட்டு உங்களுக்காக சேது படத்துல இருந்து.

0: மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற வானிலை அதிகாரி ER சுகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: சிறிய வயதுல நீங்க வானொலியை ரசிச்சு பார்த்ததுக்கும் அதுக்கப்புறமா நிறைய வானிலை அறிக்கை கொடுக்கும் போது வானொலியை வந்து நீங்க எப்படி பார்த்தீங்க, அதை பத்தி சார்?
1: சின்ன வயசுல வந்து பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எல்லாரும் கேட்பாங்க, நாங்களும் கேட்டுட்டு இருப்போம். குடும்பத்தோட ஒட்ட உறவாடுற மாதிரி இருக்கும் பாடல்கள். அதுக்கு சில பாடல்கள் வந்து உருக்கமாக இருக்கும், சிலது கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கும். அதனால அந்த பாடல்லாம் திருப்பி கேட்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கும். அப்படி அறிந்து மரியாத பருவத்தில் இது மாதிரி விஷயங்களை கேட்டுட்ருந்தோம். கல்வி நிகழ்ச்சிகள், நாடகங்கள், பொது விஷயங்கள் இதை பற்றியெல்லாம் கேட்குறப்போ ஆக்கமோ நல்ல ஜெனரல் நாலேஜை பற்றி எதாவது கொடுக்குறப்போ அதெல்லாம் கேட்கணும் ஆர்வம் இருக்கும். சின்ன சின்னதாக கேட்டுட்ருப்போம். நமக்கு பள்ளி பருவத்தில் படிக்கிறப்போ எது கேட்கணும் எது கேட்கக்கூடாதுன்னு தெரியாது. எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை கேட்டு பழகிட்டு வந்திருப்போம். படிப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு காலேஜ் எல்லாம் முடிஞ்சு வேலைக்குன்னு வர்றப்போ வானிலை துறையில் சேர்ந்த உடனே எனக்கு வந்து தமிழில் ஆர்வம் உண்டு. ஏன்னா நான் வந்து இப்போ பெரும்பாலும் பெரிய பெரிய ஆளுகள்லாம் மீட்டிங் போடுறது, சொற்பொழிவு இதெல்லாம் போய் கேட்பேன். அப்போ அவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க, என்ன பேசுனா கை தட்டுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பழக்கப்படுத்திட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே என்ன கேட்பாங்க, என்ன பேசுனாங்க, என்ன சொல்லணும்னா அது ஏதோ ஒரு ஆர்வமாக அதை பற்றியெல்லாம் விளக்கமாக சொல்லுவேன். அது அவங்களே என்னை ஊக்கப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரியும் போல் இருக்குது. அதில் மற்றவங்களோட பேசுகிறப்போ ஓ இது மாதிரி தான் பேசணும், இப்படியெல்லாம் உச்சரிக்கணும், இதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற எண்ண உணர்வுகளாக வந்தது. அப்புறம் விளையாட்டு மாதிரி புஸ்தகத்துக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் சின்ன சின்ன எழுதி போடுவேன். அது ரெண்டு மூணு பப்ளிஷ் ஆகிடுச்சு என்ன
0: எடுத்துக்கோ
1: போட்டு. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. எத்தனையோ பேர் எழுதியிருக்கிறப்ப நம்மளது எழுதியிருக்கேன். புதிய தலைமுறைன்னு ஒரு புக்கு நான் கோயம்புத்தூருக்கு வந்த புதுசு, ஏதோ ஒரு புக்கு வாங்கி படித்தேன். அதில் வந்து மேயர் கடிதம்ல வந்து நீங்கள் என்ன வேணால் எழுதலான்னு போட்டிருந்தாங்க. அப்போ கோவைக்கு நான் மேயராக இருந்தால் என்ன பண்ணுவேங்கிறத பற்றி ஒரு கடிதம் எழுதி நானும் போட்டேன். ஏதோ விளையாட்டு மாதிரி போட்டேன். அது கோயம்புத்தூரில் என்னுடைய லெட்டரை செலக்ட் பண்ணி என் பேரம் போட்டாங்க. அடுத்த வாரம் புதிய பார்க்குறேன், என்னுடைய இது வந்தாலும் ஆச்சரியமாக போச்சு. ஓ நம்ம எழுத்தை ரொம்ப பேர் ரசிக்கிறாங்க, நம்ம பேச்சை ரொம்ப ரசிக்கிறாங்க, இது நம்மளுடைய பலம், இந்த பலத்தை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது. வானிலைத்துறையில் சேர்ந்த உடனே வானிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து வானொலி நிலையத்துக்கு சொல்கிறப்போ அதுக்கு ஓரளவுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கிறவங்க தான் இருக்க முடியும். ஏன்னா வானொலி நிலையத்தில் பணிபுரியவங்க எல்லாரும் வானிலையாளர்கள் இல்லை. ஸோ இந்த ரெண்டு பேருமே உடன்பிறவாத சகோதரர்கள் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாக இருந்தால் தான் மக்களை சந்திக்க முடியும்.
0: கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் வந்து வானொலி மட்டும்தான் வானிலையை வந்து துல்லியமாக கணிச்சு சொல்லக்கூடிய அளவில் இருந்தது. அப்படிங்கிறதுனால வானிலை அறிக்கை வானொலியில் அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம்.
1: அது உண்மைதான், ஒன்றும் மறக்க முடியாத உண்மை. ஏன்னா அந்த காலத்தில் இருந்தது ரேடியோ ஒன்று தான். மார்கோனி கண்டுபிடிச்சி டெலிகிராஃப் வந்துன்னு ரேடியோ வந்துருச்சு. எல்லார் வீட்லேயும் ரேடியோ இருக்கும். வானொலி வந்து நம்மளை அப்படியே உருக்கமாக கொண்டு போயிடும். அதனால் காலத்துக்கும் மறக்க முடியாதது, அழிக்க முடியாத ஒரு செல்வம் அது. கிராமத்தில் இருக்கிறவன், பள்ளிக்கு போகிறவன், கல்லூரி போனவன், ஆஃபீஸ் போகிறவன், வீட்டில் குடும்ப தலைவிகள் எல்லா சமுதாயத்துக்கும் வந்து வானொலி வந்து ஒரு முக்கிய, அதாவது வானிலை நிலையத்தாருக்கும் வானொலிக்கும் ஒரு பாலம் அமைஞ்சு இந்த பாலத்தின் மூலியமாக வெகுஜன மக்கள் நம்மளுடைய டியூட்டியாக சர்வீஸே சர்வீஸ் டு த பீப்புள், அதுதான் அவங்க மட்டும் எங்கள் மட்டும். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆத்தரைஸ்டு ஏஜென்சி. அதனால் இவங்க ரெண்டு பேரும் கைகோத்து நின்னா தான் நிறைய விஷயங்களுக்கு உடனுடன் சேரும். அதனால வானொலிக்கு வந்து நான் மறக்க முடியாத உண்மை, நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம்.
0: வானொலியில் முதன் முதலாக வானிலை அறிக்கை அப்படிங்கிறது காலையில் ரெகுலராக வந்து கொடுக்குற மாதிரி இருந்ததா? இப்போ வந்து வானிலை அறிக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு புயல் வந்தாலோ இல்லைனா ஒரு சுனாமி மாதிரியான ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னால் வானிலை அறிக்கையை கட்டாயம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த காலத்தில் எப்படி நீங்கள் ரெகுலராக வானிலை அறிக்கை கொடுத்தீங்களா? முதன் முதலாக வானிலை அறிக்கை கொடுத்த அனுபவம் எப்படி இருந்தது?
1: முதல்ல வந்து அதாவது இந்திய வானொலித்துறை வந்து 6 ரீஜனாக இருக்குது. மெட்ராஸ் ரீஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கோஸ்ட் ஆந்திரப்பிரதேஷ், ராயலசீமா, தெலுங்கானா, சவுத் இண்டியர் கர்நாடகா, நார்த் இண்டியர் கர்நாடகா, கேரளா, லட்சத்தீவ் இதெல்லாம். அதே மாதிரி ஒவ்வொரு சப்டிவிஷன் அப்படி இப்படியே இருக்கும். அதில் பாம்பே இருக்கும், டெல்லி இருக்கும், நாக்பூர் இருக்கும், கல்கட்டா இருக்கும். இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் அவங்கவுங்க மொழியில் தான் பேசணும். ஸோ அந்த மொழியில் வந்து டெய்லியே வெதர் ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து இப்போது கம்ப்யூட்டர்லாம் வந்தோன்னா தமிழ் அழகாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தந்த மொழியில் அந்தந்த மாநிலத்தில் கொடுக்கறதுனால வானிலை நிலையத்தாரும் தொந்தரவு இல்லாமல் அப்டேட் பண்ணிடுறாங்க.

0: நேரம் 12:01.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இன்று

0: முதல்ல வந்து நமக்கு அப்படி இல்லை, ஏன்னா ஃபோனில் கூப்பிட்டு சொல்லுவோம், அவங்க எழுதிக்குவாங்க, அதை வந்து முக்கியமான செய்தி படிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. இப்போ கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால ஆஸ் ஆன் டேட் எவ்ரி திங் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கிடச்சிருது. ஸோ அந்த சுருக்கத்திலேருந்து எது எடுத்து சொல்லணுமோ அதை எடுத்து சொல்லிடுவாங்க. குறிப்பாக டெய்லி வெதர் ரிப்போர்ட்டில் வந்து ரயில்வேஸ்ட் வெதர் என்ன இருக்குது, என்ன ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கோம், எங்கே மழை ஜாஸ்தி பெஞ்சிருக்கு, மேக்ஸிமம் டெம்பரேச்சர் என்ன, மினிமம் டெம்பரேச்சர் என்ன இருக்குது, ஹூமிடிட்டி என்ன, இந்த மாதிரி விவரங்கள் அடங்கியிருக்கு. அப்புறம் அடுத்த 5 நாளைக்கு வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டில் இருக்கும், அதை கொடுக்குறாங்க. டிஸ்ட்ரிக் வைஸு எப்படி இருக்கணும் சரி, அதுக்கும் ஃபோர்காஸ்ட் கொடுக்குறாங்க. இது இப்போது தண்டஸ்டாம் ஆக்டிவிட்டீஸ் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து நாளுக்கு நாள் மக்கள் தேவை என்னையும் அதை பூர்த்தி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அது மாதிரி சமாச்சாரத்தை ஆய்ந்து, இப்போ ராடாரும் சேட்டலைட்டும் இருக்கிறதுனால நமக்கு கண்ணை மூடிட்டு எடுத்துக்கலாம். சேட்டலைட்டில் படம் பார்த்தோன்னே சார் புயல் வந்துட்டுருக்கு சார்னு ஆரம்பிச்சிருவாங்க. அதை உடனே செயற்கைக்கோள் படத்தில் வந்த உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுக்கறது ஏஐஆர் தான். அது வந்து நமக்கு தாய் வீடு மாதிரி. அவங்க வாங்கிட்ட உடனே அதை உடனே ப்ராட்காஸ்ட்டில் கொடுத்துருவாங்க. சப்போஸ் நான் வந்து வானொலி சென்னை நுங்கம்பாக்கம் ஆஃபீஸில் டியூட்டி ஆஃபீஸரை வந்து என்னை வெளியே எடுக்கலை, ஏன்னா மீடியாவோட நான் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னை பர்மனெண்ட்டாகவே உட்கார வச்சிட்டாங்க. ஏன்னா அடுத்த ப்ரமோஷன் வந்து வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வரப்போ தான் மீனம்பாக்கம் போனேன். ஸோ இப்போது ஏஐஆரில் இருக்கிறவங்க நம்மளோட தோஸ்து, அப்புறம் டிவிக்காரங்க எல்லாருமே அந்த 1:30 2 மணிக்கெல்லாம் ஒரு டியூட்டி ரூமுக்கே டைரெக்டாக வந்துடுவாங்க, லைனில் நியூஸில் வந்துடும். சில சமயங்களில் சென்னை வானொலி நிலையங்களை திறந்து சார் இது ஒரு முக்கியமான விஷயம், இம்மிடியேட் எங்களுக்கு 7 மணி நியூஸில் கொடுக்கணும் சார்ம்பாங்க. எங்கள் அதிகாரி வந்து மலையாளம் தெரிஞ்சவர், தமிழ் சுமாராக தான் தெரியும். அவர் சுமாராக டேபிளுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் இருக்கேன் நீ இதுக்கு எழுதி கொடுத்துருங்கன்றவர். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அவர் எழுதி கொடுத்து படித்து கொடுத்துருவேன், 6:30 நியூஸில் வந்துடும். இது மாதிரி மொழி வந்து ஒரு அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்தவங்க இருந்ததுனால அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. அப்போ புயல் காலங்களில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா உங்களுக்கு டிவியில் வந்து படம் பார்க்கலாம், மின்சாரம் கட் ஆயிடுது, கட் ஆனோன்னா டிவி பார்க்க முடியாது. நீங்கள் வீட்டில் இருக்கிறவன் வெளில வந்தவன் என்ன பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. கையில் செல்லு வச்சுருந்தாங்கன்னா இந்த ஐஏஆரில் கொடுக்குற செய்திகள் எல்லாம் செல் மூலமா எங்கே இருக்குது, எப்போ புயல் வரும் போகும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம்.
1: முந்தி காலத்துல இந்த மாதிரி தொழில்நுட்ப வசதி எல்லாம் இல்லாத காலத்துல அவங்களோட தகவல் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே சாதனம் அப்படின்னு சொன்னா, அதாவது விரைவாக பேப்பர்ல வந்து மறுநாள் வரலாம் செய்தித்தாள்ல, விரைவாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே சாதனம் வந்து வானொலியா மட்டும்தான் இருந்தது. நீங்க அந்த மாதிரி சந்திச்ச ஒரு சுவையான அனுபவங்கள் ஏதாச்சும் இருக்கு?
0: ரொம்ப லைஃப்ல மறக்க முடியாத விஷயம், இப்போதான் லேட்டஸ்ட் 1875 தான் ஐஎம்டி ஆரம்பிச்சாங்க. இப்போது 150 ஆண்டுகள் முடிஞ்சது. 150 ஆண்டுகள் முடிஞ்ச உடனே வானிலைத்துறையை பணியாற்றிய அதிகாரிகள் எல்லாம் வந்து ஏதாவது கார்டிகள் எழுதுங்க, நினைவலைகள் அப்படின்னா வந்து நினைவலைகள் டாப்பிக்கில் ஒரு 2-3 pages எழுதினேன். கிட்டத்தட்ட 30-40 பேர் எழுதுகிறாங்க ஆல் இண்டியா லெவலில். அதில் என்னுடைய ஆர்டிகளும் பப்ளிஷ் வந்தது. அதில் வந்து எப்படி நான் வானிலைத்துறையோட பணியாற்றினேன், தெங்கச்சி சுவாமிநாதனோட பேசினது, குறிப்பாக வந்து புயல் காலங்களில் வந்து என்னாகனா கம்யூனிகேஷன் கட்டாயிரும். அந்த நேரத்தில் இஷ்யூஸை எப்படி கொண்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. எப்படி வானொலித்துறையில் வானொலிக்கிட்ட வச்சுருக்கோன்னா, அதே மாதிரி பிஎன்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்க JEEETலாம் அண்ணந்தம்பியார் உழவும், அதனால் அவங்க போகிறப்ப வரப்போ கூட ஆஃபீஸ்க்குள்ளே வந்து என்ன சார் என்ன ஏதாவது விசேஷமான கேட்டு போவாங்க அந்தளவுக்கு. ஒரு தடவை புயல் டைமில் என்னாச்சு, வைசாக நோக்கி புயல் வந்துட்டுருக்கு, கம்யூனிகேஷன் கம்ப்ளீட்லி கட் ஆஃப், ராடார் ரிப்போர்ட்டு தேவை, அதை வச்சு தான் ராடார் படத்தை வச்சு தான் நம்ம புயல் எங்கே போகுதுன்னு கணிக்க முடியும். என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, சுமாரன் இதுக்கு எங்களுக்கு எதாவது ஒன்று பண்ணி அப்படின்ட்டாங்க. என் ஆஃபீஸிலேருந்து பிஎன்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜிபெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற ஜெயிட்டு கேட்டேன், அவர் என்னையா கம்யூனிகேஷனே கம்ப்ளீட்டாக கட்டுனான்னு சொன்னேன். கட்டுன்னெல்லாம் சொல்லாதீங்க, விசாகப்பட்டினத்துக்கு உங்கள் பிஎன்டி டிபார்ட்மெண்ட்டில் வயர்லெஸ் செட்டெல்லாம் வச்சுருப்பீங்க, அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். விசாகப்பட்டினத்தில் எங்கள் ஆஃபீஸை வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட ரிப்போர்ட் வாங்க சொல்லுங்கள், எழுதி அதெல்லாம் கொஞ்சம் படிக்க சொல்லுங்கள், அதை நீங்கள் வயர்லெஸ்ல ஏதோ போட்டு எங்கள் ஆஃபீஸ் எங்களையும் வயர்லெஸ் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க, அதில் அடுங்கன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வாங்கி கொடுத்துட்டாங்க. எங்கள் டைரக்டர், ரீஜனல் டைரக்டர், ஹூ இஸ் த சாப் அப்படி கூப்பிடுங்க வர அப்படின்னு கூப்பிட்டு, ஹவு டு யூ காட் திஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னாரு. நின்று போயிட்டாங்க. அடுத்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எப்படி வைசாக்லேருந்து வந்து இவ்வளோ, நான் ஒன்றும் இல்லை சார், ஐ வாஸ் வெரி க்ளோஸ் டு மீ பிஎன்டி ஆஃபீஸர். அதனால் உடனே அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி வி கேவ் ஃபோர்காஸ்ட் தி ரேடியோ கொடுத்துட்டோம் இமீடியட்டே ப்ராட்காஸ்ட்டில் வந்து. அது வந்து மறக்க முடியாத நாட்கள்.
1: கண்டிப்பா ஒரு தொழில்நுட்ப வசதி வந்து குறைந்த காலகட்டத்துல இந்த மாதிரி சமயோஜிதமா செயல்பட்டு கண்டிப்பா வந்து மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லணும் அப்படின்னு நீங்க ஒரு பெருத்த முயற்சி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வானொலியோட உண்டான தொடர்பு மிக நெடிய தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். வானொலியிலேயே மறக்க முடியாத நபர் அப்படின்னு

0: இனி யாரையாச்சும் நீங்கள் குறிப்பிடலாம் சொல்ல முடியுமா?
1: என்னை பொறுத்தளவுக்கு எல்லா ஸ்டாஃபும் யாரும் சளைச்சவங்க இல்லை. அதான் எனக்கு குறிப்பாக சொல்லணும்னா, இங்கே வேலை செய்கிற ஒரு ரெக்கார்டர்லேருந்து டைரக்டர் வரைக்கும் ஒரு அன்போடும் பண்போடும் பழகக்கூடிய இனிய சுபாவம் அடைந்த எளிய மனிதர்கள். இதுதான் என்னுடைய கணிப்பு. நம்மைச்சூட்டின்னு ஒரு ப்ரோக்ராம், அது என்விரான்மெண்ட் இஷ்யூஸ் பற்றி, அது வந்த புதுசில் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு தகவல் மாதிரி இதுவும் வருது, நல்லா தானே இருக்குது, நம்ம இதில் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மைச்சூட்டி ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட ஒரு 40 ப்ரோக்ராம் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து சின்ன சின்னதாக வந்து கேட்பேன், சார் ஏதோ டாபிக் கொடுங்க எழுதுனேன். ஒரே வருஷம் உனக்கு டாபிக்லாம் கிடையாது, நீ சூழ்நிலையை பற்றி என்ன வேணால் எழுதிட்டு வா, அது இருந்தால் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. அதனால் நம்மை சுற்றி ப்ரோக்ராம் எனக்கு கொடுத்தது ஒரு மறக்க முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப ஷார்ட் ஃபார்மில், ஒரு சின்ன ஒரு காஃபி டீயை கொடுக்குறப்ப, சூடாக ஃபில்டர் காஃபி கொடுக்குறப்ப எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அது மாதிரி காலையில் 7-7.5 மணிக்கு வந்து கேட்குறவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதில் இந்த இந்தூர்லெல்லாம் வந்து ஏன் நம்பர் ஆல் இண்டியாவில் நம்ம ஃபஸ்ட்டு சிட்டியாக இருக்குது, இது மாதிரி விஷயங்கள், டெல்லியில் மாசு கட்டுப்பாடுக்கு எப்படி இருக்குது, இந்த புயல் நேரங்களில் நம்ம எப்படியெல்லாம் அவதிப்படுறோம், அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இது மாதிரி அழகான விஷயங்கள் எல்லாம் அப்பப்போ தோர்த்து கொடுப்பேன்.
0: சரி சார், வானொலி வந்து 90 ஆண்டுகளை கடந்திருக்கு, இந்த தருணத்தில் வானொலியை பற்றி உங்களுடைய கருத்து?
1: வானொலி வந்து வளர்ந்து வர்ற ஒரு ஆர்கனைசேஷன். இதை வந்து மாடர்னாக வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்கோ அந்த வழிமுறைகளை கண்டுபிடிக்கணும். இப்போ நான் பேசுகிறது வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆகுது, மக்களுடைய ஃபீட்பேக் கிடைக்குது. ஃபீட்பேக் வந்து பப்ளிக்கிட்டேருந்து என்ன வருதுன்னு பார்த்து அதை அப்டேட் பண்ணணுங்கிறது தான் என்னோடய தாட்டு. பட் ஏஆர் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க.
0: ரொம்ப சந்தோஷம் சார், இவ்வளவு நேரம் வானொலிக்கு 90 அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக பல கருத்துக்களை வானிலை அறிக்கை வந்து எப்படி தயார் பண்ணுவீங்க, அது எந்த விதத்தில் வானொலிக்கு வந்து ரொம்ப உபயோககரமாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி நிறைய தகவல்கள் சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாக நன்றி, வணக்கம்.
1: நன்றி மேடம்.
2: வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இதுவரை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற வானிலை அதிகாரி ER சுகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கீதா கைலாஷ்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் 12:14, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சி கேட்க போறீங்க. இன்னைக்கு வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டே, அதாவது உலக உயர் ரத்த அழுத்த தினமான இன்னைக்கு நம்ம ஒரு அவேர்னஸ் மாதிரி இந்த ப்ரோக்ராம்ல பேச போறோம். பொதுவாகவே பெண்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது அவங்களுடைய ஹெல்த்தை கவனிச்சுக்கிறாங்களோ இல்லையோ, மொத்த குடும்பத்துடைய ஹெல்த்துமே மெனக்கிட்டு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சு பார்த்துப்பாங்க. ஆனா அவங்களுக்காக தனியா ஹெல்த் வைஸா அவங்க பாக்குறாங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லைன்னு தான் சொல்லணும். அதாவது வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி தான். இப்ப நமக்கு வந்து பிபி இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகத்தில் இருக்கிறத விட செக் பண்ணி பார்த்துட்டு இல்ல அப்படின்னா அது ரொம்பவே நல்லதுதான். பட் இருந்தா அதுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் பெண்கள் பார்க்கணும் இல்லையா, அவங்களுக்காகவும் சில டைம் ஒதுக்கி பார்க்கணும். இந்த மாதிரி நீங்க மந்த்லி இல்ல நீங்க இயர்லி ஒன்ஸ் வந்து செக்அப் போறீங்களா, உங்களுக்கு பிபி பத்தி அவேர்னஸ் இருக்கா, இருந்தா அடுத்து நீங்க அதுக்கு என்னென்ன பண்றீங்க, அதுக்கான விஷயங்கள் எல்லாமே கரெக்டா பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு தோழிகள் எங்க கூட பகிர்ந்துக்கிறீங்க. இது முக்கியமான ப்ரோக்ராம் இல்லையா, குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பெண்களுக்கு வந்து இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல டென்ஷன்ல என்ன பண்றதுனே தெரியல, ஒரே பிபி டென்ஷன் பா அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையா, உங்களுக்கு இந்த அவேர்னஸ் இருக்கா அப்படிங்கறத பத்தி தோழிகள் நீங்க பகிர்ந்துக்கலாம். கால் பண்ணுங்க 0422 அப்படிங்கிற கோவைக்கான முன்னிணைப்பினை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு. நிகழ்ச்சி தொகுப்புல உங்க கூட நான் RJ சாருகேசினி.

கோயம்புத்தூர் மாப்பிள்ள படத்துல இருந்து வித்யாசாகருடைய மியூசிக்ல ஹரிஹரன் சாதனா சர்கம் பாடின பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வாலி. பன்னெண்டு மணி 20 நிமிஷம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டே இல்லையா? உங்களுக்கு ஏதாவது தோழிகள், நீங்க வந்து உங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஏன்னா நாம நல்லா இருந்தாதான் இந்த குடும்பம், மொத்த குடும்பமே நல்லா இருக்கும் இல்லையா? பெரும்பாலும் குடும்பம் வந்து நம்மள சார்ந்து இருக்கு. ஏன்னா வீட்டுல வந்து குடும்ப தலைவரை சார்ந்து இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நம்மள சார்ந்து இருக்கனால நம்மளுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதனால நீங்க அடிக்கடி இந்த பிபி செக்அப் எல்லாம் போறீங்களா, அதை பத்தின அவேர்னஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து முத்துலட்சுமி புளியகுளம்ல இருந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க. எனக்கான நேரத்தை வந்து நான் கண்டிப்பா எடுத்துப்பேங்க. என்னுடைய ஃபேமிலி வந்து நான் மட்டும்தான் சிங்கிளா பாத்துட்டு இருக்கேன். சோ எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து இருக்கிறது எல்லாமே வந்து அப்பப்பவே ஸ்டக் ஆகி ஒரு நாளே ஓடாத மாதிரி இருக்கும். அதனால எனக்கு வந்து பிபி இருக்கா, அடுத்து ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கான என்ன வழி அப்படிங்கறத நான் பாப்பேங்க. ரெகுலரா செக்அப்லாம் போறேன். இதை பத்தின அவேர்னஸ் எனக்கு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு என்ன நான் ஹெல்தியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களுமே சொல்லலாம். 0422 அப்படிங்கிற கோவைக்கு உண்டான முன்னிணைப்பை இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க பகிர்ந்துக்கலாம்.

0: லவ் பேர்ட்ஸ் படத்துல இருந்தே ரஹ்மான் இசையமைப்புல உன்னிகிருஷ்ணன் சுஜாதா மோகன் பாடின பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வைரமுத்து. 12:28 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல வசந்த இல்லம் ஹலோ தோழி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஹைப்பர் டென்ஷன் டே, அதுக்கான அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கா? ரெகுலரா செக்அப் போறீங்களா அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே தோழிகள் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில காஞ்சனா தேவி வந்து சொல்லியிருக்காங்க, என்னுடைய குடும்பம் வந்து கூட்டு குடும்பமா இருக்கோங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து சாயந்தரம் ஆகிற வரைக்குமே வேலை வந்து இருக்கும். இதுக்கு இடையில வந்து எனக்குமே உடம்பு முடியாமலாம் இருக்கு, ஆனா என்னால வந்து என்னவே பாத்துக்க முடியல, அந்த அளவுக்கு எனக்கு வேலைகள் இருக்கு. அந்த சமயத்துல வந்து என்னுடைய மருமகள் வந்து கரெக்டா என்னுடைய செக்அப்லாம் போகணும் அப்படிங்கறத வந்து கரெக்டா சொல்லுவாங்க. அவங்களுமே கூட்டிட்டு போயிட்டு வந்துருவாங்க. அவங்க இருக்கனால எனக்கு வந்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா அவேர்னஸ் வந்து இப்போதைக்கு இருக்கு. இனி போக போக நானே அதை வந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பகிர்ந்திருக்காங்க. ரைட், நம்ம நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த இல்லம் ஹலோ தோழி.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 or visit www.svpi.com. stm.ac.in.

சந்தித்த வேளை படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.

ஜெமினி படத்துல இருந்து பாடல் கேட்டோம். 12:38 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இதுவரைக்கும் வசந்த இல்லம் ஹலோ தோழி நிகழ்ச்சி கேட்டீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பேசியிருந்தோம் வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டே. இன்னைக்கு பெண்களுக்கு அந்த பிபி அவேர்னஸ் இருக்கா, அதுக்கான செக்அப்லாம் போறீங்களா, உங்களை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தோழிகள் பகிர்ந்திருந்தாங்க. ரொம்பவே மகிழ்ச்சி. நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சாரு கேசினி. இதுவரைக்கும் கேட்டீங்க வசந்த இல்லம் ஹலோ தோழி. நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM அடுத்தடுத்து உங்களுக்காக எந்த நிகழ்ச்சிகள் காத்திருக்கு அப்படின்னா, 1 மணிக்கு கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி வழங்கக்கூடிய மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்கலாம். 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் PM ஸ்கீம்ல இன்னைக்கு பொலிவுறு நகரங்கள் அதாவது ஸ்மார்ட் சிட்டிஸ் பத்தி கேட்க போறோம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில உடுமலைப்பேட்டை வட்டம் பூளவாடிய முத்து மீனாட்சி குழுவினர் வழங்கும் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி பாட்டு. 3:02 டீ டைம் கோல்டன் ஹிட்ஸ். 1960 வரைக்குமே உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கால் பண்ணி கேட்டு ரசிக்கலாம். 4 மணிக்கு கூடி வாழ்வோம் நாடகம் எழுதியவர் பூங்குயல் சீனி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார், நமது நிலைய படைப்பு கேட்கலாம். 5:02 சித்திரசவானம் இளமை புதுமை இளையோருக்கான நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் எம் பிரகாஷ் அவர்களுடன் நேரலை கேட்கலாம். 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்பை தொடர்ந்து தளிர்கீரைகள் குறித்து உடுமலைப்பேட்டை வேளாண் பொறியியல் துறையின் ஓய்வு பெற்ற வேளாண் பொறியியலாளர் டி யுவராஜ் தட்சிணாமூர்த்தி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 8:05 ஈதம் ரிதம் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச குளோரியஸ் 80s பேக் டு பேக்கா கேட்டு ரசிக்க போறோம். 9:15 மயிலிறகு நிகழ்ச்சி. 9:30 அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் மண்ணின் மகள் நாடகம் எழுதியவர் விமலாராணி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார், நமது நிலைய படைப்பு கேட்கலாம். 10:00 மெலடி மெட்டிக்கல் குளோரியஸ் 80s உங்களுக்கு பிடிச்ச ஹிட்ஸ் நீங்க கால் பண்ணி கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.

0: ஏற்படுகிறது. வர்த்தகம், தூய்மை எரிசக்தி உள்ளிட்ட திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், புத்தாக்க தொழில்கள், பாதுகாப்பு, விண்வெளி, பருவநிலை சவால்களுக்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிரிட்டர்சன் உடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆலோசிக்க உள்ளார். ஸ்வீடன் நாட்டு தொழிலதிபர்களுடனும் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திலும் இரு தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வோண்டர்லைனுடனும் இக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு ஐநாவின் நிரந்தர இந்திய பிரதிநிதி திரு பர்வதா நேனி ஹரீஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய திரு ஹரீஷ் இந்த தாக்குதலை ஏற்க முடியாது என்று கூறினார். பொதுமக்களையும் கப்பல் பயணிகள் மீதும் மாலுமிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படுவதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பயணத்திற்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்த யாருக்கும் உரிமையில்லை என்றும் அவர் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் இந்திய வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில தினங்களில் திரு ஹரீஷ் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த கப்பலில் இருந்த 14 மாலுமிகளையும் ஓமன் அரசு அதிகாரிகள் பத்திரமாக மீட்டனர். இருப்பினும் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்று இன்னும் தெரியவரவில்லை. வீடு வாரியாக முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. ராஜஸ்தான், மேகாலயா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், தில்லி மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளில் இப்பணி தொடங்கியுள்ளது. வீடு வாரியாக வரிசைப்படுத்தும் பணி ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், பீகார், சண்டிகர், சத்தீஸ்கர், ஹரியானா, மத்திய பிரதேசம், பஞ்சாப், தெலங்கானா, உத்தராகண்ட் மற்றும் தாத்ரா நகர் ஹவேலி, டாமன்டியு யூனியன் பிரதேசத்திலும் தொடங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதல் முறையாக மின்னணு உபகரணங்கள் மூலம் இந்த கணக்கெடுப்பு பணி நடத்தப்பட்டதாகவும், இருப்பினும் துல்லியமான கணக்கெடுப்பை உறுதி செய்யும் வகையில் வீடு வீடாக சென்று சரிபார்க்கும் பணியும் இணைந்து மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்காக 33 கேள்விகள் கொண்ட படிவம் பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமாக முன்வந்து விவரங்கள் தெரிவிக்கும் வசதியும் முதல் முறையாக கணக்கெடுக்கும் பணியில் கொண்டுவரப்பட்டுள்ளது. குஜராத், ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் புதுச்சேரியில் இம்முறையில் இம்மாதம் 31 தேதி வரை விவரங்களை பதிவிடலாம். இதுவரை 1,44,00,000 குடும்பங்கள் தாமாக முன்வந்து விவரங்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சிபிஎஸ்இயில் 9 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை மும்மொழி பாடத்திட்டத்தை நடப்பு கல்வியாண்டிலிருந்து கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 வகுப்பில் 3வதாக தெரிவு செய்யப்படும் மொழிக்கு சிபிஎஸ்இ தேர்வுகள் இருக்காது என்றும், பள்ளிகளில் அளிக்கப்படும் இன்டர்னல் மதிப்பெண் அடிப்படையிலேயே மதிப்பீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதுவதற்கு 3வது மொழியில் பெற்றுள்ள மதிப்பெண் அடிப்படையில் அனுமதி மறுக்கப்படாது என்றும் மத்திய பள்ளிக்கல்வி வாரியம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இம்மாதம் 31 தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம். நரேந்திர மோடி செயலி மற்றும் மை கவ் செயலி மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்து பெறப்படும் SMS மூலமாகவும் கருத்துக்களை பதிவிடலாம். பிரதமர் பங்கேற்கும் 134வது மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு இம்மாதம் 29 தேதி வரை பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களும் ஆலோசனைகளும் பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1985 ஆண்டு பாரிஸில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் தொடங்கப்பட்ட நாள் ஒவ்வொரு ஆண்டும் உலக தொலைத்தொடர்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தகவல் தொடர்பு கட்டமைப்பை பயன்படுத்தி சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நாள்

0: கொண்டாடப்படுகிறது. பல்வேறு தரப்பு மக்களையும் நாடுகளையும் மின்னணு கட்டமைப்பில் இணைக்கும் நாளாகவும் இது திகழ்கிறது. அரசுகள், தொழில் நிறுவனங்கள், மக்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பாலமாக தொலைத்தொடர்பு கட்டமைப்பு விளங்குகிறது. டிஜிட்டல் இணைப்பு உலகளாவிய தொடர்பை வலுப்படுத்துகிறது என்பது இந்த ஆண்டின் உலக தொலைத்தொடர்பு தின கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக உயர் ரத்த அழுத்த தினம் இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. உயர் ரத்த அழுத்தத்தை ஒன்றாக கட்டுப்படுத்துவோம், உங்கள் ரத்த அழுத்தத்தை வழக்கமாக பரிசோதித்து அமைதியான கொலையாளியை வெல்லுங்கள் என்பதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர் ரத்த அழுத்தம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று தாய்சேய் நல மருத்துவர் டாக்டர் சித்ரா எமது செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில் கூறினார்.
1: ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது சொல்லலாம். இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து ஒரு சைலண்ட் கில்லர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை உடம்புல வந்து சில பாதிப்புகள் நம்மளோட ஹார்ட்டுக்கு, நம்ம பிரெயினுக்கு, நம்ம கிட்னிக்கு, நம்ம பிளட் வெசல்ஸ்க்கு உண்டாக்கும். இதை வந்து நம்ம பார்க்காம போயிட்டோம் அப்படின்னா சீரியஸ் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ இல்லை கிட்னி ஃபெயிலியரோ இல்லை விஷன் லாஸ், கண் பார்வை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. சால்ட் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் நம்மளோட தினம் எடுக்கிற சாப்பாட்டில். நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஹோம் குக்ட் ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். எவ்ரி டே ஒரு 30 நிமிஷம் ரெகுலராக வாக்கிங் ஆல்சோ வில் ஹெல்ப். வெயிட் கொஞ்சம் அதிகமாகாமையும் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹால் கன்சம்ஷன் எல்லாமே கொஞ்சம் குறைச்சிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது.
0: திருப்பதி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பெயரில் இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் திரு எஸ் வெங்கடேஸ்வர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திருப்பதி ஐஐடி இயக்குநர் பேராசிரியர் கே என் சத்யநாராயணா, பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடவும் நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் பாரம்பரியத்தை புரிந்து கொள்ளவும் இந்நிகழ்ச்சி ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குகிறது என்று கூறினார். மத்திய கல்வி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த 10 நாள் நிகழ்ச்சி இம்மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மாணவர்களிடையே கலாச்சார பரிமாற்றம், அறிவுசார் வளர்ச்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தில் புனேவில் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக அவர்கள் ஆந்திரப் பிரதேசத்தில் உள்ள கோவில்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் முக்கியமான வளர்ச்சி மையங்களுக்கு சென்று இந்திய கலாச்சாரம், பாரம்பரியங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து தெரிந்து கொள்ள உள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் ரத்லாமில் இன்று காலை ஒரு பெரிய ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருவனந்தபுரம் ஹசரத் நிசாமுதீன் ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயிலின் B1 பெட்டியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கோட்டா ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட லூனி ரீச்சா, விக்ரம்கர் ஆலூட் நிலையங்களுக்கு இடையே அதிகாலை இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று ரத்லாம் ரயில்வே கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் திரு முகேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ரயில்வே அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு மின்சார இணைப்பை துண்டித்தனர். தீப்பிடித்த B1 பெட்டி ரயிலிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது. இந்த பெட்டியில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காங்கோவின் கிழக்கு மாகாணமான இட்டூரியில் புதிதாக பரவத் தொடங்கியுள்ள எபோலா நோய் புண்டி போஜோ வகையைச் சேர்ந்தது என்றும், அது அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது மற்றும் வேகமாக பரவக்கூடியது என்றும் காங்கோ நாடு எச்சரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் அவர் 17.19 மீட்டர் தூரத்தை தாண்டி அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்க உள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு ஐநாவின் இந்திய பிரதிநிதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இம்மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பாக உள்ள மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்குமாறு பிரதமர் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக தொலைத்தொடர்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் செல்வப்பிரபு திருமாறன் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கேட்க போறீங்க மணி பூந்தென்றல்.

0: இந்தியன் 2 படத்திலிருந்தும் நேர்கொண்ட பார்வை படத்திலிருந்தும் பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இதுவரைக்கும் கேட்டீங்க பூந்தென்றல்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
2: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
3: BSc டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் BBA டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற UG டிகிரிகளும்,
2: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன.
4: ஜாயின் பண்ணி படிங்க, வேலைய புடிங்க.
2: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
5: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு எந்த படத்தை பத்தி பேச போறீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து நமக்கு நிறைய ஆசை வந்து இருக்கும். சிலர் எல்லாம் வந்து ஏரோப்ளைன் போகும்போது இன்னுமே டாடா காட்டுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மிட்டாயை வாங்கி சாப்பிடுறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும்போது சிலருக்கு வந்து ஸ்பேஸ்க்கு போகணும், அங்க எப்படி இருக்குன்னு பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசை இருக்கும் இல்லையா. ஒரு நாள் நீங்க வந்து வீட்டுல இருக்கீங்க, உங்க கூட சிப்லிங்ஸ் இருக்காங்க, அவங்க கூட வந்து நீங்க கேம் வந்து விளையாடுறீங்க. அப்படி விளையாடும் போது ஒவ்வொரு இதா வருது, அதுல பார்த்தா கடைசியில வந்து நீங்க ஸ்பேஸ்க்கு போவீங்கன்னு வருது. கதவை திறந்து பார்த்தா ஸ்பேஸ்ல இருக்கு உங்க வீடு. எப்படி இருக்கும் நமக்கு? திரும்பவும் அங்கிருந்து தப்பிச்சு வர தோணுமா, இல்ல அங்கேயே இருந்துக்கலாம்னு தோணுமா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு அங்க போனாதான் தெரியும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு படத்தை தான் நாம பேச போறோம். ஜத்தூரா அப்படிங்கிற படத்துடைய கதை, அதாவது ஜத்தூரா ஸ்பேஸ் அட்வென்ச்சர் படத்துடைய கதையை தான் இன்னைக்கு சொல்ல போறோம். இதுல வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க. இந்த அண்ணன் தம்பி இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஆகவே ஆகாது, ஒட்டவே ஒட்டாது. அவங்க வந்து ஒரு கேம் விளையாடுறாங்க, அந்த கேம்னால அவங்க ஸ்பேஸ்க்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா எவ்வளவு கஷ்டப்பட்டு

சரி ஓகேன்னு சொல்லிட்டு மேலே அவங்க அக்கா தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் எழுப்பு எழுப்புனா நான் வந்து தூங்கிக்கிட்டே இருப்பேன், தூங்கு மூஞ்சி நான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, இவங்க ரெண்டு பேரும் விட்டீங்க அப்படின்னா இந்த வீட்டையே கொளுத்தி விண்வெளிக்கு அனுப்பிடுவாங்க, அதனால நீ வந்து பார்த்துக்கோ பத்திரமா அப்படின்னு சொல்லும்போது, நான் கொஞ்ச நேரம் தூங்கணும், எனக்கு வெளியே போகிற வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் என்ன இருந்தாலும் பரவாயில்ல நீ வீட்டை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கிளம்புறாங்க. இவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிருக்கும், மூணு நாள் இங்கே நாலு நாள் அங்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நாளைக்கு வந்து உங்க அம்மா வந்து கூப்பிட்டுப்பாங்க, அது வரைக்கும் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வேலைக்கு கிளம்பிடுவாங்க. சரி, சின்ன பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒவ்வொரு விஷயமா கொண்டு வந்து வா விளையாடலாம் வா விளையாடலாம்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாவை கூப்பிடும்போது, நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மெச்சூர்டா அவங்க அண்ணா சொல்ல போக ரெண்டு பேத்துக்கும் சண்டை வந்துடும். உடனே அவன் அங்க ஓட இங்க ஓட என்ன பண்ணுவான், அந்த அண்ணா வந்து சின்ன பையனை வந்து பேஸ்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவான், உன் தொல்லையே ஆகாது அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு வச்ச உடனே அவன் கீழே போய் பேஸ்மெண்ட்லேருந்து எப்படி தப்பிச்சு வரலான்னு சொல்லிட்டு சாகசமெல்லாம் பண்ணி வெளியே வரும்போது ஒரு போர்டு வந்து பார்க்குறான். அது பாக்ஸ் மாதிரி இருக்குது, அந்த பாக்ஸை திறந்தா சத்தூரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்து இருக்குது, விண்வெளி கேம். என்னது இது இப்படி இருக்குது, சரி இதை எடுத்துகிட்டு போய் நம்ம டேனி கிட்ட கொடுத்து விளையாடலாம், டேனி வந்து வால்டர் கிட்ட கொடுத்து விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு, அண்ணா வா இதில் நம்ம விளையாடலாம் அப்படின்னு கேட்கும்போது, நீ வந்து என்னை ஏமாத்திடுவ அதனால் நான் உங்க கூட விளையாட மாட்டேன்னு சொல்லி அண்ணன் சொல்ல, இல்லை இல்லை நான் நல்ல பையனாக விளையாடுவேன் வா ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லும்போது, இல்லை நான் வரல அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணா சொல்லும்போது தம்பி இருந்துட்டு, சரி நானே இதை எப்படி விளையாடுற பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த சத்துரா அப்படிங்கிற அந்த கேமை வந்து உத்து பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்ருக்கீங்க கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று.

ரெண்டே படத்துல இருந்து டி இமான் இசமைப்புல தபுசங்கர் வரிகள்ல டி இமான் மாயா பாடன பாடல் கேட்டோம். நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. ரைட், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜதூரா ஸ்பேஸ் அட்வென்ச்சர் படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். மூவி ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோல கொடுத்தாச்சு. அதுக்கு அந்த ஜதூரா அப்படிங்கிற அந்த போர்டை வந்து தம்பி எடுத்துட்டு வந்துட்டா, வா விளையாடலான்னு சொல்லி அண்ணனை கூப்பிடுமோ, நான் ஒன்றும் வரல அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்ல, சரி நானே விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். அதுல வந்து கீர் மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கு. அந்த கீர் மாதிரி அந்த கீரை போட்டு ஸ்டார்ட் அப்படின்னு அனுப்புனவுடனே அங்க ஸ்பேஸ் மாதிரி எல்லாமே இருக்கு. ஒரு ராக்கெட் வந்து நகருது, அங்க ஒரு நம்பர் விழுந்த உடனே அப்புறம் ஒரு காடு வருது படக்கு அப்படின்னு. அந்த கார்டு எடுத்து பார்த்தோன்னே தம்பிக்கு என்ன அப்படின்னா, எழுத்துக்கூட்டி படிச்சுட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ்ல படிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இவனுக்கு படிக்க தெரியாதுல குட்டி பையன்ல, அதனால அண்ணா கிட்ட கொண்டு போய் கொடுத்து இதுல என்ன வந்திருக்குன்னு பார்த்து சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, வீட்டுல வந்து விண்கற்கள் விழுன்னு போட்டிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லுவான். எப்படியாவது வீட்டுக்குள்ள விண்கற்கள் விழும் அப்படின்னு சொல்லி யோசிக்க யோசிக்க என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பெரிய விண்கல் வந்து அந்த கார்டை தொலைச்சிட்டு போய் அவங்களுடைய முன்னாடி அவங்க வீடு இருக்கும் இல்லையா, அங்க போய் அதுல வந்து விழுந்துரும் அந்த ரூம்ல. என்னது இது அப்படின்னு பாக்குறதுக்குள்ள நிறைய விண்கல்கள் வந்து விழுக ஆரம்பிச்சிடும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குவாங்க. அப்படி ஒளிஞ்சிக்கும் போது என்ன பண்ண என்ன கேம் விளையாடுற அப்படின்னு சொல்லி ரெண்டு பேத்துக்கு சண்டை வரும்போது, ஐயோ எனக்கு தெரியல இந்த கேம் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணினே எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி தம்பி சொல்ல, சரிவா நீயும் விளையாடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி மேலேருந்து அவங்க அக்கா வந்து எந்திரிச்சு பார்த்துட்டு, எனக்கு வேலை தூங்குறது தான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியுமே தூங்கிடுவாங்க. சரி ஓகே அடுத்தது விளையாடலான்னு சொல்லிட்டு இந்த அண்ணா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதே மாதிரி கீரை போட்டு ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தா ஒரு கார்டு வந்து விழுகும். அந்த கார்டில் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, இனி வந்து உங்க வீட்டில் ஒருத்தங்க ஃப்ரீஸ் ஆக போறாங்க. அப்படி ஃப்ரீஸ் ஆனவங்க வந்து அடுத்து நீங்க அஞ்சு தடவை கேம் விளையாடுற வரைக்குமே அவங்க ஃப்ரீஸா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரு ஃப்ரீஸ் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிக்கும் போதே அவங்க அக்கா பாத்ரூம்ல வந்து ஃப்ரீஸ் ஆயிருவாங்க. ஐயோ இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரெண்டு பேருமே குழம்பி போயிருவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, சரி கேம்ல இருந்தா அதுக்கு வந்து விதிமுறைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த விதிமுறைகளை எடுத்து பார்க்கலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜதூரா அப்படிங்கிற கேமை பார்க்கும்போது, இது வந்து ஒரு ஜாலியான ஒரு கேம் தான், ஆனா இதுல நிறைய வந்து இருக்கும், ஒவ்வொன்றையும் கடந்துதான் நீங்க ஆடணும். என்ன அப்படின்னா, இந்த கேம் நீங்க எப்ப முடிக்கிறீங்களோ அப்பதான் வீட்டுக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சோ என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா போய் வீட்டு கதவை திறந்து பார்த்தா, எங்க இருக்கும் அந்த வீடு, விண்வெளியில இருக்கும், எது சனிக்கோளுக்கு பக்கத்துல இருக்கும். என்னது இது, இது உண்மைதானா கனவா நிஜமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணா பார்க்கும்போது, இவங்க எப்படி அந்த போர்ட் கேம்ல வந்து விண்வெளி தீம்ல இருக்கோ அதே மாதிரி விண்வெளிக்கே போயிருவாங்க. அச்சோ இவன் விளையாண்டு விளையாண்டு சனிக்கோளுக்கே கூட்டு வந்துட்டானே, இங்கிருந்து நீ எப்படி போறதுங்கிற மாதிரி அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு. சரி அடுத்து நாம வந்து விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்து போடும்போது ஒரு கார்டு வரும். அதுல என்ன இருக்குன்னா, உங்க ரோபோ வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணாக்கு வரும். எங்கிட்டதான் ரோபோவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, ஒரு குட்டி ரோபோ வந்து மெதுவா நடந்து வரும். அப்படி நடந்து வரும்போது பார்த்தோன்னே, நீ போய் ஜூஸ் போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி உங்க அண்ணா காமெடியா சொல்ல, ஏ ரோபோவா அப்படியெல்லாம் வேலை வாங்காத அப்படின்னு சொல்லி தம்பி சொல்ல, அந்த ரோபோ வந்து பெரிய ரோபோட்டோ ஆயிரும். அது வந்து எப்படியாவது அந்த ரோபோல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொன்ன உடனே, அண்ணா தானே அந்த ரோபோட்டை வர வச்சான், அவனை வந்து கொள்றதுக்காக அந்த ரோபோ வந்து சுத்திட்டு இருக்கும். ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு அவன் வீடெல்லாம் வந்து அங்க இங்கன்னு சொல்லி தெரிச்சு ஓடிட்டு இருக்கும்போது, தம்பி அவசர அவசரமா, சரி நான் அடுத்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி அடுத்து விளையாடும் ஒரு கார்டு வரும். அது வந்து நீங்க சூரியன் பக்கத்துல இருக்கீங்க, ஈர்ப்பு விசையில எல்லாமே சூரியனுக்குள்ள போக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க.

0: அவங்க வீட்டில் இருக்க லைட்டு, ஃபேனு, சிம்னி எல்லாமே வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு சூரியனில் போகும்போது எப்படி காப்பாற்றுறது என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ரெண்டு பேருமே முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏ எப்படியாவது இதுலேருந்து வெளிவரணும் அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து போடுவாங்க, அங்கேருந்து வெளியே வந்துடுவாங்க. அடுத்து தம்பியோட டேர்ன் வரும்போது நான் வந்து இந்த விளையாட்டை விளையாட மாட்டேன், இது ரொம்ப டேஞ்சராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தம்பி சொல்ல, உன்னை திருத்தவே முடியாது, ஏதாவது பண்ணினா இது முடிச்சாதான் நம்ம வீட்டுக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணுவான். சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அப்போவே வீட்டுக்கு போயிடுறாங்களா, இல்லை அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கறத பத்தி நாம தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று. நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
1: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
2: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை பிடிங்க.
2: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpi.com. stm.ac.in.

0: பில்லா படத்துல இருந்து பா விஜய் லிரிக்ல தீபிகாவுடைய வாய்ஸ்ல பாடல் கேட்டோம். இசை யுவன் சங்கர் ராஜா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு சத்துரா ஸ்பேஸ் அட்வென்ச்சர் படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு வழியா ரணகணமாக வந்து போயிட்டு இருக்கு, என்ன பண்றது எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவன் தம்பி என்ன பண்ணுவான் அப்படின்னா, நான் வந்து கேம் விளையாட வரேன், ஆனா ஒரு கண்டிஷன், நீ வந்து என்னை தம்பியா பாக்கணும், என்னை பத்திரமா பாத்துக்கணும், என் கூட சண்டை போடக்கூடாது, ஏமாத்தி விளையாட மாட்டேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டிஷனை போட்டு சரின்னு சொல்லி அந்த கேமை எகைன் தொடங்குறாங்க. அப்போ தம்பி விளையாடும் போது அங்க வந்து ஜோர்கன்ஸ் வந்து உங்களை நோக்கி வரப்போகுது அப்படின்னு சொன்னோன்னா அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பசங்களுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. யோசிச்சுட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்பேஸ்ஷிப் வந்து வெளியே வந்து அவங்க வீட்டை வந்து சுட ஆரம்பிச்சிடும். சுட ஆரம்பிச்சவொன்னா ஆள் ஆளுக்கு அங்கங்க போய் ஒளிஞ்சுக்குவாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா அடுத்து வந்து அண்ணா விளையாட ஆரம்பிப்பான். அப்படி விளையாடும் போது ரீப்ரோக்ராம் அப்படின்னு வரும். அந்த ரீப்ரோக்ராம் வந்து ஜோர்கன்ஸ் கிட்ட காமிச்சு ரீப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னவொன்னா அது எதுவுமே ஆகாது, நார்மலா போயிடும். அடுத்தது வந்து தம்பி விளையாட ஆரம்பிப்பான். அவன் விளையாட ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவான், ஒரு விண்வெளி வீரன் வந்து உங்களை காப்பாத்த வருவான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். யார் அந்த விண்வெளி வீரன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஸ்பேஸ்ல இருந்து ஒரு விண்வெளி வீரன் வந்து வருவான். வந்த உடனே நீ யார் இங்க வந்திருக்க, நீ போ அப்படின்னு சொல்லி அண்ணா சண்டை போடும்போது தம்பி இல்ல இல்ல இவன் இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த விண்வெளி வீரன் காப்பாத்த வந்தானா என்னவோ அது வந்து ரெண்டாவது விஷயம். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, அங்க இருக்கிற வீட்டுல இருக்க சாப்பாடையெல்லாம் எடுத்து சாப்பிட்டு இருக்கும் போது, நான் வந்து பல வருஷமா இங்கதான் இருக்கேன், பூமியில இருந்து வர சாப்பாடை சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதனாலதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லும்போது என்ன கொடுமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அடுத்தது வந்து என்னாகும் அப்படின்னா, ரெண்டு பேரும் கேம் விளையாடும் போது இவங்க அப்படியே கட்டுக்கட்டா முடிக்கும் போது ஒரு 5 கேம் வந்து முடிஞ்ச உடனே அந்த ஃப்ரீஸ் ஆன அவங்க அக்கா வந்து நார்மல் ஆயிருவாங்க. வெளியே வந்து பார்த்தா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வீட்டையே வந்து ஸ்பேஸ்க்கு தூக்கிட்டு வந்தாங்க. அவங்க அப்பா சொல்லுவாங்களே, வீட்டையே கொளுத்தி விண்வெளிக்கு தூக்கிட்டு வந்துருவாங்க, நீ பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா வீட்டையை கொளுத்தி விண்வெளிக்கே எடுத்துட்டு நிஜமாவே இந்த பசங்க வந்து இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று.
1: Are y'all ready for the countdown?
2: Ladies and gentlemen,
3: players and hustlers.
4: 5, 4, 3, 2, 1. Happy New Year!

குருவி படத்துல இருந்து நான் முத்துக்குமார் லிரிக்ல யோகி பி டாக்டர் பன் எம் சி ஜஸ் சுனிதி சௌஹான் பாடின பாடல் கேட்டோம். நேயர்கள் இதுவரை கேட்டது கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் மணி ஒன்று மலர் ஒன்று. இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.

0: है तो टेलीलॉ के ऐप, वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஜத்துரா ஸ்பேஸ் அட்வென்ச்சர் படத்தை பத்தி நாம பேசிட்டு இருக்கோம். அப்படியே கலவரங்களா போயிட்டு இருக்கு, எப்படி வெளியே வருதுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து முடிச்சிட்டு இருக்கும் போது, அடுத்து வந்து அவங்க அண்ணாவோட கேம் டர்ன் வந்து வருது. அப்ப கேம் விளையாடும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் வரும். அந்த ஸ்டார் முன்னாடி நீங்க நின்று கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அவன் என்ன பண்றான், அந்த ஸ்டார் முன்னாடி போய் வேண்டும் போது உள்ள வந்து ஒரு விண்வெளி வீரர் வந்தாரு இல்லையா, நீ அப்படி வேண்டாத, நீ அப்படி வேண்டாத அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இந்த பையன் என்ன வேண்டுவான்னு சொல்லி அவர் நினைச்சாரு அப்படின்னா, தன்னுடைய தம்பி அவனுக்கு பிடிக்காது இல்லையா, அதனால அவன் வந்து இருக்கக்கூடாதுன்னு வேண்டுவான்னு நினைச்சாங்க. இவனும் வந்து வேண்டான். இந்த விண்வெளி வீரன் வந்து ஓடுறான் உள்ள போய், ஐயோ என்னவாது பண்ணிட போறானோ, இந்த கேம்ல வந்து அவன் தம்பி மிஸ் ஆயிட்டா அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போய் தேடும் போது ஒரு இடத்துல வந்து அவங்க தம்பி ஒளிஞ்சிருப்பான். இவன் என்ன வேண்டியிருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பேஸ்பால் இருக்கு இல்லையா, அது வந்து அவனுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டியிருப்பான். இதையா நீ வேண்டுன அப்படின்னு சொல்லி தம்பி வந்து கத்துவான். நம்ம வந்து வீட்டுக்கு போலான்னு வேண்டியிருந்தா அதே கிடைச்சிருக்கும் இல்லையா, ஏன் நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி வேண்டும் போது, இல்ல நான் வந்து இதைத்தான் வேண்டுன அப்படின்னு சொல்லுவான். அடுத்தடுத்து வந்து அவங்களுக்குள்ள விஷயம் போகும்போது அந்த விண்வெளி வீரன் சொல்லுவாரு, நான் வந்து இப்படிதான் சின்ன வயசுல கேம் விளையாடுறேன் என்னோட தம்பியோட, அப்ப நான் வந்து வேண்டிட்டேன் இந்த மாதிரி, அதனால என்னோட தம்பியவே வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், நீ பண்ணக்கூடாது அப்படிங்கறனாலதான் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த குட்டி பையன், அண்ணன், விண்வெளி வீரன், அவங்க அக்கா எல்லாருமே வந்து ஒரே ரூம்க்கு வந்துருவாங்க. அடுத்தடுத்து பிரளயமே நடக்கும் அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்காக. ஒரு பக்கம் அந்த ஜார்கன்ஸ் வந்து வீட்டை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும், ஒரு பக்கம் அந்த ரோபோ இவனை வந்து துரத்திட்டு இருக்கும். எப்படி தப்பிக்கிறது, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிக்கும் போது, அடுத்து மறுபடியுமே அந்த அண்ணாக்கு வந்து இன்னொரு விஷ் கேட்கிற மாதிரி ஒரு கார்டு வரும். அந்த விண்வெளி வீரர் வந்து தன்னுடைய தம்பியை தொலைச்சிட்டேன்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா, அதனால என்ன பண்ணுவானா, அவங்களுக்கு வந்து தம்பி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பாங்க. அது வந்து

நடக்கும். அவங்க தம்பி யாரு அப்படின்னா, இவனுடைய தம்பி மாதிரியே அங்க ஒரு தம்பி நின்றுட்டு இருப்பா. அப்பதான் சொல்லுவான், சின்ன வயசுல நான் இன்னொரு கிரகத்துல இருந்தேன், அப்ப வந்து நாங்க விளையாடும் போது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒன்னா நாலு பேரும் பார்க்கும்போது, அதுக்கப்புறம் இந்த விண்வெளி வீரனும் அந்த தம்பியும் மறைஞ்சு போயிருவாங்க. அதுக்கப்புறமா இவங்க மூணு பேரும் அந்த கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறத கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க மணி ஒன்று மலர் ஒன்று.

குசேலன் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். 1:40 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில ஜதுரா படத்துடைய கதையை சொல்லிட்டு இருக்கோம். ஒரு வழியா அந்த படத்துடைய கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். நிறைய தடைகளை தாண்டி அவங்க வந்த காடெல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அந்த விண்வெளி வீரனும் அவனுடைய தம்பியும் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள போயிடுவாங்க. கடைசியா இந்த அண்ணன் தம்பி தாங்க அக்கா மட்டும்தான் இருப்பாங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீடு ஒவ்வொரு பக்கமா பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும். அடுத்து வந்து நிலைமையே முடிய போகுது அப்படிங்கிற நிலைமையில அவனுடைய தம்பிக்கு 10 விழுந்தா எல்லாருமே வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்கும். எல்லாரும் ஆர்வமா டிக் டிக் டிக் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. எதிர்பார்த்த மாதிரியே அந்த 10 வந்து விழுந்துடும். ஓ, நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படும் போது அப்படியே காத்து வந்து ஒவ்வொருத்தையா தூக்கிட்டு போகும். அந்த பிளாக் ஹோல்ல வந்து அவங்க அக்கா பறந்து போய் விழுந்துருவாங்க. இவ போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி 3 பேர் பார்க்கும்போது என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. கடைசியில பார்த்தா இவங்க கீழே வந்து இருப்பாங்க, அதாவது நம்ம பூமிக்கு வந்து வந்துருவாங்க. அப்படி வந்து பார்த்த உடனே அக்காவை போய் முதல்ல ரூம்ல பார்த்தா என்ன பண்ணிட்டு இருப்பானா, அதே மாதிரி தூங்கிட்டு இருப்பான். இங்க ஒரு நாள் தான், ஆனா அங்க பல நாள் நடக்கிற மாதிரி இருக்கும் விண்வெளியில அந்த கதை. அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்தோடனே அண்ணன் தம்பியும் சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுப்பா, இப்படி எல்லாம் நடந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி பில்டப் பண்ணி சொல்லும் போது ஓகே, எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருந்தா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருவாரு. அதுக்கப்புறமா இவங்க 3 பேரும் அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. இதுதான் அந்த ஜதுரா அப்படிங்கிற படத்துடைய கதை. இப்ப கேட்கும் போது நமக்கு இப்படி இருக்கானா, அந்த சின்ன வயசுல பார்க்கும் போது ஆஹா அப்படியா விண்வெளிக்கே போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சூப்பரா ஒரு நினைவு வந்து நமக்கு இந்த படம் வந்து கொடுத்திருக்கும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது வரைக்கும் மணி ஒன்று மலர் ஒன்று கேட்டீங்க. இன்னைக்கு ஜதுரா படத்துடைய கதையை பத்தி சொல்லியிருந்தோம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். தமது நெதர்லாந்து பயணத்தின் ஒரு பகுதியாக ஸ்வீடன் பிரதமர் கிறிஸ்டர்சன் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டர்லேயன் ஆகியோரையும் பிரதமர் சந்திக்கிறார். வர்த்தகம், பசுமை எரிசக்தி, ஸ்டார்ட் அப், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு, தடையற்ற விநியோக சங்கிலி, பருவநிலை மாற்ற நடவடிக்கைகள், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பான முக்கிய ஆலோசனைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். இந்தியா ஐரோப்பா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கடந்த ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வந்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அதிகரித்து வருகிறது. பிரதமரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எதிர்கால பொருளாதாரத்தின் ஆதாரமாக விளங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார். அகமதாபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வலுவான ஆழ்ந்த தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் பல்வேறு துறைகளில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இதில் பங்கேற்பார் என தெரிகிறது. 140 தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்று அங்கு ஆட்சி அமைக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் மத்திய சட்ட அமைச்சகத்தின் கோரிக்கைக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதையடுத்து தற்போது 33 உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை 38 அதிகரிக்கும். ஹார்மோஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கண்டனத்திற்குரியது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் இந்திய பிரதிநிதி திரு வர்தனேனி ஹரீஷ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் சமூக மற்றும் பொருளாதார அமைப்பு சிறப்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கப்பல் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை நியாயப்படுத்த முடியாது என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134 முறையாக வரும்

0: ஒராம் தேதி உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய தங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் 1800 11 7800 என்ற இலவச எண், மைகவ் இணையதளம், நமோ செயலி உள்ளிட்டவற்றில் வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம். உலக தொலைத்தொடர்பு தகவல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி அரசு நிர்வாகம், தொழில்துறை, சமூகங்களுக்கிடையே டிஜிட்டல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இணையதளம் மற்றும் பிற தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களின் பயன்பாடுகளுக்கான சாத்தியக்கூறுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்நாளின் நோக்கமாகும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவு செய்வார் என்றார். மகளிர் உரிமை தொகை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், புதிய அரசு பொறுப்பேற்று சில நாட்களே ஆகியுள்ள நிலையில் அனைத்து பிரச்சினைகளும் படிப்படியாக சரி செய்யப்படும் என்றார். அஇஅதிமுகவினருக்கு அமைச்சரவை பொறுப்பு குறித்து எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்றும் திரு செங்கோட்டையன் தெளிவுபடுத்தினார். நாடு முழுவதும் நீட் மறு நுழைவுத் தேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மாணாக்கர் தேர்வு மையங்களை மாற்றிக்கொள்ள தேசிய தேர்வு முகமை அனுமதித்துள்ளது. வரும் 21ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதனிடையே நீட் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் தேசிய தேர்வு முகமையில் தலா 2 இணைச் செயலர்கள் மற்றும் இயக்குநர்களை நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி நாளை தொடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நாளை 128வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 10 லட்சம் கிரைசாந்தியம், கார்னேஷன், ரோஜா ஆகிய மலர்களை கொண்டு தமிழ்நாடு வரைபடம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வடிவங்களை அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 275 வகையான விதைகள் மற்றும் செடிகள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெறப்பட்டு 10 லட்சம் மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் பல வண்ண மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. உதகையிலிருந்து சரவணன்.
0: கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் இ பாஸ் நடைமுறை அமலில் உள்ள போதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் சிரமமடைந்துள்ளனர். போதிய இடவசதி இல்லாததால் சாலை ஓரங்களில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மாற்று ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் உரிமம் பெறாமல் நாட்டு துப்பாக்கிகளை வைத்திருப்போர் வரும் 15ஆம் தேதிக்குள் வனத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என மாவட்ட வன அலுவலர் திரு சக்திவேல் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 கிலோ போதைப் பொருளை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக உப்பள பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழையால் உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். மீண்டும் உப்பு உற்பத்தி செய்ய 1 வார காலமாகும் என உப்பள தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: கிருஷ்ணகிரி எல்லுக்குட்டை ஏரியில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால் 1000கணக்கான மீன்கள் இறந்துள்ளதால் மீன் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள எள்ளுக்குட்டை ஏரியில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் வெப்பம் அதிக அளவில் காணப்படுவதால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீன்கள் இறந்து கிடப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி அணையிலிருந்து நீர்வரத்து குறைந்தது காரணமாகவும் இந்த ஏரிகளில் மீன் இறப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே அரசு பேருந்து, கார், இருசக்கர வாகனம் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விருதுநகர் வச்சக்காரப்பட்டியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காயமடைந்த 12 பேர் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தை

0: சேர்ந்த குழந்தைகள் மத்திய அரசின் பால புரஸ்கார் விருது பெற வரும் ஜூலை 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த பொன்னப்பள்ளி பகுதியில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்த 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கோடைக்காலம் என்பதால் தண்ணீர் இல்லாமல் ஊருக்குள் புகும் யானைகளால் ஏற்படும் பாதிப்புகளை சரிசெய்ய அரசு முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியிருக்கிறார். மயிலாடுதுறையில் மாநில அளவிலான மகளிர் மூத்தோர் தடகள போட்டிகள் நடைபெற்றன. ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 70 வயது மூத்தோர் ஆர்வத்துடன் பங்கேற்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பகுதி காரணமாக திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை, கரூர், திருச்சி, ஈரோடு, புதுக்கோட்டை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறுகிறது. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அந்தமான் கடல் பகுதி, தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. டெல்லியில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்வீடனில் நடைபெறும் ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேஜை மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீஷன் நாளை பதவியேற்கிறார். தமிழகத்தின் பொருளாதார நிலைமை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல், தேனி, மதுரை, கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
2: சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்புப்படி கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் இருக்கும். திருப்பூரில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் இருக்கும். ஈரோடு பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் சேலத்தில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் ஊட்டியில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 18 டிகிரி செல்சியஸும் பாலக்காட்டில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் இருக்கும்னு சொல்லி சென்னை மெட் சென்டர்ல இருந்து வானிலை நிலவரம் சொல்லியிருக்காங்க.

தங்கலான் படத்திலிருந்து விக்ரம், சிந்தூரி விஷால், மதிச்சியம்பாலா, சுகந்தி பாடின பாடல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: This afternoon, on a two-day visit to Sweden, will hold talks with Swedish Prime Minister Ulf Kristersson to review cooperation in trade, green transition, AI and defence. India and Netherlands elevate bilateral relationship to strategic partnership. 17 agreements signed to strengthen collaboration in key areas. India condemns attacks on commercial shipping in Strait of Hormuz as unacceptable, says disrupting freedom of navigation cannot be justified. World Health Organization declares Ebola outbreak in Congo and Uganda a public health emergency of international concern. IMD issues heavy to very heavy rainfall alert at isolated places over Andaman and Nicobar Islands, sub-Himalayan West Bengal and Sikkim today. And Nepali mountaineer Kami Rita Sherpa creates history by climbing Mount Everest for 32nd time, breaking his own record. And with that, we end the midday news.
1: Akashwani Coimbatore FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
2: நிலையத்தில் நேரம் 2:15. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 103 MHz பண்பலை வரிசை. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். மத்திய அரசின் மகத்தான திட்டங்களில் நாம இன்னைக்கு பார்க்க போற திட்டம் பொலிவுறு நகரங்கள், ஸ்மார்ட் சிட்டிஸ் அப்படிங்கிற திட்டத்தை பத்தின நிறைய தகவல்களை நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்தியாவின் 100 நகரங்களில் உள்கட்டமைப்பை மேம்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக ஸ்மார்ட் சிட்டி பொலிவுறு நகரம் அப்படிங்கிற திட்டம் மத்திய அரசால 2015 கொண்டு வரப்பட்டது. நாட்டின் மற்ற நகரங்களை ஸ்மார்ட் ஆக்கும் வகையில இந்த நகரங்களின் பிரதி மாதிரிகளை உருவாக்குவதுதான் இதோட முக்கிய நோக்கமாகும். நகர்ப்புறங்களில் சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களை சமாளிப்பதில் இத்திட்டம் கவனம் செலுத்தி வருகிறது. கடந்த 2016 20 நகரங்களின் முதல் பட்டியல் வந்து வெளியிடப்பட்டிருக்குது. இந்த 20 நகரங்களின் வளர்ச்சியை 2022 முடிக்க திட்டமிடப்பட்டது. அகமதாபாத், புவனேஸ்வர், புனே, கோயம்புத்தூர், ஜபல்பூர், ஜெய்ப்பூர், சூரத், கவுஹாத்தி, சென்னை, கொச்சி, விசாகப்பட்டினம், இந்தூர், போபால், உதய்பூர், லூதியானா, காக்கிநாடா, பெல்காம், சோலாப்பூர் மற்றும் புவனகிரி, டெல்லி, NTMC ஆகியவைதான் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்கள். அடுத்த சுற்றில மேலும் சில நகரங்களை இந்த பட்டியலில் சேர்த்திருக்காங்க. இந்த நிலையில 2016 ஜனவரி முதல் 2018 ஜூன் மாதம் வரை 4 சுற்று போட்டியின் மூலம் 100 ஸ்மார்ட் சிட்டி நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. பொலிவுறு நகரங்கள் திட்ட வழிகாட்டுதலின்படி 5 ஆண்டுகளுக்கு ₹48 கோடி நிதி உதவி மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. அதாவது சராசரியாக வருடத்திற்கு 100 கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது. 2022 July 8 நிலவரப்படி 100 நகரங்களுக்காக ₹37,751.41 கோடியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. பொலிவுறு நகரம் என்பது வந்து நகர்ப்புறங்களில் மக்களின் வாழும் தரத்தை உயர்த்துவதற்கான திட்டம் அப்படின்னு சொல்லலாம். நகர மக்களின் தரமான வாழ்க்கைக்கு உதவும் வகையில் குப்பைகளை பிரித்து அகற்றுவதோட அவற்றை மறுசுழற்சி தொழில்நுட்பம் மூலம் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது, கழிவு நீரை அகற்றி சுத்திகரித்து குடிநீர் அல்லாத பிற பயன்பாடுகளுக்கு தருவது, மின்சார விநியோகத்தையும் நுகர்வையும் சிக்கனமான முறையில் மேற்கொள்ளுவது, தரமான குடியிருப்புக்கேற்ற வகையில் இப்போதுள்ள பகுதிகளை மறுபயன்பாட்டுக்கு தயார் செய்வது, பள்ளிகள், கல்லூரிகள், வணிக வளாகங்கள், அலுவலகங்கள் போன்ற இடங்களுக்கு எளிதில் சென்று திரும்ப பொது போக்குவரத்தை ஒருங்கிணைப்பது, இப்படியான செயல் திட்டங்களை கொண்டது இந்த திட்டமாகும். முன்னர் தொழிற்பேட்டை நகரியங்களாக இருந்தவற்றை பொலிவுறு நகரங்களாக மாற்றுவது முதல் கட்டத்தில் வருகிறது. இந்த நகரங்கள் வந்து மக்களை ஈர்க்க தொடங்கினால் அருகில் உள்ள பெருநகர் பகுதியில் உள்ளவர்கள் கணிசமாக இப்பகுதியை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க. இதை வசிப்பதற்கும் தொழில் செய்வதற்கும் ஏற்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுடன் திட்டமிட்டு அமைக்கப்படும். தகவல் தொழில்நுட்பம், மின்னணுவியல், உணவுப் பொருள் பதப்படுத்துதல், ஆடைகள் தயாரிப்பகம் போன்ற தொழில் பிரிவுகளுக்கு உற்ற இடங்களாக இது இருக்கும். இந்தியாவின் எந்த பகுதியிலும் தொழில் சேவை பிரிவுகளை தொடங்குவதற்கும் ஏற்றதாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்துக்கு ₹10,00,000,000 தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அரசின் ஆலோசகரான டெலைட் என்ற நிறுவனம் இந்த திட்ட செலவுக்கான தொகையை வரிகள், கட்டணங்கள், மாநில அரசின் நிதியுதவி, கடன் பத்திரங்கள் மூலம் வசூலிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த பணியில் தேவையற்ற காலதாமதமோ, வீண் விரயமோ, ஊழலோ, தரக்குறைவான கட்டுமானங்களோ குறிக்கிட்டால் செலவு வந்து பல மடங்காகிறது. நகர்ப்புற வளர்ச்சி என்பதில் பொலிவுறு நகர திட்டங்கள் தேவையா இருக்குது. இதுல வந்து மழைநீர் சேகரிப்பு, சூரிய ஒளி மின்சார தயாரிப்பு,

மரம் வளர்ப்பு, பூங்காக்கள், விளையாட்டு திடல்கள், பராமரிப்பு, நடைமேடைகள் அப்படின்னு நகருக்குரிய எல்லாவற்றையும் அமைத்து அவற்றை மக்களுடைய ஒத்துழைப்புடன் நன்கு பராமரிக்க அரசு முன்வர வேண்டும். பழைய நகரங்களுக்கு அருகில் ஏற்படுத்த உள்ள பொலிவுறு நகரங்களை சரியான முறையில பழைய நகருடன் இணைக்க வேண்டும். பழைய நகரமானாலும் பொலிவுறு நகரமானாலும் அதில் வாழும் மக்கள் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் தொல்லைகள் இல்லாமலும் வாழ்வதை உறுதி செய்கிறது. இதுவரை ஸ்மார்ட் சிட்டி பொலிவுறு நகர திட்டம் பற்றிய நிறைய தகவல்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். நாளை மற்றொரு திட்டத்தினை பற்றி தெரிந்து கொள்வோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: நிலையத்தில் நேரம் 2:30.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இனி தொடர்வது ஊர்புறத்திலே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி கதைப்பாட்டு கேட்கலாம். பாடுவோர் உடுமலைப்பேட்டை பூலவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர். சென்ற நிகழ்ச்சியின் தொடர்ச்சி இது.
3: சகஜோதியா?
4: ஆமா.
3: தீபம் எரிஞ்சிட்டு இருக்குது.
4: சரி.
3: சகஜோதியா தீபம் எரிஞ்சிட்டு இருக்கும் போது பாண்டிய மன்னனுடைய மனைவி ஓடி விளையாடக்கூடிய உப்பரிக மேல தன்னுடைய அரமனையில
4: மாடி மேல.
3: ஆமாங்க, மாடிகைங்கறத உப்பரிகைன்னு சொல்லுவாங்க. அரமனையில உப்பரிக அப்படின்னா மேல்தளம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மேல்தளத்துல ஓடி விளையாடக்கூடிய உப்பரிக மேடையில நின்று பார்க்கும் போது அப்ப அந்த பெண்மணிக்கு ஆறு சனஞ்சில அருந்தல் அணவிழந்தது ஊறு சனஞ்சில போட்டு

0: என்னடாயுது, பாண்டிய மன்னனுடைய அத்த அதிகாரத்துக்கு மேல இங்க மீறி ஒரு காரியம் நடக்குதுன்னா அப்ப ஜனங்களுக்கு பயம் இல்லாம போச்சா?
1: சரியா,
0: நம்மளை விட பெரிய ஆளுங்க இங்க யாராவது இருக்கிறாங்களா? ஊருக்குள்ளேயே பரசாட்டி நம்ம கட்டின கோயிலுக்கு கள்ளமுள்ள வச்சாம தீர்ந்தோம். யாரு வந்து தீபம் போட்டாலும் தேங்காய் பழம் உடைச்சு கும்பிட்டாலும் அவங்களை எல்லாம் விடக்கூடாது அப்படின்னு அத்த அதிகாரத்தோட ஊருக்குள்ள பரசாட்டி நம்ம கோயிலுக்கு கள்ளமுள்ள வச்சாம. இப்ப 1000 தீபம் எரியுது, ஜெகஜோதியா இருக்குது. ரெண்டு பேரும் சீக்கிரமா போங்க.
1: சரி,
0: கோட்டை தலையாரி ஒத்தளத்து வீரகாமன், அரவணை தலையாரி ஆளுபட சேவகன்,
1: சரி
0: ரெண்டு பேரும் போங்க. யார் வந்து தீபம் போட்டிருக்கா, அபிஷேக ஆராதனை செஞ்சாங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த தாய்க்கு அவங்களை பலி கொடுத்துட்டு வந்துருங்க.

0: அரசருடைய உத்தரவு தெரியுமில்ல,
1: நீங்க
0: நாலு பக்கம் கேக்கணும் ஒரு வீட்டுல
2: ஊட்டி சேரமே
1: வந்து இத்தனை சுத்தம் பண்ணி தேவம் போட்டு இப்படி எல்லாம் கட்டுங்காவலோட வந்து விசாரிச்சாங்க. அரமனை உத்தரவு சொல்லி நம்ம அந்த பழி ஏத்துக்க முடியுமா? எல்லாம் தெரியாதுன்னாங்க. ஏன்னா அவங்க வந்த தோரணிக்குதே அருவாள் கையில தடி தடி கையில மீசை வீல் காட்டா அப்ப பாத்துட்டு எல்லாம்
0: யாரு மீசை வேணும் சொல்லு.
1: ஆமா
0: அந்த மீசை மட்டும் சொல்லப்பாது.
1: ஆமா தாய் போயின்னு எல்லாம் பார்த்தாங்க. பாத்துட்டு சரி அந்த சத்தம் கேட்டுது அவங்களுக்கு. யாருக்கு? இந்த கோட்டை தலையாரி கொத்தளத்து வீரகாமன் அரமனை தலையாரி ஆளுபட சேவகனுக்கு இந்த எண்ணெய் வித்துட்டு போற சத்தம் எல்லாம் கேட்ட உடனே ஓ வெளியூர்ல இருந்து யாரோ வந்து எண்ணெய் விற்கிறாங்க போல தெரியுது. பாக்கலாம். அப்படியே விசாரிச்சதுல சிற்றூர்ல இருந்து தினம் வந்து எண்ணெய் விற்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சது. சிற்றூருங்கிற ஊராமா?
0: ஆமா
1: நாம விசாரிச்சதுல தெரியுது.
0: சரி போய் பார்த்தா போது
1: நடந்தப்பா
0: போட்டாரு.
1: நடங்க
0: போய் பார்த்தா.

0: அப்படி
1: ஆமா
0: கோயிலுக்கு பக்கத்துல வந்து வீடு வீடா விசாரிச்சாங்க.
1: ஆமா
0: யாருக்கு வீட்டுல
2: ஐயா
0: தீவந்த ஆறுதா போட்டது கோயில்ல
2: தெரியாத
0: தெரியாதா?

0: வந்து பார்த்ததுல
1: சார்
0: இவங்க மறுபடியும் மதுரைக்கே என்ன கொண்டு போறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க. அப்புறம் அக்கம் பக்கம் எல்லாம் விசாரிப்பாங்கல்ல, விசாரிச்ச உடனே அக்கா
2: தம்பி
0: இப்ப தெரிஞ்சுதா, மதுரைக்கு தான் போய் என்ன வித்துட்டு வந்திருக்கிறாங்க. தெரிஞ்சிருந்தா நாமளும் போயிருக்கலாமா?
2: மூணு காய்கறி பேசுறாங்க, நம்மளுக்கு இந்த விவரம் பத்தி.
0: இன்னும் அங்கிருந்து ஆள் வந்திருக்குது, பாக்கல என்ன சொல்றாங்கன்னு அப்படின்னு அக்கம் பக்கம் எல்லாம் சேவகம் வந்து விசாரிக்கிறத பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. காரணம் இவங்க எங்க கொண்டு விட்டு போய் என்ன வித்துட்டு வராங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு.
2: ஆமா,
0: அப்ப இவங்க வந்து விசாரிக்கும் போது அட இப்படி சமாசரமா
1: என்ன
0: பக்கம் என்ன வைக்க போறாங்களா அப்படின்னு தெரிஞ்சிட்டாங்க. தெரிஞ்சிட்ட உடனே இவங்க அண்ணன் தம்பி என்ன பேசிக்கிறாங்கன்னா, அண்ணோ
2: தம்பி
0: எனக்கு ஒரு யோசனை.
2: என்னப்பா?
0: அதாவது உடனே தாய் தூயின் அரசர் கூட்டிட்டு வர சொன்னாங்க, அப்படி இப்படின்னா
1: பயந்துக்குவாங்க,
0: வரமாட்டாங்க. அதனால என்ன வேணும்னு சொன்ன அரமனையினுடைய உத்தரவு
2: சொல்லிடலாம்.
0: நமஸ்காரம்.
2: நல்லா இருக்கப்பா, என்ன சமாசாரம்?
0: இந்த எண்ணெய் நீங்களா வித்து? எல்லாமே சொல்லிக்கிறாங்க. நல்ல எண்ணெய், நல்ல குணமா விப்பீங்க, கொண்டு வருவீங்க அப்படின்னு ராணியே உங்க மேல பிரிப்பட்டாங்க.
2: அப்படியா?
0: நீங்க ரெண்டு பேரும் வாங்க, நேரம் அரண்மனைக்கு போலாம். முதல்ல போய் தீவம் போட்டீங்கல்ல, அங்க வேணா அந்த எண்ணெய் குடத்த வச்சுட்டு அரண்மனைக்கு போய் கேட்டு வந்து அப்புறம் நீங்க வந்துடலாம். ஆமா,
2: ரெண்டு பேரும் கூடி போற.
0: ஆமா ஆமா,
2: சரி சரி சரி,
0: வாங்க என்று சொல்லி.

தலையாரி கொத்தளத்து வீரகாமன் அரவணை தலையாரி ஆளுபட சேவகன் என்ன விற்கக்கூடிய வானவ செட்டியாரையும் தன்னுடைய மனைவியும் அழைத்து கொண்டு அந்த சிற்றூர்ல இருந்து புறப்பட்டு மதுரை மாநகரம் தேடி நடந்து வருகிறார்.

0: இருந்து மதுரை மாநகரம் தேடி மன்னமனும் தேவியும் நடந்து வந்தாங்க. கோட்டை தலையாரி கொத்தளத்து வீர்காமன், அரமனை தலையாரி ஆளுபட சேவகன் அவங்கள வழி கூட்டி வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வழி கூட்டி வந்து கொண்டு இருக்கும் போது கோயிலுக்கு பக்கமா வந்துட்டாங்க. அப்ப கோயிலுக்கு பக்கமாக வந்த உடனே அப்ப அந்த எண்ணெய் கொடுத்த கீழே இறக்கி வைங்க, சாமி கும்பிடுங்க என்று அத்த அதிகாரத்தையும் அரசருடைய உத்தரவையும் அவங்க இடத்துல சொல்றாங்க. அவங்க இடத்துல சொல்லும் போது இந்த தெய்வம் இவ்வளவு சபரியத்தை கொடுத்து நம்மள வாழ்றதுக்கு வாழ வைத்து வழிகாட்டி இப்படி நம்மளுக்கு திடீர்னு ஒரு உண்டு செஞ்சிருச்சே, என்ன செய்யறது? சரி, அரசருடைய உத்தரவு அப்பவும் நினைச்சோம், யாருக்கு எப்படியோ நம்மளுக்கு நல்ல வழி விடுட்டு அப்படின்னு. ஆனா இதனாலதான் கல்லு முள்ள வச்சு அமுத்தினாங்க அப்படிங்கறது இப்ப நாம தெரிஞ்சிட்டோம். இனி அரசருடைய உத்தரவுக்கு மறு உத்தரவு இருக்குதா இல்ல நம்ம மாத்தி சொல்ல முடியுமா, எதிர்த்து பேச முடியுமா? ஐயா சேவகர், நீங்க இப்படியோ அவங்க சொல்ல நிறைவேற்றுறது உங்களுடைய கடமை என்று சொல்ல உடனே, ஐயா நீங்க அக்கம் பக்கம் எல்லாம் விசாரிச்சிருக்கலாம் இல்ல, ஏன் கல்லு முள்ள வச்சு அமுத்திக்குது, என்ன பண்றதுன்னு இதெல்லாம் சுத்தம் பண்ணும் போதே நீங்க விசாரிச்சிருக்கணும்.
1: நாங்க விசாரிச்சிருக்கலாம், நீங்க சொன்னது போல சாமி தானே தெய்வம் தானே, நம்மளுக்கும் நம்ம வகுத்து குழப்புக்கு ஏதோ நல்ல முறையா வழிகாட்டினா இந்த தெய்வத்துக்கு தீவம் போறதுனால என்ன குறைஞ்சு போகும்?
0: ஒரு நம்பிக்கை,
1: அதனால இந்த நம்பிக்கையா நாங்க நினைச்சிட்டோம்.
0: சரி,
1: இப்படி வருவோம்னு எங்களுக்கு தெரியலங்க ஐயா.
0: பரவாயில்ல, யதார்த்தமா நம்பிக்கையோட நீங்க செஞ்சீங்க. அரசருடைய உத்தரவு உங்க மேல ஆக்கினிக்கு உள்ளாக்கி இருக்குது, என்ன செய்யறது? நீங்க தெய்வத்தை வேண்டிக்கீங்க, எங்க கடமையை நிறைவேற்றோம் என்று சொல்லி அப்ப அந்த எண்ணெய் வித்து வந்தாரு வாணுவ செட்டியார்.
2: சரி,
0: அந்த எண்ணெய் வித்துட்டு வந்த வாணுவ செட்டியார் என்ன வேணே செய்யறது, இதனாலதான் கல்லு முள்ள வச்சு அமுத்தி இருக்கிறாங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு. நம்மளுக்கு உத்தரவு இப்படி ஆயி போச்சு, எல்லா தெய்வமே பாக்கட்டும் அப்படியே தலை குமிஞ்சார். அப்படியே தலை குமும் போது ஓங்கி வெட்டினார், தலை தெரிச்சு போய் விழுந்தது. ரெண்டாவது அந்த பெண்மணி விட்டா அதிக நேரம் அழுதுட்டு இருப்பா என்று சொல்லி அந்த பெண்மணியும் குமி சொல்லி அப்படியே வெட்டும் போது கலகலகலன்னு சிரிச்ச அந்த தலையானது, ஆமாமாங்க, காளி தேவியினுடைய மடி மேல போய் தலை விழுகுது.

ஆர்க்கடித்து பல் குறித்து அனுமந்த போல் கோலம் கொண்டு கண்ணு செவந்து கடுங்கோபம் ஆகி அப்ப காளி தேவியினுடைய சுயரூபத்தை எடுத்து கேட்கின்ற சிரிச்சு நிற்கிறார் காளி தேவி என்ன கோட்டை தலையாரி கொத்தளத்து வீரகாமன் அரமனை தலையாரி ஆளுபட சேவகன் அரமனையில வந்து உத்தரவு சொல்லி அந்த வெட்டுண்ட கத்திய கண்ணில் காமிச்சாங்க. இத பாருங்க பட்டா கத்தியில இப்பதான் வெட்டிட்டு வாரோம் ரத்தத்தை பாருங்க அப்படின்னு அதை காமிக்கும் போது சரி அப்பா நான் சொன்ன கட்டளையை நிறைவேற்றிட்டீங்க நீங்க போயிட்டு வாங்க என்று அவங்களுக்கு உத்தரவு கொடுத்து அனுப்பிச்ச உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமாச்சா இந்த காளி தேவி கண்ணு செவந்து கடுங்கோபம் ஆகி நம்பினோருக்கு நடராஜன் சொல்லி என்னையவே வேண்டி இந்த மதுரையில எண்ணெய் வித்து சுகசீவிரமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. காமதேனு பசு கொடுத்த சாபத்தினால இந்த கோபிலிங்கிக்கு மக்கள் வரம் இல்லாம போச்சு. அது தெரியாம எத்தனையோ பல தெய்வத்துகளை எல்லாம் வேண்டி என்ன கொடூரமான ரூபத்துல இங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து நல்ல முறையில வேண்டி வந்த அவ இப்படி ஒரு அவகாரத்தை நினைச்சு ஆக்கினைக்குள்ளாக்கி கள்ள முள்ள வச்சு அமுத்தி இன்னைக்கு வெட்டி எரிஞ்சிட்டாங்களே என்னுடைய கண்ணு முன்னால இந்த பெண்ணு கலகலன்னு சிரிச்சிட்டு வந்து என் அடி மேல தலை எழுந்திருக்குதே நீயும் பொண்ணு நானும் பொண்ணு இந்த நரவலிக்காக இந்த மதுரைவே நான் பழி வாங்குறேன் உன்னுடைய மன்னவன் தலைக்கு மதுரைவே பழி வாங்குறேன் கொண்டவள் தேவியான உன் தலைக்கு இந்த கோட்டை வேதி வைக்கிறேன் என்று சொல்லி அப்ப அந்த காளி தேவியானவள் எந்த விதத்துல இதுக்கு நாம பரிகாரம் தேடணும் என்று சொல்லி

குழந்தை இல்லைன்னு சொல்லி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி கல்லுமல்ல வச்சு அமுத்தி இப்படி ஒரு கொடுமையை செஞ்சிருக்கிறாங்க. இந்த கொடுமையை செஞ்சதுனால இதுக்கு நாம பழிக்கு பழி வாங்கணும்னா, இந்த குழந்தை இல்லாம மூணு குடும்பம் நம்மள நினைச்சு ஏங்கிட்டு இருக்கு. காவிரிப்பூம் பட்டணத்துல கப்பல் வியாபாரி கனதுரைமான் வர்த்தகர் அந்த மாச்சோட்டான் செட்டியாரும் அவருடைய மனைவி இருவர் ரெண்டு பேரும் குழந்தை இல்லைன்னு சொல்லி அனுதினமும் நம்மள வேண்டிட்டு இருக்கிறாங்க. அவருடைய மைத்துனராகிய மாணாக்கன் செட்டியாரும் அந்த மாச்சோட்டாரும் மாணாக்கம் செட்டியாரி ஆமா மாமாச்சனை இருவர் ரெண்டு பேரும் குழந்தை இல்லைன்னு நம்மள வேண்டிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இந்த வெட்டுண்ட இந்த செட்டியார் இருக்கிறாரு, என்ன வித்த வானுக செட்டியார் இவருடைய உயிரை பிடிச்சு அந்த பெண்மணி மாச்சோட்டான் செட்டியாருடைய மனைவி வயிற்றுல கர்ப்பமாக அடைக்க வேண்டும் என்ற சாபத்தை கொடுத்து கர்ப்பம் அடைய செய்துட்டார்.

இதுவரைக்கும் கோவலன் கண்ணகி கதை உடுக்கடி கதைப்பாட்டின் ஒரு பகுதியை கேட்டோம். பாடியோர் உடுமலைப்பேட்டை பூளவாடி எம் முத்து மீனாட்சி குழுவினர்.

0: நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.
1: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம்.

திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கறத பற்றி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்தே ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான இரண்டு பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவோம். ஒன்னு இடவசதி, இன்னொன்னு காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காத்தோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது இடவசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டியே கூரை மேல வந்து சுண்ணாம்ப அடிச்சு விடலாம், அல்லது பெயிண்ட் அடிச்சாலும் சரி. இதனால வந்து அந்த வெப்பநிலை உள்ள உட்கரைப்பது குறைஞ்சு செட்டுக்குள்ள வெப்பநிலை கொஞ்சம் குறைவா இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேல போட்டு அதுல ஸ்ப்ரிங்லர்ஸ் மாதிரி பர்மனண்டா நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது பைப்ல வச்சு தண்ணி அடிச்சாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ள என்ன பண்ணலாம்னா, கறவை மாடுகளுக்கு முக்கியமா பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியா மாடுகளை மேல படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். வழக்கமா விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 இடம் 3 இடங்கள் வந்து தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனா அந்த வெப்ப காலத்துல வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும். இரவு நேரம் உட்பட தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயே நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னன்னா, நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்தில் வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை, நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது ஒரு 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியா,

0: போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளிலிருந்து கோடைகால பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமா உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை, மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைகால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வமாக. நன்றி.
1: இத்துடன் இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று ஸ்வீடன் செல்கிறார். புதிதாக வளர்ந்து வரும் தொழில் துறைகளில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 1,35,00,000 பேர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட செப்பு தகடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தவேக அரசு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் தெரிவித்துள்ளார். கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலாப் பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஸ்ரீயான்ஷி வேலி ஷெட்டியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிமிர் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் ரவுனக் சௌஹான் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றன. ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி போட்டிகள் இன்று போபாலில் நடைபெறுகின்றன. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 டீ டைம் லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்க போறோம். இந்த ஒரு மணி நேரமும் உங்களுக்கு பிடித்த 1950 1974 வெளிவந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். வழக்கமா வரக்கூடிய நேயர்களே வராம நம்ம புதிய நேயர்களுக்கும் வழிவிடலாம். அதே மாதிரி எப்பவுமே ஒரே பாட்டை கேட்காம கொஞ்சம் புதுசா தான் ட்ரை பண்ணுவோமே. கொஞ்சம் புதிய பாடல்கள்லாம் கேளுங்க, கேட்காத பாடல்கள்லாம் கேளுங்க. நானும் உங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்றேன். போனை எடுங்க. 0422 கோவை முன்னணிப்பை சேர்த்து 2310746 அல்லது 2316312 நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில உங்க கூட இணையும் நான் ஆர்ஜே ரேணுப்ரியா. நிகழ்ச்சியில நம்ம கூட இணையும் முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: தொண்டாமுத்தூர் ஜெகதீசன் மேடம்.
0: உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
2: வானொலியில அதிகமா ஒலிவரும் பாடலுங்க, எங்கள் குல தேவியிலிருந்து சித்தாஞ்சி தாங்கிற பாடல் மேடம்.
0: பாடல் வருது, கேளுங்க.
2: நன்றிங்க.

0: மணி 7 நிமிஷத்துல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ். அடுத்த பாடல் யார் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்,
1: இனிய மதிய வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவை சா சந்திரசேகர்.
0: உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: புதுமை பெற்ற மனமோகன் ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாடல்.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ். 1950 1974-ல வெளிவந்த திரைப்படத்துல இருந்து நேயர்கள் அவங்களோட விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: சேரன் மாநகர்ல இருந்து ராஜேஸ்வரி.
0: உங்களுக்கு எந்த படத்துல இருந்து எந்த பாடல் வேணும்?
1: எனக்கு ராஜா வீட்டு பிள்ளை படத்துல இருந்து TMR சுசீலா பாண்டா ஊருக்கெல்லாம் போச்சு விட்டும் மீனா மீனான்னு பாட்டு.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: 11:15 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ். அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: மதுரையில இருந்து குருசாமி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து எந்த பாடல் வேணும்?
1: மேடம் விக்ரமாதித்யல இருந்து முகத்தை ஆரம்பிக்கிற பாடல் மேடம்.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

நேர்களே, இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் எம் பிரகாஷ் அவர்களுடன் நேரலை. லிசனர்ஸ், நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், லைவ்ல க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், இல்லைனா வாட்ஸ்அப்லயும் கேட்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ். 1950-ல் இருந்து 1974-ல் வெளிவந்த பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்கலாம். நம்ம கூட இணையும் அடுத்த நேயர். வணக்கம். ஓகே, நிகழ்ச்சியில அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேரம் 3:23. அடுத்த நேயர் யார், எங்க இருந்து பேசுறீங்க? நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில நம்ம கூட பேச காத்து கொண்டிருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோவை சாய்பாபா காலனி கே புதூர் எம்எம் டெய்லர் சார், முருகேசன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு இந்த கருப்பு பணம் திரைப்படத்திலிருந்து எல்லார் ஈஸ்வரி அம்மா பாடிய பாடல், கையிலே பணம் இருந்தால் கழுத கூட அரசனடின்ற பாட்டை முழுமையா எனக்கு கொடுத்துருங்க.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: BSc டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் BBA டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற UG டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற MBA டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 ஆர் விசிட் www.svpistm.ac.in.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM 3:31 நீங்க கேட்டு இருக்கீங்க டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடல் இடம்பெற வேண்டும் அப்படின்னா 2 நம்பர் 2317046 2316312 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். மறக்காம கோவை முன்னணிப்பு சேர்த்து கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கூட நிகழ்ச்சியில அடுத்து யாருக்கு விருப்ப பாடல் கொடுக்க போறோம் அப்படின்னா, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். வணக்கம், மாநகர்லேருந்து புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
0: இங்க அனைவரும் நலமுங்க. சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும்?
4: வந்து ரோஜாவின் ராஜாங்கிற படத்துல டிஎம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடின அலங்காரம் கலையாதங்கிற பாட்டு வேணும்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு கூடி வாழ்வோம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டு இருக்கீங்க டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ். நேர்களோட விருப்ப பாடலாம் கேட்டு இருக்கோம். நம்ம கூட இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கரூர் மாவட்டம் தாந்தோன்றிமலையிலிருந்து ஜீவா போக்குவரத்து அரசு போக்குவரத்து கழக பயணச்சீட்டு ஆய்வாளர் ஓய்வு செல்வராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: வானப்பாடிங்கிற படத்துல தூக்கம் குடிங்க கூடு அப்படிங்கிற பாடல்.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.
2: தூக்கண்ணா

0: டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் யாரு கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம். கோவை சேரன் மாநகராஜி.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரு பேசுறீங்க?
1: படம் மேர் மீனாட்சி, எஸ்பிபி சுசிலா பாடின கண்டேன் கல்யாண பெண் போன்ற மேகம் பாட்டு மேடம்.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ். அடுத்த பாடல் யார் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: சாரங்க தாராங்கிற படத்துல இருந்து கண்காலா காதல் ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டை
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.
2: கண்களால் காதல் காவியம் செய்து

0: லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில அடுத்த விருப்பு பாடல் யார் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: ஆறுமுகம் பேசுறேன், திருப்பூர்ல இருந்து.
0: சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து எந்த பாடல் வேணும்?
1: சிவகாமியின் செல்வன் வந்து இனியவாளே பாட்டு வேணும்.

0: நேயர்களே, இன்று மாலை 4 மணிக்கு கூடி வாழ்வோம் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க டீ டைம் லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு இணைப்பாளர். வணக்கம்,
1: இனிய மாலை. வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஆறுமுகம், தேவராயபுரம்.
0: உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: அகத்தியர் படத்திலிருந்து

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷவாணி கூடி வாழ்வோம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனி. இதில் நடித்தவர்கள் தளவாய் எம் மனோகரன், எஸ் நந்தினி, எம் ஜெகநாதன், எஸ் பார்வதி, எம் ஜோதி பாலசுப்ரமணியன், ஆர் ஜெயகோமதி நாயகம், கே விஜயகுமார் மற்றும் பொன் ரமேஷ்குமார் ஆகியோர். அமைப்பு எஸ் விஜயகுமார்.

0: பருதி,
1: வீட்டுக்குள்ள தானே இருக்கேன், ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க?
0: பருதி, ஐஸ் வண்டிக்கார வந்திருக்கான் போல் இருக்கு. பெல் சத்தம் கேக்குது. வெயிலுக்கு ஐஸ் சாப்பிடும் போல இருக்கு. ரெண்டு பேரும் ஐஸ் சாப்பிடலாம், வாங்கிட்டு வரையா?
1: ஆனா இது ஐஸ் வண்டிக்கார சத்தம் மாதிரி தெரியலையே. இருங்க, ஜன்னல திறந்து பாக்குறேன். என்னங்க, கொஞ்சம் இங்க சீக்கிரம் வாங்க, இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க.
0: என்ன பார்வதி, என்னாச்சு? ஆட, பக்கத்து வீட்டுக்கார புது பைக் வாங்கியிருக்கான்.
1: அவங்க வண்டிய பார்த்து நம்ம பொறாமப்படணுமா? அதான் சத்தமா மணியாட்டி சொல்றாங்க.
0: நாம வாங்கின 40-inch டிவி ஆட்டோல வந்து இறங்கினதை பார்த்துட்டு அதுக்கு போட்டியாத்தான் வண்டி வாங்கியிருக்காங்க. போக போக நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும் போல இருக்கு.
2: பெல்ல நல்லா சத்தம் வர மாதிரி ஸ்பீடா ஆட்டுங்க.
3: அட, இதுக்கு சவுண்ட் அவ்வளவுதான் வரு? சவுண்ட் அதிகமா வேணும்னா சாப்பாட்டை தட்டத்தான் தட்டணும். ஆமா, வண்டியை கோயில்ல பூஜை பண்ணித்தானே கொண்டு வந்தோம், மறுபடியும் எதுக்கு வீட்டு முன்னாடி இப்படி பண்ற?
2: இங்க நம்ம பைக் வாங்குனதே பக்கத்து வீட்டுக்கு போட்டியாதான். முதல்ல அவங்க வண்டிய பாக்கட்டும்.
3: அட, ஆல்ரெடி அவங்க நாம என்ன பண்றோம்னு பாத்துட்டு இருக்கிறாங்க. ஏமா, அவங்களுக்கு நமக்கும் இருக்கிற சண்டையில அவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கினாங்க, போட்டிக்கு நாம பெரிய டிவி வாங்கினோம், அவங்க கட்டில் வாங்கினாங்க, நாம சோபா வாங்கினோம், அவங்க ஏசி வாங்கினாங்க, நாம வண்டி வாங்கியிருக்கோம், அவங்க பையனும் ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்து விட்டாங்கன்னு நாம நம்ம பையனை கொடைக்கானல் கான்வென்ட்ல சேர்த்து விட்டுருக்குறோம். இப்படியே அவங்களுக்கு போட்டியா பொருளை வாங்கி வாங்கி அவங்க பொறாமப்படட்டும்னு 4 வீட்டு சாமான சேர்த்து வச்சிருக்கிறோம். வாங்கின பொருளுக்கே இன்னொரு வீடு கட்டணும் போல இருக்குதாப்பா.
2: இது நம்ம மான பிரச்சனைங்க. அவங்க நமக்கு பிரஷர் ஏறட்டும்னு பண்ணும் போது நாமளும் அவங்களுக்கு பிரஷர் கொடுக்கணுங்க, அப்பதான் நமக்கு பிரஷர் குறையும்.
3: போதுமா, போது போது, நீ பேசுறது எனக்கு இன்னும் பிரஷர் ஏறிடு போல இருக்குது.
2: சரி சரி, வண்டி எடுங்க. அவங்க நம்மள பாத்துக்கிட்டே இருக்காங்க. நான் வீட்டை பூட்டிட்டு வரேன், மருதமலை வர போயிட்டு வரலாம்.
3: போயிட்டு வரலாம், போயிட்டு வரலாம்.

0: அப்பப்பா பாப்பா, என்ன வெயில் என்ன வெயில்! ஆஃபீஸில் இருந்து வீடு வர்றதுக்குள்ளே தினம் பெரிய சாதனையாகவே இருக்குது. பார்வதி, பார்வதி, என்ன நெய் வாசம் வீட்டை தூக்குது?
1: வாங்க வாங்க, பக்கத்து வீட்டிலேருந்து நெய் வாசம் வந்துச்சா? உன் வீட்டிலேருந்து மட்டும்தான் நெய் வாசம் வருமா? என் வீட்டிலேருந்து வரும்னு இன்னைக்கு நெய் தோசை, நெய் ரோஸ்ட்டு, நெய் பணியாரம்னு எல்லாம் சுட்டி அடுக்கி வச்சிருக்கேன். வாங்க வாங்க, சாப்பிட்லாம்.
0: ஆமாம், நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷாச்சு, ஒரு நாளாவது நெய்யில் தோசை சுட்டு போட்டிருப்பியா? சண்டைக்காரி வீட்டில் நெய் வாசம் வீசுதுன்னு நம்ம வீட்லேயும் வீச வச்சுட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, இப்படியாவது நான் இன்னைக்கு நெய் தோசை சாப்பிட போகிறது நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.
1: என்னங்க என்னங்க
0: என்ன பார்வதி?
1: சாப்பிட்டு முடிங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
0: விஷயமா? அம்மா தாயே, முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு, நான் அப்புறமா சாப்பிட்றேன்.
1: பசியோடு வந்திருக்கீங்க, முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா நான் சொல்கிறேன்.
0: வேண்டாம்மா, சாப்பிட்றதுக்கு அப்புறமா நீ சொல்கிற விஷயத்தால் என் வயிறு கலக்கிட போகுது. முதல்ல என்னன்னு சொல்லு, அப்புறம் நான் சாப்பிட்றேன்.
1: வர 5ஆம் தேதி நம்ம கல்யாண நாள் வருது இல்லையா?
0: ஆமாம், வைகாசி 5ஆம் தேதி நம்ம கல்யாண நாள். ஓ, கல்யாண நாள் அன்னைக்கு ஊட்டியில் ஃப்ளவர் ஷோவும் வருது, அதனால் ஊட்டி கூட்டிகிட்டு போக சொல்கிறேன், கரெக்டா?
1: ஐயோ, அது இல்லைங்க, அதை விட முக்கியமான விஷயம்.
0: அதை விட முக்கியமானதான் பார்வதி, நேர ஆக ஆக ப்ரெஷர் ஏறுது. முதல்ல உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன்.
1: சரி, நீங்கள் எப்போவோ சாப்பிடுங்க, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. நாம ஒரு கார் வாங்கலாம்னு சொல்ல வந்தேன்.
0: என்னது, காரா?
1: ஆமாங்க, இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நான் கொடியில துணி காய போட்டுட்டு இருந்தேன். அந்த நேரத்துல பக்கத்து வீட்டு ராதா அவ புருஷனோட புது வண்டியில ஏறி என்னை நக்கலா பார்த்து சிரிச்சுட்டு போறா. எனக்கு ஒரே அழுகையா வந்துருச்சு. அதனாலதான் நாம அவளுக்கு போட்டியா ஒரு காரை வாங்கி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன்.
0: பார்வதி, ராதா சிரிச்சுட்டு போறாங்கிறதுக்காக நாம கார் வாங்க முடியுமா? இப்ப நான் வாங்குற 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் கார் வாங்கி நம்ம வீட்டு ஷோகேஸ்ல வேணா வைக்கலாம். இப்ப அதுதான் என்னால முடியும்.
1: அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட நான் அவமானப்பட்டா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் போல இருக்கே.
0: பார்வதி, 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற எங்க முதலாளிக்கே கார் கிடையாது, தெரியுமா? நாம மட்டும் கார் வாங்குறது எங்க முதலாளிக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வையே, நாம வசதியா இருக்கும்னு நினைச்சிட்டு இந்த வருஷம் இன்கிரிமெண்டவே கட் பண்ணிடுவாரு.
1: நாம கார் வாங்குறத உங்க முதலாளிக்கு ஏன் சொல்றீங்க? காரை வாங்கிட்டு சத்தெல்லாம வீட்டு மாடி நிறுத்திக்க வேண்டியது தானே, இது கூடவா உங்களுக்கு சொல்லி தரணும்?
0: என்ன நீ, கார் வாங்குறது என்னமோ சர்வ சாதாரணமாக ஒரு கர்ச்சிப்பு வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கார் வாங்க 5 லட்சம் 10 லட்சம் பணம் தேவைப்படுமே, அதுக்கு எங்கே போகிறது? நீ அதெல்லாம் யோசிக்கவே மாட்டியா?
1: நான் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன். உங்களை யார் புது கார் வாங்க சொன்னா?
0: நீ சொல்கிறது புரியலையே.
1: புரியிற மாதிரி சொல்கிறேன், கேளுங்க. கார் டீலர்கிட்ட வேலை பார்க்குறாருல என் மாமா, அவர் சொன்னாரு பழைய யூஸ்டு கார் எல்லாம் 1 லட்சம் ரூபாயிலிருந்தே இருக்கும் மாமா, அதை வாங்கிப்போம்.
0: என்ன, 1 லட்சம் ரூபாய்க்கு காரா? பார்த்துமா, 1 லட்சம் ரூபாய்க்கு இன்ஜின் இல்லாமல் வெறும் காரோட பாடியை மட்டும் கொடுக்க போறாங்க.
1: எங்க மாமா எப்பவும் நமக்கு நல்லது தான் சொல்லுவாரு, அவர் சொன்னா நல்லா தான் இருக்கும், நம்பிக்கையோட வாங்குவோம்.
0: சரிம்மா, இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்றது? ஏற்கனவே நம்ம பக்கத்து வீட்டுக்காரு 1 ரூம் எக்ஸ்ட்ரா எடுத்தான்னு நாம லோன் வாங்கி 3 ரூம் எடுத்தோம். அந்த லோன் வேற இருக்கே.
1: நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, 1 லட்சம் ரூபாய்க்கு உங்ககிட்ட 1 பவுன் மோதிரமும் 2 பவுன் செயினும் இருக்கே, அதை பேங்க்ல வச்சு காரை வாங்கிடலாம். எப்படி என் யோசனை?
0: போற போக்க பார்த்தா என்னையே யாருக்கிட்டையாவது அடமானம் வச்சாலும் வச்சிருவ போல் இருக்கே.
1: இப்ப இருக்க சூழ்நிலைக்கு நம்ம அடமானத்தை விட நம்ம தன்மானம் தான் பெருசு.
0: என்ன பண்றது?

0: என்னராதா பக்கத்து வீட்டையே பாத்துட்டு இருக்க, இன்னைக்கு மாடு குதிரைனா ஏதாவது வாங்கி கட்டி வச்சிருக்காங்களா?
1: அது இல்லங்க, பார்வதியோட மாமனார் ஊர்ல இருந்து வந்திருக்கார் போல இருக்கு.

0: வாசல்ல உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு, பாத்தீங்களா?
1: ஓ, அவரை நீ இப்பதான் பாக்குறியா? நான் காலையிலேயே அவர் பார்த்துட்டேன், சித்திரக்கனிக்கு வந்திருக்காரு போல இருக்குது.
0: சரி சரி, பக்கத்து வீட்டு பார்வதியோட மாமனார் வந்திருக்காருன்னு. எம் மாமனார்? அதான், உங்க அப்பாவை நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடாதீங்க. உங்க அப்பா உடம்பு சரியில்லாதவர், எப்ப பார்த்தாலும் இருமிக்கிட்டே இருப்பாரு, எந்நேரமும் பாத்ரூம்க்கு நடந்துகிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு புலம்பிட்டே வேற இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் சுடுதண்ணி சுடுதண்ணின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அவர் வந்தா வீடு ஆஸ்பத்திரி மாதிரி ஆயிடும். அவரை பார்க்கவே ஒரு ஆள் வேணும். பக்கத்து வீட்டுனால எனக்கு வேற பிரஷர் இறங்கவே மாட்டேங்குது. எத்தனை மாத்திரை தான் நான் சாப்பிடுறது?
1: தாதா, ஒரு தப்பு நடந்து போச்சு. ராதா,
0: என்னங்க என்னாச்சு?
1: நம்ம பக்கத்து வீட்டு பகையினால அவங்க எது வாங்கினாலும் போட்டிக்கு நாமளும் எதையாவது வாங்கிடுறோம். பக்கத்து வீட்டு பார்வதியோட மாமனார் வந்து

0: ஒரு தப்பு நடந்து போச்சு ராதா.
1: என்னங்க, என்னாச்சு?
0: நம்ம பக்கத்து வீட்டு பகையினால அவங்க எது வாங்கினாலும் போட்டிக்கு நாமளும் எதையாவது வாங்கிடுறோம். பக்கத்து வீட்டு பார்வதியோட மாமனார் வந்திருக்காருன்னு தெரிஞ்சா கோபப்பட்ட நீ போட்டிக்கு எப்படியும் உன் மாமனார, அதாவது எங்க அப்பாவை உடனே கிளம்பி வர சொல்லுவேன்னு நினைச்சு காலையிலேயே அவர் வந்து ஆட்டோவில் இறங்கும் போது எங்க அப்பாவையும் உடனே கிளம்பி வர சொல்லிட்ட. பக்கத்து வீட்டுக்கார ஆட்டோர் வந்து இறங்கினால எங்க அப்பாவை கார்ல வந்து இறங்கணும்னு ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணியிருக்க. அநேகமா இன்னொரு 5 நிமிஷத்துல எங்க அப்பா கம்பீரமா கால் டாக்ஸில வந்து இறங்கிடுவாருன்னு பாரு. அதோ அதான் அப்பா வந்துட்டாரு. அப்பா வந்துட்டாரு பொழுது. அப்பா வாங்கப்பா, வாங்க வாங்க.
2: வர்றேன்டா வர்றேன். நீயே ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கூட்டிட்டு போயிருக்கலாம்.
0: அப்பா உங்களை கார்ல கூட்டிட்டு வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். நீங்க வேற ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க, அதான் காரவே அனுப்பிச்சு விட்டேன்.
1: வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? அத்தை நல்லா இருக்காங்களா?
2: ஏதோ மாத்திரை மருந்துல என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குமா. உங்க அத்தையும் எனக்கு நேரத்துக்கு பக்குவமா சமைக்கணும், நேரத்துக்கு மருந்து மாத்திரை கொடுக்கணும், அதனால நானும் வந்து உங்களோட இருந்து பாத்துக்கிறேன்னு சொன்னா. நான் தான் ஓவர் வெயிலா இருக்கு, நீ வர வேண்டாம், எல்லாம் என் மருமக பாத்துக்குவான்னு ரயில் ஏறி வந்துட்டேமா.
1: ஆமா ஆமா, உங்களை எல்லாம் பாத்துக்கதான் நான் ஒருத்தி இருக்கேனே, அப்புறம் எதுக்கு அத்தை?
0: சரி சரி ராதா, நீ போய் அப்பாவுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா போ.
2: அம்மா ராதா, மதியம் சாப்பிட வேண்டிய மாத்திரையே இன்னும் சாப்பிடல, அதனால கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொண்டு வாமா. அப்படியே வரும்போது சுகர் போட்டும் போடாமையும் சூடா இருக்கிற மாதிரியும் ரொம்ப சூடும் இல்லாத மாதிரி ஒரு டீ போட்டு கொண்டு வாமா. முடிஞ்சா செம்பு டபரா செட்ல கொண்டு வாமா.
1: நான் சொன்னது கரெக்டா நடக்குது பாத்தீங்களா?
2: கரெக்டா? என்ன நடந்தது, என்னம்மா சொல்ற?
0: அது அது ஒண்ணு இல்லையப்பா. அது நீங்க வந்ததுமே சக்கரை கப்பியா டீ போட்டு கொடுக்கணும்னு ராதா சொன்னா, அது நீங்களே கேட்டுட்டீங்கன்னு ராதா ஞாபகப்படுத்தா இல்ல ராதா?
1: ஆமா ஆமா
0: ராதா, போய் டீ போட்டு கொண்டு வா போ.
2: கோபி
0: சொல்லுங்கப்பா.
2: பக்கத்து வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? என் சிநேகிதன் சிவராம வந்திருக்கானா?
0: வந்திருக்காருப்பா. ஆனா இப்ப எங்களுக்கு அவங்களுக்கு பேச்சுவார்த்தை இல்லப்பா, நீங்களும் அங்க போக கூடாதுப்பா. மனசுல வச்சுட்டு பெசாம வீட்டுக்குள்ளே இருங்கப்பா.
2: என்னப்பா, ரெண்டு குடும்பமும் அண்ணன் தம்பி மாமன் மச்சா மாதிரி ஒத்துமே இருந்தீங்க, இப்ப திடீர்னு பேசிக்கிறதுன்னு சொல்றீங்களே, ஏன்பா என்னாச்சு?
0: அது பெரிய கதைப்பா, அதனால பெரிய சண்டையே வந்துருச்சு போங்க.
2: அதுதான் என்னங்கிற?
0: அப்பா அவங்க வீட்டு குப்பை பறந்து வந்து நம்ம வீட்டுக்குள்ள விழுந்துருச்சு. அதை ஏன்னு கேட்டதுக்கு அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றான் காத்தடிச்சா பறந்துதான் வரும்னு சொல்லிட்டான். இது என்னப்பா நியாயம் இது?

0: அடா, என்னது வீட்டுக்குள்ள ஒரே புகையா இருக்குது? ஜன்னல திறந்து என்ன பாரு.
1: ஆமா, ஒரே புகையா வருது. இருங்க பாக்குறேன். என்னங்க, கொஞ்சம் இங்க வாங்க.
0: ஏன், என்னாச்சு?
1: எதிர் வீட்டுல கார் வாங்கிருக்காங்க போல இருக்கு.
2: காரா?
0: என்ன சொல்ற? அட, ஆமா, கார் வாங்கிருக்காங்க. அட, அவன் வருமானத்துக்கு காரா? எப்படி வாங்கினா?
1: ஏங்க, இதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையே சுத்துதுங்க. நான் ஒன்னு சொல்லுவேன், கேப்பீங்களா?
0: என்னது? ஒன்னு சொல்ல போறியா? அம்மா தாயே, இதுக்கு மேல வாங்கறதுக்கு ரயிலும் ஏறாப்பளனும் தான் இருக்கு. அதையெல்லாம் நம்மளால வாங்க முடியாதும்மா.
1: கவலையே படாதீங்க. இனிமே நாம ஒண்ணுமே வாங்காத மாதிரி நான் ஒரு முடிவு பண்றேன்.
0: வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போயிடலாம்னு சொல்றியா?
1: எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்த சொல்றீங்களா?
0: நீ சொல்றது புரியலையே.

0: பக்கத்து தெருல பரிகாரம் பரமசிவம்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் நம்ம குறைய சொன்னா நம்ம வீட்டுக்கு வந்து நடு வீட்டில் நின்று அவர் சுற்றி போடுவாராம். அப்படி அவர் நம்ம வீட்டில் வந்து சுற்றி போட்டா நாம் மனசில் என்ன நினைக்கிறோமோ அது 30 நாளில் நடந்துருமா.
1: என்னம்மா இது, ஒரு லாஜிக் இல்லாமல் பேசுகிற. அவர் வீட்டுக்கு வந்து நடு வீட்டில் சுற்றி போட்டா நம்ம வீட்டை டைல்ஸ் தான் உடையும்.
0: எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு விளையாட்டு தான். அவர் சுற்றி போடுறது சுத்தியெல்லாம் இல்லைங்க, எலுமிச்சம்பழத்தை.
1: எலுமிச்சம்பழத்தினால நாம் நினைச்ச காரியத்தை எல்லாம் பண்ணலாம்னா நான் வேலைக்கு போகாமல் சம்பாதிக்க சுற்றி போட சொல்கிறியா?
0: ஏங்க, நம்புனா தான் நடக்கும். வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா?
1: சரி சரி, எதுக்கு எலுமிச்சம்பழத்தை சுற்றி போடலாங்கிற?
0: வீட்டை விற்றுட்டு வெளியே போக தான்.
1: நம்ம வீட்டையா?
0: நம்ம வீட்டை இல்லைங்க, பக்கத்து வீட்டை. அவங்க விற்றுட்டு வெளியே போக வைக்கலாங்கிறேன்.
1: அப்படியா? அதுவும் சரிதான். அவங்க வீட்டை விற்றுட்டு வெளியே போயிட்டா நாம் நிம்மதியாக இருக்கலாங்கிற.
0: கரெக்டு. இவ்வளோ நேரம் நான் பேசுனதில் இப்போதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு.
1: இதை பாரு ராதா, நாம் நிம்மதியாக இருக்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் என்ன பூசணைக்காகியே சுத்த சொன்னாலும் நான் ரெடி.

0: என்ன மணி? காரையும் எங்கள் வீடு நடு ரோட்டில் நிறுத்திட்டு போயிட்டேன்.
1: என்ன பண்ணுறதுப்பா, திடீர்னு கார் நின்று போச்சு, செல்ஃப் வேறு எடுக்க மாட்டேங்குது. மெக்கானிக்கை தேடிட்டு போனேன்.
0: மெக்கானிக் கிடைச்சாங்களா? வர்றேன்னு சொன்னாங்களா?
1: ஒர்க் ஷாப் பக்கத்தில் தான்ப்பா இருக்குது. ஒர்க் ஷாப்பில் தான் ஆள் இல்லையா, காரை தள்ளிட்டு கொண்டு வந்தால் பார்க்கலான்னு சொல்கிறாங்க.
2: எனது வண்டியை தள்ளிட்டு போகணுமா?
1: ஆமாம், நாம் தான் சேர்ந்து தள்ளிட்டு போகணும். எல்லாம் ஒன்றால் நடந்தது, அதனால் எல்லாம் நீ இதே அனுபவிக்கணும்.
2: எனது என்னாலையா? நல்லா ஓட்டி பழகிட்டு அப்புறம் எங்களை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா ஓட்ட தெரியாம வந்து வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு இங்க கொண்டு வந்து கத்திரி வயல நிக்க வச்சிட்டு இருக்கீங்க.
1: பார்வதி, கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? எனக்கு காரெல்லாம் நல்லாவே ஓட்ட தெரியும். நீ இதை கண்ணை திறந்துட்டே பாலங்கிணத்துல போய் விழுந்துருக்க.
2: பாலங்கிணத்துல விழுந்துட்டேனா? என்ன சொல்றீங்க?
1: நீ தானே காருன்னு வீட்டுக்கு முன்னாடி நின்னா போதும்னு 1,00,000 ரூபாய்க்கு ஒரு தகரட்டப்பா வாங்க சொன்ன, அது இப்படித்தே இருக்கு.
2: ஏ மாமா, நல்ல வண்டி, ஒரே ஒரு ஓனர், நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குன்னு சொன்னாரு.
0: வியாபாரி தகரத்தை கூட தங்கம்னு தான் சொல்லுவாங்கம்மா. நாம தான் அது தங்கமா தகரமானு பார்த்து வாங்கணும்.
2: ஏ மாமா, இப்படி எரியற நெருப்புல என்னைய ஊத்துறீங்க? காரெல்லாம் நல்லாதான் இருக்கு. நம்ம 3 பேரும் கார் எடுத்துட்டு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரி விளக்கெண்ணைய ஊத்திட்டு பார்த்தாலே, அதனாலதான் கார் நின்னு போச்சு.
0: ஏமா, நமக்கு தலைவலி வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? நாம தான் பார்த்து வாங்கியிருக்கணும்.
1: அப்பா, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஒர்க் ஷாப் 200 மீட்டர் தான் இருக்குது. 2 பேரும் கொஞ்சம் காரை தள்ளுங்க. என்ன பார்வதி, நின்று ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிற? இன்பமும் துன்பமும் எல்லாமே கலந்ததுதான் வாழ்க்கை. இன்பத்தோட துன்பத்தையும் ஏத்துத்தே ஆகணும். இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்றுட்டு இருந்தோம்னு வெய்யே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை பார்த்தாலும் பார்த்துருவாங்க. அப்புறம் தேவையில்லாமல் உனக்குத்தே ப்ரெஷர் ஏறு. வண்டியை கொஞ்சம் தள்ளுங்க.
0: ஆமாம்மா, ரோட்லேயும் யாரையும் காணோம், கொஞ்சம் பிடிச்சி தள்ளுமா. வண்டி ஒர்க் ஷாப்பில் விட்டு பார்த்துடுவோம். தள்ளு
1: தள்ளுங்க தள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்.

0: ராதா, ராதா.
1: என்னங்க வரும்போதே பரபரப்பா வர்றீங்க?
0: ஹாஸ்டல்ல இருந்து போன் வந்துருச்சு.
1: நம்ம பையன் படிக்கிற ஸ்கூல்ல இருந்தா?
0: ஆமா, அவனோட மிஸ் தான் போன் பண்ணாங்க. இங்க அவன் முக்கே தொட மாட்டேங்கிறான். என்ன ஆரம்பித்தாலும் டிவி செல்போன் பார்த்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல அனுப்புனா அங்கேயே அவன் குறும்பு பண்றான். போன் பண்ணி சொல்றாங்க.
1: அங்கேயும் போய் குறும்பு பண்றானா? அவன் அப்பனை போலவே இருக்கான்.
0: என்ன ஏன் வம்பு கிழக்குற? உங்க அப்பனை போலதான் இருக்கான்னு சொல்லு. பேர எடுக்கிற வயசுல உங்க அப்பா தலைக்கு டை அடிச்சிட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு அலையிறாருல்ல, அந்த குறும்பு தான் பேரங்கிட்ட இருக்குது.
1: அவருக்கு தலை முழுக்க முடியிருக்கு, அதனால அவர் டை அடிக்கிறாரு. உங்களுக்கு என்ன பொறாம? முதல்ல ஸ்கூல்ல என்ன ஆச்சு அதை சொல்லுங்க.
0: உன் மகன் கூட படிக்கிற பசங்களோட சண்டை போட்டுட்டு கையில் ஒரு கத்தியை எடுத்துட்டு மீன் மிட்டுற மாதிரி வெட்டிடுவேன், கோழி அறுக்கிற மாதிரி அறுத்துருவேன்னு மிரட்டினாடாமா. மிஸ்ஸு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஹெட் மிஸ்ஸு பையனை என்னங்க வளர்த்தி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு வெக்கமாக இருக்குது இப்போ.
1: அப்புறம் கேட்காம என்ன செய்வாங்க? அவன் குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதுமே, உடனே அவனை தூக்கிட்டு மீன் கடை கோழி கடைன்னு போய் போய் காட்டினீங்க. அதனால தான் அவன் எல்லாரையும் வெட்டிடுவேன் அறுத்துருவேன்னு மிரட்டுறான்.
2: ஏண்டா, நாம என்ன விதைக்கிறோமோ அதுதானடா மரமா முளைக்கும். அவனை ஒரு லைப்ரரி கூட்டு போய் பழக்கப்படுத்திருந்தா அவனுக்கு புக்கு படிக்கிற பழக்கம் வந்திருக்கும். ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு கூட்டிட்டு போய் பழக்கப்படுத்திருந்தா அவனுக்கு விளையாட தோணியிருக்கும். கோயில் குளம்னு அடிக்கடி கூட்டிட்டு போயிருந்தா பக்தியும் ஒழுக்கமும் பழகியிருப்பான். நீ மீன் கடை கோழி கடைன்னு கூட்டிகிட்டே போன, அவன் வெட்டுறேன் அறுக்கிறேங்கிறான்.
1: நீங்க சொல்றது கரெக்டு மாமா. ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும்னு அவனும் காத்துட்டு தான் இருப்பான். அப்படி அவனுக்கு எடுத்து வச்சிருக்காரு.
2: நானெல்லாம் உனக்கு நல்ல ஒழுக்கத்தையும் மரியாதையும் சொல்லி வளர்த்தேன்டா, அதனால தான் நீ எல்லாம் நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமையில இருக்க.
0: அப்பா, நீங்கள் எங்களுக்கு குழந்தையாக இருக்கும்போது நினாவை காட்டி சோறு கொடுத்தீங்க. ஆனால் இன்னைக்கு குழந்தைகளுக்கு செல்போன் காட்டி சோறு கொடுக்குற காலம் பாயுது. குழந்தைங்க நம்மளை விட அட்வான்ஸாக இருக்காங்கப்பா.
2: நல்லது கெட்டது தெரியாமல் தானடா இந்த பூமிக்கு வர்றாங்க. அவங்க நாம தான்டா நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்கணும். காலம் மாறி போச்சுன்னு காலத்து மேலே பழி போடக்கூடாது. பொறுப்பு நம்மகிட்டையும் இருக்குப்பா.

0: பார்வதி, பார்வதி,
1: கிச்சன்ல இருக்கீங்க? வந்துட்டேன். என்னங்க, மெக்கானிக் காரை செக் பண்ணாரா? பெருசா ஒன்னும் கார்ல பிரச்சனை இல்லையே.
0: நானும் மைனர் ப்ராப்ளமாக தான் இருக்குன்னு போனேன். ஆனால் போய் கேட்டால் மேஜர் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. அது கேட்டோன்னே ஒரு நிமிஷம் என் இதயமே நின்று போச்சு.
1: என்னங்க இப்படி சொல்கிறீங்க?
0: என் இதயம் நின்று போன மாதிரி காரோட இதயமும் நின்று போச்சான்.
1: என்ன புரிகிற மாதிரி சொல்லுங்க.
0: உனக்கு புரிகிற மாதிரி சொன்னாலே புரியாது. இதில் புரியாத மாதிரி சொன்னால் புரியவா போகுது? வண்டிக்கு இதயமே இன்ஜின் தான். அந்த இன்ஜினு சீஸ் ஆயிடுச்சான்.
1: என்னது, இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சா? இப்போ அதுக்கு நம்ம என்னங்க பண்ணுறது?
0: பைபாஸ் தான், பைபாஸ் தான் பண்ணணுமா? இன்ஜினை பிரித்து வேலை பார்க்கணுமாம்மா. அதுக்கு 50,000 செலவாகுமா? காரை வாங்கினவங்கிட்டயே திருப்பி கொடுக்கலான்னா வாங்கும்போதே 1,00,000 ரூபா காருக்கு கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு கையெழுத்து வேற வாங்கிட்டான்.
1: இப்போ காரை சரி பண்ணலான்னா 50,000 ரூபாய் செலவாகும்னு சொல்கிறீங்க. 50,000 ரூபாய்க்கு நாம் என்னங்க பண்ண போகிறோம்?
0: மனசை தேத்திக்க, நாம் 1,00,000 கொடுத்து காரை வாங்கினோம். 50,000 நஷ்டமானாலும் பரவாயில்ல, 50,000 திரும்பி கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணித்தர்றேன்.
1: எப்படிங்க?
0: வேற என்ன, காரை காயலாங்கடையில் இடைக்கு போட்டுடலாம்.
1: என்னது, ஆசாசியாக வாங்கின காரை காயலாங்கடையில் போடுவீங்களா? அப்படியே எண்ணெயும் சேர்த்து காயலாங்கடையில் இடைக்கு போட்டுருங்க, தொல்லை இல்லாமல் இருக்கும்.
0: என்ன பார்வதி இப்படியெல்லாம் பேசுகிற?
1: நாம் கார் வாங்கினது பக்கத்து வீட்டுக்காரங்க கண்பட்டு தான் காருக்கு இந்த நிலைமையே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனி காலம் பூராவும் அவங்க கண் முன்னாடி இந்த வீட்டில் எப்படி தான் இருக்க போகிறேனோ.
0: பார்வதி பயப்படாமல் இரு. அவங்கள இந்த ஏரியாவில் இருந்தே எப்படி விரட்டுறேன்னு மட்டும் பாரு.
1: என்னங்க திடீர்னு சினிமா வில்ல மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க?
0: இனிதே என் கிரிமினல் மைண்டை யூஸ் பண்ண போகிறேன்.
1: அடிதடிக்கெல்லாம் போயிடாதீங்க, போலீஸ் கேஸுன்னெலாம் என்னால் அலைய முடியாது.
0: இது சைலண்ட்டாக பண்ணுற காரியம். பக்கத்து தெருவில் பரிகாரம் பரமசிவன் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட நம்ம பிரச்சனையை சொன்னால் வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் எலுமிச்சம்பழத்துலேயே அவங்கள ஓட ஓட விரட்டிடுவார். எப்படி, என் ஐடியா?
1: வாழ்க்கையில் எதுலேயுமே ஜெயிக்காத நீங்கள் எலுமிச்சம்பழத்துலையாவது ஜெயிப்பீங்களான்னு பார்க்கலாம்.

0: நான் தான் பரிகார பரமசிவ. என்னை நம்பி வர்றவங்க வரும்போது சங்கடத்தோடு வருவாங்க, போகும்போது சந்தோஷத்தோடு போவாங்க. அப்போ தான் நான் சந்தோஷமாக இங்கே உட்கார முடியுது. உங்கள் முகத்தை விட உங்கள் மனைவியோட முகத்தை பார்க்கும்போது ஆழமான மன உளைச்சல் இருக்காங்கோன்னு தெரிய வருது.
1: பாத்தீங்களா, என் முகத்தை பார்த்து கரெக்டா சொல்றாரு.
2: நீ முழிக்கிற மொழியே உன் மனச காட்டுங்க.
0: என்ன உங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்றீங்க, உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, என்ன பரிகாரம்னு சொல்றேன்.
2: அது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு வீட்டை விற்கணும், அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லுவாருன்னு பேசிக்கிட்டோம்.
0: ஓ, உங்களுக்கு ரெண்டு வீடு இருக்குது, அதில் ஒரு வீட்டை விற்கணும் அப்படித்தானே?
2: இல்லைங்க, எங்களுக்கு இருக்கிறதே ஒரு வீடு தான்.
0: அப்படியா? அப்படின்னா எலுமிச்சம்பழம் சுற்றி போட்டா 30 நாளில் வீடு விற்று.
2: 30 நாளில் வீடு விற்றுமா? பார்வதி, ஒரு 30 நாள் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா?
0: சரி சரி, எனக்கு வேற ஒரு இடத்துல சுற்றி போடுற வேலை இருக்குது, என் கூட வந்து உங்கள் கூட காட்டுங்க, அங்கே வந்து சுற்றி போட்டுட்டு வந்துடுறேன், புறப்படுங்க.
1: வீட்டுக்குள்ளே போக வீட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டானே?
0: என்னது, வீட்டு ஓனர் ஒத்துக்க மாட்டானா? வீடு உங்களது தானே.
1: வீடு வீட்டு ஓனருதுங்க.
0: ஏங்க என்ன விளையாடுறீங்களா, உங்கள் கூட தானே விற்கணும்னு சொன்னீங்க.
2: வீட்டை விற்கணும்னு சொன்னோம், ஆனால் எங்கள் வீட்டு இல்லைங்க, அது எங்கள் பக்கத்து வீட்டை.
0: என்னது பக்கத்து வீடா? சரி, அவங்க வீட்டை நீங்கள் விற்கணும், நீங்கள் என்ன புரோக்கரா?
2: பார்வதி, சுற்றி வளைக்காம என்ன நடந்துன்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிரு.
1: சார், எங்களுக்கும் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு ஃபேமிலிக்கும் ஒத்து வரதில்லை, அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு, அதனால் நாங்கள் இனிமே அவங்க முகத்தில் முழிக்கவே கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கோம். உங்கள் பரிகாரங்களை பற்றி கேள்விப்பட்டோம், எப்படியாவது அவங்க இருக்க வீட்டை வித்துட்டு வெளியே போயிடணும், அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஒரு பரிகாரத்தை பண்ணிவிடுங்களேன்.
0: இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸா இருக்குதே, பணம் வேற எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்றீங்க. சரி, வீட்டுக்கு போய் அந்த வீட்டை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். இந்தாங்க என்ற விசிட்டிங் கார்டு, இந்த நம்பருக்கு ஒரு 10,000 ரூபாய் கூகுள் பே பண்ணுங்க.
2: என்னது, 10,000?
0: மறக்காம உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க.
1: மணி நம்பர் 4, கணபதி நகர், கோயம்புத்தூர் 1.

0: என்ன சிவராமா, கண்டும் காணாதமாய் போற, சண்டைக்காரன் கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு உன் மகன் சொல்லிட்டானா? அடிக்கடி போன் பண்ணி பேசுவ, இப்ப எல்லாம் ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்கிற.
1: அடையேப்பா, இத்தனை வருஷம் எங்க கூட பழகின நீயுமா இப்படி பேசுற? என்னுடைய செல்போன்ல உன் நம்பர் அழிஞ்சு போச்சு. நானும் பையன்கிட்ட கேட்டேன், உன் நம்பரை கேட்டேன். அதுக்கு அவன் இனிமே பக்கத்து வீட்டில் யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னுட்டான். ஏன், என்ன சின்ன, பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது அப்படின்னு போனை வச்சுட்டான். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு சாதாரண பிரச்சனைக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு. சரி, நீ தான் உன் பையன்கிட்ட பேசி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம்ல.
0: நானும் என்னடா இதெல்லாம்னு கேட்டேன். அதுக்காம நீ வந்த வேலையை மட்டும் பாருன்னுட்டான். சரி, கொஞ்சம் கோபம் தனியட்டுமேன்னு விட்டுட்டேன்.
1: எப்படி ஒத்துமையா ஒரு தாய் பிள்ளைங்க போல இருந்த நம்ம குடும்பம் இப்படி ரஷ்யா உக்ரைன் மாதிரி ஆயிடுச்சேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா.
0: ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல இருக்கிற மில்லுல நாம ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல வேலைக்கு சேர்ந்தோம். ஒரே

0: நேரத்தில் பக்கம் பக்கமாக இடம் வாங்கி வீடை கட்டினோம். கல்யாணம் பண்ணி குழுவுமாச்சு. கஷ்டப்பட்டு மில்லு வேலை பார்த்து குழந்தைகளை நல்லா படிக்க வச்சோம். நம்ம ரெண்டு குடும்பமும் எவ்வளோ ஒத்துமையாக இருந்துச்சு. மில்லில் ரிட்டையர் ஆன பிற்பாடு வீட்டை அவங்கவுங்க பசங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளுடைய கடைசி காலத்தை சொந்த ஊரில் கழிக்க போயிட்டோம். நம்மக்கிட்ட இருந்த ஒற்றுமை நம்ம பிள்ளைங்கக்கிட்ட இல்லைன்னு நினைக்கும்போது என் கண்ணெல்லாம் கலங்குதப்பா.
1: எல்லாரும் மனிதாபிமானத்தை மறந்துட்டாங்க. எங்கே பார்த்தாலும் சுயநலம்தான் ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குப்பா.
0: ஆற்றுலையும் ஒரு நாள் தண்ணி வறண்டுதான்ப்பா போகும். அப்போ தெரியும் நம்ம பிள்ளைங்களுக்கு பந்தம்னா என்ன, பாசம்னா என்னன்னு.

0: ஐயா வணக்கம்ங்க.
1: வணக்கம், வாங்க.
0: ஒரு விஷயத்துக்காக பரிகாரம் ஒண்ணு பண்ணணும்ங்க.
1: சரி,
0: உங்களை பத்தி கேள்விப்பட்டோம்.
1: சரி,
0: அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தோம்ங்க.
1: அப்படியா? சரியான இடத்துக்கு சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறீங்க. உங்க மனசு பெரிய பாரத்தோட இருக்குது.
0: ஆனுங்க,
1: அதை கொஞ்சம் என்கிட்ட இறக்குவீங்க. சரி, உங்க புல் அட்ரஸ் பின்கோடோட சொல்லுங்க.
0: என்னங்க ஐயா இது? ஹாஸ்பத்திரியில அட்மிட் ஆகும் போது அட்ரஸ் கேக்குற மாதிரி கேக்குறீங்கல்ல.
1: இங்கெல்லாம் மாறுத்து பேசக்கூடாது. உங்க வீடு கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கான்னு கண்டுபிடிச்சாத்தான் துல்லியமா உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்னு சொல்ல முடியும்.
2: ஏங்க, அவர் என்ன கேக்குறாரோ அதை சொல்லுங்க, அப்புறம் பண்ற பரிகாரம் பழிக்காம போயிட போகுது.
0: ஐயா, என் பேர் கோபிங்க.
1: சரி,
0: நம்பர் 5 கணபதி நகர் கோயம்புத்தூர் 1 இருக்கிறதுங்க.
1: இந்த அட்ரஸ் மறுபடியும் சொல்லுங்க.
0: நம்பர் 5 கணபதி நகர் கோயம்புத்தூர் 1.
1: இந்த அட்ரஸ் இதுக்கு முன்னாடி எங்கயோ கேட்ட மாதிரி இருக்குது. சரி, உங்க பிரச்சனை என்ன? எதுக்காக பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க.
2: அது வந்துங்க, ஒரு வீட்டை விற்கணும், அதுக்கு தான் பரிகாரம் பண்ணணும்.
1: இதுக்கு முன்னாடி இதே தெருவில் இருந்து நம்பர் 4 இருந்து இதே மாதிரி வீட்டை விற்கணும்னு ஒரு கேஸ் வந்தது.
0: ஐயா என்னங்க ஐயா உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்களே.
1: அது ஒண்ணுமில்ல, மந்திரம் சொல்ற.
2: நல்ல மந்திரமா சொல்லி எங்க வேண்டுதல் நடக்கிற மாதிரி பண்ணிடுங்க ஐயா.
1: உங்க வீட்டு நடுகால நின்னு எலுமிச்சம்பழம் சுத்தி போடணும். 30 நீங்க நினைச்சது நடக்கு. வாங்க, உங்க வீட்டுக்கு போலாம்.
0: வீட்டுக்குங்களா? வீட்டு சாவி எங்கிட்ட இல்லைங்களா?
1: வீட்டு சாவி ஹவுஸ் ஓனர் உங்ககிட்ட தானே இருக்கு.
0: அது ஒரிஜினல் ஹவுஸ் ஓனர் கிட்ட இருக்குமுங்க.
1: அப்போ வீடு உங்களுது இல்லையா?
0: எங்க பக்கத்து வீட்டை வைக்கணும்னு வந்திருக்கோங்க ஐயா.
1: பக்கத்து வீட்டை விற்கணும்னு இது ஏதான 4 நம்பர் வீட்டுக்காரன் சொல்லிட்டு போல.
2: ஐயா என்ன ஏன் மறுபடியும் உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க?
1: இல்ல, பக்கத்து வீட்டை நீங்க எதுக்காக விற்கணும்?
2: அது வந்துங்க, உங்ககிட்ட சுத்தி வளைக்காம நேரா பாயிண்ட்டுக்கே வர்றேன். எங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சண்டை. அவங்கள பார்த்துட்டு எங்களால நிம்மதியா இருக்க முடியல. அதனாலதான் அவங்கள ஏரியாவே விட்டே துரத்த முடிவு பண்ணோம். உங்க பரிகாரத்தை பண்ணா அவங்களாவே போயிடுவாங்கன்னு உங்களை தேடி வந்திருக்கோம்.
0: ஆமாங்க ஐயா. ஐயா இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க ஐயா. நாங்க நினைச்சது மட்டும் சீக்கிரமா நடந்துருணுங்க.
1: ஓ, இவங்க அவங்கள விரட்ட பாக்குறாங்க, அவங்க இவங்கள விரட்ட பாக்குறாங்க. இந்த மாதிரி 4 குடும்பம் இருந்தா நம்ம வியாபாரம் ஓஹோன்னு போகும் போல இருக்க. இத பாருங்க, அவங்க வீட்டை வீடியோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மத்த

0: நானே பார்த்துக்கிறேன். அப்படியே என்ற நம்பருக்கு வீட்டுக்கு போய் 15,000 ரூபா கூகுள் பே பண்ணுங்க.
1: ஐயா என்னது, 5 ரூபாய் எலுமிச்சம்பழத்துக்கு 15,000?
0: காரியமாகணும்னு எப்படி
1: ஐயா?

0: என்ன ராமசாமி, வாக்கிங்கே வர்றதில்ல, முகமெல்லாம் டல்லாக இருக்குது. ஏன் உடம்பு ஏதாவது சரியில்லையா?
1: ஆமாம்ப்பா, ஒரு வாரமா கைகாலெல்லாம் ஒரே வலி, அதுதான் இந்த பக்கமே வரல.
0: மகன்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக சொல்ல வேண்டியது தானே?
1: வந்த இடத்துல அவங்கள ஏன் தொல்ல பண்ணணும்னு அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லலப்பா.
0: சரி சரி, அதை விட ஒரு யூடியூப் போட்டு பார்த்தா ஏதாவது நாட்டு வைத்தியம் இருக்கும், அதை கேட்டு வீட்டில் இருக்கிற இந்த இஞ்சி பூண்டு இதை வச்சு ஏதாவது வைத்தியம் பண்ணி பார்த்துருக்கலாம்ல.
1: நீ சொல்கிறதும் சரிதான், அப்படித்தான் கைகால் வலிக்கு என்ன வைத்தியம்னு போட்டு பார்த்தா ஒருத்தன் தண்ணியே அதிகமாக குடிங்கிறான், இன்னொரு சேனலை மாற்றி பார்த்தா அவன் தண்ணியே குடிக்காதேங்கிறான், முன்னொரு சேனலை மாற்றி போட்டால் அவன் உப்பு புளி மிளகா தூளை போட்டு குடிங்கிறான். இதையெல்லாம் கேட்டு பைத்தியமே பிடிச்சிரும் போட்டுருக்கு, அதுதான் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன்.
0: ஆமாப்பா, இந்த செல்ஃபோன்னால் எனக்கும் ஒரு வாரமாக ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு.
1: செல்ஃபோனால் உனக்கு டென்ஷன் ஆயிடுச்சா? என்ன சொல்கிற?
0: மகன் கூப்பிட்டானேன்னு ஊருக்கு வர பஸ் ஸ்டாண்ட் வந்தப்பா, பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையன் வந்து, ஐயா என் ஃபோனில் பேட்டரி சார்ஜ் இல்லை, அதனால் ஒரு ஃபோன் பண்ணிட்டு கொடுக்குறேன், உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு கேட்டான். நானும் பாவமேனு என் ஃபோனை கொடுத்தேன். ஃபோனை வாங்கினவன் தனியாக போய் நின்று பேசிட்டு என் ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டான். அவன் போன அடுத்த நிமிஷமே இன்னொருத்தன் ஃபோன் பண்ணி, அவனை எங்கே மறைச்சி வச்சிருக்கிறேன், ஒழுக்கமாக என்கிட்ட அவனை ஒப்படைச்சிருன்னு மிரட்டி பேசுகிறான். நான் அந்த பையன் பஸ் ஸ்டாண்டில் என்கிட்ட ஃபோன் வாங்கி பேசினான், அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் ஃபோன் பண்ணினவன் அந்த பையனை பற்றி சில உண்மைகளை சொன்னான். வேலை செஞ்ச கம்பெனியில் பணத்தை திருடிட்டு வந்துட்டானான். வந்தவன் என் ஃபோனை வாங்கி கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அவனோட கூட்டாளிகிட்ட பேசியிருக்கிறான். முதலாளி அவனை கூட்டு மிரட்டினதில் இந்த நம்பர்லேருந்து தான் ஃபோன் பண்ணினான்னு அந்த பையன் என் நம்பரை முதலாளிகிட்ட கொடுத்துட்டான். அதனால் நான் தான் இந்த திருட்டு பையனை மறைச்சி வச்சுருக்கேன்னு என்னையும் மிரட்டிட்டு இருந்திருக்காங்க.
1: பா, நீ சொன்னது எனக்கு தலையே சுத்துதுப்பா.
0: அதனால் தெரியாத யாருக்கும் இனிமேல் செல்ஃபோன் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீயும் தெரியாதவங்களுக்கு ஃபோனை கொடுத்துடாதப்பா.
1: சரி சரி, என் மகனோ மருமகளோ நாம் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாங்க, நாளைக்கு பேசலாம், வரட்டுமா?
0: எப்படி அக்கம் பக்கம் சந்தோஷமாக இருந்த குடும்பம் நம்மளது, இப்படி பிரிஞ்சு நிற்கிறத பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்குப்பா. எல்லாம் கொஞ்ச நாளில் சரியாயிரும், பார்த்து போப்பா. அவங்களுக்கு காலம் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குப்பா.

0: என்ன பார்வதி, நைட் சமையலுக்கு பிளான் பண்ணிட்டியா?
1: இன்னைக்கு என்ன பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேங்க.
0: என்ன பண்ணுவேன்? யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில் உப்புமா செய்வேன். பார்வதி, நேற்று ஆஃபீஸ் வேலையா ஈரோடு போனா அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு சப்ளையரு நெய் தோசை பட்டர் தோசை இருக்குன்னா. நானும் நெய் தோசை கூட சாப்பிட்ருக்கமே, பட்டர் தோசை சாப்பிட்டதே இல்லைன்னு ஒரு பட்டர் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சு தெரியுமா? நேற்று சாப்பிட்ட அந்த பட்டர் தோசை டேஸ்ட்டு இன்னும் என் நாக்குலேயே இருக்குன்னா பார்த்துக்குவேன்.
1: அதுக்காக மறுபடி ஈரோடு போய் பட்டர் தோசை சாப்பிட சொல்கிறீங்களா?
0: அதுதான் இல்லையே, பட்டரை நம்ம வீட்டுக்கே நான் வாங்கிட்டு வந்துட்டேனே. இன்னைக்கு நீ எனக்கு பட்டர் தோசை சுட்டு கொடுக்க போற.
1: ஏங்க, எனக்கு நெய் தோசை தான் சுட தெரியும், பட்டர் தோசை எப்படி சுடணும்னு எனக்கு எப்படிங்க தெரியும்?
0: நீ ஒன்றும் கவலையே படாத, யூடியூப்ல தேடு, பட்டர் தோசை சுடுறது எப்படின்னு விளக்கமா சொல்லியிருப்பாங்க, அதை பார்த்துட்டே சுடு. ஏதாவது டவுட்னா என்ன கூப்பிடு.
1: சரிங்க மாமா. உங்களுக்கு யூடியூப் பட்டர் தோசை போடவா?
2: யூடியூப் சமையலா? வேண்டாம்மா, எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு எப்பவும் சொல்ற சாதா தோசையே போதும்மா. ஏற்கனவே வைத்தியத்தை கேட்டு

0: நானே குழப்பத்தில் இருக்கேன். இதில் யூடியூப்பில் சமையலை சாப்பிட்டுட்டு அதை சரி பண்ண யூடியூப் வைத்தியத்தை தேட வேண்டி வரும்.
1: பருதி, அப்பா சொன்ன மாதிரி அவருக்கு செஞ்சு கொடு. எனக்கு பசி ஆகுது, சீக்கிரம் சாப்பிட ரெடி பண்ணிட்டு வா.

0: ஹலோ, யார்? முருகனா? ஆ, யார் அத்தையே? ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கீங்களா? ஐசியூலியா? சரி சரி, நீ தைரியமாக இரு, நாங்கள் உடனே புறப்பட்டு வர்றோம்.
1: என்னப்பா, என்னாச்சு?
0: பார்வதியோட அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம்ப்பா.
1: அப்படியா? நல்லா தான் இருந்தாங்க.
0: பார்வதி, பார்வதி, கொஞ்சம் சீக்கிரமாக வாயே.
2: இப்பதாங்க தோசையில பட்டடை தடவிருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வரேன்.
0: வெயிட் எல்லாம் பண்ண முடியாது, சீக்கிரம் புறப்படு போலாம்.
2: ஏங்க, என்னாச்சு, ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? நம்ம எங்க போக போறோம்?
0: அட, உங்க உங்க அம்மா?
2: எங்க அம்மா? என்னாச்சு அம்மாக்கு? என்னாச்சு
0: பார்வதி? உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்களாம்.
2: அம்மாக்கு உடம்பு சரியா? அம்மா,
0: உன் தம்பி முருகன் போன் பண்ணான்.
2: அம்மா,
0: சரி, நான் போய் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன்.
2: நீங்க
0: அப்பாவை கூட்டிட்டு வீட்டை பூட்டிட்டு முன்னாடி வந்து நில்லு.
2: அம்மா.

0: அப்பா பார்த்து பார்த்து மெதுவாக இருங்கப்பா, கார் கதவை முட்டிக்காதீங்க.
1: ம், சரிப்பா, பார்த்து தான் இறங்குறேன்.
0: பார்வதி இறங்கு. ஆமாம், உன்ன அம்மாவுக்கு தான் டாக்டர் ஒன்றும் இல்லை, சாதாரண தலை சுத்தல் தான் சொல்லினார். இல்லை, நாளைக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீ ஏன் முகத்தை இறுக்கமாக வச்சிருக்க? ரிலாக்ஸ் ஆகிற.
2: நான் அம்மாவை நினச்சிலாம் டென்ஷன் ஆகலைங்க. அது நாம் வரும்போது பக்கத்து வீட்டு குடும்பமே நின்று வேடிக்கை பார்க்குதே, அவங்கள நினச்சிதான் டென்ஷனாக இருக்குது.
0: பார்த்தா பார்த்துட்டு போகிறாங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு பார்ப்பாங்க? போ, போய் வீட்டை ஓப்பன் பண்ணு.
2: என்னது, சாவி பூட்டில் போக மாட்டேன்னு?
1: பார்த்துமா, பதட்டப்படாமல் தரமா.
2: என்னங்க, இது நம்ம பூட்டே இல்லைங்க.
0: என்னது, நாம பூட்டின பூட்டு இல்லையா?
1: என்னம்மா சொல்ற?
2: யாரோ நம்ம பூட்டை உடைச்சிட்டு வேற பூட்டு போட்டு போட்டிருக்காங்க.
0: அப்படியா?
1: டேய், திருடங்கிருடம் வந்து பூட்டை உடைச்சிட்டானோ என்னமோ. முதல்ல உள்ள போய் எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு.
2: ஆமாங்க, பூட்டை உடைச்சி உள்ள போய் பீரோவை திறந்து பாருங்க.
3: வேண்டாம் வேண்டாம், பூட்டையில உடைச்சிடாதீங்க. இந்தாங்க சாவி.
2: ஹலோ, எங்க வீட்டு சாவி உங்க கையில் எப்படி வந்துச்சு? அப்படின்னா நீங்க தான் வீட்டு பூட்டை உடைச்சிங்களா?
3: ஆமா, உங்க வீட்டு பூட்டை நான் தான் உடைச்சேன், என் கையால தான் உடைச்சேன்.
2: என்ன ஒரு தைரியம், பூட்டை உடைச்சேன்னு சொல்றாங்க. நின்னு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, உடனே போலீஸ கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. போலீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி எதனால பூட்டை உடைச்சாருன்னு தெரிஞ்சுட்டு போங்க. இவர் மட்டும் பூட்டை உடைச்சிட்டு உள்ள போலேனா உங்க வீடே பத்தி எரிஞ்சிருக்கும்.
1: என்னது, வீடு எரிஞ்சு போயிருக்குமா? என்னம்மா சொல்ற?
3: ஆமாங்க, நேத்து பதட்டத்தோட எல்லாரும் ஆட்டோ ஏறி போனீங்க. நீங்க போன கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்குள்ள இருந்து கேஸ் வாசனை வர ஆரம்பிச்சது. அப்புறம்தான் பதட்டத்துல கேஸ் சரியா ஆஃப் பண்ணாம ஆட்டோ ஏறி போயிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். விட்டா 5 நிமிஷத்துல வீடு பத்தி எரிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் பூட்டை உடைச்சு தைரியமா உள்ள போய் கேஸ் சிலிண்டரை ஆஃப் பண்ணேன். நான் மட்டும் பூட்டை உடைக்காம இருந்திருந்தா உங்க வீடு பத்தி எரிஞ்சிருக்கும்.
0: பார்வதி, நீ கேஸ் ஆஃப் பண்ணலையா?
2: அப்படிதான் போல இருக்குங்க. நீங்க எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஆட்டோ வந்ததும் அப்படியே கவனிக்காம கேஸ் ஆஃப் பண்ணாம உங்க கூட ஆட்டோல ஏறி வந்துட்டேன் போல இருக்குங்க.
0: உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? வீடே பத்தி எரிஞ்சிருந்தா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன ஆகுறது?
1: உயிரை கொடுத்து பூட்டை உடைச்சு வீட்டுக்குள்ள போய் கேஸ் அணைச்சிருக்கான். ஒருவேளை இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா இவங்க குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா? இதில் உங்களுக்குள்ள வீராப்பு வேற. எப்பவுமே அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தாயும் உள்ளயமா ஒன்றுக்கு ஒன்று

0: ஆதரவா இருக்கணும். அப்பதான் காசு பணம் இல்லாட்டியும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். அதை விட்டுட்டு எதிரிகளாக பார்க்க ஆரம்பித்தோம்னா டென்ஷனில் காலம் பூராவும் கண்ட நோயை சம்பாதிக்க வேண்டியது தான்.
1: ஆமாங்க, அப்பா சொல்றதும் நூற்றுக்கு நூறு உண்மைதாங்க. கோபி அண்ணா, நீங்கள் மட்டும் எங்கள் வீட்டுக்குள்ளே தைரியமாக போய் கேஸ் ஆஃப் பண்ணலன்னா நாங்கள் குடும்பத்தோடு இன்னைக்கு நடு தெருவில் தான் நின்றுட்டுருக்கணும். உங்கள் உயிரை கொடுத்து எங்களை காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல.
2: முதல்ல நான் தான் உங்களை பார்த்து நன்றி சொல்லணும்னு இருந்தேன்.
3: நீ எங்களை பார்த்து நன்றி சொல்லணுமா? நீ சொல்றது எதுவுமே புரியலையே.
2: ரெண்டு நாளைக்கு முன்னால எங்க அப்பா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அப்போ
3: எங்க என்னது ஒரே கூட்டமா இருக்கு?
4: ஆமா ஆமா, ஒரே பெரிய கூட்டமா இருக்கு. இருங்க பார்க்கலாம், கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம். அட ஆமாங்க, ஒரு பெரியவர் யாரோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டார் போல.
3: யாரு யார் அவருன்னு தெரிஞ்சுதா?
4: யாருன்னு தெரிஞ்சா இந்நேரம் என் ஆட்டோவில் கொண்டு போய் அவரை விட்டுருப்பேன். கையில் செல்ஃபோனும் இல்லை, எந்த வித ப்ரூஃபும் இல்லை. யாரோ எவரோ பார்த்த பாவமாக இருக்கே.
3: அப்படியா? எனக்கு ஏதாவது தெரியுமான்னு பார்க்குறேன் சார். கொஞ்சம் வழி விடுங்க சார். அட இவரா?
4: ஏன் சார், உங்களுக்கு அவர் தெரியுமா?
3: ஐயோ, இவர் என் பக்கத்து வீட்டுக்காரர் தான். மகன் வீட்டுக்கு ஊர்லேருந்து வந்திருக்காரு.
4: ஓ அப்படியா, ரொம்ப நல்லதாக போச்சுங்க. இவரை பிடிச்சி தூக்குங்க, இவர் வீட்டில் கொண்டு விட்டுடலாம்.
3: இல்லை சார், மும்பையிலேருந்து எங்கள் முதலாளி வேறு வந்திருக்காரு. இன்னும் 10 நிமிஷம் நான் ஆஃபீஸில் இல்லைன்னா என் வேலையே போயிடும். அதனால் நான் உங்களுக்கு ஆட்டோ சார்ஜ் டாக்டர் ஃபீஸும் தர்றேன். பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இவரை விட்டுடுறீங்களா சார், ப்ளீஸ்
4: சார். நீங்கள் சொல்கிறது சார், நான் கொண்டு போய் விடுறத பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இவருக்கு ஏதாச்சும் அது பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும். யாராவது கூட இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும்.
3: அப்படியா, சரி. நீங்கள் எதுவும் பயந்துக்காதீங்க. இவரோட மகன் நம்பர் தர்றேன். ஒரு வார்த்தை அவர்கிட்ட நீங்களே சொல்லிவிட்டு இவர் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விட்டுருங்க. இவர் மகன் கம்பெனி பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷத்தில் அவர் ஆஸ்பத்திரி வந்துடுவார். சரியா? ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். நானே ஃபோன் போட்டு சொல்லிடுவேன். இவர் மகனுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்லைங்களே, அதுதான் சொல்ல முடியல.
4: ஓ புரியுது. ஓ அதுக்கு தான் நீங்கள் தயங்குறீங்களா? சரிங்க சார், நான் தான் பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறவன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நானே கொண்டு இவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுறேன். இவர் மகன் ஃபோன் எடுக்கலைன்னா என்ன பண்ணுறது? அதனால் உங்கள் பேரையும் ஃபோன் நம்பரையும் இந்த பேப்பரில் கொஞ்சம் எழுதி கொடுத்துட்டு போங்க சார்.
3: சரி, எழுதி தர்றேன். இந்தாங்க, இதுதான் இவர் மகன் நம்பரு, பின்னாடி எழுதிருக்கிறது என் நம்பர்.
4: சரிங்க சார், இவரை கொஞ்சம் தூக்கி ஆட்டோவில் படுக்க வைங்க.
3: ம், வாங்க.
4: சரி சரி, கொஞ்சம் பார்த்து இவரை கொஞ்சம் தூக்கி ஆட்டோவில் படுக்க வைங்க.
3: ஆ வாங்க, பிடிங்க பிடிங்க.
4: கொஞ்சம் பார்த்து கொஞ்சம்
3: மெதுவா மெதுவா.
4: தலையை நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் காலை பிடிங்க. அழுங்காமல் அழுங்காமல். ஓகே ஓகே. ஆ சரி.

0: அப்பா பாத்து வாங்கப்பா, மூசி போட்ட இடத்த நல்லா தேய்ச்சி விடுங்க.
1: சரிப்பா, வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாங்களா?
0: ஆமாப்பா, வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. சுகர் தான் அதிகமா இருக்காமா, சரியான நேரத்துல மாத்திரை சாப்பிட சொல்றாங்க. ஏன்பா, வெளியே எங்க போனாலுமே பாக்கெட்ல செல்போன் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. பாக்கெட்ல பணம் இல்லாம கூட போயிடலாம், ஆனா செல்போன் இல்லாம இனி நீ எங்கேயுமே வெளியே போகக்கூடாது. சரியா? என்னப்பா பாருங்க, யாரோ ஒரு புண்ணியமா காசையும் கொடுத்து ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து உங்களையும் சேர்த்து விட்டுட்டு போயிருக்கான். வாங்க, அந்த ஆட்டோ டிரைவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போகலாம்ப்பா.
2: சார், அந்த பெரியவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சா? இப்போ நல்லா இருக்காரா?
0: ஐயா, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்களா?
2: சார், நான் தான் சார். உங்க அப்பாவை என் ஆட்டோல ஏத்திட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு அட்மிட் பண்ணேன். உங்களுக்கு ஃபோன் பண்ண அதே ஆட்டோ டிரைவர் தங்கராஜ் தான் சார் நான்.
0: ஓ, அது நீங்க தானா? உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் சரியாகாதுங்க ஐயா. நீங்க சரியான நேரத்தில் எங்க அப்பாவை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கலன்னா எங்க அப்பாவோட நிலைமை வேற மாதிரி போயிருக்குன்னு டாக்டர் சொன்னாருங்க ஐயா. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க
2: சார். நன்றி எல்லாம் உங்க பக்கத்து வீட்டு மணிக்கு சொல்லுங்க சார். அவர் தான் ஆட்டோக்கு பணமும் டாக்டர் ஃபீஸும் கொடுத்து விட்டாரு. அது மட்டும் இல்லை, உங்க நம்பர் என்கிட்ட கொடுத்து உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னது அவர் தான் சார்.
0: மணியா?

0: ஆமா சார், அவர் தான் சார். உங்ககிட்ட கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னாரு, அவர்தான்.
1: டேய், நம்ம சிவராமன் மகன் மணிடா.
2: ஆமாப்பா, நான் யாரை எதிரியே நினைச்சனோ அந்த மணிதாப்பா இன்னைக்கு உதவி பண்ணியிருக்கான்.

0: ரோட்டில் மயக்கமாக கிடந்த எங்கள் அப்பாவை அடையாளம் கண்டு அவரை ஆட்டோவில் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சது நீங்கள் தான் ஆட்டோ டிரைவர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே உங்களை பார்த்து நன்றி சொல்லணும்னு தான் வீட்டுக்கு வந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டீங்கன்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. நானும் சரி போனவங்க திரும்பி வரட்டும்னு குடும்பத்தோடு உங்கள் வரவை எதிர்பார்த்துருந்தேன். அப்போ தான் உங்கள் வீட்டில் இருந்து கேஸ் கசியிற வாசம் வந்தது. மிகப்பெரிய அசம்பாவிதம் உங்கள் வீட்டில் நடக்கப் போகுதுன்னு தெரிஞ்சுதான் உங்கள் வீட்டு பூட்டை உடைச்சி கேஸை ஆஃப் பண்ணேன்.
1: என்னதான் மனசுக்குள்ளே நீங்கள் எதிரிகளாக நினச்சாலும் மனித அபிமானம் உங்களை சேர்த்து வச்சிருச்சு பார்த்தீங்களா?
0: இப்போ சொல்லுங்கள், முதல்ல எங்கள் அப்பாவை காப்பாற்றுற உங்களுக்கு நான் தானே நன்றி சொல்லணும்?
1: பார்த்தீங்களா, உங்கள் ரெண்டு பேர் மனசுலேயும் ஒரு பாசம் பந்தம் மனசில் மறைஞ்சிருக்கு, ஆனால் அதை வெளியே காட்ட மாட்டீங்க. இந்த உலகம் உங்களுக்கோ எங்களுக்கோ மட்டும் சொந்தம் இல்லை, நீங்கள் வாழ்கிற எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானது. வரும்போது நம்ம ஒன்றும் கொண்டு வரல, அதே மாதிரி போகும்போது இங்கேருந்து ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல, அன்பையும் பாசத்தையும் தவிர.
2: ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்கிற அந்த அழகான வார்த்தை தான் என் நினைவுக்கு வருது.
3: நாங்களும் அன்பு பாசம் கருணை உதவின்னு எதையுமே யோசிக்காம சுயநலம்தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டோம். எல்லாமே இப்பதான் எங்களுக்கு புரிஞ்சது. நீங்க சொன்ன மாதிரி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்ற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து காட்டுவோம்.

இதுவரை ஒலித்தது கூடி வாழ்வோம் நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனி. இதில் கதாபாத்திரமானோர் மணியாக தளவாய் எம் மனோகரன், பார்வதியாக எஸ் நந்தினி, கோபியாக எம் ஜெகந்நாதன், ராதாவாக எஸ் பார்வதி, சிவராமனாக எம் ஜோதி பாலசுப்பிரமணியன், ராமசாமியாக ஆர் ஜெயகோமதி நாயகம், பரிகாரம் பரமசிவமாக கே விஜயகுமார், டாக்ஸி டிரைவராக பொன் ரமேஷ்குமார்.

அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இந்நிகழ்ச்சி நமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பானது.

0: ತಗ ತಳಾಂಗ ತಗ ದಿಬ್ಬೆ ತಗ ದಿಬ್ಬೆ ತಗ ಗಿಡ ತಗ ಗಿಡ ತಗ ಜೋಡ ತಗ ಜೋಡ ತಗ ತಗ ಜೋಡತ ಕಳದಿ ತಗ ಜೋಡತ ತಳಾಂಗ ತಗ ಜೋಡತ ಆ
1: ಸಭೆಯವರ್ಗಳೇ ಪೆರಿಯವರ್ಗಳೇ ಹಿಂದೆ ಕೂತಿನೇ ಸ್ವರ್ಕುತ್ತಂ ಪೊರುಕುತ್ತಂ ಎಕ್ಕುತ್ತಂ ಇರುಪ್ಪಿನ குற்றத்தை மன்னித்து குணத்தை விட்டு கொள்ளும்படியாக மிக தாமையுடன் மண்டியிட்டு தண்டனையிட்டு கேட்டுக் கொள்கிறேன்.
2: அரசன் அரசன்

இருக்கிறது. நல்லது, அருகில் சென்று

0: இன்று ஸ்வீடன் புறப்பட்டார். புதிதாக வளர்ந்து வரும் தொழில்துறைகளில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 1,35,00,000 பேர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 11 நூற்றாண்டைச் சேர்ந்த 20 மேற்பட்ட செப்பு தகடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் ஒப்படைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மாநில நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தாவேக அரசு அமைச்சர் பதவி கொடுத்தால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணையும் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிமீர் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், ரவுனக் சௌஹான் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும், ஸ்ருதி மிஸ்ரா, இஷான் பட்நாகர் இணை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி போட்டிகள் இன்று போபாலில் நடைபெறுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கிருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திரசவனம். நேரம் 5:03. இன்னைக்கு நம்ம சித்திரசவனம் நிகழ்ச்சியில ஸ்பெஷலா என்னன்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர் எம் பிரகாஷ் நம்ம கூட இருப்பாங்க. இப்பதான் ரீசெண்டா வந்து +2 எக்ஸாம் ரிசல்ட்லாம் வந்துச்சு இல்லையா? சோ நிறைய பேர் என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பீங்க. சில பேர் டிஃபரெண்டா ஏதாவது கோர்ஸ் எடுத்து படிச்சா ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மேலாண்மை கல்லூரியில் என்ன மாதிரி படிப்புல இருக்குது, எப்படி அதுக்கெல்லாம் விண்ணப்பிக்க வேண்டும் என பல கேள்விகளுக்கு நம்ம கூட நேரலையில் சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிற எம் பிரகாஷ் அவர்களை என்னுடைய சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் வணக்கம் கூறி வரவேற்கிறேன் சார்.
3: வணக்கம் சார்.
2: ஓகே, நேர்களாக நீங்களும் உங்களுடைய கேள்விகளை வந்து கால் பண்ணியும் வாட்ஸ்அப் மூலமாகவும் சார்கிட்ட வந்து கேட்கலாம். கால் பண்ணிய நம்பர் 2312103 அல்லது 2317046 இந்த நீங்கள் கால் பண்ணலாம். வெளியூர் அல்லது மொபைல் ஃபோனில் ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம 04422 இந்த முன்னிருப்பு நம்பர் போட்டுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் 9585800103 இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய கேள்விகளை வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், முதல்ல வந்து உங்களை பற்றியும் உங்களுடைய கல்லூரியை பற்றியும் ஒரு சின்ன அறிமுகம்.
3: எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் எமது கல்லூரியின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் வந்து பிரகாஷ். நான் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம காலேஜ் பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து கோயம்புத்தூரில் பீலமேடு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்குங்க. ஸோ இந்த காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், நம்ம மத்திய அரசோட ஜவுளித்துறை அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுற ஒரு காலேஜுங்க. ஸோ நம்ம காலேஜில் டெக்ஸ்டைல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட், டெக்ஸ்டைல் அண்ட் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம். நம்ம காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, CUTN அப்படின்னு சொல்லுவாங்க, மத்திய பல்கலைக்கழகம். இது வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திருவாரூர் அப்படின்ற ஊரில் இருக்குங்க. ஸோ நம்ம காலேஜ் பார்த்திங்கன்னா அந்த யூனிவர்சிட்டியோட இணைவு பெற்றது. ஸோ அஃப்ளியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த யூனிவர்சிட்டியோட இணைவு பெற்றது. ஸோ டிகிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மத்திய பல்கலைக்கழகத்தோட டிகிரி தருவாங்க.
2: ஓகே சார், என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அதெல்லாம் படிச்சு சொல்லுங்க.
3: இப்போது நம்ம காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நம்ம காலேஜ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் அப்படின்றதுனால, ஸோ எங்கள் காலேஜில் எல்லா

0: கோர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் ஓரியன்ட் கோர்ஸ் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்டைல் அண்ட் டெக்ஸ்டைல் ஓரியன்ட் கோர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி, ஸோ ரெண்டு விதமான கோர்சஸ் இருக்குது. ஸோ யூஜி இளங்கலை படிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குங்க, பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் அப்படின்னு இருக்குது, பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைன் அண்ட் பிபிஏ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ இது மாதிரி ஒரு நாலு டிஃப்ரெண்ட் யூஜி கோர்சஸ் இளங்கலை படிப்புகள் வந்து இருக்குங்க. இது போக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பிஜி கோர்சஸ், அதாவது எம்பிஏ, எம்பிஏ இன் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ இன் அப்பேரல் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ இன் ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ இன் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ இன் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி யூஜி பிஜி மொத்தமாக ஒரு ஒன்பது ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா கோர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் அண்ட் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் ஓரியன்டாக இருக்குங்க.
1: ஓகே சார், இப்போ வந்து யூஜி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ப்ளஸ் டூவில் வந்து ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கணுமா இல்லை சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கிற ஸ்டூடெண்ட் கூட அதில் வந்து கலந்து படிச்சுக்கலாமா?
0: எலிஜிபிலிட்டி, நம்ம எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் டூவில் ஃபஸ்ட்டு குரூப், அதாவது மேக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் எடுக்கலாம், பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸுக்கும் நீங்கள் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும், அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸோ இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பேக்ரவுண்டோ உங்களுக்கு இருக்கணும். ஸோ இவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு கோர்ஸ் பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன், பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் இந்த ரெண்டு கோர்ஸை எடுக்கலாம். இல்லை நான் வந்து ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டு, நான் வெக்கேஷ்னல் ஸ்டூடெண்ட்டு. இப்போ வெக்கேஷ்னல்லையும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் குரூப் இருக்குது, நம்ம ப்ளஸ் டூவில் வெக்கேஷ்னலில் டெக்ஸ்டைல் குரூப் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுபோக எந்த ஸ்ட்ரீம் நீங்கள் வெக்கேஷ்னல் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ப்ளஸ் டூவில் ஆர்ட்ஸ் குரூப், அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு எந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்டில் ப்ளஸ் டூவில் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து பிபிஏ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் எடுக்கலாம், அப்படி இல்லைனா பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைன் எடுக்கலாம். ஸோ இது வந்து யூஜி கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி. பிஜி கோர்ஸ், சப்போஸ் நான் வந்து எம்பிஏ பண்ணணும், எம்பிஏ அப்பேரல் மேனேஜ்மெண்ட், டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா எனி டிகிரி எலிஜிபிள். ஸோ ஜென்ரலாக ஒரு எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ்க்கு என்ன எலிஜிபிலிட்டியோ அதுவே தான் இங்கேயும் இருக்குது. ஸோ சில பேர்த்துக்கு டவுட் வரும், நான் வந்து யூஜியில் வந்து டெக்ஸ்டைல் படிக்கல, அப்பேரல் படிக்கல, ரீட்டைல் படிக்கல, பட் நான் பிஜியில் எப்படி பண்ண முடியும்னு கேட்கலாம். பட் இது வந்து எம்பிஏ ப்ரோக்ராம் அப்படின்றதுனால எனி டிகிரி வந்து எலிஜிபிள் தான். நீங்கள் யூஜியில் என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் பிஜியில் வந்து எம்பிஏல எங்ககிட்ட இருக்கு அஞ்சு ஸ்பெஷலைசேஷன், டெக்ஸ்டைல், அப்பேரல், ரீட்டைல், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். இதில் நீங்கள் எந்த கோர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட வந்து சிலபஸ் இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் டெக்ஸ்டைல் படிக்காமல் நீங்கள் உள்ளே வர்றீங்க, ஒரு பிபிஏ ஸ்டூடெண்ட் வர்றாங்க, ஒரு பிஏ முடிச்சுட்டு வர்றாங்க, ஒரு பிஇ முடிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பேசிக்ஸ், டெக்ஸ்டைல்ஸோட பேசிக்ஸ்லேருந்து தான் நம்ம சிலபஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க.
1: ஓகே சார், இப்போ காலேஜ், உங்கள் காலேஜ் டெக்ஸ்டைல் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பேசிக்காக ஏதாவது ஸ்கில் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்கணுமா, இல்லை அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரி ஸ்கில்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறீங்க?
0: ஆஸ் பர் த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து உங்களுக்கு வந்து பேசிக் நாலேஜ் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, அது தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்ததுக்கப்புறம் கூட தெரிஞ்சுக்கலாம், பட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் ஒரு டெக்ஸ்டைல் பேக்ரவுண்டு, ஒரு அப்பா அம்மா இல்லை நான் உங்கள் டெக்ஸ்டைல் இருக்க ஏரியாவிலேருந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேசிக் நாலேஜ் இருக்கும். பட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும், இல்லைனாலும் உங்களுக்கு வந்து அதுக்கு தேவையான ஒரு பேசிக் ப்ரோக்ராம்ஸ், பிரிட்ஜ் கோர்சஸ், ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் வந்து கோர்ஸுக்குள்ளேயே உங்களை கொண்டு போவோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பேசிக் நாலேஜ் எனக்கு டெக்ஸ்டைலை பற்றி இருக்குது இல்லை அப்படின்றத பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை.
1: அப்போ ஃபஸ்ட் இயரே நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட் அதெல்லாம் கூட்டு போக ஆரம்பிச்சிருவீங்களா, இல்லை ஃபைனல் இயரில் தான் கூட்டு போவீங்களா?
0: இல்லை இல்லைங்க, இப்போ எங்கள் காலேஜோட இது ஒரு ஸ்பெஷலான ஒன்று, நான் ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இது எந்த காலேஜ்லேயும் இல்லாத ஒரு முறை வந்து எங்கள் காலேஜில் இருக்குது. என்னென்னா இப்போ ஒரு செமஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மூணுலேருந்து அஞ்சு இண்டஸ்ட்ரியல் விசிட் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் போகிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும், ஆனால் நம்ம காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மூணுலேருந்து அஞ்சு, அதாவது அவங்க என்ன சப்ஜெக்ட் படிக்கிறாங்களோ, எத்தனை சப்ஜெக்ட் அந்த செமஸ்டர் படிக்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு வந்து நாங்கள் இண்டஸ்ட்ரியல் விசிட் அரேஞ்ச் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி பற்றி படிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அப்போ கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். ஸ்பின்னிங் பற்றி படிக்கிறாங்க அப்படின்னா ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போவோம். ஸோ அவங்க என்ன சப்ஜெக்ட் படிக்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு வந்து நாங்கள் இண்டஸ்ட்ரியல் விசிட் அரேஞ்ச் பண்ணுறோம், மினிமம் 3 to 5. ஸோ மூணுலேருந்து அஞ்சு இண்டஸ்ட்ரியல் விசிட் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படின்றது இந்த டெக்ஸ்டைல் எஜுகேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன் அப்படின்னா புத்தகத்தோடு நம்ம படிச்சுட்டு அப்படியே

0: எக்ஸாம் எழுதிட்டு போயிட்டு போகிறது போ பாஸ் பண்ணலாம். பட் வந்து நம்ம வேலைவாய்ப்பு அப்படின்னு போகும்போது நமக்கு ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸு ஃபீல்டு நாலேஜ் வந்து நமக்கு நிறைய தேவைப்படும். ஸோ அதனால் ஸோ நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்.
1: ஓகே சார், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேர்களை நீங்களும் கால் பண்ணலாம், 2312103 அல்லது 2317046 இந்த எனக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள், அதாவது அட்மிஷன் பற்றியும் இருக்கலாம், இல்லைனா நான் டெக்ஸ்டைல் படிக்கணும்னு விருப்பப்படுறேன், எப்படி நான் உள்ளே சேரணும், காலேஜோட ஃபீச்சர் எப்படி இருக்கும், ஸ்கால்

0: அஞ்சு மணி 15 நிமிடத்தில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திரசவனம். இன்னைக்கு நம்ம சித்திரசவனம் நிகழ்ச்சியில் வந்து சிறப்பு விருந்தினர் யார் வந்திருக்காங்கன்னா, கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் எம் பிரகாஷ் வந்து நம்ம கூட இணைந்து நிறைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு வந்து பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். ஸோ அந்த வகையில் அடுத்த கேள்வி என்னன்னா, எதற்காக டெக்ஸ்டைல் அண்ட் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் படிக்க வேண்டும், இதோட ஸ்கோப் வந்து என்னவா இருக்கு சார்?
1: ரொம்ப நல்ல குவஸ்டின் சார். இப்போ டெக்ஸ்டைல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான புரிதல் வந்து நம்ம காமனாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை பொதுமக்கள்கிட்டையோ நிறைய பேர்த்துக்கு இல்லை. இப்போது டெக்ஸ்டைல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜென்ரலாக டெக்ஸ்டைல் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்ன உடனே நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கோன்னா, ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு ஜவுளி கடை, ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளோட தான் நாம் வந்து கனெக்ட் பண்ணுவோம். பட் டெக்ஸ்டைல் அப்படின்றது வந்து அது மட்டும் கிடையாது, அது ஒரு பார்ட்டு. இப்போ கார்மெண்ட்டு அப்பேரல் அப்படின்றது டெக்ஸ்டைலோட ஒரு பார்ட்டு. ஸோ டெக்ஸ்டைலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபைபர் சயின்ஸ், நீங்கள் வந்து ஒரு ஃபைபர் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு காட்டன் வந்து தெரியும், காட்டன் வந்து எங்கேருந்து வருதுன்னு தெரியும், சில்க் வந்து எங்கேருதுன்னு வருதுன்னு தெரியும், வுல் ஃபைபர் எங்கேருந்து வருதுன்னு தெரியும். ஆனால் பாலியஸ்டர், விஸ்கோஸ் ரயான், ஸோ இந்த மாதிரி நைலான், இந்த ஃபைபர்லாம் எங்கேருந்து வருது, எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஸோ இந்த ஐடியா வந்து நமக்கு இருக்காது. ஸோ நம்ம கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபைபர் மேனுஃபேக்சரிங், எப்படி வந்து ஒரு ஃபைபர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதோட ப்ராப்பர்ட்டிஸை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், இப்போ இது வந்து ஃபைபர் சயின்ஸில் வரும். அதுக்கப்புறம் ஃபைபரை எப்படி யானாக கன்வெர்ட் பண்ணுறது, ஃபைபர் டு யான் கன்வர்ஷன், யான் டு ஃபேப்ரிக் கன்வர்ஷன், ஸ்பின்னிங், வீவிங். ஃபேப்ரிக் கன்வர்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபேப்ரிக் இருக்குது. இப்போ நம்ம வந்து அவுட்டர் வியரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓவன் ஃபேப்ரிக், அதாவது தறியில் நெசவு செஞ்ச துணியனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிட்டட் ஃபேப்ரிக், நம்ம இன்னர் வியர்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிட்டட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறோம், அப்போ அந்த ஃபேப்ரிக் எப்படி யூஸ் பண்ணுறாங்க. அதுபோக நான் ஓவன் அப்படின்ற ஒரு ஃபேப்ரிக் இருக்குது, பாண்டட் ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபேப்ரிக்கெல்லாம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இதை பற்றி வரும். அதுக்கப்புறம் ஃபேப்ரிக், இது ஒரு டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் கார்மெண்ட் கன்வர்ஷன், இந்த ஃபேப்ரிக்கை வந்து நீங்கள் கார்மெண்ட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறீங்க, அப்படி கார்மெண்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபேப்ரிக்கை எப்படி நீங்கள் டை பண்ணுறீங்க, பிரிண்ட் பண்ணுறீங்க, எப்படி கலரிங் வந்து நமக்கு எஃபெக்ட் வந்து நம்ம அதுக்கு கொடுக்குறோம், சர்ஃபேஸ் என்ரிச்மெண்ட் எப்படி பண்ணுறோம், அதோட புறத்தோற்றத்தை எப்படி வந்து நம்ம மாற்றுறோம், ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து உங்களுக்கு வந்து டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட். இப்போ டெக்ஸ்டைல் அப்படின்றது ஏன் படிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்னதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு கீழே இருக்கு. ஜென்ரலாக டெக்ஸ்டைல்னா டெக்ஸ்டைல் படிச்சுட்டு நீ ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் வேலை பார்க்கறது எதுக்கு, டிகிரி படிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து மக்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு இருக்கு. பட் டெக்ஸ்டைலுக்கு கீழே வந்து இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. இப்போ இந்திய லெவல்லையும் சரி, உலக அளவுலையும் சரி, அக்ரிகல்ச்சரல் நம்ம வேளாண்மைக்கு அடுத்தபடியாக வேலைவாய்ப்புகளை அதிகமாக கொடுக்குற ஒரு துறை பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ நம்ம இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேலே வேலைவாய்ப்புகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உருவாகிக்கிட்டே இருக்குது. இன்னும் நீங்கள் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரி டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் அதிகமாக இருக்க ஊரில் போய் ஒரு கம்பெனியில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியில் ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, அந்த 100 மேனேஜ்மெண்ட் லெவலில், நான் சொல்கிறது வந்து லேபர் லெவலில் இல்லைங்க, மேனேஜ்மெண்ட் லெவலில். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் லெவலில், சூப்பர்வைசர் லெவலில் நீங்கள் இருக்கிறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் தான் வந்து ஒரு டெக்ஸ்டைலில் படிச்சுட்டு வேலை செஞ்சிட்ருப்பாங்க. பேலன்ஸ் இருக்க 90 பேர் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதோ டிகிரியெல்லாம் படிச்சுட்டு டெக்ஸ்டைலில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பெரிய ரீசன் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து டெக்ஸ்டைல் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிடையாதுங்க. ஸோ காலேஜஸும் ரொம்ப கம்மி. யூனிக் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுற காலேஜஸ் வந்து, டெக்ஸ்டைலை பற்றி ஆஃபர் பண்ணுற காலேஜஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் டெக்ஸ்டைலுக்கான வேலைவாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து டெக்ஸ்டைல் படிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்டைலை படித்தா நமக்கு வந்து 100% வந்து வேலைவாய்ப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக டெக்ஸ்டைல் படிக்கலாம். மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இது, இப்போ நாங்கள் எதுக்கு இதையும் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு அதை வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் வந்து நமக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் டெக்ஸ்டைல் ப்ளஸ் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் இந்த ப்ரோக்ராம்ஸை ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த கோர்ஸ் எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, இந்த கோர்ஸ் படித்தா நமக்கு கம்பல்சரி

0: 100% வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இது வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வேர்ல்டு வைடு இருக்குது, இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடு இருக்குது.
1: ஓகேங்க சார், பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. இப்போ டெக்னாலஜி வந்து ரொம்பவே க்ரூம் ஆகிட்டு வருது இல்லைங்களா, அது இல்லாமல் ஏஐ வந்து இல்லாத இடமே கிடையாது. உங்களோட டெக்ஸ்டைல் ஃபீல்டில் ஏஐயோட ஆதிக்கம் எப்படி இருக்கும் வருங்காலத்தில், அதனால ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஜாப் வந்து பாதிக்குமா?
0: கண்டிப்பாக இல்லைங்க, ஏன்னா ஏஐ வந்து அஃபெக்ட் பண்ணும், ஓரளவுக்கு அஃபெக்ட் பண்ணும். பட் இது வந்து என்னென்னா ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல், அது பர்டிகுலராக டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில். ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்ஸை வந்து நம்ம வந்து இல்லாமல் ஃபுல்லாக வந்து ஒரு ஏஐ டெக்னாலஜி வச்சு பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பெர்ஃபெக்ஷன், ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு நிறையா தேவைப்படுது டெக்ஸ்டைலில். அதனால ஏஐயோட அஃபெக்ட் இருக்குது, பட் அதை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நாங்கள் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எந்தெந்த இடத்துலலாம் என்னால் வந்து மேன் பவரை வந்து நாங்கள் பெருசாக யூஸ் பண்ண முடியலையோ, ஸோ அங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த ரோபோட்டிக்ஸ், ஏஐ, ஸோ இந்த டெக்னிக்ஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஈவன் இதை நாங்கள் வந்து சிலபஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி 4.0 பற்றியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றியும், ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இதையும் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இன்னும் சொல்லக்கு கிளியராக சொல்ல போனால் பிபிஏ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸே வந்து நாங்கள் இதுக்காக இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். ஏன்னா டெக்ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா, டெக்ஸ்டைலில் மட்டும் கிடையாது, இப்போ ஜென்ரலாகவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியாவாக இருக்குது. இப்போ இந்த டெக்ஸ்டைல்லையும் எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோட தேவை வந்து இருக்குது. இப்போ இதுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் புதுசாக ஒருத்தர் படிச்சுட்டு வந்து வர்றதுக்கு, எங்கள் டெக்ஸ்டைலோடையே கம்ப்யூட்டர் சயின்ஸை சேர்த்து படிச்சுட்டு வந்தால் இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்காக இதுக்காகவே ஒரு கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸ் வந்து பிபிஏ டெக்ஸ்டைல் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்டைல் கண்டென்ட் இருக்கும், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கண்டென்ட் இருக்கும், இப்போ நம்ம சொல்கிற ஏஐ டேட்டா அனலைசிஸ் இந்த கண்டென்ட்டும் வந்து உங்களுக்கு இருக்கும்.
1: ஓகே சார், இன்னும் தொடர்ந்து பேசலாம், நிறைய கேள்விகள் என்கிட்ட இருக்குது. ஒரு பாடலுக்கு அப்புறம்

0: 5:28 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திரசமானம். சார், இப்போ வந்து போன கொஸ்டின்ல வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்க, ஸோ நிறைய கோர்ஸ் பற்றி சொன்னீங்க, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்கு அதை சொல்லுங்களேன்.
1: ஓகேங்க சார். இப்போது நம்ம யூஜியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 4 ப்ரோக்ராம் சொன்னேன், டெக்ஸ்டைல், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைன், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். அதேமாரி பிஜியில் பார்த்தீங்கன்னா 5 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, டெக்ஸ்டைல் அப்பேரல் ரீட்டைல், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் அண்ட் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ இதில் மேஜராக என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட் வந்து டெக்ஸ்டைல் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டெக்ஸ்டைல் அப்படின்றது என்ன அப்படின்னா கன்வென்ஷனல் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பழைய முறையில் நம்ம உற்பத்தி பண்ணுறது. ஸோ பழைய முறையில் நம்ம என்ன உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற இப்போ ஆடைகள், இந்த கிளாத்திங்ஸு, அப்பேரல், கார்மெண்ட்ஸு, இது வந்து நம்ம ஒரு பழைய முறைப்படி ட்ரெடிஷ்னலாக நம்ம ரொம்ப வருஷமாக இதைத்தான் ஃபாலோ பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது இதை பற்றி படிக்கிறது வந்து டெக்ஸ்டைல், அப்பேரல், ஃபேஷன் டிசைன், இதெல்லாமே வந்து இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்மெண்ட் அண்ட் அப்பேரல் இண்டஸ்ட்ரி, கிளாத்திங், இது ரிலேட்டடான கோர்சஸாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைபர்லேருந்து எப்படி வந்து ஒரு ஃபைபர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, யான் மேனுஃபேக்சரிங், ஃபேப்ரிக் மேனுஃபேக்சரிங், டையிங், பிரிண்டிங், அதுபோக அவங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோர்சஸும் இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து எப்படி ரன் பண்ணுறது, ஒரு இண்டஸ்ட்ரி வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, சப்போஸ் அவங்க வந்து ஒரு டெக்ஸ்டைல் கூட்ஸ் பண்ணுறாங்க, அந்த கூட்ஸை வந்து எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இப்போ ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு வந்து நீங்கள் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்னென்ன வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஷிப்பிங் பண்ணணும்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கையில் இருக்கணும், என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் கோர்ஸ்லையும், டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைன் கோர்ஸ்லையும் இருக்கும். ஸோ இது இதோட மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏல இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா யூஜி கோர்ஸில் இருக்கும். சேம் இதே கண்டென்ட்டோட மேனேஜ்மெண்ட், அந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஸோ அந்த ப்ராடக்டை வந்து எப்படி வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறது, அந்த இண்டஸ்ட்ரி பற்றி மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்கிறது வந்து எம்பிஏ டெக்ஸ்டைல், எம்பிஏ அப்பேரல், எம்பிஏ ரீட்டைல். ஸோ இந்த மூணு கண்டென்ட்டு வரும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்

மெடிக்கல் டெக்ஸ்டைல் அப்படின்ற ஒரு கோர்ஸ் வந்து நம்ம யூஜிலையும் ஆஃபர் பண்ணுறோம், பிஜிலையும் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைலை பற்றி இப்போ சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிபார்ட்மெண்ட். இப்போ நம்ம கரண்ட்டாக இப்போ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் இல்லாமல் கோவிடுக்கு அப்புறம், நம்ம கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மெட்டீரியல்ஸோட தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ நீங்கள் கோவிட் டைமில் என்ன பண்ணோம்னா, நம்ம ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க்கு தான் நாங்கள் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்னா என்னென்னா, நம்ம கார்மெண்ட்டாக யூஸ் பண்ணாமல், அப்பரலாக யூஸ் பண்ணாமல், ஒரு அழகுக்காக யூஸ் பண்ணாமல், ஒரு டெக்னிக்கல் பர்ஃபார்மன்ஸ், ஒரு பர்டிகுலர் எண்ட் யூஸ்க்காக, ஒரு குறிப்பிட்ட யூசேஜுக்காக நம்ம பண்ணுறது தான் வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃபேஸ் மாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யாருமே வந்து அழகுக்காக பார்த்தா ஒரு அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம யாருமே அந்த கோவிட் டைமில் நம்ம யூஸ் பண்ணல. ஸோ அப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னா, நம்மளை வந்து எந்த கிருமியும் வந்து கோவிட் வைரஸ் வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கணும், அதே சமயத்தில் நம்மகிட்ட இருந்தும் அந்த கோவிட் வைரஸ் வந்து வெளியே ஆட்டையும் போகக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம அந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைலுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 12 துறைகள் இருக்குது, 12 செக்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஃபேஸ் மாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெக்னிக்கல் டெக்ஸ்டைலுக்கு கீழே மெடிக்கல் டெக்ஸ்டைல். ஸோ இந்த மெடிக்கல் டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக மெடிக்கல் டெக்ஸ்டைலில் ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற பேண்டேஜஸ்லேருந்து, வூண்ட் ட்ரெஸ்ஸிங்ஸ்லேருந்து, சூச்சர் த்ரெட், நம்ம காய ஏதாவது காயில் வந்து வெட்டு விழுந்துச்சு அப்படின்னா அந்த வெட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு, ஸோ அந்த த்ரெட்டு சூச்சர் த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த த்ரெட்டு முதல் கொண்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் மெட்டீரியல்ஸ் தான். இது ஒரு எக்ஸாம்பிள் மெடிக்கல் டெக்ஸ்டைல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டெக்ஸ்டைல். ஸோ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ், நம்ம ஆட்டோமொபைல்ஸில் யூஸ் பண்ணுற டெக்ஸ்டைல். நம்ம இப்போ எல்லாருமே வந்து கார், எல்லாத்து வீட்லேயும் கார் இருக்குது. இப்போ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட் வந்து ஒன்று இருக்குது. ஸோ ஏர் பேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஏர் பேக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்டைல் மெட்டீரியல். ஸோ ஒரு நைலான் ஃபைபரில் பண்ணின ஒரு ஓவன் டெக்ஸ்டைல் மெட்டீரியல், ஒரு நெசவு பண்ணின ஒரு துணி தான் வந்து அந்த ஏர் பேக். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காரில் டயரில் பார்த்தீங்கன்னா டயர் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த டயரோட ஷேப்பை கொடுக்கறதுக்கும், அந்த டயருக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கும் இந்த டெக்ஸ்டைல் மெட்டீரியல் தான் பயன்படுது. ஸோ நாம் என்ன நினைப்போம்னா, டயர் அப்படின்னா அதில் ரப்பர் இருக்கும், ஆல்கனைஸ்டு ரப்பர் இருக்கும், ஏதோ ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு. பட் அது கூட அந்த டயருக்கான ஷேப்பையும் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கறது வந்து இந்த டெக்ஸ்டைல் மெட்டீரியல் தான். ஸோ இந்த மாதிரி நிறையா இடத்துல வந்து டெக்ஸ்டைல் வந்து நம்ம அழகுக்காக இல்லாமல் டெக்னிக்கல் பர்ஃபார்மன்ஸில் யூஸ் பண்ணுறோம். இன்னும் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம். ஒரு இன்னும் அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர் ஜிஹெச் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இப்போ நம்ம ஜென்ரலாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பஸ் ஸ்டாண்டு இருந்துச்சுன்னா அங்கே நிலர்கூடை மாதிரி ஒரு ஷெட்டு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ நம்ம கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, அது நிறைய பேர் கவனிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்டைலில் பண்ண ஒரு ஃபேப்ரிக், இது வந்து கெனோபைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஒரு எர்த்குவேக் வருது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொலாப்ஸ் ஆனாலும் நமக்கு வந்து பெரிய லெவலில் வந்து மக்கள் மேலே அங்கே கீழே இருக்கிறவங்களுக்கு எதுவும் பாதிப்பாகாது. ஸோ இந்த மாதிரி நிறையா டெக்னிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுற டெக்ஸ்டைல்ஸை தான் நம்ம டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசும் சரி, மத்திய அரசும் சரி, ஸோ ரெண்டு கவர்மெண்ட்டுமே வந்து இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நிறையா ஃபண்டிங்ஸு, என்டர்பிரனர்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஃபண்டிங்ஸ் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதேமாதிரி எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட், காலேஜஸில் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் கோர்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஃபண்டு தராங்க. ஸோ இந்த அந்த அளவுக்கு வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியாவாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு பேசிக் ப்ராடக்ட், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஃபேஸ் மாஸ்க்கு, நாப்கின்ஸு, இதெல்லாமே டெக்னிக்கல் டெக்ஸ்டைல். இதெல்லாம் நம்ம ஊரில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஆனால் ரொம்ப ஹையரெண்டு ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சர்ஜரிஸில் யூஸ் பண்ணுற டெக்ஸ்டைல் மெட்டீரியல்ஸு, டயாலிசிஸில் யூஸ் பண்ணுற டெக்ஸ்டைல் மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் தான் பண்ணுறோம். பட் அதை வந்து நம்ம இந்தியாவிலேயே வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும், இந்தியன்ஸ்க்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், இங்க இருக்கிறவங்க அதுல என்டர்பிரனரா மாறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் கோர்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, மத்திய அரசும் சரி, இவங்க வந்து ஃபினான்சியலா நமக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. நீங்க ஒரு அதுல ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து லோன்ஸ், ஸோ இந்த மாதிரி சப்சிடிஸோட லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய டிபார்ட்மெண்ட். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டும் இது. ஏன்னா இப்போ வளர்ந்து வந்து இப்போ தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த டைமில் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா ஈஸியாக அதில் வந்து சைன் ஆகலாம்.

0: இது வந்து டெக்னிக்கல் டெக்ஸ்டைல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபிஏ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எந்த அளவுக்கு இந்த கோர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம டெக்ஸ்டைலோட எனக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் நிறைய இடத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸோட அப்ளிகேஷன்ஸ் ஏஐயோட அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய எனக்கு தேவைப்படுது. அப்போ அதெல்லாம் வந்து நான் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா என்னால் இந்த கோர்ஸ்னால பண்ண முடியும். ஸோ இந்த பிபிஏ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்டைல் கண்டென்ட் இருக்கும், ப்ரோக்ராமிங், டேட்டா அனாலிசிஸ் இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு நிறையா வரும். இப்போ இது இதே கோர்சஸ் அப்படியே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா பிஜியில் இருக்குது. ஸோ இந்த பிஜிலையும் அதே மாதிரி இப்போ எப்படி நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, ஒரு ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி, ஒரு வீவிங் இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரியை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அங்கே ப்ராடக்டை ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராடக்டை எப்படி வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, எங்கெங்கெல்லாம் ரிசோர்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸில் வந்து நம்ம எதுக்கு எங்கே படிக்கிறோன்னா எம்பிஏ டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டில் படிப்போம். ஸோ அதே மாதிரி கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியை பற்றி, கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியோட மேனேஜரியல் ஸ்கில்ஸை பற்றி படிக்கிறது வந்து எம்பிஏ அப்பேரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்லி வந்து சேல்ஸ் ரீட்டைல் இதை பற்றி படிக்கிறது வந்து ரீட்டைல் மேனேஜ்மெண்ட். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் ப்ராடக்ட்ஸை பற்றி அதோட மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்கிறது பார்த்தீங்கன்னா எம்பிஏ டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி பிபிஎல் எப்படி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் இருக்கோ அதே கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் லெவலில் பிஜி லெவலில் நம்ம எம்பிஏ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்டைலாக நம்ம ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து அழகுக்காக யூஸ் பண்ணுறோம், இன்னொன்று டெக்னிக்கல் ஒரு டெக்னிக்கல் எண்ட் யூஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அழகுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு சில செட் ஆஃப் கோர்சஸ் நம்மகிட்ட இருக்குது, டெக்னிக்கல் சைடு யூஸ் பண்ணுறதுக்கு சில செட் ஆஃப் கோர்சஸ் நம்மகிட்ட இருக்குது.
1: ஓகே சார், இப்போ வந்து கோர்ஸ் பற்றி நிறைய டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க. இப்போ வந்து இந்த கேட்டிருக்க ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் படிக்கணும், எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பின்தங்கிய மாணவனாக இருந்தால் ஸ்காலர்ஷிப் பற்றி எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஆ, கண்டிப்பாக. இப்போது நம்ம ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ நமக்கு வந்து ரெண்டு விதமான பெனிஃபிட் இருக்குது நம்ம காலேஜில் படிக்கிறதுனால. ஏன்னா நம்ம காலேஜ் இருக்கிறது கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில், பட் காலேஜோட மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால் நமக்கு என்ன என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பும் நமக்கு அவைல் பண்ணிக்கலாம், அதேமாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பும் நம்ம அவைல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நேஷ்னல் லெவல் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வித்யாலட்சுமி போர்ட்டல் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் டைரக்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். லோன் வாங்கணுன்னாலும் நீங்கள் அந்த வித்யாலட்சுமி போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கம்யூனிட்டி சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே கொடுத்துருது. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் ஃபெசிலிட்டியும் நம்ம எடுத்துக்கலாம். இது போக நம்ம காலேஜில் இன்னொரு யூனிக்னஸ் இருக்குது ஸ்காலர்ஷிப்பில், அது என்ன அப்படின்னா கைத்தறி நெசவாளர்களுக்கான ஸ்காலர்ஷிப். இப்போ இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த ஏன்னா எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப் நிறைய பேர்த்துக்கு தெரியும், பட் இந்த ஸ்காலர்ஷிப் இருக்கிறது தெரியறதில்ல. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம காலேஜில் டெக்ஸ்டைல் படிக்கணும். ஸோ அந்த டெக்ஸ்டைல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப். அது கொடுக்கறது யார் பார்த்தீங்கன்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல், நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் வந்து. இப்போ நீங்கள் நம்ம காலேஜில் நீங்கள் டெக்ஸ்டைல் கோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் அப்பாவோ அம்மாவோ அந்த ஸ்டூடெண்ட்டோட அப்பாவோ அம்மாவோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒரு கைத்தறி சங்கத்தில் கூட்டுறவு சங்கத்தில் அவர் வந்து மெம்பராகவும் இருக்கணும், அப்பாவோ அம்மாவோ மெம்பராக இருக்கணும். அவங்களுக்கு வந்து பேட்ச் ஆன் கார்டு ஒரு அடையாள அட்டை வந்து அவங்களுக்கு இருக்கும். அந்த கார்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப் டு 2 lakhs 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் வந்து தராங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து மற்ற எங்கேயுமே இல்லாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம காலேஜில் இருக்குது. இது வந்து நெசவாளர் கைத்தறி நெசவாளர் குடும்பத்தினருக்கு மட்டும்தான். ஸோ அந்த மாணவர்கள் வந்து அவங்களோட அப்பாவோ அம்மாவோ அந்த கூட்டுறவு சொசைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மெம்பராக இருக்கணும். அந்த அடையாள அட்டையை வச்சு தான் நம்ம இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு லெவல்லையும் சரி அகில இந்திய லெவல்லையும் சரி நம்ம எல்லா ஸ்காலர்ஷிப்பும் நம்ம வந்து அவைல் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மகிட்ட இருக்குது. அதுக்கு எல்லா கைடன்ஸும் நமக்கு அதுக்குன்னே அகாடமிக் செக்ஷன் இருக்குது, அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணுவாங்க.
1: ஓகே சார், இன்னும் நிறைய பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறம்.

0: இதற்கு சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி இடம்பெறும்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: அஞ்சு மணி 45 நிமிடத்தில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி சித்திரசவனம். சார், வந்து நிறைய கோர்ஸ் பத்தி சொல்லிட்டீங்க, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, வேலை வாய்ப்பு பத்தி சொல்லிட்டீங்க. இப்போ புதுசாக உள்ள ஒரு ஸ்டூடெண்ட், இந்த காலேஜ் எப்படி இருக்கும் தெரியாது, அதோட லேப் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கும் தெரியாது, கேண்டீன் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கும் தெரியாது, உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் தெரியாது, நம்ம சேஃப்டியாக இருக்கலாம், ஒரு பொண்ணுங்கனா உள்ள நமக்கு சேஃப்டி இருக்காத முக்கியம். ஸோ உங்களுடைய காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த சிறப்பு அம்சங்கள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: ஓகே சார், இப்போது நம்ம காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் லேப் ஃபெசிலிட்டி பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், அந்த டெக்ஸ்டைல் சப்ளை செயின், ஒவ்வொரு டெக்ஸ்டைலில் இருக்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், இப்போ ஃபைபர் சயின்ஸு, ஸ்பின்னிங், வீவிங், நிட்டிங், ஸோ இந்த அவ்வளவுக்கும் நமக்கு வந்து செப்பரேட் செப்பரேட் லேப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பின்னிங், உங்கள்கிட்ட ஒரு ஃபைபர் இருக்குது, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், அந்த ஃபைபரை வந்து நீங்கள் யானை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. ஸோ நம்மக்கிட்ட அந்த கம்ப்ளீட் செட்டப், ஒரு ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரியில் என்ன செட்டப் இருக்குமோ அதே செட்டப் நம்ம லேபில் வந்து மினியேச்சர் மாடலாக நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அதில் அந்த ஃபைபரை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு யானாவே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நான் யானை எங்கிட்ட இருக்குது, நான் இதை வந்து ஃபேப்ரிக்காக கன்வெர்ட் பண்ணணும், ஒரு ஓவன் ஃபேப்ரிக்கா இல்லை நிட்டர் ஃபேப்ரிக்காக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லேப் ஃபெசிலிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்து வீவிங் லேப் இருக்குது, அதே மாதிரி நிட்டிங் லேப் இருக்குது. ஸோ இந்த லேபில் நீங்கள் வந்து ஃபேப்ரிக்கை, நீங்கள் யானை வந்து ஃபேப்ரிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கார்மெண்ட் கன்வர்ஷன், டையிங்க்கு, பிரிண்டிங்க்கு, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து தனித்தனியான ஆய்வகங்கள் நம்ம லேபரேட்டரிஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி ஃபேஷன் ஸ்டூடியோ இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ நீங்கள் வந்து ஒரு கார்மெண்ட் வந்து டிசைன் பண்ணணும், அதை வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு டம்மி மேலே நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும், ஸோ அது அந்த அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ஸோ அதுக்காக நம்மக்கிட்ட வந்து ஸ்பெஷலாக ஃபேஷன் டிசைன் ஸ்டூடியோ அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். அதுபோக டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் லேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன டெக்னிக்கல் டெக்ஸ்டைலில் நிறைய ப்ராடக்ட் சொன்னேன் இல்லைங்களா, இந்த டயர் கார்டு, ஏர் பேக்கு. ஏர் பேக் நம்ம நிறைய பேர் வந்து காரில் எழுதியிருக்கோம், ஆனால் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், ஏன்னா அது ஆக்சிடென்ட் ஆனால் தான் அந்த ஏர் பேக் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த ஏர் பேக் எப்படி இருக்குது இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த ப்ராடக்டெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான ப்ராடக்டெல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் வந்து அதை வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி, ஸோ இதில் என்னன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் உங்களுக்கு லைவில் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் ரன் பண்ணி ப்ரொடக்ஷனே எடுக்க முடியும். ஸோ அந்த லெவல், அந்த லெவலில் வந்து நம்ம லேபரேட்டரிஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் இது வந்து லேபை பற்றினது. ஸோ இது போக நீங்கள் கேட்ட ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், இப்போ நம்மக்கிட்ட வந்து கிரவுண்டு, ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதுபோக 24 hours வந்து செக்யூரிட்டி. ஸோ நம்ம காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா மெயினில் இருக்குது, நம்ம அவினாசி ரோட்டில் பீலமேடு மெயினில் இருக்குது. ஸோ நமக்கு சேஃப்டி இஷ்யூ எதுவும் இருக்காது, நம்ம வந்து 24 hours செக்யூரிட்டி இருக்காங்க. அதுபோக சிசிடிவி சர்வைலன்ஸ் வந்து கம்ப்ளீட் காலேஜ் த்ரோ அவுட் ஏரியா வந்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது. அதுபோக வைஃபை, நம்ம வந்து எனி டைம் 24 hours நீங்கள் வந்து வைஃபை யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம காலேஜில் அவைலபிள் இருக்குது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒர்க் ஷாப்ஸு, கெஸ்ட் லெக்சர்ஸு, செமினார்ஸு, ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவைல் பண்ணுறோம். அதாவது அவங்க என்ன சப்ஜெக்ட் படிக்கிற, எப்படி இண்டஸ்ட்ரியல் விசிட் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட் போனதுக்கப்புறம் அந்த அந்த ஃபீல்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்க வந்து கெஸ்ட் லெக்சர் கொடுக்குறாங்க. இது வந்து ரெகுலராக நடந்துகிட்ருக்கும். இது போக இன்னொரு ஹைலைட் நம்மகிட்ட இருக்குது, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் செமினார் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸில் சில பேர் வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கான்செப்டை வந்து மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கான பிளாட்ஃபார்மையும் நாங்கள் தரோம். ஸோ எவ்ரி வீக் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிக்கு ஒரு நாள், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நாள் வந்து நாங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். ஸோ அந்த டைமில் அவங்க என்ன பண்ணலான்னா, ஸோ அவங்க இப்போ கரண்ட்டில் இருக்க டெக்ஸ்டைல், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் ரிலேட்டட் டாபிக்ஸை அதை வந்து அவங்க வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது, அந்த ஆடிட்டோரியத்தில் அவங்க வந்து ப்ரெசன்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் தரோம். ஸோ இது போக ஸ்டடி டூர், நேஷ்னல் லெவல் ஸ்டடி டூர், நம்ம இந்தியா லெவலில் ஸ்டடி டூர் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். இயர்லி, அதாவது ஒரு கோர்ஸுக்கு 3 years படிக்கிறாங்கன்னா அந்த 3 years ஒன் டைம் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். அதே மாதிரி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அந்த 2 years வந்து ஒரு ஃபாரின் ஸ்டடி டூர் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருக்க ஃபெசிலிட்டிஸ் சார். இதில் இன்னும் ரொம்ப நமக்கு இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, நம்ம என்ன கோர்ஸ் படித்தாலும் எங்கே போய் படித்தாலும் ஃபைனலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பிளேஸ்மெண்ட். ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 100% வந்து நம்ம கொடுக்குறோம்.

0: ஸோ அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து அரியர் இல்லாமல் இருக்கணும். அரியர் இல்லாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ எவ்ரி இயர் வந்து கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட் எங்களுக்கு வேணும்னு கேட்டு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ அதுதான் இருக்குது. ஸோ 100% வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் நம்ம காலேஜோட ஃபெசிலிட்டிஸ் சார்.
1: ஓகே சார், இப்போ பிளேஸ்மெண்ட்னு சொன்னீங்க, இந்த பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி சார், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்து இருக்குமா, இல்லை தமிழ்நாட்டில் வேறு, இல்லை இந்தியாவில் அந்த வேறு பக்கம் கூட நீங்கள் பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா மல்டிநேஷனல் கம்பெனிக்கு?
0: ஆ எஸ் சார், நாங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஏன்னா இது வந்து இந்த கோயம்புத்தூர் சுற்றி இருக்க ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டெக்ஸ்டைல் ஏரியா. ஸோ அதனால தான் நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின் சவுத் இந்தியா அப்படின்ற நேமே வந்துச்சு. ஸோ இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் இது போக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க டெக்ஸ்டைல் ஹப் வந்து இது ஒன்று. இது போக ஆல் இண்டியா லெவலில் வந்து நிறையா டெக்ஸ்டைல் ஏரியாஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சூரத்து, டெல்லி, ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து நிறையா டெக்ஸ்டைல் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆல் ஓவர் இந்தியா இப்போ நிறைய எம்என்சி கம்பெனிஸ்லேயும் வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஒன்லி வந்து தமிழ்நாடு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணல. ஏன் அப்படின்னா எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா லெவலில் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம காலேஜுக்கு அட்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல் இண்டியா லெவல் என்ட்ரன்ஸ் வந்து சியூஇடி அப்படின்னு சொல்லுவோம், கியூட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எழுதி அட்மிஷன் வர்றதுனால நமக்கு அட்மிஷனே வந்து த்ரூ அவுட் இந்தியா இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ அவுட் இந்தியா, பேன் இண்டியா நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம்.
1: ஓகே சார், இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொன்னீங்க, இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் உள்ளவரா, அவரும் அவரும் என்ட்ரன்ஸ் எழுதணுமா, இல்லை ஒரு நேஷனல் லெவல் மெடல் வச்சுக்கிறாரு?
0: கண்டிப்பாங்க,
1: அவருக்கும் என்ட்ரன்ஸ் எழுதி
0: எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் வந்து கம்பல்சரி. ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் என்ட்ரன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நேஷனல் லெவல். ஸோ இது வந்து நம்ம சியூஇடின்னு சொல்லுவோம், காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. இது வந்து இந்தியா லெவலில் இருக்க எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ்க்கு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க காமனாக. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் நீங்கள் அப்பியர் ஆகிட்டு அதுலேருந்து சென்ட்ரல் த்ரூ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட சமத் போர்ட்டலில் அப்ளை பண்ணி அங்கேருந்து நீங்கள் நம்ம காலேஜில் அட்மிஷன் பண்ணலாம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், அந்த எக்ஸாம் நான் அப்ளை பண்ணலை எழுதலை அப்படின்னா நாங்கள் எஸ்விபி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு நாங்கள் ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸாமில் நீங்கள் அப்பியர் ஆகிட்டு நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம்.
1: ஓகே சார், இன்னும் நிறைய பேசலாம், ஒரு பாடலுக்கு அப்புறம்.

0: நேரம் 5:57 நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சி வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு யாருமே நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சார் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவாக ஒரு கேள்வி இருக்குங்க சார். என்னன்னா இப்போ எலிஜிபிலிட்டி சொல்லிட்டீங்க, என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும், என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது, உள்ளே வந்தால் கண்டிப்பாக நாங்கள் வேலை வாய்ப்புலாம் ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படி சொல்லிட்டீங்க. இப்போ கேட்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஒரு ஆசை வரும், ஐயோ இந்த காலேஜ் நம்மளும் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரும். அந்த ஆசை நீங்கள் தூண்டி விட்டுட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா எந்த மாதிரி காண்டாக்ட் சார், எங்கள் லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குது, யாரை காண்டாக்ட் பண்ணி, ஃபோன் நம்பர் எது இருக்குங்களா இல்லை மெயில் ஐடி எது இருக்குங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க.
1: ஓகே சார். ஸோ இப்போ நான் நம்ம காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் அவினாசி ரோடில் பீலமேட்டில் இருக்குங்க. பீலமேட்டில் மெயின்லேயே இருக்குது, நீங்கள் தேடவே வேண்டியதில்ல. நம்ம காலேஜ் பஸ் ஸ்டாப்பே நம்ம காலேஜில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே இறங்கிக்கலாம். நியர் ஃபன்மால், ஃபன்மால் பக்கத்தில் நம்ம காலேஜ் இருக்குங்க. நீங்கள் வந்து அட்மிஷனுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா நேராக வந்து நீங்கள் அட்மிஷன் போடலாம். டைரெக்டாக வந்துட்டு என்ட்ரன்ஸ் அப்பியர் ஆகிட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். இல்லை என்னால் வர முடியல, நான் லாங்கில் இருக்கேன், நான் வந்து ஆன்லைனில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் காலேஜோட வெப்சைட் www.svpistm.ac.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி நாங்கள் அதுலேயே வந்து எங்களுக்கு ஒரு மெயில் ஐடி இருக்கும், admissions@svpitm.ac.in அப்படின்ற ஒரு மெயில் ஐடி இருக்கும். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா ஸோ உங்கள் அப்ளிகேஷனை நாங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து நீங்கள் மொபைல்லையோ இல்லை சிஸ்டம்லேயோ லேப்டாப்லேயோ நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் அப்பியர் ஆகிட்டு அதுக்கப்புறமா காலேஜ் ஜாயின் பண்ண வந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட்டு கூட நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வீட்டிலருந்தே பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் காலேஜை வந்து நீங்கள் பார்க்கணும், தூரத்துலேருந்து உங்கள் வீட்டில் இருக்கீங்க ஆனால் காலேஜை வந்து என்னால் வர முடியல, பட் காலேஜை பற்றி பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம வெப்சைட் போனீங்க அப்படின்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நம்ம காலேஜில் வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம், கெஸ்ட் லெக்சர், செமினார்ஸ், இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸு, கரண்ட்டில் என்ன ப்ரோக்ராம்ஸ் போயிட்டுருக்கு, ஃபியூச்சரில் என்ன வந்துட்டுருக்கு, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது. அதுபோக ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம், ஸோ இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து SVPITM அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்மளோட டெடிக்கேட்டட் பேஜ் வந்து இருக்குது. ஸோ அதில் எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. நம்ம காலேஜில் நம்ம காலேஜை காண்டாக்ட் பண்ண காலேஜ் வெப்சைட்டில் காண்டாக்ட் பண்ண வேண்டிய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ www.svpitm.ac.in. ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அவைலபிள் இருக்குது.
0: ஓகே சார், இன்றைக்கி அதுவும் சண்டே அதுவும் இந்த பிஸி ஷெடியூலில் எங்கள் கூட கலந்துக்கிண்டு ரொம்ப அருமையாக நான் கேட்ட கேள்விக்கு எல்லாருக்கும் நேயர்களுக்கும் விளக்கமாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்.
1: ரொம்ப நன்றி சார். ஸோ இந்த எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ நிலையத்தாருக்கும் எங்களது சர்தார் வல்லபாய் படேல் கல்லூரியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நேயர்கள்

0: கிரிக்கெட் ரசிச இந்த நிகழ்ச்சி சித்திரசவனம் பகுதியில் வந்து கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்வியின் உதவி பேராசிரியர் எம் பிரகாஷ் வந்து நம்ம கூட கலந்து கொண்டு நம்மளுடைய சந்தேகங்களுக்கு வந்து விளக்கமாக பதில் சொன்னாங்க. ஸோ இனி தொடர்வது பொன்மலை பொழுது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.

கர்ண வீரன் வறுமைக்கு வறுமையை வைத்ததோர்மா.

0: கேட்ட பாடல் வள்ளி தெய்வானை திரைப்படத்திற்காக.
1: மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதங்க மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளம் சிவந்த

கேட்ட பாடல் மகாகவி காளிதாஸ் திரைப்படத்திற்காக. நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாரதி திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி இசை. நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இன்று மற்றும் நாளை வர இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்று இரவு மணி 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து தளிர்கீரைகள் குறித்து உடுமலைப்பேட்டை வேளாண் பொறியியல் துறையின் ஓய்வு பெற்ற வேளாண் பொறியியலாளர் டி யுவராஜ் தட்சிணாமூர்த்தி அவர்கள் கூறும் கருத்துகள் கேட்கலாம். இரவு 9:15 மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள் இடம்பெறும். 9:30 அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் மண்ணின் மகள் நாடகம் எழுதியவர் விமலா ரமணி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார். இரவு 10 மெலடி மெட்டுக்கள். நேர்களே, நாளை வர இருக்கின்ற முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். காலை 6:02 காலை தென்றல் நிகழ்ச்சியில் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். 7:30 வணக்கம் கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் சமத்துவராணி அவர்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்

முறிவு மற்றும் மூட்டு மாற்றும் அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டு மாற்று மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டி தினேஷ் ராம்குமார் அவர்கள். இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். 8:05 இதம் ரிதம், 9:15 மயிலிறகு காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள் இடம்பெறும், 10 மெலடி மெட்டுகள். நேர்களே, இன்று மற்றும் நாளை வர இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: நீ ஒரு டீ சொல்ல,
1: நீ ஒரு பாட்டு சொல்ல.
2: டீ மட்டும் குடிச்சா அது டீ டைம், பாட்டோட சேர்ந்து டீ குடிச்சா அது ஆகாஷ்வாணி டீ டைம்.
3: நம்ம தமிழ்நாடு பாட்டுதான்.
2: தினமும் மதியம் 3 மணிக்கு
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல
1: டீ டைம்.
4: நேர்களை இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.

0: பிரின்சிபல்.
1: புதுகார் வெல்ல வாய்ப்பு. வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம்.
0: டன். இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் சொல்லணும்.
2: நிறுத்த முட்டாளே.
3: என்ன இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
0: ஓ,
2: நீ புரிஞ்சிக்கிட்டல்ல? ரிலாக்ஸ்.
0: ஆனா கார்வென் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
3: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
0: கூலாக இருங்கள்.
4: அக்கா பாரு.
2: ஹேப்பி பர்த்டே ப்ரோ.
4: காட்டு. வாவ், யம் ஃபேவரட் கலர்.
5: எப்பவும் ஷாப்பிங்.
4: ஐ நோ அம்மா, இது செலவு பண்ற வயசு, ரைட்?
6: இந்த வயசுல சேவிங்கும் பண்ணலாம்.
7: ஐ நோ அப்பா, சேவ் பண்ணுங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க, அந்த தொகைக்கு வட்டி கிடைக்கும். அத மறுபடியும் முதலீடு பண்ணினா வட்டி கிடைச்சிட்டே இருக்கும்.
6: எனக்கு தெரியல.
7: ஆர்பிஐ சொல்கிறது,
3: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
8: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நெதர்லாந்துடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு ஸ்வீடன் புறப்படும் முன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு, நீர்வளம், புதுமை கண்டுபிடிப்புகள், செமிகண்டக்டர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தமது நெதர்லாந்து பயணம் உதவியுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நெதர்லாந்து பயணம் தொடர்பான காணொலியையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 20க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய

0: மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சோழர் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் மூலம் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். நமது கலாச்சாரம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதற்கான கூடுதல் சான்றாகவும் இது திகழ்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு செல்வதிலும் பழமை வாய்ந்த பொக்கிஷங்களை மீட்டு வருவதற்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் அளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றார். பதவியேற்ற நாள் தொடங்கி மக்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொண்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார்.
1: இப்ப பாத்தீங்கன்னா எல்லா நடவடிக்கையும் நீ கூர்ந்து கவனித்தாலும் தெரியும். முதல் எடுத்த உடனே அவர் சொன்னது வந்து 200 யூனிட் மக்கள் வரவேற்றார்கள். அது மட்டும் இல்ல, மகளிருக்கு பாதுகாப்பு அளிப்பது, போதைப் பொருளை தடுப்பது, தொடர்ந்து அந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார். டாஸ்மாக் கடைகள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை அறிந்து பள்ளிக்கூடங்கள், அதே முறை பொதுமக்கள் செல்கிற பேருந்து நிலையங்கள், ஆலயங்களில் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்துதான் 700க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து உடனடியாக ஆற்ற வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை.
0: ஊர்காவல் படையினருக்கு மாதந்தோறும் 30 நாள் வேலையும் காலமுறை ஊதியமும் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய அரசின் வாயிலாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஊர்காவல் படையினர் நம்பிக்கையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் நம்பிக்கையை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழ மண்டலத்தின் பல்வேறு இடங்களில் பழமையான செப்பேடுகள் உள்ளதாக கூறினார். இதனை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளதாகவும் திரு வைகோ தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்பாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை அழிக்க தவிக்க முயற்சிப்பதாகவும் இதனை அக்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். அஇஅதிமுகவிற்கு எப்போதும் தாம் துணை நிற்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தவேக அரசு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்றும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலை 5 மணி அளவில் வலுவிழந்தது. மேலும் சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தேனி, திண்டுக்கல், மதுரை, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்து

0: பயன்படுத்தப்படுகிறார்கள்.
1: இதற்கிடையே கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக குற்றாலம் ஐந்தருவியில் மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கோடை வெயில் சுட்டரித்த நிலையில் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். இந்த சூழலில் கடந்த சில தினங்களாக மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழையால் ஐந்தருவியில் மட்டும் குறைவான தண்ணீர் வரத்து வர துவங்கியது. இதன் காரணமாக வார விடுமுறை மற்றும் கோடை விடுமுறை கொண்டாடுவதற்காக குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் கரையில் குவிந்தனர். இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் நின்று குளிப்பதற்கு காவல்துறையினர் அனுமதித்ததால் குறைவான தண்ணீரிலும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இருப்பினும் விரைவில் குற்றாலத்தில் சீசன் துவங்க உள்ள நிலையில் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அதையும் விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் உள்ளூர் வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் எதிர்பார்த்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில்.
1: ஈரோடு மாவட்ட மலை கிராமங்களில் பலாப்பழம் அதிக அளவில் காய்த்துள்ளது.
3: ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பலாப்பழம் சீசன் தொடங்குவது வழக்கம். அதன்படி ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள மலை கிராமங்களில் உள்ள பலா மரங்களில் தற்போது பலாப்பழங்கள் அதிக அளவில் காய்த்துள்ளது. இங்கு விளையும் பலாப்பழங்களை வியாபாரிகள் விலைபேசி வாங்கி அறுவடை செய்து சத்தியமங்கலம் நகர்ப்பகுதிக்கு கொண்டு வந்து சாலையோரங்களில் கடைகள் அமைத்து விற்பனை செய்து வருகின்றனர். 5 கிலோ முதல் 15 கிலோ வரை எடை கொண்ட பலாப்பழங்கள் 1 கிலோ 50 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பழுத்த பலாப்பழங்களில் அறுக்கப்பட்ட பழச்சுளைகளும் உதிரியாக விற்பனை செய்யப்படுகிறது. சுவை மிகுந்த பழங்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
1: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே பாலாற்றில் சட்டவிரோதமாக மணல் கடத்திய ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆழியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரவுனக் சௌஹான் தங்கப்பதக்கத்தையும் சனி தயானந்த் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிமிர் தங்கப்பதக்கத்தையும் ஆகாஷி கஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. இப்பிரிவில் சூரஜ் கோலா த்ருவ் ராவத் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெதர்லாந்து உடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சோழர் கால செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமரிடம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
4: ஆகாஷ்வாணி.
5: நேரம் 6:40. நேயர்கள் இணைவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. குளோரியஸ் சாங்ஸ் எல்லாம் நம்ம கேட்டு ரசிக்கலாம்.

ரங்கோலி இடையோ அசைந்திடும் சிங்கினி என்ன சொல்லி என்ன பாட கம்பனில்லை கவிதை பாட என்ன சொல்லி என்ன பாட கம்பனில்லை கவிதை பாட அவள் தஞ்சை தரணியில் கொஞ்சம் அழகிய கோவில்

நிகழ்ச்சியில் நீங்க கேட்ட பாடல் நட்சத்திரம் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை சங்கர் கணேஷ். நேரம் 6:46. நேர்களே, கோயம்புத்தூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல பதிவாகியுள்ள வானிலை நிலவரம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 33°C குறைந்தபட்சமாக 24°C பதிவாயிருக்கு. ஈரோட்டில் அதிகபட்சமாக 37°C குறைந்தபட்சமாக 26°C பதிவாகியிருக்கு. அதே மாதிரி சேலம்ல அதிகபட்சமாக 35°C குறைந்தபட்சமாக 26°C, திருப்பூர்ல அதிகபட்சமாக 36°C குறைந்தபட்சமாக 26°C பதிவாகியிருக்கு. ஊட்டியில அதிகபட்சமாக 23°C குறைந்தபட்சமாக 18°C, பாலக்காட்டில் அதிகபட்சமாக 33°C

கேட்ட பாடல் அந்தரங்கம் ஊமையானது திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் பாடியது. இசை கே ஜே ஜாய். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேர்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க பொன்மாலை பொழுது. கோயம்புத்தூரில் இப்போது இருக்கக்கூடிய டிராஃபிக் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூரில் முக்கிய பகுதியான கோவை காந்திபுரம் சந்திப்பு, சித்தாபுதூர், அவினாஷி ரோடு, அங்கெல்லாம் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி டவுன் ஹால் பகுதியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கோபாலபுரம்

சுக்கிரவார்பேட்டை, ஒப்பனகர வீதி, ராஜவீதி, உக்கடம், செல்வபுரம் போன்ற பகுதிகளில் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. கணபதி சரவணம்பேட்டை அங்கேயும் இப்போ டிராஃபிக் கொஞ்சம் போக்குவரத்து நெரிசலாக இருக்குது. ஸோ இந்த பகுதியில் ட்ராவல் பண்ணுறவங்க கொஞ்சம் ஸ்பீட் லிமிட்டோட டிராஃபிக் ரூல்ஸ்லையும் ஃபாலோ பண்ணிட்டு போனால் எல்லாருக்கும் நல்லது.

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நீங்க கேட்ட பாடல் டாக்ஸி டிரைவர் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: கேட்ட பாடல் நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் திரைப்படத்திலிருந்து ஷியாம் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.

கேட்ட பாடல் வடிவங்கள் திரைப்படத்திலிருந்து சந்திரபோஸ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் பாடியது பாடலாசிரியர் வாலி. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி பொன்மலை பொழுது. நேரம் 7:14. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

আকাশবাণী। செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் சென்றடைந்தார். கோதன்பர்க் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றுள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஓல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் ஐரோப்பிய தொழில்துறை ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய வடிவமைப்பு மையம் வடிவமைப்பாளர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள தேசிய வடிவமைப்பு மையத்தில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான பிரிவினை தொடங்கி வைத்து மாணவர்களோடு அவர் கலந்துரையாடினார். உலக அளவில் வடிவமைப்பு துறை வளர்ச்சி கண்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு தற்போதைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கையை தேசிய வடிவமைப்பு மையம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். நக்சலைட் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்ட நடவடிக்கையே காரணம் என்று தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று காந்திநகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தெளிவான திட்டமிடல் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதற்கு இதுவே சான்றாகும் என்று குறிப்பிட்டார். அரசு திட்டங்கள் செயலாக்கத்திலும் தேர்தல்களிலும் திரு அமித்ஷா துல்லியமாக திட்டமிட்டு வெற்றியை ஈட்டித் தருவதாகவும் அவர் கூறினார். நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வளர்ச்சித் திட்டங்கள் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருவது

0: வதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பெங்களூரு மும்பை இடையேயான விரைவு ரயில் சேவையை இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் கர்நாடக மக்களின் நீண்டநாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பெங்களூரு மும்பை இடையே படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் கர்நாடக மாநிலத்தில் 61 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதற்காக 2160 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதில் 9 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். பெங்களூரு கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் 485 கோடி ரூபாய் செலவிலும் யஷ்வந்த்பூர் ரயில் நிலையம் 367 கோடி ரூபாய் செலவிலும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். கர்நாடகாவில் மட்டும் கடந்த 12 ஆண்டுகளில் 1700 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய ரயில் தடங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை தில்லி அரசு குறைத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விமான எரிபொருளுக்கான மதிப்புக்கூட்டு வரியை 25%லிருந்து 7% தில்லி அரசு குறைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான அரசின் செயல்பாடுகள் மக்களுக்கு உதவிடும் என்று திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 1,35,00,000 பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் 60 வயது பூர்த்தியடைந்த பின்னர் மாதந்தோறும் அவர்களுக்கு 1,000 முதல் 5,000 ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கேரளம் முதலமைச்சராக பதவியேற்க அர்லேக்கரை சந்தித்து பேசினார். திருவனந்தபுரத்தில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பேரவைத் தலைவராக திரு திருவாங்கூர் ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அவர் கூறினார். அமைச்சர்கள் பட்டியலையும் அவர் வெளியிட்டார். திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு சன்னி ஜோசப், திரு முரளிதரன் உள்ளிட்டோர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். கேரளத்தில் திரு வி டி சதீசன் தலைமையிலான அமைச்சரவை நாளை பதவியேற்கிறது. தெலங்கானாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேரடி நெல் கொள்முதலின் பலன்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கு தடையாக தெலங்கானா அரசு உள்ளது என்று குறை கூறினார். கொள்முதலுக்கான அனைத்து செலவினங்களையும் மத்திய அரசு ஏற்பதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் கொள்முதல் நடவடிக்கையை தெலங்கானா அரசு காலதாமதம் செய்வதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வடகிழக்கு கட்டமைப்பு உச்சிமாநாடு மற்றும் கண்காட்சி மேகாலயாவில் அடுத்த மாதம் 11 மற்றும் 12 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா, கடந்த 5 ஆண்டுகளில் மேகாலயாவின் பொருளாதாரம் 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறினார். முதலீடுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் மாநிலமாக மேகாலயா திகழ்கிறது என்றும் திரு கான்ராட் சங்மா கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் வெகுவாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். லக்னோவில் நடைபெற்ற பகுதி நேர ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். பள்ளிக் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மாநிலம் முழுவதும் 96% பள்ளிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். தொழிலாளர் நலனுக்கான புதிய சட்டங்கள் மகளிருக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதாக தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் திருமதி விஜயா ரஹாத்கர் கூறியுள்ளார். இன்று ஸ்ரீநகரில் மகளிர் மேம்பாடு

0: தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மகளிருக்கு சம உரிமை, பாதுகாப்பு மற்றும் உரிய மரியாதையை இந்த புதிய தொழிலாளர் நலச் சட்டங்கள் உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அயோத்தியா, தில்லி, மும்பைக்கு பிறகு இத்தகைய மாநாடு ஸ்ரீநகரில் நடைபெறுவதாக அவர் கூறினார். மகளிர் பாதுகாப்பு குறித்து இந்த மாநாட்டில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக திருமதி விஜயா ரகாத்கர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஹமீர்பூர் மொஹாபா இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் சிர்கா அருகே காரும் லாரியும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நாட்டின் மின்கட்டமைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஒரே நாளில் 256.4 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 33% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ரஷ்யாவின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. யுக்ரைனின் 81 ட்ரோன்களை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் யுக்ரைன் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3 சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு 2 ஹாக்கிப் போட்டி தற்போது போபாலில் நடைபெற்று வருகிறது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றடைந்தார். வடிவமைப்பு துறையில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நிலையத்தில் நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். 18/5/2026 அதாவது நாளை மிதமான மழையும், 17/5/2026 இன்று, 19/5/2026 20/5/2026 ஆகிய நாட்களில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 32°C முதல் 35°C குறைந்தபட்ச வெப்பநிலை 20°C முதல் 23°C காலைநீர காற்றின் ஈரப்பதம் 70%-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60%-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-8 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகம் மணிக்கு 4-10 km வரையிலும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசத்தினை ஒத்திவைத்து போதிய வழிகால் வசதி செய்ய வேண்டும். கடந்த வார மழை எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்காக கோடை உழவு செய்வதன் மூலம் மழைநீரை முழுமையாக நிலத்தடி நீராக சேமிப்பதற்கு மட்டுமல்லாமல் களை மற்றும் மண்ணில் வசிக்கும் பூச்சிகள் மற்றும் நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்தலாம். அதிகப்படியான மழைநீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் பயன்படுத்தலாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் இரவை கம்பு விதைப்பை மேற்கொள்ளலாம். மேலும் விதைகளை 2% பொட்டாசியம் குளோரைட் கரைசல் கொண்டு கடினப்படுத்தி, அதாவது விதைகளை 16 ஊறவைத்து 5 நிழலில் உலர்த்தவும், பிறகு விதைக்கவும். தொடர்ந்து மழை வர வாய்ப்புள்ளதால் கோடைக்கால இரவை பருத்தியில் இலைகள் சிவப்பா நிறமாக வர வாய்ப்புள்ளது. இதை நிவர்த்தி செய்ய

0: ஏன் 60 நாட்களான பருத்தி செடிகளுக்கு 5% மெக்னீசியம் சல்பேட், 1% யூரியா, 1% துத்தநாக சல்பேட் கலந்த கரைசலை தெளிக்க வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்ய வேண்டும். மண்ணின் ஈரத்தை பாதுகாக்கவும் களைகளை அடக்கவும் சருகு மூடாக்கு இடுவது பரிந்துரைக்கப்படுகிறது. தென்னை மரத்தைச் சுற்றி உள் உற்சாய்வு வட்ட வடிவ பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேப்பகுதிகளில் சேமிக்க முடியும். கோடை காலங்களில் பெறப்படும் மழையுடன் இடியும் மின்னலும் சேர்ந்து வரக்கூடும். எனவே கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். கால்நடைகளுக்கு தொடர்ந்து கோமாரி நோய் தடுப்பூசி பக்கத்தில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் போட்டுக் கொள்ள வேண்டும். மேலும் ஆடுகளுக்கு அம்மை நோய் தடுப்பூசி போட்டுக் கொள்ளவும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் முதன்மை அலுவலர் அறிவிக்கின்றார். விவசாயிகளுக்கான முக்கிய அறிவிப்பு. கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து தவணைத் தொகைகளை பெறவும், உரம் மற்றும் இதர வேளாண் இடுபொருள்களை பெறவும், தங்கள் நில உடைமை விவரங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. முக்கிய விவரங்களாக, சிறப்பு முகாம்கள் கடந்த மே 9 முதல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் நில விவரங்களை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. தேவையான ஆவணங்கள் விவசாயிகள் தங்கள் ஆதார் அட்டை மற்றும் நிலையின் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும். பதிவு செய்யும் இடங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், பொது சேவை மையங்கள். இந்த நில விவர பதிவிற்கு எவ்வித கட்டணமும் கிடையாது. இது முற்றிலும் இலவசமானது. விவசாய அடையாள எண் வைத்திருப்பவர்களுக்கு இனிமேல் ஆண்டுக்கு 6000 ரூபாய் பிஎம் கிசான் உதவித்தொகை, மத்திய அல்லது மாநில அரசுகளின் மானியங்கள், மானிய விலையில் உரங்கள் மற்றும் விதைகள், பயிர் காப்பீடு மற்றும் இயற்கை பேரிடர் நிவாரணத் தொகைகள் போன்ற சலுகைகள் கிடைக்கும். எனவே விவசாயிகள் இந்த சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். நேயர்கள், இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள். நேரம் 7:30. இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103. இனி தொடர்வது ஏறும் ஊரும். இன்று நமது நிகழ்ச்சியில் தளிர்கீரைகள் குறித்து உடுமலைப்பேட்டை வேளாண்மை பொறியியல் துறையின் ஓய்வு பெற்ற வேளாண்மை பொறியாளர் TT யுவராஜ் தட்சிணாமூர்த்தி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது.

0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தளிர் கீரைகள் அப்படின்னா என்ன, இதை எப்படி உற்பத்தி செய்யலாம், இதில் உள்ள சத்துக்கள் என்ன, இதை பற்றி எல்லாம் சொல்ல போகிறாங்க. உடுமலைப்பேட்டை வேளாண்மை பொறியியல் துறையின் ஓய்வு பெற்ற வேளாண்மை பொறியாளர் டி யுவராஜ் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். தளிர் கீரைகள் அதாவது இளங்கீரைகள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 6-12 நாட்கள் வயதுடைய கீரைகள் மற்றும் இதை வந்து இளஞ்செடிகளையும் குறிக்கும். இப்போ இது என்னென்னா, இது வந்து தனித்துவமான சுவை மற்றும் ஊட்டச்சத்து மிகுந்த தன்மையாக இருக்கும். இது மிகவும் வந்து இப்போ பிரபலமாகிட்டு இருக்கும். இந்தியெல்லாம் அமெரிக்கா அந்த மாதிரி ரஷ்யாவில் இதெல்லாம் இளங்கல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து அதை பற்றி நிறையா விரிவாக்கமாக எல்லா கல்லூரிகளிலும் செமினார்லாம் நடத்திட்டுருக்காங்க. இது வந்து விரைவாக வளரும் தன்மை இருக்குது, வீட்டிலேயே வச்சு வளர்க்கலாம். அந்த காலத்தில் வந்து முளப்பாரி எல்லாம் போடணும்னு சொல்லுவாங்க, மாரியம் கோயில், காளியம்மன் கோயிலெலாம். அதான் வந்து இளம் கீரைகள். இதில் வந்து ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது, பயிர் இனத்துக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. பொதுவாக வந்து வளர்ந்த தாவிட தலை இந்த கீரையில் வந்து வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ மற்றும் கரோனைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நிறையா இருக்குது. இந்த கீரையை வந்து ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்காவில் வந்து கலிஃபோர்னியாவில் வந்து 1980 உணவில் வந்து தலைக்கீரை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சுவை, அவற்றுள்ள வைட்டமின்ஸ், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேட்னு சொல்லுவாங்க, ஊட்டச்சத்து பண்புல ஆரோக்கியத்தை மையமாக கருதி அது வந்து விவசாயிகள்கிட்ட ரொம்ப வரவேற்பு அடைஞ்சிருச்சு. இப்போ வந்து பொதுவாக வந்துன்னா தளிர் கீரை சந்தை பொறுத்த வரைக்கும் உலகோட வட அமெரிக்கா வந்து

ஃபஸ்ட்டு முதலிடத்தில் உள்ளது. அதுக்கப்புறம் சீனா, இந்தியா போன்ற நாடுகள் வந்து சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு மூலமாக அதிகரித்து வருது. இப்போ தளிர்க்கீரை பயன்படுத்துக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்துங்க விதைத்தட்டை பயன்படுத்தணும். விதைத்தட்டுகளை மேக்ஸிமம் வந்து நிழலில் வைக்கணும், நிழலில் வச்சா தான் அது வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். அடுத்து வந்து இந்த ஈரப்பத்தை அடைய வந்து தளிர்க்கீரை வித்தட்டில் முதன்முறை 130 மில்லி தண்ணி, அதாவது தண்ணி வந்து மெதுவாக தெளிக்கணும், சின்ன வாட்டர் பாட்டில் மாதிரி வச்சு மெதுவாக தெளித்தால் தான் கரெக்டாக அது வரும். அந்த குறிப்பிட்ட கொள்கலனில் ஊட்டப்பட்ட தண்ணி தேங்கியிருக்கக்கூடாது, தண்ணி வந்து தேங்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து காலையும் மாலையும் வந்து சுமார் 40 மில்லி தண்ணி தெளிக்க வேண்டும். இவ்வாறு செய்யும் போது விதைகள் வந்து 4 முதல் 5 நாட்களாக முளைச்சி விடும். அதன் பிறகு நாட்டுக்கள் வந்து உகந்த வளர்ச்சி வளர்ந்து வந்த பிறகு தளிர்க்கீரை நம்ம அறுவடை பண்ணலாம். பொதுவாக வந்து தளிர்க்கீரை அறுவடை பண்ணுறதுக்கு வந்து முள்ளங்கின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன், அது வந்து 6வது நாளில் வந்து அறுவடை பண்ணலாம். இப்போ கீரைகள் அமரந்தஸ் இருக்குங்க, அப்புறம் வந்து அகத்திக்கீரை இருக்குது, அரைக்கீரை இருக்குது, பொன்னாங்கண்ணி கீரை நிறைய, கரிசலாங்கண்ணி கீரை இருக்குது, இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து 9வது நாளில் அறுவடை பண்ணலாம். அப்புறம் கோதுமை பார்த்தீங்களா, அது நெய்னாக யூஸ் பண்ணுறாங்க அந்த இளங்கீரைகளில், அது வந்து 6வது நாள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் கொத்தமல்லி இருக்குது, கொத்தமல்லி வந்து 13வது நாளில் அறுவடை பண்ணிக்கலாம். அப்புறம் வெந்தயம் வந்து 12வது நாள் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் சூரியகாந்தி உங்களுக்கு தெரியும், அது வந்து 8வது நாள் பயன்படுத்திக்கலாம். வரகு வந்து 10வது நாள் வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். அப்புறம் பனிவிறகு, அது வந்து 9வது நாளில் வந்து அறுவடை பண்ணிக்கலாம். அப்புறம் சாமை, சாமை உங்களெல்லாம் தெறியும் விவசாயம் முக்கியமான பயிருங்க, அது 9வது நாளாக அறுவடை பண்ணலாம். அப்புறம் தினை, ராகி, குதிரைவாளி இவங்க வந்து 9வது நாளில் நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். அப்புறம் கம்பு வந்து 9வது நாளில் அறுவடை பண்ணிக்கலாம். இது வந்து பண்ணுறப்ப விதைத்தட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ தளிர்க்கீரை விதைத்தட்டு வந்து நம்ம வேளாண்மை பள்ளத்துலேயும் பண்ணியிருக்காங்க. தளிர்க்கீரை விதைத்தட்டு என்பது அதாவது உயர்தரமான முளைப்பு திறன் இருக்கும், அதே மாதிரி வீரியமும் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி அதிகமாக நீர் சேமிப்பு திறனுடைய இருக்கும். அந்த வளர்ச்சி ஊடகத்தில் மெயினாக வந்து நகர்ப்புறத்தை சார்ந்த, இப்போ பொதுவாக வந்து கிராமப்புறத்தில் இருக்கவங்க நகர்ப்புறத்தில் நிறையா பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீட்டில் அவங்க வந்து பெண்கள்லாம் வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து ஃப்ரீயான டயத்தில் இந்த வந்து தளிர்க்கீரை விதைத்தட்டை வந்து பயன்படுத்திக்கலாம். இதனால் வந்து நன்மைகள் நிறைய இருக்குது. பொதுவாக வந்து கீரையில் வந்து அதிக ஊட்டச்சத்துகள் இருக்குது. பொதுவாக வந்து முதிர்ந்த கீரையை விட 40 மடங்கு அதிக வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் மற்றும் உள்ளது. அதே மாதிரி குறைந்த அடர்த்தி கொழுப்புகள் உள்ளது, இரத்த அழுத்தத்தை குறைக்கும். மெயினாக வந்து இந்த தளிர்க்கீரை சாப்பிட்றதுனால வந்து இரத்த அழுத்தம் கம்மியாகும், அதே மாதிரி உடம்பு வந்து ஆரோக்கியமும் இதய ஆரோக்கியத்தையும் வச்சுக்கலாம். இதில் மேக்ஸிமம் வைட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி துத்தநாகம், மெயினாக துத்தநாகம் மெயினான சத்து இருக்குது, அது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமானது வந்து துத்தநாகம், அது பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வந்து இதில் வந்து நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இப்போ உடம்புல வந்து நார்ச்சத்து முக்கியமானது, செரிமானம் அடைகிறதுக்கு நார்ச்சத்து முக்கியமானதுங்க. அந்த நார்ச்சத்தை செம்மப்படுத்துறதுக்கு மெயினாக வந்து தளிர்க்கீரை பயன்படுத்திக்கலாம். அடுத்தா வந்து குடலில் வந்து நுண்ணுயிரிலாம் இருக்கும், அந்த நுண்ணுயிரிலாம் கொள்றதுக்கு வந்து இந்த தளிர்க்கீரை பயன்படுத்தும். அதே மாதிரி குறைந்த கலோரி மற்றும் அதிக ஊட்டச்சத்து இருக்குது. அதுவும் இல்லாமல் உடல் பருமன், சில பேர் வந்து ரொம்ப பருமனாக இருப்பாங்க, அவங்கள வந்து குறைக்கிறதுக்கு மெயினாக வந்து இந்த தளிர்க்கீரை பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து நார்ச்சத்து மற்றும் பைட்டோ கெமிக்கல்ஸ் அப்புறம் இன்சுலின் இவங்களாம் வந்து உணர்திறனை மேம்படுத்துறதுக்கு, சக்கரை நோய்க்கு மெயினாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த தளிர்க்கீரை பயன்படுத்திக்கலாம். தளிர்க்கீரை உற்பத்தி பண்ணுறதுக்கு மெயினாக வந்து தரமான விதை வேணும், விதைகள் வந்து தரமாக இருந்தால் தான் நம்ம தளிர்க்கீரை பயன்படுத்தலாம். அதாவது விதைக்கு முன்னாடி அந்த ஆழத்தை கரெக்டாக பின்பற்றணும், அந்த ஆழத்தை கரெக்டாக பின்பற்றினா தான் வந்து தளிர்க்கீரை வந்து சரியாக வளரும். அதே மாதிரி வந்து தளிர்க்கீரை பயன்படுறப்ப வந்து அந்த விதைகளை வந்து 8 மணி நேரம், அதாவது 8 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் ஃபஸ்ட்டு, அந்த 8 மணி நேரம் வந்து மெயினானதுங்க. அப்புறம் வந்து அது ஃபில்டர் பண்ணி அதில் வந்து வினிகரை கொஞ்சம் 5 மில்லி சேர்த்துக்கலாம், சேர்த்துக்கினே வந்து அந்த பூச்சி பூஞ்சான் இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும். அடுத்தா வந்து சுத்தமாக க்ளீன் வாட்டர் இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம சீட்ஸை வந்து சோப் பண்ணலாம். சோப் பண்ணுறப்ப வந்து மெயினாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்ப காக்கோபிட் அண்டு வெர்மி கம்போஸ்ட் அதுதான் மெயின். இப்போ வந்து தென்னைநார் கழிவுரம் வந்து நிறைய இடத்துல கிடைக்குது மெயினாக, அதே மாதிரி மண்புழு உரம் நிறைய இடத்துல கிடைக்குது. தென்னைநார் கழி உரம் வந்து 60%, மண்புழு உரம் வந்து 40% இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் தான் ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும், வெயிட்டும் கம்மியாக இருக்கும். தளிர்க்கீரைக்கு முக்கியமானது வந்து தென்னைநார் கழிவு ப்ளஸ் வந்து மண்புழு உரம், 60-40 அந்த மாதிரி விகிதத்தில் இருந்தால் தான் நம்ம வந்து அதிகமாக விதைத்து அதுக்கப்புறம் அதிகமாக வந்து அறுவடை பண்ணுறதுக்கு ரொம்ப பயன்படுறதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மாய்ச்சர் வந்து 80% இருக்கணும், 80% இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த இது பயன்படுத்த முடியும். அதுக்கும் இல்லாமல் வந்துங்க இந்த ஸ்ப்ரிங்க்ளர் சின்ன பூவாளின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம 2 நாள் கழித்து கரெக்டாக அந்த ஸ்ப்ரே பண்ணி விடணும், அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து அந்த முளைச்சிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம்.

0: அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த விதைத்தட்டை வந்து நம்ம போய் சூரியன் பருவ இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டுனா வந்து 7 டேஸில் வந்து அறுவடை பண்ணி முடிச்சிடலாம். அறுவடை பண்ணுறப்போ கரெக்டாக வந்து மேலே வந்து 2 இலை வரும். அதை வந்து நம்ம சிஸ்டர் வச்சு கத்திரிக்கோள் வச்சு கரெக்டாக பண்ணிக்கலாம். இதில் வந்து அதிகமாக நான் சொல்கிற மாதிரி சத்துக்கள், வைட்டமின் சி வந்து இருக்குது, கரோட்டினேட் இருக்குது, அதுவும் இல்லாமல் நார்ச்சத்து இருக்கிறதுக்கு முக்கியமானது வந்து தளிக்கரை வந்து தளிக்க வந்து இளங்கிரைன்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி வந்துங்க சூரியகாந்தி, கீரை வகைகள், குதிரைவாளி, இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் அறுவடை வந்து ஒவ்வொரு டைம் இருக்குங்க. அதாவது 9 நாள், 7 நாள், 6 நாள். அது பண்ணுறப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக சரியாக பாதுகாப்பு பண்ணணும். வீட்டிலே வந்து நம்ம மாடி தோட்டம்லாம் பண்ணாங்க. அந்த மாடி தோட்டத்து மாதிரி ஒரு ரூம் எடுத்துகிட்டு இந்த ட்ரேயை வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த சூரிய ஒளி படுற மாதிரி 2-3 நாள் கழித்து 48 hours கழிச்சு அதை வச்சேன்னு வச்சுங்களேன், கரெக்டாக வந்து முளைப்புத்தன் கரெக்டாக வந்துடும்.
1: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 ஏறும் ஊறும் நிகழ்ச்சி. இதில் தளிர்கீரைகள் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் டி யுவராஜ் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
0: அது நம்ம அதுமாக ஊடகம் வந்து நம்ம சொன்ன மாதிரி முக்கியமானதுங்க. அந்த ஊடகம் தான் நம்ம மெயின். அந்த ஊடகத்தில் வந்து மண்புழு உரம் வந்து கரெக்டாக இருக்கும். அதில் மண்புழு வந்து நம்மளாவே உற்பத்தி பண்ணலாம். ஆனால் வந்து வெளியில் வந்து நம்ம இந்திய நாட்டு மண்புழு இருக்குது, ஆசியன் மண்புழு இருக்குது, அராபிக் மண்புழு இருக்குது. மண்புழு உரம் வந்து நம்ம தென்னை நார் கழிவு மூலமும் மண்புழு உற்பத்தி பண்ணலாம். மண்புழு தொழிற்சாலை இருக்குங்க. அந்த மண்புழு உரம் வந்து கரெக்டாக அந்த வெர்மி வாசுன்னு சொல்லுவாங்க, அந்த அதாவது மண்புழு குளியல்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து அந்த மண்புழு உரத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து அந்த ட்ரேயில் அந்த ஊடகத்தில் நல்லா செடி நல்லா வளரும். அதே மண்புழுத்தில் மண்புழு முட்டையும் அந்த இடத்துல இருக்கணும், அந்த மண்புழுவில் அந்த ஊடகத்தில். அதே மாதிரி தென்னை கழிவு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அது நிறைய கசடுக்கு சரிலாம் இருக்கும். அந்த கசடெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சுத்தமாக இருக்க தென்னை கழிவை அதில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அந்த ட்ரேயில் சமதளமாக பண்ணிக்கணும். பண்ண பிறகு அதுவும் இல்லாமல் தென்னை கழிவு உரம் வந்து சுத்தமாகவும் மண்புழு சுத்தமாக இருந்தால் தான் அந்த ஊடகத்தில் நிறையா வந்து சீட்ஸ் நிறைய முளைக்க ஆரம்பிச்சிடும். மைக்ரோகன்ஸில் வந்து முக்கியமான பயிரை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. கத்திரி, தக்காளி, அப்புறம் வந்து வெங்காயத்தை கூட பயன்படுத்தலாம், கத்திரி தக்காளி பயன்படுத்தலாம். ஏன்னா வந்து அதிகமாக கத்திரி தக்காளியில் அந்த 3 டேஸ் பண்ணுறப்ப விஷத்தன்மை அதிகமாக இருக்கும். மெயினாக அந்த கத்திரி தக்காளியில் வந்து விஷத்தன்மை அதிகமாக இருக்கும். அதை வந்து நம்ம மேக்ஸிமம் அந்த வளர் ஊடகத்தில் இளங்கரையில் கத்திரி தக்காளி பயன்படுத்தவே கூடாது. மற்ற விதைகள் நம்ம பயன்படுத்தலாம். சோள விதை, கீரை வகைகள், முள்ளங்கி, கோதுமை, அப்புறம் குதிரைவாளி, சாமை, தினை, வரகு, இதெல்லாம் நல்லா பயன்படுத்தலாம். பண்ண அதிகமான சத்துக்கள் இதில் இருக்குது. சிறுதானியங்களை வந்து அதிகமாக சத்து இருக்கும். உளுந்தும் அதிகமாக பயன்படுத்தலாம். உளுந்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ரொம்ப அந்த இளங்கரைகளை ரொம்ப பயன்படுத்தலாம். அதுவும் இல்லாமல் வந்து இப்போ வந்து நிறையா தள்ளிக்கரை பயன்படுத்துறதுக்கு நிறைய பயிற்சிகள் வந்து ஒவ்வொரு கல்லூரி, மனையல் கல்லூரி மற்றும் கலை அறிவிற்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் போய் நம்ம பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தி வீட்டிலே வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சுயதொழிலாக திறன் மேம்பாட்டு பயிற்சி மூலமாக சுயதொழில் பண்ணுறதுக்கு வந்து இந்த வந்து இளம் கீரைகள் பயன்படுது. அது வந்து விவசாயிகள், பொதுமக்கள் யார் வேணாலும் இதை பயன்படுத்தி வீட்டிலே செஞ்சுக்கலாம். இப்போ வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் சிறிய லெவலில் அது பண்ணணும், ஒரு வீட்டுக்கு பயன்படுத்துகிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பொதுமக்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கடைகளில் போய் விற்கலாம். அதே மாதிரி மருத்துவமனை, ஹோட்டல்ஸ், இந்த மாதிரி இடத்துல போய் முன்னாடி அந்த ஹோட்டல்ஸில் கேஷியர் உட்காந்துருப்பார், அந்த இடத்துல வந்து சேலட்டை வச்சேன்னு வச்சுங்களேன். அது வந்து பொதுமக்கள் நிறைய பேர் கேட்பாங்க, இது என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இந்த மாதிரி இப்போ தான் இப்போ தளிர்கதை தட்டு புதுசாக இளங்கரை வெளிநாட்டில் நல்லா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, சுத்தமாக இருக்கும், கெமிக்கல் இல்லாத, பூச்சி மருந்துலாம் அடிக்காமல் இருக்குன்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம். அதனால் வந்து தளிர்கதை வந்து ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் வந்து இது விவசாயிகளுக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும், பொதுமக்களுக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும். இப்போ மைக்ரோ கிரீன்ஸுன்னு கூட இதை சொல்கிறாங்க. அதாவது பொதுவாக வந்துங்க குறுகிய காலத்தில் விரைவாக வளர்ச்சி உள்ள இந்த சாகுபடி வந்து வணிக முறை விவசாயிகளே ரொம்ப ஊக்கப்படுத்துவதாக இருக்குது. பொதுவாக இயற்கையாக நம்ம சத்துக்கள் வந்து மீதியாகவும் மருத்துவ குணம் சிறியலுடன் முளைத்து வரும் கீரை தாவரமான பச்சை நுண்ணிலைகள் வேறு சொல்கிறாங்க. சிறப்பான ஆரோக்கியத்தையும் அதிகமாக இருக்குது. இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வந்து மனிதனுக்கு முக்கியமாக வந்து ஆரோக்கியம், உணவு சத்துக்கள் மிகுந்ததாக இதில் இருக்குது. இது வந்து பசுமை மாறாமல் இருக்குது. அதேமாதிரி சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதாவது சத்துக்கள் தான் மைக்ரோன்ஸும் அதிகமாக இருக்குது. வீடுகளை வந்து எளிமையாக வளர்க்குறது, அதுவும் இல்லாமல் விதைகளை பயன்படுத்துறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் விற்பனைக்கு கொண்டு செல்வது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வந்து கீரைகள் வந்து நம்ம தினசரி உணவுகள் ரொம்ப பங்கு வகிக்கணும். கீரை வந்து தமிழ்நாட்டில் வந்து 150

0: வகையான கீரை இருக்குது. அந்த கீரையை வந்து இந்த மைக்ரோவினஸ்லாம் பயன்படுத்திக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து வைட்டமின் சி மெயினாக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து அமினோ அமிலங்கள் அப்புறம் நார்ச்சத்து போன்றவை அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து தான் முக்கியமானதுங்க. இப்போ மைக்ரோவின் சாப்பிட்றது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம உற்பத்தி பண்ணிட்டுங்க சேலட் மாதிரி மெயினாக பண்ணிக்கலாம். சேலட் மாதிரி என்ன பண்ணலாம்னா அதில் வந்து லேசாக வந்து மிளகு பொடி, அந்த மிளகு பொடி வந்து அதில் தூவிட்டுன்னு வச்சுங்களேன், அது வந்து சாப்பிட்றதுக்கு உகந்தா இருக்கும். அதே மாதிரி அதில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த மாதிரி வந்து அந்த மைக்ரோவினஸில் வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது வந்து நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் உணவு விடுதிகளில் வந்து இந்த மைக்ரோவினஸை வந்து சேலட்டாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ மைக்ரோவினஸ் பண்ணுறதுக்கு நிறையா வந்து சுய உதவி குழுக்கள் நிறையா பயிற்சியெலாம் கொடுத்து அவங்க வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கடலூருக்கு அங்கே ஒரு மேம் வந்து பெரிய லெவலில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு 100 சுய உதவி குழுக்கள் இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் திறன் மேம்பாட்டு பயிற்சியெலாம் கொடுத்து அவங்கள வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதேமாரி திறன் மேம்பாட்டு பயிற்சியில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இப்போ கோவை, மதுரை, பெரியகுளம், திருச்சி இந்த மாதிரி இடிஎன்னு சொல்லுவாங்க, அவங்க மூலமும் அதுக்கு மைக்ரோவின்ஸ் பயிற்சி கொடுத்துட்டு மைக்ரோவின்ஸை வளர்த்து அது மூலம் எப்படி சுயதொழில் தொடங்கலாம், எப்படி மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் பண்ணுறது மெயினானது, விற்பனை வாய்ப்பு ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை ஃபஸ்ட் கொடுக்கணும் சொந்தக்காரங்களுக்கு. அடுத்து வந்து பலசர கடை வந்து வச்சுருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் இதுக்கு அறிமுகப்படுத்தணும். அவங்க வந்து 4 பேத்துக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த மைக்ரோவின்ஸ் இருந்தால் ரொம்ப பயன் தரதாக இருக்குது, நான் சாப்பிட்டு பார்த்தேன், மற்றவங்களும் கொடுத்தேன், இந்த மாதிரி வச்சு அவங்க வந்து சொல்லுவாங்க. சொல்கிறப்ப வந்து பரவாயில்ல நம்மளும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் வரும், புரிஞ்சிட்டிங்களா? அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மைக்ரோவின்ஸுங்க. பயிற்சி வந்து மெயினாக கொடுத்துருக்குன்னு சொன்ன மாதிரிங்க, கடலூரில் மேம் வந்து ஃபஸ்ட்டு வந்து 100 ரூபா அவங்க தான் முதலீடு பண்ணாங்க. இன்றைக்கி வந்து பெரிய லெவல் வந்து நிறைய லெவலில் 120 வகையான மைக்ரோவின்ஸ் பண்ணுறாங்க. கீரையிலே வந்து 145 கீரை இருக்குது. சுக்குட்டி கீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரி கீரையில் வந்து நிறையா பண்ணிட்டுங்க. ஒவ்வொருக்கும் தனித்தனி ஆளுகளை வச்சு அதை உற்பத்தி பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துங்க கீரைகளை வந்து மைக்ரோவின்ஸ் இல்லாமல் ஒருத்தர் பண்ணார். சென்னையில் வந்துங்க ஜெகன் ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் என்ன பண்ணார்னா இந்த மாதிரி கீரைகளை உற்பத்தி பண்ணி இந்த விற்பனை வாய்ப்புக்கு மெயினாக வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். அங்கே ஒரு 50-60 வீடு இருக்கும், அவங்களுக்கு கொடுத்தேன்னு வச்சுங்களேன், அவன் விரும்புகிறவன் வாங்கிட்டு அவன் அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ அவர் வந்து லேட்டஸ்ட்டாக மைக்ரோவின்ஸுக்கு தன்னுடைய பாணியை மாட்டிக்கிட்டார். ஏன்னா வந்து இது வந்து ஈஸியாக சிம்பிளாக இருக்குங்களா, கீரைகள்லாம் கூட கொஞ்சம் டெய்லி வந்து இப்போ பாத்தி வச்சு அறுவடை பண்ணி இதெல்லாம் பண்ணணும். ஆனால் இது வந்து சிம்பிள் வீட்டிலே வச்சு பண்ணுறதுனால பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. அதேமாதிரி நம்ம சாப்பிட்றப்ப வந்து இது மெயினாக வந்து குழந்தைகளுக்கு மெயினாக கொடுக்கணும். குழந்தைகள் வந்து மெயினாக கீரைகள் சாப்பிடாமல் இருக்காங்க, குழந்தைகளுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதாவது 6 வயசு முதல் 10 வயசு ஒரு குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஊக்கப்படுத்தணும், இந்த மாதிரி கீரைகள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, வாரத்தில் 3 நாள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. ஏன்னா கீரையில் வந்து வைட்டமின் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மற்ற சத்துக்களாக இருக்குது, அது நார்ச்சத்து மெயினாக இருக்குது, கீரை சாப்பிட்டா மூளைகள் நல்லா வரும், இந்த மாதிரி வந்து சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தா தான் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க.
1: இதுவரைக்கும் தளிர் கீரைகளை எப்படி உற்பத்தி செய்யலாம், எந்தெந்த விதைகளை இதற்கு பயன்படுத்தலாம், எந்தெந்த பயிரை பயன்படுத்தலாம், எந்தெந்த காய்கறிகளை பயன்படுத்தலாம், எத்தனை நாளைக்குள்ள இதை நம்ம உணவாக பயன்படுத்த வேண்டும், எப்படி உணவாக பயன்படுத்தலாம், இதில் உள்ள சத்துக்கள் என்ன, இது குறித்தெல்லாம் நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் உடுமலைப்பேட்டை வேளாண்மை பொறியியல் துறையின் ஓய்வு பெற்ற வேளாண்மை பொறியாளர் டி. யுவராஜ் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.

அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கறத பற்றி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசை.

கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டையிலிருந்து ஆரம்பிப்போம். கொட்டகையோட முக்கியமான இரண்டு பிரின்சிபல்ஸ் சொல்லுவோம். ஒன்னு இடவசதி, இன்னொன்னு காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காற்றோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது இடவசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டியே கூரை மேல வந்து சுண்ணாம்பை அடிச்சு விடலாம், அல்லது பெயிண்ட் அடிச்சாலும் சரி. இதனால வந்து அந்த வெப்பநிலை உள்ள உட்கரைப்பது குறைஞ்சு செட்டுக்குள்ள வெப்பநிலை கொஞ்சம் குறைவா இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேல போட்டு அதுல ஸ்ப்ரிங்க்லர்ஸ் மாதிரி பர்மனண்டா நீங்க பிக்ஸ் பண்ணிட்டாலும் சரி, அல்லது பைப்ல வச்சு தண்ணி அடிச்சாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ள என்ன பண்ணலாம்னா, பறவை மாடுகளுக்கு முக்கியமா பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியா மாடுகளை மேல படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். வழக்கமா விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 இடம் 3 இடம் வந்து தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனா அந்த வெப்ப காலத்துல வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும். இரவு நேரம் உட்பட தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டு வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4-5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறத கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமா அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்குறது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னன்னா, நம்ம வந்து சந்தையில் வாங்கும்போதோ வெளியிடத்துல வாங்கும்போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை, நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகால பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களே, மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைகால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வோமாக. நன்றி.

நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
1: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை சம்பந்தமா எப்படி ஹெல்த்தியா கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு 4 டிப்ஸ். வயதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் பிரச்சனைகள் வரும், கட்டிகள், ஃபைப்ராய்டு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களை மீறியும் அது வரலாம். ஓவராலாக இந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து நம்மளே இப்படி கரெக்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ். அதில் ஒன்று வந்து ஒபிசிட்டியாக உடம்பு வெயிட் அதிகம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள், அதை நீங்கள் நல்லா பண்ணினீங்கனாலே கர்ப்பப்பையினுடைய 50% பிரச்சனைகளை வந்து நம்ம வராமல் தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கேன்சர் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமா வர்ற, இப்ப கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பையில வர்ற கேன்சர், சினைப்பையில வர்ற கேன்சர், இதையெல்லாம் வந்து முன்னமே கண்டறிஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லயோ இல்ல வராமல் தடுக்கிறதுக்கோ இல்ல முறைகளை எல்லாம் நீங்க உங்க டாக்டர் கிட்ட போய் டீடைலா பேசினீங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். வருஷம் ஒரு தடவை அதை வந்து பண்ணிட்டு நமக்கு வந்து அதை முன்னாடியே தடுத்துக்கிறதுக்குரிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாகவும், மற்றவர்களுக்கு உதவுற மாதிரியும், ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும், ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாம அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டா யூக்லிபிரியமா இருக்கும் பொழுது சில வியாதிகள் வெட்டியே பார்க்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து எப்படி டிசீஸ் வராம நம்ம தடுக்கிறதுக்குரிய முறைகளா நம்ம எடுத்துக்கணும்.
2: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.
3: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்தில் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் சென்றடைந்தார். கோதன்பர்க் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2 அரசுமுறை பயணமாக ஸ்வீடன் சென்றுள்ள திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் ஐரோப்பிய தொழில்துறை ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் மின்கட்டமைப்பு வலுவடைந்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஒரே நாளில் 256.4 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் 33% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இதுவரை 9 மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 1,35,00,000 பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் 60 பூர்த்தியடைந்த பின்னர் மாதந்தோறும் அவர்களுக்கு 1,000 முதல் 5,000 ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் மரபின் தொன்மையை மேலும் அங்கீகரிக்கும் வகையில் 20 செப்பேடுகளை நெதர்லாந்து அரசு பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வழங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சோழர் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட இந்த செப்பேடுகள் மூலம் 1,000 முந்தைய தமிழர் கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். நமது கலாச்சாரம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதற்கான கூடுதல் சான்றாகவும் இது திகழ்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு செல்வதிலும் பழமை வாய்ந்த பொக்கிஷங்களை மீட்டு வருவதற்கும் பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று நிதியமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார்.

0: கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடமளிப்பது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றார். பதவியேற்ற நாள் தொடங்கி மக்கள் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கையை முதலமைச்சர் திரு விஜய் மேற்கொண்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்தார். ஊர்காவல் படையினருக்கு மாதந்தோறும் 30 நாள் வேலையும் காலமுறை ஊதியமும் வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதிய அரசின் வாயிலாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஊர்காவல் படையினர் நம்பிக்கையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் நம்பிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளாட்சித் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோழமண்டலத்தின் பல்வேறு இடங்களில் பழமையான செப்பேடுகள் உள்ளதாக கூறினார். இதனை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளதாகவும் திரு வைகோ தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவை அழிக்க தாவேக முயற்சிப்பதாகவும் இதனை அக்கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுகவிற்கு எப்போதும் தாம் துணை நிற்கப் போவதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக மற்றும் அமமுக சார்பில் வெற்றி பெற்றவர்களுக்கு தாவேக அரசு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோரப்படும் என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்தார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரவுனக் சௌகானும் தங்கப் பதக்கத்தையும் சனித் தயானந்த் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தஸ்னிமீர் தங்கப்பதக்கத்தையும் அகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றினர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா இஷான் பட்நாகர் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ணபிரசாத் கராகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. இப்பிரிவில் சூரஜ் கோலா துரு ராவத் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலி ஷெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். இனிமையான இரவு நேரத்துல மனதுக்கு இதமான பாடல்கள்லாம் நாம கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில முதல் பாடல் ரிக்ஷா மாமா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி.

கேட்ட பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன். நேரம் 8:15 நேர்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் காத்திருக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வாலி.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.

8:26 நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். நீங்க கேட்ட பாடல் சாவி திரைப்படத்திற்காக கங்கை அமரன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சேதுபதி IPS திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் ஆஷா போஸ்லே இளையராஜா பாடியது. பாடலாசிரியர் வாலி.

0: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
2: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
1: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டெயில், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
3: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
1: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
3: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 or visit www.svpi.com. stm.ac.in.

நீங்க கேட்ட பாடல் சிங்காரவேலன் திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், அருண்மொழி, சாய்பாபா மற்றும் குழுவினர் பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நினைவே ஒரு சங்கீதம் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன்.

நீங்க கேட்ட பாடல் என் தங்கை கல்யாணி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. எழுதி இசையமைத்தவர் டி ராஜேந்தர். இணைந்திருக்கின்றோம் நேயர்களே இதம் ரிதம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நந்தவனத்தேரு திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் உமாரமணன் பாடியது. பாடலாசிரியர் உதயகுமார்.

0: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை சம்பந்தமா எப்படி ஹெல்த்தியா கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு 4 டிப்ஸ். வயதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் பிரச்சனைகள் வரும், கட்டிகள், ஃபைப்ராய்டு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களை மீறியும் அது வரலாம். ஓவராலா இந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து நம்மள இப்படி கரெக்டா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ். அதுல ஒண்ணு வந்து ஒபிசிட்டியாக உடம்பு வெயிட் அதிகம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள், அதை நீங்க நல்லா பண்ணினீங்கனாலே கர்ப்பப்பையினுடைய 50% பிரச்சனைகளை வந்து நம்ம வராம தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கேன்சர் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமா வர்ற, இப்ப கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பையில வர்ற கேன்சர், சினைப்பையில வர்ற கேன்சர், இதையெல்லாம் வந்து முன்னமே கண்டறிஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லயோ இல்ல வராமல் தடுக்கிறதுக்கோ இல்ல முறைகளை எல்லாம் நீங்க உங்க டாக்டர் கிட்ட போய் டீடைலா பேசினீங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். வருஷம் ஒரு தடவை அதை வந்து பண்ணிட்டு நமக்கு வந்து அதை முன்னாடியே தடுத்துக்கிறதுக்குரிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாகவும், மற்றவர்களுக்கு உதவுற மாதிரியும், ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும், ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாம அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டா யூக்லிபிரியமா இருக்கும் பொழுது சில வியாதிகள் வயிட்டியே பார்க்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து எப்படி டிசீஸ் வராம நம்ம தடுக்கிறதுக்குரிய முறைகளா நம்ம எடுத்துக்கணும்.
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
2: Good evening. This is Akashvani and I am Subhadra Ramachandran with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi holds delegation level talks with the Swedish side in Gothenburg to strengthen ties between the two countries. Prime Minister Modi says his visit to Netherlands added new momentum to bilateral ties. Congress leader V.D. Satheesan to be sworn in as new Chief Minister of Kerala tomorrow. 4 persons, including an Indian worker, killed in largest Ukrainian drone attack on Moscow. IMD forecasts severe heat wave conditions over North India tomorrow. In badminton, India's Shreyansi Valishetty clinches silver medal in women's singles at Baoji China Masters. And Punjab Kings by 23 runs in Dharamshala. Narendra Modi arrived in Gothenburg, Sweden this evening on the third leg of his five-nation tour after concluding his visit to the Netherlands. During his two-day visit to Sweden, Mr. Modi is holding delegation-level talks with Swedish side and review the entire gamut of bilateral relations. The two sides are also expected to explore new avenues of cooperation in trade, green transition, artificial intelligence, emerging technologies, startups, resilient supply chains, defense, space, climate action and people-to-people ties. Our correspondent covering Prime Minister's Sweden visit has filed this report.
3: Prime Minister Narendra Modi arrived today in Gothenburg, Sweden as part of the third leg of his five-nation visit. He was received at Gothenburg Landvetter Airport by Swedish Prime Minister Ulf Kristersson. In a special gesture, the Prime Minister's aircraft was escorted by Swedish Gripen fighter jets as it entered Swedish airspace. Upon arrival, Prime Minister Narendra Modi was accorded a ceremonial guard of honour at the airport. He received a very warm welcome from the Indian diaspora at the hotel. It may be noted the highlight of the visit will be the two prime ministers jointly addressing the European Roundtable for Industry along with President of the European Commission Ursula von der Leyen. The two prime ministers will also be addressing the roundtable with the top CEOs of European Union. Sakshi Singh, Akashvani News, Gothenburg, Sweden.
2: Before departing for Gothenburg, Dutch Prime Minister Rob Jetten personally came to Amsterdam Airport to bid farewell to Prime Minister Modi. A report.
4: Prime Minister Narendra Modi wrapped up his Netherlands visit on Sunday, calling it a major boost to India-Netherlands ties. The visit elevated relations to a strategic partnership. Both nations laid out an ambitious roadmap, expanding cooperation in water resources, semiconductor innovation,

8:58. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் நீங்க இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். மனதுக்கு இதமான பாடல்கள்லாம் நம்ம கேட்டு ரசிச்சோம். நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறும் நான் RJ ரேணுப்ரியா.

0: offloaded Indian equities worth 27,048 crore rupees so far in May. With this, the total FPI outflow from the equity market has reached 2.19 lakh crore rupees so far this year. As per the depository data, foreign portfolio investors have also pulled out 57 crore rupees from the Indian debt market so far this month. And now before we end the bulletin, here are the headlines once again. Prime Minister Narendra Modi holds delegation-level talks with his Swedish counterpart Ulf Kristersson in Gothenburg in to strengthen ties between the two countries. Prime Minister Modi says his visit to Netherlands added new momentum to bilateral ties. Congress leader V.D. Sathisan to be sworn in as new Chief Minister of Kerala tomorrow. Four persons, including an Indian worker, killed in largest Ukrainian drone attack on Moscow. IMD forecasts severe heatwave conditions over North India tomorrow. In badminton, India's Shreyansi Vallishetty clinches silver medal in women's singles at Baoji China Masters. And in IPL cricket, Royal Challengers Bengaluru defeat Punjab Kings by 23 runs in Dharamshala. That's all in the news at 9. Good night.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள் நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்கள் அனைவருக்கும் தங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோயம்புத்தூர் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி.
2: நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மத்திய பல்கலைக்கழகம் வழங்கும்
3: பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன் மற்றும் பிபிஏ டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற யூஜி டிகிரிகளும்,
2: டெக்ஸ்டைல் அப்பரல் ரீட்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் போன்ற எம்பிஏ டிகிரிகளும் உள்ளன.
4: ஜாயின் பண்ணி படிங்க, வேலையை புடிங்க.
2: சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூட், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
4: ஃபார் மோர் டீடைல்ஸ் கால் 9952887313 or visit www.svpistm.ac.in.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: 9:17 நேர்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி மயில் எருகன் திரைசை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா பாடியது பாடலாசிரியர் வாலி.
3: நீயே தான் எனக்கு மனவாட்டி.

0: ಆಕಾಶವಾಣಿ அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இடம்பெறுவது
1: கோவை வானொலியின் படைப்பாக மண்ணின் மகள் நாடகம். எழுதியவர் விமலா ரமணி அவர்கள். இதில் பங்கேற்போர் ஏ மனோன்மணி, ஆர் பன்னீர்செல்வம், கே விஜயகுமார், ஆர் பத்மநாபன், கே உன்னிகிருஷ்ணன் மற்றும் பலர். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் விஜயகுமார்,

0: லட்சுமி.
1: வாங்க, குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். லட்சுமி குட்டி, ஆண்டாள் உன்னை பத்தி தான் இப்படி பாடியிருக்காங்க தெரியுமா?
2: என்ன லட்சுமி இப்படி படுத்திருக்க? உன்னோட கண்ணு குட்டிக்கு பால் தர வேண்டாமா? எழுந்துருமா, எழுந்துரு, எழுந்திருக்கண்ணே.
0: அய்யோ, இது என்ன லட்சுமி, வாயெல்லாம் ஒரே நுரையா இருக்கு. பூச்சி கீச்சி ஏதாவது கடிச்சிருக்குமா?
3: அப்பா, அப்பா, அப்பா!
4: என்னதாயே, என்ன பண்ற, என்னாச்சு?
0: அப்பா இங்க பாருங்கப்பா, நம்ம லட்சுமிய பாருங்கப்பா, வாயெல்லாம் ஒரே நுரையா இருக்கு.
5: யாரையாவது கூட்டிட்டு வர்ற, கட்டவட்டிய கூட்டியாந்து லட்சுமிய மாட்டாஸ்திரிக்கு எடுத்துட்டு போவோம்.
3: அப்பா,
5: மாணிக்கம், முனுசாமி, இவ்வளத்தால வாங்கடா
3: லட்சுமி,
5: வாங்க
3: லட்சுமி.
6: வாங்கம்மா, உங்க பேர் என்னம்மா?
0: நான் பூமிக்கா, டாக்டர் லட்சுமிய நான் தான் வளர்க்கறேன். ரொம்ப நல்ல மாடு டாக்டர், நான் அத அம்மாவா நினைக்கிறேன், எங்க வீட்டு லட்சுமியா நினைக்கிறேன், என்னோட தாயா நினைக்கிறேன் டாக்டர்.
5: ஆமா டாக்டர், லட்சுமிக்கு தீனி போடாம பூமிகா சாப்பிடவே மாட்டா. லட்சுமி கண்ணு போட்ட நேரம் பூமிகா மாட்டு கொட்டாயில மணிக்கணக்கா அழுதுட்டு காத்திருந்தா.
6: இருங்க இருங்க இருங்க இருங்க, பதட்டப்படாதீங்க. உங்க மாடு, ஐ மீன் லட்சுமி, பிளாஸ்டிக் கழிவுகளை நிறைய தின்னு இருக்கு. உணவு குழாயில அந்த பிளாஸ்டிக் குப்பை, அப்புறம் அந்த பேப்பர் கப்பு எல்லாம் போய் அடைச்சிட்டு மூச்சு முட்டி. நான் நினைக்கிறேன் நீங்க மேய்ச்சலுக்கு விட்டு இருக்கப்போ அங்க கிடந்த பிளாஸ்டிக் குப்பை எல்லாம்
3: தின்னுட்டு. டாக்டர்,
6: ஐ அம் சாரி, உங்க லட்சுமி செத்து போச்சுமா
3: டாக்டர்?
6: இந்தாங்க அது கழுத்துல கட்டி இருந்த சலங்கப்பட்டு.

0: உள்ள வரலாங்களா?
1: அப்பா தோட்டத்துக்கு போயிருக்காரு, நீங்க உள்ள வாங்க.
0: அம்மாடி, எங்க வாசல்லையே துரத்திடுவீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, பயப்படாதீங்க, நான் உங்க அப்பாவை பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்தேன்.
1: நீங்க யாருன்னு தெரியலையே.
0: ஏன், தெரிஞ்சாதான் உள்ள விடுவீங்களோ? சாரிங்க, நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு பேசுறேன். இல்ல, அன்னைக்கு வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல நீங்க அழக அழக இருக்க, அப்பப்பா என் மனசுல சாரி என் காதுல ஒளிச்சுக்கிட்டே இருக்கு.
1: ஓ, நீங்க அங்க இருந்தீங்களா?
0: எஸ், என் டைகருக்காக.
1: என்ன டைகரா, புலி வளர்க்கறீங்களா?
0: நோனோ, புலினா எனக்கு கிளி, சாரி கிளி, நான் சொன்னது என்னோட வளர்ப்பு நாய் டைகர். ஊசி போட வந்திருந்த உங்க லட்சுமியோட கதையெல்லாம் கேட்டேன்.
1: லட்சுமி, லட்சுமி.
0: பூமிகா, கடந்து போனதை நினைச்சு குழம்பிக்கிட்டு இருக்கவே கூடாது. ஒரு பசு போன என்ன, உங்களால ஒரு கோசாலையே உருவாக்க முடியும். முதல்ல என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன், என் பேரு ஆகாஷ், இந்த ஊர் பேங்க்ல பிரான்ச் மேனேஜர். நாங்க விவசாய கடன் எல்லாம் தர்றோம்.
1: கடனா? நான் கேக்கலையே.
0: நீங்க கேக்கல, ஆனா நான் சாரி, நாங்க தர்றோம். நம்ம ஊர்ல சுற்றுச்சூழலை பத்தி விழிப்புணர்வு யாருக்குமே இல்ல. உங்களை மாதிரி விவரம் தெரிஞ்சவங்க படிச்சவங்க ஹெல்ப் பண்ணினா நிறைய சாதிக்க முடியும்.
2: பேங்க் தம்பியா? அட வாங்க தம்பி வாங்க. அன்னைக்கு மாதாஸ்திரியில தான் சந்திச்சோம்.
0: ஆமா.
2: என்ன தம்பி விசேஷம்?
0: எனக்கு பூமி வேணும்.
2: என்ன சொல்றீங்க தம்பி?
0: இப்படித்தான் சில சமயம் நான் உளறுவேன். மன்னிச்சுக்கோங்க பூமிகா, அதாவது உங்க மகளோட ஹெல்ப் வேணும்னு
2: சொன்னேன். தம்பி பொழுதுனிக்கு லட்சுமி நினைச்சு அழுதுகிட்டே இருக்குது.
0: ஐயோ,
2: விவசாயம் படிச்ச பொண்ணு படிப்பு பாதியிலேயே நிறுத்தி போட்டு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு வந்ததுதான். என்ற சம்சாரம் இறந்த பிறகு நான் தனியே இருக்கேன்னு எனக்கா இங்கேயே தங்கிடுச்சு.
0: சரி,
2: அவளுடைய பொழுதுபோக்கு லட்சுமி தான். லட்சுமிய நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்குது. அதுவும் தனியாத்தான் தவிக்குது.
0: ஒரு துணை போனா இன்னொரு துணை வராமலா போகும். அதாவது மனசு வேறு வழியில திருப்பணும்னு நான் சொன்னேன். இந்தாங்க விளம்பர போஸ்டர், அந்த விளம்பர வாசகங்கள் பிரசுரங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்க.
2: எட போடணுமா தம்பி?
1: அப்பா கொஞ்சம் அவரு பேச விடுங்க, நீங்க சொல்லுங்க சார்.
0: மேடம், இந்த சாறு நீரு மோரு இதெல்லாம் வேண்டாம், சும்மா ஆகாஷ்னு கூப்பிடுங்க.
1: இந்த மேடம் எல்லாம் வேண்டாம், பூமிகானே கூப்பிடுங்க.
2: ஆடாடா, என்ன மணி இது, ஐயாவை பேசோடு நீங்க சொல்லுங்க தம்பி.
0: சரிங்க ஐயா, ஜனங்க கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நாங்க சொல்றதை விட உங்கள மாதிரி படிச்சவங்க விவரமானவங்க சொன்னா நல்லா கேப்பாங்க. குப்பைய குப்பை தொட்டியில போடுங்கன்னு நாங்க சொன்னா எங்ககிட்ட சண்டைக்கு வர்றாங்க. மரத்தை வெட்டாதீங்கன்னு சொன்னா அது பங்காளி சண்டையாவே மாறிடுது. அதனால உங்கள மாதிரி பெண்கள், அதுவும் உங்கள மாதிரி அழகான பெண்கள் சொன்னா நல்லாவே கேட்டுக்குவாங்க. மண்பறித்து உண்ணுன்னு சொன்னாங்க, ஆனா மணல் கொள்ளையே நடக்குது. வாழ்வாதாரமான ஏரிகளையும் குளத்தையும் மறைச்சு வீடு கட்டுறாங்க. மரங்களை வெட்டுறதால பருவமழை பொய்த்து போகுது. மழைநீர் சேமிப்பு இதெல்லாம் மண்ணோட நீர்வளத்தை அதிகரிக்கும்.
2: ஆமா தம்பி, நீங்க சொல்றது எல்லாம் ரொம்ப சரி. முந்தி ரோட்ல நடக்கும்போது ரெண்டு பக்கம் பெரிய பெரிய மரங்க பச்சை பசேல் இருக்கு.

0: நிழல் தரு. இப்ப எல்லாம் ஒரே பொட்டக்காடு ஆகி போச்சு. ஒரு மழை பெய்யலைன்னா உடனே அந்த இடத்துல அடுக்கு வீடு கட்டிடுறாங்க. மஞ்சப்பைய காணாமலையே போச்சு. இப்போ எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக்கு, அதில் தான் சாப்பிட்றோம், அந்த கப்பில் தான் குடிக்கிறோம். என்ன என்ன விஷம் இருக்கோ யாருக்கு தெரியும்.
1: உண்மைதானுங்க ஐயா, பூமி திருத்தி உண்ணுன்னு சொன்னாங்க. நீரின்றி அமையாத உலகு அப்படின்னாங்க. ஆனா அந்த நீரையும் நிலத்தையும் நாம உறிஞ்சுகிட்டா நிலம் எப்படி வளமாகும்? மண்மகள் அதனால்தான் மலடாய் போயிட்டான். வானம் பொய்ப்பின் பூமி தரிசாகும். மனித மனம் பொய்த்து போனா சமூகமே நாசமா போகாதா? இந்தாங்க பேப்பர் கட்டிங்.
2: ஆமா, இந்த பிரச்சார நோட்டீஸ் எல்லாம் எதுக்காக?
1: இதுல சின்ன சின்ன கவிதைகள் எல்லாம் இருக்கு. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக நாம கூட்டம் எல்லாம் போடலாம். அதுல நீங்க பேசுங்க. அப்போ இந்த கவிதைகளை எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சம்மதம் தானே?
2: என்ன கேட்டீங்க?
1: சம்மதமான்னு கேட்டேன். அதாவது இந்த வேலைக்கு வர சம்மதமான்னு கேட்டேன், அவ்வளவுதான்.
0: நீ கவலைப்படாதீங்க தம்பி, நான் அம்மனி சம்மதிக்க வைக்கிறேன்.
1: சரிங்க ஐயா.

0: மரமே, நீ உன் பசுமையை இழந்தாய். உன் ஈர நரம்புகளில் ஈரமில்லை என்று சோர்ந்து விடாதே. என் குருதியை உனக்கு இரையாக்குவேன். வாழ தகுதியில்லை என்று சோர்ந்து விடாதே. உன்னை தாங்க நான் என்கிற மண்மகள் இருக்கிறேன். நீ கீழே விழ உதித்தவன் இல்லை. உன்னை அழிக்க விரும்பும் மனிதர்கள் உன் காலடியில் ஒரு நாள் விழுவார்கள். நம்மை உறிஞ்சும் மனிதர்கள் நம்மிடமே மரணிப்பார்கள். அதற்குள் அவர்கள் விழித்துக் கொள்ளட்டும். ஆஹா, எவ்வளவு அற்புதமான அழகான கவிதை! மண்ணிடம் மரம் சொல்வது போன்ற ஒரு கவிதை இது. அந்த மண்மகள் நான் தான், நான் தான்.
1: ஹலோ பூமி.
0: எஸ், பூமி ஹியர்.
1: குட் மார்னிங் பூமி.
0: சொல்லுங்க சார்.
1: உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, இந்த சாறு நீரு மோர் எல்லாம் வேண்டான்னு. சும்மா ஆகாஷ்னே கூப்பிடு. இனிமே நான் உன்னை பூமின்னு தான் கூப்பிட போறேன். இந்த மண்ணோட மகளே நீதான்.
0: களிமண்ணா கரிசல் மண்ணா?
1: நெரிசல் மண் போகட்டும். இப்படி கொஞ்சம் வாக் போயிட்டே பேசலாமா?
0: ஓகே ஓகே. அம்மா, என்ன விசேஷம்? ரொம்ப குஷியா இருக்கீங்க
1: பூமி. எல்லா மீட்டிங்லயும் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. சாரி, உங்களை பத்தி தான் பேசுறாங்க.
0: பரவாயில்ல பரவாயில்ல, உரிமையிலேயே கூப்பிடலாம். அது என்ன பேச்சு?
1: நீ ஏரியா ஏரியாவா போய் பிரசுரங்கள் இஷ்யூ பண்றியா? அடிக்கடி பெண்கள் கூட்டம் போட்டு வாழ்வாதாரம், பிளாஸ்டிக் ஒழிப்பு, இத பத்தி எல்லாம் பேசி ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறியா? தேங்க்யூ பூமி.
0: நீங்க தானே சொன்னீங்க?
1: ஆமா, நான் என்ன சொன்னாலும் கேப்பியா?
0: என்ன சார், இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கீங்க பலருக்கு.
1: ஒரு ஒற்றுமையை பாத்தியா பூமி? என்னோட பேரு ஆகாஷ், உன்னோட பேரு பூமி.
0: அதனால என்ன,
1: ரெண்டும் இணைய வாய்ப்பு இருக்கா?
0: இல்லவே இல்ல. ரெண்டும் ரொம்ப தள்ளிதான் இருக்கு. தொடுவானத்துல பார்த்தா இணைச்ச மாதிரி தெரியும், ஆனா கிட்ட போக போக தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும்.
1: அடட, உனக்கு பாசிட்டிவ் தாட்ஸே வராதா? ஆகாயத்துல இருந்து பொழியற மழைதான் பூமியோட தாகத்தையே தணிக்குது. தன்னோட தண்ணீர் கரங்களால ஆகாயம் பூமியை தழுவுது, அது தெரியுமா?
0: தெரியும் தெரியும். பேசாம நீங்க இந்த வேலையை விட்டுட்டு கவிதை எழுத போங்க.
1: கவிதை எழுதுனா காதல் வருமா?
0: கழுத வரும்.
1: சரி, நீ வாய.
0: என்னது, நாதா?

0: மாமா
1: மாமா
2: யாரு
1: எப்படி இருக்கீங்க?
2: முருகேசனா, எப்ப வந்த?
3: என்ன கேக்குறாரு இவரு? ஜெயில இருந்து எப்ப வந்தேன்னு கேக்குறாரா? அத மாமாக்கு தெரியாதுல்ல.
2: என்னப்பா பேசாம இருக்கிற? திடீர் திடீர்னு வர்ற, அப்புறம் காணாம போயிடுற, அப்படி என்னதான் வேலை பாக்குற?

0: மாமா உங்களுக்கு அது புரியாது மாமா, இது பிசினஸ் பிசினஸ். திடீர்னு துபாய் கூப்பிடுவாங்க, அப்புறம் பெங்களூரு, அப்புறம் மெட்ராஸ், இப்படி ஏக பிஸி மாமா. நானு அது பில்டர் வேலைன்னா சும்மாங்களா?
1: பில்டர் ஊடு கட்டுறது தானே முருகேசே. ஏரி குழாயத்துல எல்லாம் ஊட்ட கட்டிக்கிறாத, அஸ்திவார இறங்கி போகு ஆம்புட்டுத, அத்தனை பேர் சாகோடு.
0: தெரியும் மாமா, எல்லாம் பர்மிஷன் வாங்கி கொடுத்து தான் கட்டுறோம். சரி சரி, போன மாசம் தான் துபாயிலிருந்து திரும்பின, அங்க ஒரு பெரிய டீல் மாமா.
1: அது என்ன டீலோ ரீலோ?
0: ஆமா, பூமி எங்க?
1: அதை ஏன் கேக்குற? இப்ப எல்லாம் அம்மனி ரொம்ப பிஸி.
0: நானும் அதை சொல்லத்தான் வந்த மாமா. நான் பூமிக்கு முறப்பையன்னு சொல்லி வைங்க மாமா.
1: முறப்பையனா முறப்பையனா பூமி தெரியும்.
0: உங்களுக்கு தெரியாதது இப்ப சொல்ற மாமா, கேட்டுக்குங்க. பூமி இந்த வீடு வீடா போய் ஏதோ நோட்டீஸ் எல்லாம் குடுக்கறாளாமா, நாடகம் போடுறாளாமா, இந்த ஊரை கூட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்துறாளாமா?
1: தெரியும் தம்பி, அந்த பேங்க் தம்பி.
0: அதான் அதான், அந்த பேங்க் தம்பியோடதான் ஊர் சுத்துறாளாமா. பைக்ல, ஆத்தோரத்துல, இந்த மரத்தடியில, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல சந்திக்கிறாங்களாமா?
1: என்ன முறுக்கி சொல்ற? அவங்க ரெண்டு பேரும் ஏதோ விழிப்புணர்வுன்னு.
0: ஐயோ மாமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க ஒரு வெள்ளச்சோளம், எல்லாத்தையும் நம்பிடுவீங்க. விழிப்புணர்வு இல்லது, இது காதல் உணர்வு. பூமிகாவ எனக்கு தரேன்னு அத்தை சொல்லி இருக்காங்க. அவங்க சாகும் போது என் கைய புடிச்சு சத்தியம் வேற செஞ்சிருக்காங்க.
1: உங்க அத்தை என்கிட்ட எதுவுமே சொல்லிய, ஏலா தாம்சன் வியாதிய குணமாக்க முடியாம செத்து போனா.
0: ஐயே மாமா, அது தாம்சன் வியாதி இல்ல, அது வில்சன் வியாதி. அதாவது லிவர் கெட்டு போச்சு, அது குணப்படுத்த முடியல.
1: உண்மைதான், வியாதி முத்தி போனா ஜாஸ்தியானா குணப்படுத்த முடியாது. இங்க மண்ணு கெட்டு போச்சு, மரம் பட்டு போச்சு, மனசு மாட்டு போச்சு.
0: சரி சரி, அதை விடுங்க மாமா, நான் சொல்றத கேளுங்க. அடுத்த தடவை நான் வரும்போது இந்த வீட்டு மாப்பிள்ளையா தான் வருவேன். இப்ப நான் கிளம்புறேன் மாமா.
1: இது என்ன எனக்கு புது செய்தி? இந்த முருகேசன் சொல்றது நெசந்தானா? பூமியாக்கு ஒரு துணை வேணும். லட்சுமி இறந்ததுல இருந்து பூமி அழுதுகிட்டே இருந்தா, இப்பதான் கொஞ்ச நாளா தேறிட்டு வர்றா. காலியா இருக்கிற மாட்டு கோட்டாயி பார்த்தா கஷ்டமா தான் இருக்குது, ரொம்ப அழுகாட்சியா வருது. அதனாலதான் மாட்டு புரோக்கர் கிட்ட சொல்லி சந்தையில ஒரு நல்ல சுழி மாடா பார்த்து வாங்கிட்டு வர சொல்லி இருக்கிற. முருகேசு பத்தி பூமி கிட்ட என்னன்னு சொல்றது, எப்படி சொல்றது?

0: இந்த ராத்திரி நேரத்துல இந்த மழையில மாட்டிட்டனே. பஸ்ஸும் வர மாதிரி தெரியல. ஐயோ, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது ஒண்ணுமே தெரியலையே.
1: ஓமி, ஏன் இப்படி தனியா நின்றுட்டு இருக்க? கூட யாருமே இல்லையே, என்ன ஆச்சு?
0: ஒண்ணு இல்ல, இந்த ஏப்ரல் 22ஆம் தேதி உலக பூமி தினம் வருது இல்ல, அதுக்கு என்ன பண்றது, எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னு நாங்கெல்லாம் பிளான் போட்டு இருந்தோம்.
1: சரி,
0: ரொம்ப பெருசா கிராண்டா கொண்டாடலாம்னு பேசிட்டு இருந்தோம். அப்படியே பேசி பேசி நேரம் ஆயிடுச்சு. என் கூட வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் சிஸ்டத்துல சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும்னு பாத்துக்கிட்டு இருந்தனா நேரம் போனதே தெரியல. இப்ப இப்படி மழையில மாட்டிக்கிட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல. பஸ்ஸும் வர மாதிரி தெரியல. நல்லவேளை நீங்க வந்தீங்க.
1: இப்படி பைக்ல உட்காரு, உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டு வர்றேன்.
0: இல்ல இல்ல, மழை விட்டதும் நானே போய்க்கிறேன். இல்ல, வர வர எங்க அப்பா கூட ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாரு. என்ன வெளியில போக வேண்டாம்னு சொல்றாரு.
1: பரவாயில்ல, சரி சரி வா.
0: சரி சரி, தள்ளி உட்காருங்க. எனக்கு பைக்ல உட்கார இடம் வேண்டாமா?
1: இப்படி பைக்லயே வச்சு அப்படியே உன்னை கடத்திக்கிட்டு போட்டுமா?
0: பெட்ரோல் இருக்கா?
1: ஏன் பாதிரி விட்டுட்டு போயிடுவனு பயமா இருக்கா? நான் சொன்ன சொல் மாறாதவன், பெரிய கொடைவள்ளல்.
0: இந்த மழையில கொடைவள்ளலா இருக்க வேண்டாம்.

0: குடை கொடுத்த குடை வள்ளலா இருங்க, அது போதும்.
1: இந்த மலைய பார்த்தா உனக்கு என்ன தோணுது?
0: எனக்கு வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் தோணுது.
1: எனக்கு மலையிலேயே நனையணும்னு தோணுது.
0: வர வர நீங்க ரொம்ப சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க.

0: இன்னும் பூமியா ஊடு திரும்பல. எம்பிட்டு நேரம் ஆகி போச்சு, சொன்ன பேச்சே கேக்கறது இல்ல. பிரச்சாரம் வேண்டாம், மலாங்கட்டியும் வேணாம்னு எத்தனை வாட்டி நான் சொல்லிட்டேன். பூமியே ஆகாசம்னு என்னமோ சொல்றாங்க, ஏதோ பூமி நாளா. அது முடியற வர கொஞ்ச நாள் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றா. இப்ப என்னடானா, இம்புட்டு நேரம் ஆயிப்போச்சு, இன்னும் ஆளவே காணோம். வந்துட்டா இப்பவே கண்டிஷனா பேசி போடணும், வீட்லயே உட்கார வைக்கணும். இந்த அவனி அட, அது என்றாது, போலீஸ் வந்து நிக்குது, இவங்க அங்க வந்தாங்க.
1: ஐயா, உங்க பொண்ணு பேரு பூமிகா தானே?
0: ஆமா. என்னாச்சுங்க பூமிகா என்ற உள்ளத?
1: கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும், வரீங்களா?
0: ஐயோ, என்ற பூமிக்கு என்னாச்சு? ஐயா சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா.
1: ஐயா சீக்கிரம் கிளம்புங்க, வாசல்ல ஜீப் நின்றுட்டு இருக்கு, ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்.
0: என்ற பூமியை காப்பாத்து, என்ற பூமியை காப்பாத்து. பூமி கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா ஐயா? என்ற பூமிக்கு என்னாச்சு இன்ஸ்பெக்டர் ஐயா?
2: பெரியவரே பதட்டப்படாதீங்க, உங்க பூமிக்கு ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு தெரியுங்களா? அவங்க பத்திரமா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, டாக்டர் நர்ஸ் எல்லாம் பக்கத்திலே இருந்து பாத்துக்கிறாங்க, கவலைப்படாதீங்க. எங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் வேணும், அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். என்கொயரி முடிஞ்சதும் நானே உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல டிராப் பண்றேன், சரியா? இத பாத்தீங்களா?
0: என்னையா இது, நான் பிள்ளைய காணவனு தலைச்சிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு அறுதி செயலை காட்டி கேள்வி கேக்குறீங்களே, இது நல்லா இருக்குதா?
2: இத நல்லா பாருங்க, இந்த செயினை அடையாளம் தெரியுதான்னு சொல்லுங்க.
0: இது நான் மகேஷ்க்கு தந்த செயின்.
2: மகேஷா?
0: இது மகேஷ்க்கு அவன் கல்யாணத்துக்கு நான் கொடுத்த செயின், இது பரிசா தான் இதை கொடுத்தேன். இது எப்படிங்க?
2: மகேஷ் யாருங்க?
0: என்ற வீட்டுல தோட்ட வேலை பார்த்த பைய, நல்ல மாதிரி 3 வருஷமா இருந்தா.
2: இப்ப அவன் எங்க போயிட்டான்?
0: அவனுக்கு கல்யாணம் ஆனதுனால உரிவி கிராமத்துக்கு போறேன்னு 1 மாசம் லீவ் வேணும்னு கேட்டேன், கொடுத்து அனுப்புனேன், அவன் வரவே இல்ல. சரி, தன் கிராமத்திலேயே தங்கிட்டான்னு விட்டுட்டேன், அப்படியே போச்சு.
2: நீங்க தேடுனாலும் கிடைச்சிருக்க மாட்டாரு.
0: ஏன், பொஞ்சாதி கூடவே போயிட்டானா?
2: இல்ல, அவனை கொன்னுட்டாங்க.
0: அடிய ஆத்தி.
2: உங்களுக்கு முருகேசங்கிற பத்தி தெரியுமா?
0: ஐயோ, அந்த பையனா?
2: முருகேசன் உங்க மருமகனா?
0: ஏதோ தோறு சொந்தம், மாமா மாமான்னு கூப்பிடுவேன், திடீர்னு ஒரு நாள் வருவேன், திடீர்னு காணாம போயிருவேன்.
2: அதோ பாருங்க, லாக்கப்ல தெரியுதா?
0: இவன் எங்க இங்க வந்த முருகேஷ்?
2: இவன் தான் உங்க வீட்டு வேலைக்காரன கொன்னவன். இவன் தான் பூமியையும் அந்த ஆபீசரையும் பைக்ல போறப்ப பாதி வழியிலேயே ஆக்சிடென்ட் பண்ணி இந்த ஆபீசர் தலையில அடிச்சு தாக்குனவன். இவன் பேரு ஏற்கனவே எங்க லிஸ்ட்ல இருக்கு. முருகேஷா, உங்க மாமா கிட்ட சொல்லு.
3: என்ன மன்னிச்சிடுங்க மாமா, நான் தான் எல்லாமே செஞ்சேன். நீங்க செயின் கொடுத்து தெரிஞ்சுச்சு, அத மகேஷ் கிட்ட இருந்து நான் தான் புடுங்கின. சண்டை வந்துச்சு, நான் போட்ட போடல, அவன் செத்து போயிட்டான். செயின் எடுத்துக்கிட்டு தலைமரம் ஆயிட்டேன். பாதுகாப்பா நடந்து தேடி வந்தப்பதான் இங்க உங்க வீட்டுல நான் பூமியை பார்த்தேன்.
0: அட பாவி, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே, உன்னை நம்பணும் பாரு, என்ன செருப்பாலேயே அடிக்கோடு.
2: போலீஸ் நைட் ரோந்து அந்த பக்கமா வந்திருக்கு, இந்த போலீஸ் வண்டியை பார்த்து பயந்து ஓடி போயிருக்கான். அப்படி ஓடும் போது இந்த செயின் ஏதோ ஒரு மரத்துல மாட்டி அருந்து கீழே விழுந்திருக்கு. இவன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு பெரியவரே, கலப்பட உரங்களை எல்லாம் வாங்கி அதுல மேலும் கலப்படம் செஞ்சு நிறைய விளை வச்சு 7 விவசாயிகளை ஏமாத்தி வித்திருக்கான். அதுக்காக குத்தகைக்கு ஒரு இடம் வாங்கி டெம்பரரியா கோடவுன்.

0: போட்டு இருக்கான். அந்த லீஸ் முடிஞ்சதும் வேற ஊருக்கு மாறிடுவான். நான் நினைக்கிறேன் உங்க வீட்டு தோட்டக்கார மகேஷ கூட கொலை செஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அவன் புதைச்சு வச்சிருக்கலாம் நினைக்கிறேன். இப்ப தானே பிடிபட்டு இருக்கான், இனிமே எல்லாம் ஒவ்வொன்னா வெளியே வரும்.
1: தாய் மண்ண நாசமாக்கி மோசக்காரன் பெத்ததாயே விஷம் வச்சு கொள்ள பாத்தியாடா. இந்த மண்ணில் விளையிற அரிசியைத்தாண்டா நாம சாப்பிடுறோம். இந்த மண்ணு தர்ற தண்ணியத்தாண்டா குடிக்கிறோம். நமக்கு சோறும் தண்ணிய தர்ற தாய் இந்த பூமாதேவி. இந்த மண்ணையும் தண்ணியும் நாசமாக்கிட்டா யாருமே உசுரோட இருக்க முடியாது. இந்த மண்ணு தான் நமக்கு தாய். இந்த மண்ணோட வளமை விதை நெல்லு மாதிரி, அத பத்திரமா காபந்து பண்ணணும். அப்பத்தான் நம்ம அடுத்த தலைமுறை சோர்ந்திக்க முடியும். அத மாசுபடுத்திட்டியா பாவி. உன்னை என் சொந்தக்காரன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்குது. நீ கொன்னது என்ற மகேஷ மட்டும் இல்ல, நீ கொன்னது என்ற தாய. பெற்ற தாய கொண்ட மகனுக்கு மன்னிப்பே கிடையாது, போயிடலாம்.
0: முருகேசுக்கு நிச்சயமா ஜெயில். வெளிய அவன் அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது. கவலைப்படாதீங்க பெரியவரே. எஸ் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். என்ன பூமிய கண்முழிச்சிட்டாங்களா? இதோ இப்பவே வர்றோம்.
1: பூமியா சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வாமா, மாப்பிள வீட்டுக்காரங்க எல்லாம் வர போறாங்கல்ல, நேரமாச்சு.
2: எங்கிட்ட கேக்காம ஏப்பா இப்படி பண்றீங்க? ஆகாஷ் ஐசியூல இருக்காருன்னு தெரிஞ்சு நான் எத்தனை தடவை போன் பண்ணேன். அவரு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவரோட ஆபீஸுக்கு போன் பண்ணா லாங் லீவ்ல போயிருக்காருன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு நடுவுல இந்த அப்பா வேற கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்றாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல எங்கேயாவது ஓடி போறதான்னு தெரியல.
3: பசுமாடு கேட்டீங்கல்ல, சந்தையில வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நல்ல மாடு, சுழிகளி எதுவும் இல்ல. இனிமேதான் முதலீட்டே போடணும்.
1: நல்ல நேரம் தயா, லட்சுமி பசுவே வந்த மாதிரி இருக்குது.
3: ஆமாங்க ஐயா, லட்சுமி இறந்தப்போ அது ஓட்ட கிடையாறுக்கனையும் வித்து போட்டீங்க. அந்த கண்ணுதான் இது.
1: என்ன என்ற லட்சுமியோட கண் குட்டியாது? வாமா சில்ல லட்சுமி.
2: அப்பா அப்பா லட்சுமியா, லட்சுமியா, லட்சுமி வந்தாச்சு. இருங்கப்பா இருங்க. அப்பா இந்தாங்க, நம்ம லட்சுமியோட கழுத்துல கட்டி இருந்த சலங்க பெல்ட். அப்பாப்பா இந்த பெல்ட அந்த சின்ன லட்சுமிக்கு போடுங்கப்பா, போடுங்கப்பா. அப்பா இந்த சின்ன லட்சுமிய நான் மாட்டு குட்டையில கட்டிட்டு வரேன். காணாம போனவங்க கிடைச்சா எத்தனை சந்தோஷமா இருக்கு.
4: ஆஹா, நான் கூட காணாம போனவன் தான். திரும்பி வந்த எனக்கு எதுவுமே கிடையாதா பூமி?
2: ஆகாஷ் நீங்களா?
4: ஆமா
2: நீங்க எப்படி?
1: ஆமா தாயி, நான் ஆகாஷ் தம்பியை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போனனா அப்போ இவங்களோட அப்பாவும் அம்மாவும் வந்திருந்தாங்க. தம்பி தான் சொல்லுச்சு.
5: என்ன சொன்னாருப்பா?
4: ஆமா பூமி, இப்ப எனக்கு ஒரு வாரம் 10 நாள் ரெஸ்ட் வேணும்னு டாக்டர் சொன்னாங்க. நான் என் பேரண்ட்ஸோட ஊருக்கு போறேன். என்ன பத்தி இப்ப எதுவுமே பூமியாவுக்கு நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் பாருங்க. நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு பொண்ணு பார்க்க வரேன் அப்படின்னு மாமாட்ட நான் தான் சொன்னேன்.
1: அதனாலதான் சொல்லுல. என்ன பண்றது, வருங்கால மாப்பிள்ள சொல்லிட்டாருல.
4: நான் கிடைச்ச மகிழ்ச்சிய அந்த நேரத்தை எப்படி நீ ரியாக்ட் பண்றேன்னு பாக்க ஒரு ஆசைதான். அதான் மாமா கிட்ட அப்படி சொன்னேன்.
5: ஆஹா, இப்படியா கூட்டு சதி திட்டம் தீட்டுவீங்க? இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா?
4: தெரியுமே, ஆயுள் தண்டனை தான், வேற என்ன? ஏத்துக்க தயாரா இருக்க. என் பேரண்ட்ஸ் கார்ல காத்துட்டு இருக்காங்க, கூட்டிட்டு வரட்டுமா?
5: இருங்க இருங்க, நான் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன்.
4: இந்த பூமி தினத்தை நாம தம்பதிகளாவே கொண்டாடுவோம். நீதான் இந்த மண்ணோட மகள். என்னுடைய அர்ச்சனை பூக்கள் அத்தனையும் உனக்குத்தான். என் முதல் மரியாதையும் உனக்கு தான்.
5: உங்களுக்கு தெரியுமா
4: என்னது?
5: என்னோட சின்ன லட்சுமி வந்துட்டா.
4: அது மட்டுமா? இனிமே வரிசையா பாரு, சின்ன ஆகாஷ், சின்ன பூமியா எல்லாம் வரப்போறாங்க.
5: நீங்க ரொம்ப குறும்பு.

0: அகில பாரத நாடக வரிசையில் வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மகள் நாடகம். எழுதியவர் விமலா ரமணி அவர்கள். இதில் பங்கேற்றோர் பூமிகாவாக ஏ மனோன்மணி, ஆகாஷாக ஆர் பன்னீர்செல்வம், அப்பா செங்கோடனாக என் விஜயகுமார், இன்ஸ்பெக்டராக ஆர் பத்மநாபன், முருகேசனாக என் உன்னிகிருஷ்ணன், இவர்களுடன் பொன் ரமேஷ்குமார், எஸ் ஏ ஆனந்தா ஆகியோர். அமைப்பில் உதவி தேவகி ஸ்ரீனிவாசன். நிகழ்ச்சி அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயமுத்தூர் வானொலி நிலையம்.
1: இந்நிகழ்ச்சி நமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பானது.
2: இன்னும் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சி தொடரும்.
3: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 கோவை நேர்கள் இனி கேட்டு ரசிக்கிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மட்டுக்கள், அதுவும் உங்களுடைய விருப்பமான பாடலோடு. நேரம் 10:01. நிகழ்ச்சி தொப்பில் நான் உங்கள் நண்பன் ஆர்ஜே மாரி. உங்களுடைய விருப்பமான பாடலை நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கால் பண்ணுடைய நம்பர் 2312103 அல்லது 2317046. இந்த நிகழ்ச்சி கால் பண்ணலாம்.

0: மெலடி மெட்டுகள் நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், தூத்துக்குடி மாவட்டத்தில இருந்து குமார் பேசுறேங்க சார்.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு
1: சார்? தலுகு படத்துல இருந்து ஒரு பூ வனத்துல சார்.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

சுகம் கொழு கொழுங்குது, வண்டு தேன் குடிக்குது.

காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நேரம் 10:16 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுகள். நேயர்களே, மெலடி மெட்டுகள் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடலை நீங்கள் கால் பண்ணி தெரிவிக்கலாம். 2312103 அல்லது 2317046 இந்த எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம். வெளியூர் அல்லது மொபைல் ஃபோனில் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காம 042 இந்த முன்னிணைப்பு நம்பர் போடுங்க. நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: 10:21 இடத்தில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுகள். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கணவரி பழனிசாமி சார்.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நம்பிக்கை எந்த ஊரு? எஸ்பிபி பாடின காதலின் தீபம் ஒன்றை ஏற்றினார்.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பிஎன் புதூர் பகுதியிலிருந்து சிவசுப்பிரமணியன் இவங்க விரும்பி கேட்ட பாடல் வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுகள். நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ரங்கசாமி கொண்டிருந்தது.
0: ஓகே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: வருவராகம் படத்திலிருந்து காதல் என்று ஒன்று இல்லை என்றால் பூமியும் இல்லை.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் இதோ.

10:36 நிமிடத்தில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெல்லடி மட்டுக்கள். நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கொலம்பஸ் பகுதியிலிருந்து ராஜன் இவங்க விரும்பி கேட்ட பாடல் மண்ணுக்கேத்த பொண்ணு திரைப்படத்திலிருந்து.

மெலடி மட்டுகள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.

0: நேரம் 10:55 நேர்கள். இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி மெலடி மட்டுக்கள்.
1: ஹாய், என் பேர் டாக்டர் சீதாராம். நான் இந்திய மருத்துவ சங்கத்தோட செயலர், கோயம்புத்தூர் பிரான்ச். 40 வயசுக்கு மேற்பட்ட ஆண்களோ பெண்களோ கண்டிப்பாக அவங்களோட உடலை தகுதியாக வச்சுட்டு உடலை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு பரிசோதனைகள் தேவைப்படும். அந்த பரிசோதனைகள் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்புன்னு சொல்கிறோன்னா, ஒரே தடவை அந்த பேஷண்ட்டுக்கு பிளட் எடுத்தாங்கன்னா பல உறுப்புகளோட பல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், பிளட் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாமே நம்ம செக் பண்ண முடியும். அதோட ரிப்போர்ட் வந்து ஒரே சாம்பிளில் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியும். அதனால தான் அது பேர் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னு சொல்கிறோம். மாஸ்டர் ஹெல்த் செக்கப் மூலிமா கொலஸ்ட்ரால் லெவல், அப்புறம் ஈரலோட ஃபங்க்ஷன், லிவரோட ஃபங்க்ஷன், கிட்னியோட ஃபங்க்ஷன், நம்ம ரத்த அளவு எவ்வளோ இருக்குது, ரத்தம் எப்படி இருக்குது, அது எல்லாமே நம்மளால் செக் பண்ண முடியும். அதே மாதிரி நுண் சத்து, நமக்கு தேவையான நுண் சத்தெல்லாம் உடம்புல எப்படி இருக்குது, இந்த வைட்டமின், கால்சியம், D3 இதெல்லாமே எப்படி இருக்குங்கிறத நம்மளால செக் பண்ணிக்க முடியும்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நேரம் 10:56 நேர்களை நாளை வர இருக்கின்ற நிகழ்ச்சியில் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். காலை 6:02 காலை திண்டல் நிகழ்ச்சியின் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். 6:30 நிகழ்ச்சி நிரல். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நலமே விலக. காலை 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகுதியில் திரு இசை மற்றும் அன்றைய நாளின் சிறப்பை சொல்லும் என்று. 7:30 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் சமத்துவ ராணி அவர்கள். 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:55 சேவை செய்திகள். 8:02 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொடரும். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 சிறுவாணி சரல். 10:02 இது உங்கள் சாய்ஸ். 11:02 இன்றைய நேயர். 11:30 ரெயின்போ கிளாசிக் நிகழ்ச்சி இடம்பெறும். பகல் 12:00 வசந்த இல்லம் பகுதியில் ஆரோக்கியமே ஆனந்தம் நிகழ்ச்சியில் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜே கவிதா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். பன்னிரண்டு 12:50 பூந்தண்டல். பகல் 1:00 மணி 1 மலர் 1. 1:55 வானிலை அறிக்கை. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் பற்றிய தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 2:30 ஊர்ப்புறத்தில நிகழ்ச்சியில் எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எலும்பு முறிவு மூட்டு மாற்று மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் டி தினேஷ் ராம்குமார் அவர்கள். 3:02 டீ டைம். 4:02 கெட் செட் கோ கேம் ஷோ. மாலை 5:02 சித்திரசமானம் பகுதியில் மாணவர்களுக்கான திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பிற்கான ஆலோசகர் முனைவர் விமலா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 6:00 பொன்மாலை பொழுதில் திரையில் பக்தி செய். 6:40 பொன்மாலை பொழுது. 7:25 ஏறுமூறும் பகுதியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளர்ந்தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். இரவு 8:05 இதமிரிதம். 9:15 மயிலருக்கு. 10:00 மெலடி மட்டுகள் நிகழ்ச்சி இடம்பெறும். 10:55 நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை அறிக்கை. நேரம் 10:59 நேர்களை கோயம்புத்தூர் மற்றும் அந்த சுற்றுலா மாவட்டத்தில் பதிவாகியுள்ள வானிலை நிலவரம் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 33°C, குறைந்தபட்சமாக 24°C, ஈரோட்டில் அதிகபட்சமாக 37°C, குறைந்தபட்சமாக 26°C, சேலத்தில் அதிகபட்சமாக 35°C, குறைந்தபட்சமாக 26°C, திருப்பூரில் அதிகபட்சமாக 36°C, குறைந்தபட்சமாக 25°C, நீலகிரியில் அதிகபட்சமாக 23°C, குறைந்தபட்சமாக 18°C, பாலக்காட்டில் அதிகபட்சமாக 33°C.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் FM 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் FM 103 மதுரை FM 103.3 திருச்சி FM 102.1 ரெயின்போ FM 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். 2 மாடு இரவு நேரத்தில் ஓடினால் எப்படி இருக்கும், மண்ணுக்கேத்த மைந்தன்.

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள் இணைந்திருக்கிறோம். மனசு கிறங்கும், மனோ நாகூர் ஹனிஃபா குரல்களோடு கடலில் ஒரு பயணம்.

0: 11:20 கடிகாரங்கள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையராஜா சொல்லும் கதையை கேட்கலாமா?
1: அடிகதகேளு கதகேளு. கருவாயங்கதகேளு.

சகலகலா வல்லவன் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இரவும் கிறங்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மலேசியா வாசுதேவன் குழுவினரோடு பாடியிருக்காங்க கரகாட்டக்காரன்.

போவேனோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல ஓல கட்டுல எங்க கதை போலது நடக்கலையா, வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா.

சங்கர் குரு படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டோம். கலாட்டா பண்ணக்கூடிய பாடல்கள் அப்படின்னாலே சுவாரஸ்யம் அதிகமாயிடும் இல்லையா? ஆகாஷ்வாணியில் இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக எஸ்பி சைலஜா குழுவினரோடு பாடியிருக்காங்க சேரன் பாண்டியன் படத்திலிருந்து ஒரு பாடல்.

16 வயது நிலை படத்திலிருந்து பாடல் கேட்டோம். மலேசிய வாசுதேவன் குழுவினரோடு பாடியிருந்தாங்க. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு மயங்கும். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். படிக்காதவன் சிங்காரவேலன் படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள். இணைந்திருங்கள் இசையோடு, காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: मनस मयंगुम,
1: मनस मयंगुम।

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: காற்றின் மொழி.

மண்ட

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கூடல் வரும் இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து பூத்தாளே ரோஜா

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

மனித சுகத்தை மறுப்பதில்லை. கட்டழகு பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிற்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டார்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று அரியத்தூர் ஏ டி பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேல்சானாங்குப்பம் ஜி முனுசுவாமி அவர்கள் தவில். கஜபதனா என்று தொடங்கும் ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல். ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அரியத்தூர் ஏ டி பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சரசாங்கி ராகத்தில் அமைந்த திருப்பதி மலை என்று தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் கீர்த்தனை ஆதித்தாளம்

0: ஆகாஷ்வாணி விவித்பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
1: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலையின் தெய்வீக ராகத்தில் பிபி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன சுப்ரபாதம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விஸ்வநாத அஷ்டகம்

நேரம் 5:33. தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக சோபனா பாடிய ஸ்ரீ வைத்தியநாத அஷ்டகம்.